0: வணக்கம். மின்னல் கேட்டுட்டு இருக்கீங்க காவலி அப்படின்ற படத்துக்காக வந்த பாடல் தான் அது. நிவாஸ் ஜானகி ஐயர் அந்த பாடலை பாடி இருந்தாங்க.
1: இப்பயே சிரிச்சீங்க நீங்க?
0: இல்லையே,
1: சும்மா சிரிச்சேன். கேட்டையா சிரிச்சுக்கிட்டே இருந்தீங்க நீங்க?
0: காலையில நல்லா சிரிக்கணும் இல்லையா?
1: தெய்வீகன் இப்பலாம் தனியா சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு.
0: நீங்க ஒரு
1: கண்ணாடியை பார்த்து சொந்தமா பேசிட்டு இருக்கிறாரு.
0: இல்ல, இன்னொரு கட்டத்துக்கு போயிட்டேன். இல்லங்க, நல்லா சிரிங்க. வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் உங்களுக்கு தெரிஞ்சதுதான். நல்லா சிரிங்க. சிரிக்கிறது ரொம்ப குறைவு. எங்கேயாவது வெளியில போனோம்னா யாராவது நாலு பேர் பார்த்தா கூட உம்முன்னு போற சூழல் எல்லாம் வேண்டாம். ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து நல்லா சிரிக்கணும். சமாளிச்சுட்டா
1: நல்லா இருக்கு. நல்லா
0: சரி, சொல்லுங்க எதை பத்தி நீங்க நம்ம பேச போறோம்.
1: இன்றைக்கு வந்து June 23rd, குறிப்பாக யுனைடெட் நேஷன் வந்து பொது சேவை பணியாளர்கள் இருக்காங்க, அவங்களுக்கான ஒரு அங்கீகரிக்கும் நாள். பொது சேவை பணியாளர்கள் இந்த அரசாங்க ஊழியர்கள் இருக்காங்க, அவங்களை அங்கீகரிக்கும் ஒரு நாளா இதை அனுசரிச்சிருக்காங்க. பல நாடுகள்ல இதை கொண்டாடுறாங்க. இப்ப நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் அரசாங்க பணியாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அரசாங்க ஊழியர்கள் அப்படின்னு சொல்ல நம்ம காவல் அதிகாரிகள், சீருடை பணியாளர்கள் அதிகமா சொல்லுவோம். ஏன், இப்ப நம்மளும் அரசாங்க பணியாளர்கள். அந்த மாதிரி நிறைய நாடுகள் அரசாங்க பணியாளர்கள் இருக்காங்க. இப்ப மலேசியாவை பொறுத்த வரைக்கும் இந்த சுங்கத்துறை அதிகாரிகள், இமிகிரேஷன் இருக்காங்க இல்லையா, இந்த அதாவது மிக அதிகமான அவங்களுடைய சேவை தரம், மிக வேகமான சேவை தரம், அது வந்து மக்கள் மத்தியில வந்து நிறைய பாராட்டு பெற்று வருது.
0: விரைந்து செயல்படுறாங்க,
1: விரைந்து செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த முன்வரிசை பணியாளர்கள் தான், அவங்கள தான் நம்ம சொல்றோம். ஆக இன்றைக்கு அழைத்து சொல்லுங்க, நீங்க நிறைய துறைகளை பார்த்திருப்பீங்க. அரசாங்க ஊழியர்கள் இருக்கிறாங்க, நிறைய துறைகளை பார்த்திருப்பாங்க. அவங்களுடைய வேலையை கண்டு, ஐயோ இங்க இவ்வளவு வேலை செஞ்சிட்டு இருக்கிறாங்களே, வியந்து பாத்திருப்பீங்க அவங்க வேலைகளை. இப்ப நான் வந்து இந்த போசா நேரத்துல, நோன்பு பிற நாள் காலகட்டத்துல வந்து அந்த ஜேபிஜி அதிகாரிகளா இருக்கட்டும், இந்த கோவிட் நேரத்துல அவங்க எவ்வளவு வேலை செஞ்சாங்க அதெல்லாம் நம்ம பாத்துருக்கோம் இல்லையா.
0: நீங்க உங்கள் அப்படியே பார்த்து, நீங்க வியந்த அரசாங்க பணியாளர் இல்ல எந்த துறையை சேர்ந்தவர்களை நீங்க பார்த்து வியந்திருக்கீங்க, அதை பத்தி கூப்பிட்டு பேசுங்க. இப்போ அரசு மருத்துவமனைகள்ல வேலை செய்யற ஒவ்வொருத்தருமே அரசு பணியாளர்கள்
1: இருக்காங்க.
0: பள்ளிக்கூடத்துக்கு போனீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய பணியாளர்கள் எல்லாருமே, உங்களுக்கு யாருடைய வேலை ரொம்ப வியப்பா இருந்திருக்கு, இவ்ளோ செய்யறாங்களே அப்படின்னு நினைக்கிறீங்க? 3 2 2 8 2 5 7 3 3
1: 4 7 6 8

0: அரசாங்க பணியாளர்களை கொண்டாடக்கூடிய ஒரு நாள் தான் இன்றைக்கு ஜூன் 23ஆம் தேதி அனுசரிக்கப்படுகிறது. ஐநா சபை இத அமலுக்கு கொண்டு வந்திருக்காங்க.
1: ஒரு சின்ன தகவல், இப்போ உலக கிண்ண காற்பந்தாட்ட போட்டி குறித்து பிரான்ஸ் ஈராக்கான ஆட்டம் தொடங்கப்பட்டிருக்கா, ஆரம்பிச்சிருச்சு. 8 மணிக்கு எல்லாம் தொடங்கிட்டாங்க. ஆட்டம் ஆரம்பிச்ச உடனே பிரான்ஸ் இன்னொரு கோலை புகுத்திட்டாங்க.
2: நிறைய பேர் இருக்காங்க. ஒரு 10 போலீஸ் காடி போயிருச்சு. அந்த
1: பண்றாங்களே அப்படிலாம் தோணி இருக்கு இல்லையா.
2: அப்புறம் நானு அந்த காடியை பட்டு பண்ண போற ஒரு பாறாங்க வெளியே, அந்த சத்ரியா சைட்ல ஒரு பாறாங்க இருக்கு, அப்படியே கதவு திறந்து ஓடன வேகத்துல வெளியே வந்து உழுந்து கிடக்குது. நான் பார்த்த பிறகு நினைச்சேன், இது உண்மையான ஒரு இந்த போலீஸ்காரவங்களுக்கு ஒரு அஸ்பெக்ட் தான்
0: உண்மையாக.
1: நன்றி சார், நன்றி சார். இந்த சூழ்நிலை எப்படி கண் முன்னாடி கொண்டு வந்ததுக்கு
2: இது தெரியுங்களா, அவங்க லோகோ
0: நீங்களும் கூப்பிடலாங்க 3 2 2 8 2 5 7 3 3
1: அல்லது 4 7 6 8

0: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது மைண்ட் ஆப்ஸ் இ-டியூஷன். AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0109072919 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். மைண்ட் ஆப்ஸ் இ-டியூஷன், சிறந்த கற்றல் முறை, சிறந்த அடைவு நிலை. வணக்கம் இன்னல்ல. இன்றைக்கு அரசு பணியாளர்களை கொண்டாடக்கூடிய நாள், அதை வந்து நம்ம கொண்டாடி கொண்டிருக்கின்றோம்.
1: சரி, இப்போ உயிர் தியாகம் அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா, அரசு பணியாளர்களுடைய அந்த உயிர் தியாகத்தை கண்டிப்பா நம்ம நினைத்து பார்க்கணும். இந்த கோவிட் காலகட்டத்துல எத்தனை மருத்துவ பணியாளர்கள் இந்த வேலை நேரத்துல அவங்க வந்து அந்த நோய் தொற்றுனால மரணம் அடைந்தாங்க. சீருடை பணியாளர்களா இருக்கட்டும், ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள்லாம் இருக்காங்க, இவங்க எல்லாம் நிச்சயமா நினைத்து பார்க்க வேண்டிய ஒரு நாள் தான்.
0: முன்கள பணியாளர்களா பணியாற்றி இருக்கிறாங்க, அதெல்லாம் வந்து கொண்டாடுற நினைத்து பார்க்கக்கூடிய ஒரு நாளா தான் பாத்துட்டு இருக்கோம். குணேஸ்வரி வந்திருக்காங்க, பேசலாம்.
2: வியப்பா பார்த்ததுன்னா வந்துட்டு இந்த போஸ்ட்மார்ட்டம் பண்றாங்கல்ல,
0: ஃபாரன்சிக் அதிகாரிகள்,
2: ஆமா, அவங்களதான் நான் ரொம்ப வியந்து பாப்பேன். என்ன வேலைதான் இது? பட் ஆனா அவங்க அதை முகம் சுளிக்காம அதை செய்யறது வந்துட்டு ரொம்ப வியப்பா இருக்கும். அதை பாக்கும்போது
0: நான் ஒன்னு சொல்லட்டா,
2: சொல்லுங்க.
0: சுட்டாலும் அந்த வேலைக்கெல்லாம் போக முடியாது என்னால.
2: ஆமா, உண்மைதான்.
0: ஆனா சின்ன வயசுல எனக்கு ரொம்ப ஆசை ஃபாரன்சிக் அதிகாரி ஆகணும்னு. ஒரு சம்பவத்தை பார்த்தோம் பாருங்க, கையெடுத்து கும்பிட்டுட்டேன், என்ன
2: விட்டுருங்க. ஆமா, நம்மளும் அது வந்து கொஞ்சம் கூட வந்து ஏத்துக்க முடியாது. நம்ம இப்ப வீட்லயே சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ண போறேன், இல்ல ஃபாரன்சிக் ஆபீசர் ஆக போறேன் சொல்லும் போது என்ன வேலையை நீ தேர்ந்தெடுக்கிற, அந்த மாதிரி தான் கேட்பாங்க. பட் ஆனா அந்த அதிகாரிகள் எல்லாம் பாக்கும்போது ரொம்ப வியப்பா இருக்கும், எப்படி
0: விசாரணை சார்ந்தவங்க எல்லாம் வந்து அதை செய்யும் போது மக்களுடைய தொந்தரவுகளும் வரும். இப்ப ஃபாரன்சிக் அதிகாரி ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க, ஒரு சம்பவம் நடந்திருக்கு, ஒரு கொலையே நடந்திருக்கு, இல்ல ஒரு கொள்ளையே நடந்திருக்கு அப்படின்ட்டுனா அங்க இருக்கக்கூடிய மக்களையும் கையாண்டு அவங்களுடைய வேலையும் துரிதமா செஞ்சுட்டு போவாங்க இல்லையா, அதெல்லாம் உண்மையிலே பாராட்டுக்குரியதுதான்.
1: இதற்கிடையில வந்து தீயணைப்பு படையினர் இருக்காங்க, இப்ப வந்து ஒரு விபத்து நடந்திருக்கு, அது கோர விபத்தா இருக்கும், அவங்க தான் போயிட்டு அந்த அவங்க வந்து மீட்டெடுக்க.
0: தீயணைப்பு பணியாளர்கள் செய்த காரியங்கள், காட்சிகள் எல்லாம் பார்க்கும் போது என்னையா உயிரை கொடுத்து இப்படி வேலை செய்யறீங்களே அப்படின்னு.
1: போகும்போது அந்த தீய அணைக்கும் போதெல்லாம் அந்த கெமிக்கல் சொல்றாங்கல்ல, அது அவங்களை எவ்வளவு பாதிக்கும், அவங்க உடல்நிலையும், இவ்வளவு வேலையில அவங்க களம் இறங்கி செய்யறதுலாம் பெரிய விஷயம்.
0: அப்புறம் அந்த சம்பவம் ஒன்று இங்க நீங்க பாத்தீங்கன்னா, பந்தா டலாம்ல இருந்து தேடல் பணியெல்லாம் இடம்பெற்றது. அதுக்கு நாங்க போய் பார்க்கும் போதுதான் நினைச்சோம், என்ன இவங்க சாப்பிடுறத பத்தி எல்லாம் கூட யோசிக்கல, களத்துல இறங்கி வேலை செய்யறாங்க அப்படின்றதுதான் பெரிய ஒரு ஆச்சரியமான ஒன்று. நீங்களும் கூப்பிடுங்க, பேசுறதுக்காக காத்துட்டு இருக்கோம்.
1: சரியாக
0: 2 8 2 5 7 3 3
1: அல்லது 4 7 6 8

0: வணக்கம். மின்னலில் தன்முனைப்பு வார்த்தைகளுடன் டாக்டர் சேகர் ஜெகநாதன்.
1: வாழ்க்கை ஒரு நாடக மேடை, இது நம்ம ரொம்ப பேர்த்தி தெளிவா கேட்டிருக்கோம், ரொம்ப பேர் சொல்றத. ஆனா அந்த நாடக மேடையில நீங்க ஒரு படைப்பாளரா இல்ல நீங்க ஒரு கதாபாத்திரம், இததான் இன்னைக்கு உள்ள விஷயம். நம்ம வந்து 10 வயசுக்கு உட்பட்டு இருக்கும் போது பல விஷயங்கள் நம்மளுக்கு புரிய வரும். ஆனா இந்த விஷயங்கள் எல்லாம் உண்மைன்னு நம்ம நம்பக்கூடிய வயதா இருக்கும். இந்த உண்மையெல்லாம் வந்து மத்தவங்க நம்ம கிட்ட சொல்ற விஷயங்கள தான் நம்ம ஆள் மனசுல உண்மையா என்று சொல்லி உறுதிப்படுத்திப்போம். அதுக்கு பிற்பாடு 10 வயசுக்கு மேல இருக்கிற வாழ்க்கை எல்லாமே அந்த உண்மையை தொடர்ந்துதான் நம்ம செயல்படுவோம். அப்போ இன்னைக்கு நீங்க வாழ்ற வாழ்க்கை வந்து அதுக்குள்ள இருக்கிற எல்லைகள், உங்களோட முயற்சிகள் அத்தனையுமே அந்த எழுத்தாளர் 10 வயசுக்கு முன்னாடி எழுதின எழுத்தாளரா தான் உருவாக்கப்பட்டது. அதுல ஒரு கதாபாத்திரமா வாழ்றீங்க. உண்மையிலே நீங்க உங்க வாழ்க்கையை வாழ்றீங்களா இல்ல மத்தவங்க எழுதி கொடுத்த வாழ்க்கையை நீங்க கதாபாத்திரமா வாழ்றீங்களா? இனிமேல இருந்து உங்க வாழ்க்கையை நீங்க ஒரு பரிசீலனை பண்ணுங்க. அந்த பரிசீலனையில வந்து ஒவ்வொரு தடவையும் நீங்க ஒரு முடிவு எடுக்கும் போது உங்களுக்குள்ள நீங்க ஒரு கேள்வி கேட்டுக்க, இது உண்மையா, இது இல்ல, இது பழக்கமா? உங்க வாழ்க்கைய நீங்களே ஒரு படைப்பாளராக ஆகி இதுதான் நீங்க செய்யக்கூடிய உங்க வாழ்க்கையோட நாடகம். அது எப்படி நடிக்கணும், நீங்க தான் எழுத்தாளர், நீங்க தான் கதாபாத்திரம், இதெல்லாம் உங்களோட எண்ணங்களும் உங்களோட முடிவுல தான் இருக்கணும். உலகத்துக்காண்டியே வாழாதீங்க, உங்களுக்காண்டியே நீங்க வாழ. அந்த கதாபாத்திரத்தை இன்னைக்கு நீங்க மாத்துங்க, எழுத்தாளர்களா மாறுங்க. ஏன்னா வெற்றி எல்லாரோடைய சூழ்நிலைக்கும் இல்ல எல்லாரோடைய கையில தான் இருக்கு. மத்தவங்களை நம்பியோ இல்ல மத்தவங்களை சொல்லியோ நம்மளோட வெற்றி அடையாது.

0: வணக்கம், இன்னல் கேட்டுட்டு இருக்கீங்க 8:35. பொது சேவை துறையில நீங்களும் வேலைக்கு வரணும்னு நினைக்கிறீங்களா? நிறைய பேர் கேட்பாங்க, இங்க ஆர்டிஎம்க்கு எப்படி வேலைக்கு வருவது அப்படின்னு சொல்லி. அது எல்லாமே வந்து எஸ்பிஐக்கு கீழே தான் அடங்குது. ஏன்னா ஆர்டிஎம் அப்படின்றது தொடர்பு அமைச்சின் கீழே இருக்கிறதுனால அந்த அமைச்சின் கீழே நீங்க தேர்ந்தெடுத்து தான் வேலைக்கு விண்ணப்பம் செய்யணும். எப்படி போனா எந்த வகையில விண்ணப்பம் செய்யறது?
1: SPA.gov.my என்ற பக்கத்துக்கு போனீங்கன்னா பனர்பி ரஞ்சங்க, நீங்க அறிவிப்பாளரா வரணும்னா பனர்பி ரஞ்சங்கன் அப்படின்ற ஒரு பேர்ல தான் இருக்கும். நிறைய கிரேட் இருக்குது. உங்களுடைய கல்வி தகுதியை பொறுத்து நீங்க தேர்ந்தெடுத்து வரலாம். ஆனா அதை தேர்ந்த பிறகு நேரம் வானொலிக்கு தான் அனுப்புவாங்க. பனர்பி ரஞ்சங்கன்னா தயாரிப்பாளர் இருந்து வானொலியில் இருக்கலாம், தொலைக்காட்சியில் இருக்கலாம், நீங்க இங்கேயும் இருக்கலாம், அங்கேயும் இருக்கலாம். இதையும் தாண்டி இன்னொரு இடம் இருக்கு,
0: மருத்துவர்கள் மற்ற பிரிவுகள் விண்ணப்பம் பேச சிவகாமி வந்திருக்காங்க. பேசுவோம்.
2: ஒண்ணு வந்து அவங்க அந்த டிராபிக் வந்து எவ்வளவு ஒரு செக்கப்பா கிளியர் பண்ணுவாங்க. ரெண்டாவது வந்து வெயிலோ மழையோ ஒரு இடத்துல வந்து ஜேம் ஆயிடுச்சு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து கண்டிப்பா அந்த இடத்துல இருப்பாங்க. நம்மளாம் வந்து கொஞ்சம் வெயில்னாலே வந்து ரொம்ப கஷ்டப்படுவோம். பட் நான் வந்து வேலை முடிஞ்சு போகும்போதே பாப்பேன், சம்டைம் அந்த ஈவினிங் டைம்ல அந்த ஆப்டர்நூன் டைம்ல கூட அவங்க அந்த வெயில கூட பாக்காம கஷ்டப்பட்டு நின்று சீக்கிரம் சீக்கிரம் அப்படியே அனுப்புவாங்க பாருங்க.
0: இந்த மாதிரி நீங்க வியந்து பார்த்த அரசு துறை அப்படின்னா எதை சொல்லுவீங்க அப்படின்றத கூப்பிட்டு சொல்லலாம்.
1: ஆமா,

0: இந்த முறை எங்க பக்கம் இருக்கிற ஒலி வாங்கி மைக்குங்க உங்க பக்கம் வரப்போகுது. ஒரு நேயரின் குரல், நீங்க அறிவிப்பு செய்யற அந்த ஒரு நிமிட காணொலிய storybox.minnal@gmail.com மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் பிற்பகல் 2 மணியிலிருந்து 3 மணி வரை ஒரு நேயரின் குரல். இது வானொலிய நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு.
1: மாதாந்திர செலவுகள் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றன, ஆனால் உங்கள் வருமானம் அதே போல் இருக்கிறதா? கூடுதல் வருமானம் பெற விரும்புகிறீங்களா? MyNAB's e-tuition affiliate programல் ஏற்கனவே பலர் இணைந்து தங்களின் வருமானத்தை உயர்த்தி வருகின்றனர். இது ஒரு வாய்ப்பு மட்டுமல்ல, உங்கள் வளர்ச்சிக்கான ஒரு புதிய துவக்கம். இந்த ஆண்டு உங்கள் வளர்ச்சிக்கான ஆண்டாக ஆகட்டும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 1909072119.
2: எனக்கு MBJP சொத்து வரி பாக்கி இருக்கு, அதை எப்படி கட்டுறது?
3: ரொம்ப ஈஸி தான். MyBill MBJP போர்ட்டல்ல போய் உங்க வரி பில்ல செக் பண்ணி டவுன்லோட் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் joho.eheatmart.myல ஓனர்ஷிப் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டா உங்க பேர்ல பில் வந்துரும். அது மட்டும் இல்ல, 31 அக்டோபர் 2026 முன்னாடி MBJP சொத்து வரியை முழுமையா கட்டணும். மேலும் அந்த பில் உங்க பேர்ல இருந்துச்சுன்னா லக்கி ட்ரோல கிராண்ட் பிரைஸ் ஜெயிக்கலாம். மேலும் தகவல்களுக்கு www.mbjb.gov.my பார்வையிடுங்கள். உங்கள் சொத்து வரி தான் ஜோஹர் பாரு மாநகர் மன்றத்தின் முன்னேற்றம். இப்போதே செலுத்துங்கள்.
4: அஸ்வினி, இந்த வருஷம் 1st June ஐசி அடையாள அட்டை எல்லாம் மாத்திக்கணும்னு சொல்லி

0: காணாமல் போனவங்க இல்ல அந்த சிப் இருக்கா அது வேலை செய்யாதவங்க மட்டும் இப்போதைக்கு மாத்தனா போதும் சொல்லிருக்காங்க.
1: என்னமா நீ வாட்ஸ்அப்ல சொல்றதெல்லாம் நம்ப வேணாம்னு சொல்லிட்டு இருக்க?
0: முக்கியமா வாட்ஸ்அப்ல வரத நம்பாதீங்கப்பா. எதுவா இருந்தாலும் அரசாங்கத்துடைய அதிகாரப்பூர்வ ஊடகங்களை பாருங்க, உண்மை தகவல்களுக்கு அதான் நம்ம ஆர்டிஎம்முடைய சமூக வலைத்தளங்களே இருக்க.
1: அப்பனா இந்த கோவிந்த கிட்ட இனிமேல் இதெல்லாம் அனுப்பி வைக்காதன்னு சொல்லணும். எவ்வளவு பொய் தகவல் அனுப்பியிருக்காங்க பாரு. இப்படிக்கு
0: மின்னல் எஃப்எம்.

0: பெற்றோர்களில் உங்கள் பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைத்தொலைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாமே. மைனாப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைனாப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 0309072119. அரசாங்க பணியாளர்கள் யாருடைய வேலையை பார்த்து வியந்திருக்கீங்க நீங்க அப்படின்னு கேட்டிருக்கோம்.
1: நிறைய நேர்கள் அழைச்சிட்டு இருக்காங்க, அடுத்த நேர் சந்திப்போம்.
0: பிரியா,
2: ஆசிரியர்கள் பார்த்தன்னா எனக்கு முன்ன நம்ம படிக்கிற காலத்திலயும் சரி இப்பயும் சரி, ஆசிரியர்கள் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸா இருக்கும். எப்படி இவங்க வந்து இவ்வளவு பொறுமையா பிள்ளைங்களுக்கு பாடம் எடுக்கிறது, அதுவும் இப்ப உள்ள பிள்ளைங்களை சமாளிக்கிறதுன்றது வந்து ஒரு பெரிய சவாலா இருக்கு. நான் அது பக்கத்துல இருந்து பாத்துருக்கேன், ஏன்னா என்னோட கணவர் ஆசிரியர் தான். சோ அவரு வீட்டுக்கு வந்து சொல்லும் போது ரொம்ப டயர்டா இருக்கு, மென்டலி டயர்டா இருக்கு, பெற்றோர்களோட சில பேரோட அழுத்தம், அப்புறம் பிள்ளைங்கள்கிட்ட இருந்து வர்ற அழுத்தம் எல்லாம் கூட சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் மறுநாள் காலையில எழுந்திருச்சு மறுபடியும் அந்த மோட்டிவேட்டடோட போனோம், இன்னைக்கு வந்து
1: குளிர் சாதன அறையில வேலை செய்யறோம். ஒரு பள்ளிக்கு போன பிறகு அது ரொம்ப நாள் கழிச்சு அந்த உணர்ந்து போதான் தெரிஞ்சது, அந்த இடத்துல குளிர் சாதன வசதி இல்ல, வர்ற காத்துதான். ஒரு 2 மணி நேரம் வகுப்பா இருந்தாலும் 2 மணி நேரமும் நிப்பாங்களா அவங்க?
2: ஆமா, இவங்க கூட வந்து சொல்லுவாங்க ரொம்ப வெயில், ரொம்ப சூடா இருக்கு, எனக்கு டயர்டாவே ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், நேத்து ஒரு சம்பவம் என்ன நடந்ததுன்னா, நிறைய கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அப்ப நான் கேட்டேன், ஏன் இந்த கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்கன்னு. இல்ல, பிள்ளைங்க கிட்ட பழமொழி மனப்பாடம் பண்ண சொல்லி சொல்லியிருந்தேன், எல்லாம் கரெக்டா மனப்பாடம் பண்ணிட்டாங்க, சோ அதனால கிஃப்ட் கொடுக்க போறேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நான் என்ன மனசுல எனக்கு தோணுச்சுன்னா, அன்னைக்குதான் வந்து ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு முடியல அப்படின்னீங்க, இன்னைக்கு வந்து மோட்டிவேட்டடா சரி பிள்ளைங்க படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு மோட்டிவேஷனுக்கு கிஃப்ட் கொடுக்குறீங்க அப்படின்னு. என்ன பண்றது, எல்லாமே நம்ம பிள்ளைங்க தானே அப்படின்னு சொன்னாங்க.
1: அந்த வேலையை அவர் ரொம்ப நேசிக்கிறாருங்க, என்னதான் மன உளைச்சல் கொடுத்தாலும் அது பிடித்த வேலை இல்லையா?
0: உங்களுக்கு எப்படி இருக்கும் மனைவியா பக்கத்துல இருந்து பார்க்கும் போது?
2: எனக்கு சமயத்துல ரொம்ப பாவமா இருக்கும், ரொம்ப டயர்டா இருப்பாங்க, ஏன்னா டியூஷன் வேற எடுக்கிறாங்க, அப்புறம் பரிசுத்தால எல்லாம் திருத்தணும், அப்ப அந்த மாதிரி டயர்டா பார்க்கும் போது. ஆனா இருந்தாலும் மறுநாள் மோட்டிவேட்டடா வேலைக்கு போறது
0: பக்கபலமா மட்டும் தான் இருக்கணும், ஏன்னா அவங்களுக்கு வேலை மீது அலாதி காதல்.
2: ஆமா ஆமா, எனக்கு ஆசிரியர்கள் மேல ஒரு தனி மதிப்பு.
0: நன்றி. அவர் ஆசிரியர்ல உங்களுக்கு பிடிச்ச டீச்சர் அவரு தானே?
2: ஆமா.

0: பிரியாக்காகவும் அவங்க கணவருக்காகவும் அன்பளிப்பா இந்த பாடல் இன்றைக்கு வழங்கப்பட்டது. சார பார்த்து வந்த காதல் அவங்க சொன்னாங்க.
1: எல்லாரும் பாட்டு வச்சிருக்கீங்க தெய்வீங்க நீங்க.
0: நல்லா இருக்கும் பாருங்க. அவங்க ஜாலியா இன்னைக்கு வந்து அவங்க கணவருக்கு அனுப்பியிருப்பாங்க, மகிழ்ச்சியா இருப்பாங்க.
1: இப்போ அரசாங்க பணியாளர்கள் சொல்லும்போது பின்னணியில நிறைய பேர் பணியாற்றாங்க. இப்போ ஒரு திருமணத்துக்கு ஒரு நிகழ்ச்சி ஏற்பாட்டு குழுவை நம்ம வந்து பண்றதா இருந்தாலும் எப்படி ஆராய்வோம்? ஆனா ஒரு மிரட்டிக்கா நிகழ்ச்சி நடக்குது, தூக்கத்துல வந்து அணிவகுப்புலாம் நடக்குதுன்னா ஜப்பத்தான் பிணறங்கன்ற ஒரு குழு இருக்கிறாங்க. அவங்களும் அவ்வளவு வேலை செய்யறாங்க.
0: நீங்க வந்து பணியாளர் தொலைக்காட்சியில பாக்குறீங்க, ஆனா 3-4 மாதங்களாக அவங்க வேலை செஞ்சிட்டு இருப்பாங்க. இப்போ நாகேஸ்வரி வந்திருக்காங்க.
2: வீட்டுல வந்து ஒரு சம்பவம் நடந்துச்சு ரீசன்ட்லி. ஒரு மலைப்பாம்பு அவ்வளவு பெருசுக்கு இருக்கு, அவங்க சர்வ சாதாரணமா பிடிக்கிறாங்க, தொடர்றது எல்லாம் நம்மளுக்கு வாய்ப்பே இல்ல. அவங்க என்ன தம்பி வா
0: கலைக்குறீங்களா?
2: ஐயோ, அவரு கையில வச்சிருக்கத பார்த்தா நமக்கு கிட்ட போவே
1: அங்கேயே நான் இங்கே இருக்கேன்.
2: ஆமா,
0: இந்த கோவை சரலா ஐயோ என்ன விட்டுருங்கன்னு வாங்கல அந்த மாதிரி விட்டுட்டு போனாங்க.
1: அரசாங்க பணியாளர்கள் நிறைய பேர் அவங்களுடைய வாழ்க்கையில பாதி நேரத்தை இல்ல தூக்கத்தையோ அவங்க வாழ்க்கையோ குடும்பத்தையோ தியாகம் பண்ணிட்டு இருக்கிறாங்க.
0: அவங்க எல்லாருக்கும் இந்த வேலையில நன்றி. நீங்களும் நன்றி சொல்ல மறக்காதீங்க.

0: ரோன் 95 ஒதுக்கீடு நிலைநிறுத்தப்படுகிறது. உலகளாவிய எண்ணெய் விலையை கண்காணிக்கிறது அரசாங்கம். புடி மடானி டீசல் ஆண்டுக்கு 2 பில்லியன் ரிங்கிட் சேமிப்பு. வணக்கம், சலாம். மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 9 மணி முதன்மை செய்திகளுடன் மணியரசன் ஹரிகிருஷ்ணன். ஜோஹூர் வட்டார முதலீடு வர்த்தக மையமாக உருவெடுப்பதில் ஜோஹூர் பாரு சிங்கப்பூர் விரைவு ரயில் திட்டமும் ஜோஹூர் சிங்கப்பூர் சிறப்பு பொருளாதார பகுதியும் முதன்மை ஊக்கியாக அமையும். மக்களின் நலன் கருதி பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த திட்டத்தின் செயலாக்கம் துரிதப்படுத்தப்படுகிறது என்று பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறினார். இந்த திட்டத்தின் வெற்றி புத்ராஜயாவின் கடப்பாட்டையும் சிங்கப்பூர் உடனான நெருங்கிய ஒத்துழைப்பையும் பொறுத்து அமையும் என்று அவர் வலியுறுத்தினார். எல்லை வாயில்களில் விரைவு குறியீடு QR முறையை செயல்படுத்துவதும் குடிநுழைவு வளாகங்களை மேம்படுத்துவதும் இதற்கு உறுதுணையாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இவ்வேளை சிலாங்கூர் பண்டா உத்தாமா தொடங்கி ஜோஹான் சித்தியாவில் முடிவடையும் 37.8 கிலோமீட்டரை உள்ளடக்கிய 3வது இலக ரயில் திட்டம் LRT 3 மூலம் 2 மில்லியன் மக்கள் பயனடைவார்கள். LRT 3 சேவை வரும் திங்கட்கிழமை தொடங்கும் என்று போக்குவரத்து அமைச்சர் ஆண்டனிலோக் தெரிவித்தார். வரும் ஞாயிற்றுக்கிழமை திட்டமிடப்பட்டுள்ள தொடக்க விழாவை பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தொடங்கி வைப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேற்காசிய நிலவரங்களை அரசாங்கம் கண்காணித்து வரும் நிலையில் புடி மடானி ரோன் 95 பயனர்கள் தொடர்ந்து மாதந்தோறும் 200 லிட்டர் பெட்ரோல் ஒதுக்கீட்டை பெறுவார்கள். மேலும் எந்த மாற்றங்களையும் கருத்தில் கொள்வதற்கு முன் உலகளாவிய எண்ணெய் விலைகள் மீதான அதன் தாக்கத்தையும் ஆராய வேண்டும் என்று 2வது நிதியமைச்சர் டத்துஸ்ரீ அமீர் ஹம்சா அசிசன் தெரிவித்தார். அதுமட்டுமின்றி உதவித்தொகைக்கான ஒதுக்கீட்டை மீண்டும் 300 லிட்டருக்கு உயர்த்துவது குறித்து அரசாங்கம் முடிவெடுப்பதற்கு இன்னும் காலம் கனியவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். இதனிடையே அடுத்த மாதம் முதல் பூடி டீசல் திட்டத்தின் கீழ் அந்த எரிபொருள் லிட்டருக்கு 2 ரிங்கிட் 10 சென்ட் என்ற விலையில் விற்கப்படுவதன் மூலம் ஏறக்குறைய 700,000 தனியார் டீசல் வாகன உரிமையாளர்கள் நன்மையடைவார்கள் என்று டத்துஸ்ரீ அமீர் ஹம்சா குறிப்பிட்டார். பிக்அப் ஜீப் போன்ற டீசல் வாகனங்களின் தனியார் உரிமையாளர்கள் மாதத்திற்கு 200 லிட்டர் என்ற அடிப்படை தகுதி வரம்பிலிருந்து கூடுதலாக 100 லிட்டருக்கு விண்ணப்பிக்கலாம் என்றும் இதன் மூலம் மொத்த தகுதி 300 லிட்டருக்கு உயரும் என்றும் அவர் கூறினார். அதுமட்டுமின்றி பூடி மடானி டீசல் திட்டம் மூலம் அரசாங்கத்திற்கு ஆண்டுக்கு 2 பில்லியன் ரிங்கிட் வரை சேமிப்பு கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அத்துடன் எரிபொருளுக்கான உதவித்தொகை கசிவையும் குறைக்க முடிகிறது என்று டத்துஸ்ரீ அமீர் ஹம்சா தெரிவித்தார். நாடு முழுவதும் உதவித்தொகையுடன் கூடிய டீசல் செயல்முறையை சீரான வகையில் செயல்படுத்தக்கூடிய அமைப்பின் மூலம் ஒருங்கிணைப்பதே இந்த நடவடிக்கையின் நோக்கம் என்று அவர் விளக்கினார். இதனிடையே இலக்கிடப்பட்ட உதவித்தொகையை செயல்படுத்துவதில் அடையாள அட்டை மைக்காட்டையும் டீசல் உதவித்தொகை கட்டுப்பாட்டு அமைப்பு SKDS-ஐயும் பயன்படுத்துவது கசிவை குறைத்துள்ளதாக உள்நாட்டு வாணிக வாழ்க்கை செலவின அமைச்சர் டத்து அர்மிசன் முகமது அலி ஒப்புக்கொண்டார். அத்துடன் இலக்கிட்டபடியே தகுதியுடைய தரப்பினர் அந்த உதவித்தொகையை பெறுவதை உறுதி செய்ய இயலுகிறது என்றார் அவர். ஹோர்முஸ் நீரிணையில் ஏற்படும் வர்த்தக இடையூறுகளின் தாக்கத்தை கையாளும் ஆற்றலை மலேசியா இன்னமும் கொண்டுள்ளது. விநியோக தொடர்பு சீரமைப்பு நடவடிக்கைகள், நிறுவனங்கள் செலவுகளை உள்வாங்கிக் கொள்வது, செலவுகள் உள்ளூர் விலைகளுக்கு மாற்றப்படுவதை கட்டுப்படுத்த உதவும் அரசாங்க கொள்கைகள் ஆகியவை இதற்கு முக்கிய காரணமாக இருப்பதாக பொருளாதார அமைச்சர் அக்மல் நஸ்ருல்லா முகமது நசீர் தெரிவித்தார். மக்களை பாதுகாப்பதற்கும் இன்றியமையாத பொருட்கள் சீராக கிடைப்பதை உறுதி செய்வதற்கும் அரசாங்கம் கடப்பாடு கொண்டுள்ளது என்று அவர் மேலும் கூறினார். இதில் தொழிற்சாலைகள் தொடர்ந்து இயங்க உதவவும் நாட்டின் பொருளாதார மீள்தன்மையை வலுப்படுத்துவதும் அடங்கும். ஈப்போவில் இடைநிலை பள்ளி வளாகத்தில் உள்ள கட்டடத்திலிருந்து விழுந்ததாக நம்பப்படும் முதலாம் படிவ மாணவர் ஒருவர் கவலைக்கிடமான நிலையில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த சம்பவம் குறித்து நேற்று பிற்பகல் 2:49 அழைப்பு பெறப்பட்டதாக பேரா காவல்படை தலைவர் டாக்டர் முமர் அல்வி ஜைனல் அபிடின் தெரிவித்தார். விசாரணை மேற்கொள்ளப்படும் நிலையில் காவல்துறையினர் சாட்சிகளிடமிருந்து வாக்குமூலங்களை சேகரிப்பதுடன் தொடர்புடைய எல்லா கூறுகளையும் ஆராய்ந்து வருகின்றனர் என்றும் அவர் குறிப்பிட்டார். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: மனம் விரும்பும் இசை, உடனுக்குடன் செய்திகள், சுவாரஸ்யமான கலந்துரையாடல்கள், எங்கேயும் எப்போதும்
2: rtmclick.rtm.gov.my இப்போதே கிளிக் செய்யுங்கள்.
0: வடகொரியாவின் ராணுவ ஆற்றல் மேம்படுத்தப்படும் என அதன் தலைவர் கிம் ஜாங் உன் சூளுரைத்துள்ளார். வட்டாரத்தில் அமெரிக்காவும் தென்கொரியாவும் அவற்றின் ராணுவ நவீனமயமாக்கல் முயற்சியில் ஈடுபட்டுள்ள நிலையில் அவர் தமது கட்சி கூட்டத்தின் போது இவ்வாறு கூறினார். அணுவாயுத திட்டம் தொடர்பில் உலக நாடுகளிடமிருந்து பியோங்யாங் பல தடைகளை எதிர்கொண்டுள்ளது. இது நாட்டின் வளர்ச்சிக்கு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. இவற்றையெல்லாம் தகர்த்தெறிய பலமான இராணுவமே அடித்தளம் என்று கிம் சுட்டிக்காட்டினார். பிரிட்டன் பிரதமர் பதவியிலிருந்து கே ஸ்டாமர் விலகியுள்ளது கவலையளிப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கூறினார். ஆற்றல், குடிநுழைவு போன்ற விவகாரங்களில் வாஷிங்டனுடன் ஸ்டாமர் அணுக்கமாக ஒத்துழைத்து வந்ததாக அவர் தெரிவித்தார். மேலும் பிரிட்டன் ஆற்றல் கொள்கைகளை கையாள்வதில் விவேகத்தை கடைபிடிக்க தவறியது அவரின் பதவி விலகலுக்கு முக்கிய காரணமாக இருப்பதாகவும் ஓவல் அலுவலகத்தில் நடைபெற்ற ஊடகத்தார் சந்திப்பில் டிரம்ப் குறிப்பிட்டார். இதனிடையே நேட்டோ உறுப்பு நாடுகளுக்கான உதவிகள் மறுக்கப்படக்கூடும் என டிரம்ப் கூறியுள்ளார். ஈரானுக்கு எதிரான அமெரிக்காவின் ராணுவ நடவடிக்கைகளுக்கு ஆதரவு வழங்க மறுத்ததால் அமெரிக்கா அந்த முடிவினை எடுத்துள்ளதாக அவர் தெரிவித்தார். அந்த போருக்காக அமெரிக்கா அதிகம் செலவிட்டுள்ளது. ஆனால் நேட்டோவின் ஆதரவு குறைவாக இருந்தது மனநிறைவின்மையை ஏற்படுத்தியதாக அவர் கூறினார். அடுத்த மாதம் துருக்கியில் நடைபெறவுள்ள நேட்டோ மாநாட்டில் டிரம்ப் கலந்து கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளது. லெபனான் அதிபர் ஜோசப் ஆனும் அமெரிக்க துணை அதிபர் ஜேரி வென்சும் லெபனானின் அண்மைய நெருக்கடி குறித்து கலந்துரையாடினர். நாட்டில் இஸ்ரேல் ஹெஸ்புல்லா சண்டைகளை நிறுத்த அமெரிக்கா தன்னால் என்றவற்றை செய்யும் என ஜேரி வென்ஸ் கூறியுள்ளார். தென் லெபனானில் இஸ்ரேல் ராணுவம் தொடர்ந்து தாக்குதல்களை நடத்தி வருகிறது. அந்த சண்டை வட்டார அமைதிக்கும் பாதுகாப்புக்கும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தியுள்ள நிலையில் லெபனான் நலன் கருதி அதனை முடிவுக்கு கொண்டு வர வாஷிங்டன் தகுந்த முயற்சிகளை மேற்கொள்ளும் என ஜேரி வென்ஸ் உறுதியளித்தார். பொலிவியாவில் அமைதி திரும்புகிறது. அண்மைய வாரங்களாக அரசாங்க எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்களை தொடர்ந்து நாட்டின் பல பகுதிகளில் வன்முறைகள் நீடித்தன. அவற்றை கட்டுப்படுத்தும் வகையில் அதிபர் ரோட்ரிகோ பாஸ் சனிக்கிழமை அவசர நிலையை அறிவித்தார். தற்போது இராணுவத்தினர் அதிகமானோர் களமிறக்கப்பட்டுள்ளதை அடுத்து முதன்மை சாலைகள் திறக்கப்பட்டுள்ளன. சாலை தடுப்புகள் கட்டம் கட்டமாக அகற்றப்படுவதாக உள்ளூர் ஊடகங்கள் கூறுகின்றன. பொலிவியாவின் கடும் பொருளாதார வீழ்ச்சியை தொடர்ந்து ரோட்ரிகோ நிர்வாகத்திற்கு எதிராக ஆர்ப்பாட்டங்கள் வலுத்தன. 2026 உலகக்கிண்ண கார்பந்து ஐ குழு ஆட்டத்தில் தற்போது நோர்வேயும் செனிகாலும் களமிறங்கியுள்ளன. இந்த ஆட்டம் நியூயார்க் நியூஜெர்சி அரங்கில் நடைபெறுகிறது. முதல் பாதி ஆட்டத்தில் நோர்வே 1-0 சுழியும் என முன்னிலையில் உள்ளது. இவ்வேளை இதே குழுவில் பிரான்சுக்கும் ஈராக்கிற்கும் இடையிலான ஆட்டம் 3-0 சுழியும் என பிரான்சுக்கு சாதகமாக முடிந்தது. ரோன் 95 ஒதுக்கீடு நிலைநிறுத்தப்படுகிறது. உலகளாவிய எண்ணெய் விலையை கண்காணிக்கிறது அரசாங்கம். பூடி மடானி டீசல் ஆண்டுக்கு 2 பில்லியன் ரிங்கிட் சேமிப்பு. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். வணக்கம்.

0: வணக்கம். இன்னல் கேட்டு இருக்கீங்க தெய்வீகன் புவனா, உங்க கூட பேசிட்டு இருக்கோம். மணி இப்போ 9:13.
1: ஆமா, இன்னும் கொஞ்ச நேரத்துல ஒரு சந்திப்பு அங்கம் உங்களுக்காக இடம்பெறவிருக்கின்றது.
0: வாங்க தொடர்ந்து பேசுவோம். வாத்தி படத்திலிருந்து பாடல் எடுக்கப்பட்டிருக்கிறது, ரசிப்போம்.

0: தே மதுர தமிழோசை உலகெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும். இலக்கியம் பேசுவோம்
1: அமுதே தமிழே.
0: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 11:15 இன்ப தேன் வந்து பாயட்டும்.

0: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது மைன்ஆப்ஸ் இ-டியூஷன். AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 01079719119 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். மைன்ஆப்ஸ் இ-டியூஷன், சிறந்த கற்றல் முறை, சிறந்த அடைவு நிலை.
1: நம்ம ஊர் கலைஞர்களுக்கு பின்னால் எத்தனை வழிகள், எத்தனை சவால்கள்.
2: மலேசிய கலைஞர்களின் உழைப்பை கொண்டாடுது மண்ணின் நட்சத்திரம்.
1: வெள்ளிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பிறகு மண்ணின் நட்சத்திரம்.
2: இதோட விட்டுருவோமா என்ன? திங்கள் முதல் வெள்ளி வரை நள்ளிரவு 12 மணிக்கு பிறகு 1 மணி நேரத்திற்கு தொடர்ந்து நம்ம ஊர் பாட்டு தாங்க.
1: மலேசிய கலைஞர்கள் நம்ம சொத்துங்க, சொல்லும் போதே கெத்துங்க.
3: உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மினலஃபம் கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மினலஃபம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க சிக்கல்? சரியாச்சு. உங்கள் வீட்டு ஸ்மார்ட் டிவியின் கருப்பு திரையில் நெருப்பாய் மினலஃபம்.

0: நீ சிரிச்சா உள்ளூர் பாடல் கிரீஷ் கே தயா கே இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பாடியிருந்த பாடல் தான் கேட்டுட்டு வந்தீங்க. வணக்கம் மின்னல், நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க, நம்ம பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். சில நேரங்களில் காணொலி வழியாகவும், நம்ம காணொலிகள்லாம் டிக்டாக் நம்முடைய இன்ஸ்டாகிராம் எல்லாம் வந்துட்டு இருக்கு, ஆர்டிஎம் நீங்க கிளிக் வழியாகவும் தொடர்ந்து எங்களோடு இணைந்திருக்கலாம். ஆட்டங்களாக இருக்கட்டும் இல்லது தகவலாக இருக்கட்டும், அது எல்லாத்தையுமே உங்களுக்கு அங்கேயும் நாங்க கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம்.
1: மழை காலமா இருக்குங்க, சில இடங்கள்ல வந்து மழையா இருக்குது, அதே நேரத்துல திடீர்னு நம்ம எதிர்பாராத நேரத்துல வெள்ளமும் இருங்க.
0: வெயில் காலம் தானே சொன்னாங்க, ஏன் திடீர் திடீர்னு மழை வருது?
1: அதுதான் தெரியல, அதான் சொல்லல. அதனால இப்ப இந்த கார் நிறுத்தும் இடம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குங்கல்ல, கார பத்திரமா நம்ம நிறுத்திட்டு போய் தூங்குறோம் நிம்மதியான, காலைல எழுந்து அந்த மழையோடு பார்க்கும் போது அது அனுபவப்பட்டவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால எதுவா இருந்தாலும் இரவு நேரம் தூங்குறதுக்கு முன்பு மழை வந்தா என்ன ஆகும், ஒருவேளை வெள்ளம் வந்தா என்ன ஆகும் அப்படின்றத யோசிச்சுக்குவோம். ஏன்னா இப்ப எதையுமே நிர்ணயிக்க முடியல.
0: ஆமா, இதுல மூன்று கூறுகள்ல கவனத்தில் எடுத்துக்கோங்க. ஒன்று, இந்த வெள்ளம் ஏற்பட்டுட்டா அந்த காப்புறுதி அதுக்காக இருக்கு இல்லையா, அதை எடுத்திருக்கீங்களா இல்லையான்றத கொஞ்சம் பாத்துக்கோங்க. அடுத்தது, வீட்டுக்குள்ள நீங்க நிறுத்தி வைக்கிறது வேற, வீட்டுக்கு வெளியில மரத்தடிக்கு கீழே எல்லாம் நிறுத்தி வைப்பீங்க இல்லையா, அது ஏற்புடையதா இல்லையான்றத பாத்துக்கோங்க. சில பேர் ரொம்ப தூரமெல்லாம் காரை நிறுத்திட்டு வருவாங்க, ஒருவேளை ஆபத்து அவசரம்னா நீங்க ஓட முடியுமா அப்படின்றதையும் நீங்க பார்த்துக் கொள்ளுங்கள். இப்போ நீங்க முதல்ல பிரான்ஸ் உடைய ஆட்டம் வந்து நிறுத்தி வைக்கப்பட்டது இல்லையா, அதுக்கு காரணமே இடி மின்னல் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா வானிலை படி தெளிவா தான் இருக்கும்னு காட்டுனுச்சான். அப்போ நேரம், அதனாலதான் இந்த குறிப்பிட்ட நேரத்துக்கு விளையாட்டை வந்து சரியா வச்சாங்க. அதனால பாத்தீங்கன்னா அந்த ஹாஃப் டைம் முடிஞ்சு இன்னும் கொஞ்ச நேரம் அவங்க நிறுத்தி வைக்க வேண்டிய சூழ்நிலையாய் அப்புறம்தான் ஆட்டமே தொடங்கி இருக்கு. அதனால சீதோஷ்ண நிலை எப்படி இருக்கும்னு உலகளாவிய அளவுல நமக்கு தெரியல. வெயில் காலத்துல குளிர் அடிக்கிறதும் குளிர் காலத்துல வெயில் வர்றதும் ஒண்ணுமே சொல்ல முடியல. அதனால கொஞ்சம் பாத்துக்கோங்க.
1: இந்த மழை காலமா இருக்கட்டும் வெயில் காலமா, இரண்டுக்குமே தயாராகவே இருப்போம். நம்ம
0: வாங்க, நம்ம கண்ணே கண் மணியை பாட்டை கேட்கலாம். ஏ ரஹ்மான் பாடுறாரு.

0: வணக்கம். இன்னல் கேட்டுட்டு இருக்கீங்க ஹிப்ஹாப் தமிழாவுடைய குரல்ல வந்த பாடல் அது. 9:33 முதல்ல இந்த வானிலை பத்தி சொல்லியிருந்தோம் இல்லையா, அதனால கொஞ்சம் பாத்துக்கோங்க. எப்படி இருந்தாலும் குடைகள் எந்த நேரத்திலயும் நம்ம கூட இருக்கிறதையும் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள்.
1: சரி, இப்போ நம்ம சாப்பிட போயிருக்கோம் தேவிக்கு. சாப்பிட போன இடத்துல என்னைக்காவது நீங்க வந்து இப்போ வந்து எனக்கு அதிகமா சையோர் வேணும், காய்கறிகள் வேண்டும், இப்போ வந்து நாசி கோரிங்கா இருக்கட்டும், அது நீங்க சொன்ன மாதிரி வந்திருக்கா?
0: பெரும்பாலும் வந்துரும். நான் எனக்கு ஒரே ஒரு சின்ன வேண்டுகோள் இருக்கும், கேபேஜ் போடாதீங்கன்னு மட்டும் சொல்லிடுவேன், எனக்கு அது பிடிக்காது. கடுகு கீரை போடுங்கன்னு சொல்லுவேன், அப்புறம் தவு நிறைய போடுங்கன்னு சொல்லுவேன். அதனால அது உங்களுக்கு ரொம்ப இலகுவா கோபீஸ் போட
1: மலைச்சாரல் போல தூவி அப்படி ஒரு திருப்பு இப்படி ஒரு திருப்புன்னு.
0: எனக்கு பொதுவா நான் சாப்பாட்டுக்கு வந்து ரொம்ப இது பண்ணிக்க மாட்டேன், எப்படி வருது அது அப்படியே
1: சாப்பிடுவேன்.
0: என்ன சில சில உணவுகள் நான் சாப்பிடாததுனால அது மட்டும் தான், அதையும் நான் எடுக்க மாட்டேன். ரெண்டு மூணு விஷயம் சொல்ல மாட்டேன், ஒண்ணு சொல்லி முடிச்சிருவேன் இது எடுத்துட்டு வாங்க அப்படின்னு.
1: ஒருத்தவங்க என்ன செய்யிருக்காங்க, பர்கர் ஆர்டர் பண்ணிருக்காங்க. அந்த பர்கர்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா கூடுதலா கேபேஜ் போடுங்கன்னு சொல்லிருக்காங்க. ஆனா அந்த பர்கர் தெரியல, அதுல அந்த கேபேஜ் வெட்டி ஒரு சோறு போட்டு தூவி வச்சிருந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தூவி வச்சிருக்காங்க அதுல.
0: ஆனா கேபேஜுக்கு ருசியே அதுல வைக்கிற அந்த அந்த பர்கருடைய ருசியே அதுல வைக்கிற அந்த கேபேஜ்
1: பரவாயில்ல.
0: இல்ல இல்ல பூனா, அதை வந்து பொடிசா
1: அவங்க அதுக்குள்ள வைக்கலையே, பர்கருக்கு வெளியில தூவி வச்சிருக்காங்க.
0: ஓ, அதெல்லாம் ஒரு ஸ்டைல் பூனா. இப்ப நீங்க வழக்கமா 6 வெள்ளிக்கு ஒரு பர்கர் சாப்பிடுறீங்கன்னா அந்த மாதிரி தூவப்பட்ட பர்கரோட விலை வந்து ஒரு
1: 10 வெள்ளி.
0: அது எப்படின்னா பர்கர் வரும், உள்ளுக்கு கேபேஜ் வச்சிருப்பாங்களே, நீங்க பாத்தீங்கன்னா அது வெளியும் அப்படியே இருக்கும். அப்ப என்ன பண்ணுவாங்க, அந்த சாஸ் இருக்கு இல்லையா, அதுல பாபிக்யூ சாஸும் சில்லி சாஸும் கலந்து லேசா மயோ வந்து போட்டிருப்பாங்க. அப்ப நீங்க அதை லேசா எடுத்து உங்களுடைய நுனி நாக்களை வைக்கும் போது அதுல ஒரு ருசி இழுக்கும் பாருங்களேன். அந்த பர்கர் சாப்பிட்ட திருப்தி உங்களுக்கு அங்க கிடைச்சிடும் பாருங்களே.
1: அதனால யார் அந்த பர்கர் சாப்பிட்டாங்கன்றது இப்ப எனக்கு இருக்கு.
0: எனக்கு வந்து கேபேஜ் அதிகமா வச்சா முடியும்.
1: கேபேஜ் வந்து நம்ம என்னன்னா ஒரு இலை வைப்பாங்க அவ்வளவுதான்.
0: இல்ல அதான சொல்றேன்,
1: செஞ்சிருக்காங்கன்னா குட்டி குட்டி குட்டி குட்டியா சின்ன சின்ன சின்னதா
0: வெட்டி. ஐயோ, எனக்கு எல்லாம் அப்படிதான் பிடிக்கும்.
1: அப்புறம் அந்த கேபேஜ் நீ என்கிட்ட கேட்டுருவே அப்படின்ற மாதிரி அவ்வளவு கேபேஜ் வெட்டி போட்டு வச்சிருக்காங்க.
0: ஆனா அது நானா இருந்தா எனக்கு முடியும். அந்த
1: பர்கரை விட அதிகமான அளவுல இருக்குதுன்னா பாத்துக்கங்க.
0: நம்ம தான் நிறைய காய்கறியில சாப்பிடுறோம்.
1: பேச முடியாது உங்ககிட்ட.
0: இல்ல உண்மைதானே சொல்றேன், எனக்கு அப்படிதான் பிடிக்கும். நான் உண்மையை சொல்றேன், உண்மையை சொல்றேன்.
2: நோக்கினான்

0: பாட்காஸ்ட்ல பேசுறதுக்கு இவ்வளவு விஷயம் இருக்குங்க. சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணிக்குங்க மின்னல் எஃப்எம்இன் சமூக ஊடகங்களில் மின்னல் பாட்காஸ்ட்.
1: மாதாந்திர செலவுகள் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றன, ஆனால் உங்கள் வருமானம் அதே போல் இருக்கிறதா? கூடுதல் வருமானம் பெற விரும்புகிறீங்களா? MyNAB's e-tuition affiliate programல் ஏற்கனவே பலர் இணைந்து தங்களின் வருமானத்தை உயர்த்தி வருகின்றனர். இது ஒரு வாய்ப்பு மட்டுமல்ல, உங்கள் வளர்ச்சிக்கான ஒரு புதிய துவக்கம். இந்த ஆண்டு உங்கள் வளர்ச்சிக்கான ஆண்டாக ஆகட்டும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 01 909 7219 19.
2: அன்பு உடலுக்கு ஆயுள் அதிகம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் எஃப்எம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் எஃப்எம். அன்பு உடலுக்கு ஆயுள் அதிகம். நம்ம ஒரு சந்திப்பு இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம். ஒரு 10 நிமிடம் வந்து நம்ம யார்கிட்ட பேச போறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, விஹாரா ஆர்ட்ஸ் இந்த நடனக்குழு உடைய நிறுவனர் நிர்வாகி திரு குணா அவர்கள் நம்ம கூட இன்றைக்கு இருக்கிறாங்க. குணா,
3: சரி, ராமாயணம் தர்மத்தின் நிரந்தர வெற்றி எனும் பாரம்பரிய மேடை நிகழ்ச்சி குறித்து விளக்கம் அளிக்க வந்திருக்கிறார். வணக்கம் குணா.
4: வணக்கம். வணக்கம்
1: வணக்கம் மாஸ்டர், எப்படி இருக்கிறீர்கள்?
4: நல்லா சிறப்பா இருக்கு.
3: நல்லா இருந்துச்சு. வெளியே நெரிசலாம்.
4: டிராபிக்லாம் சொல்லவே வேணாம். ஆர்டிஎம் வரணும்னா எல்லாத்தையும் கடந்து வரணும்.
1: நீங்க இந்த மாதிரி சொல்லக்கூடாது, மக்கள் வெளியில நினைப்பாங்க.
3: நாங்க நடத்தி நடத்தி அப்ப நாங்க எப்படி வரணும்
4: சொல்லுங்க.
1: அப்புறம் ரொம்ப நீண்ட தூர பயணம் ஆயிருச்சு, நெரிசல்லாம் தாண்டி வந்து. இருந்தாலும் நம்ம என்ன செய்யணுமோ அதை சரியா செஞ்சிடணும். முதல்ல பாராட்டுக்கள். நாங்க வந்து காணொலிகள்லாம் பார்த்தோம், நிறைய முயற்சியை வந்து விஹாரா நம்முடைய கலை கலாச்சாரம் பாரம்பரியம் காக்கப்பட வேண்டும்னு எடுத்துட்டு இருக்கீங்க. அதுக்கு முதல்ல உங்களுக்கு நன்றியும் பாராட்டுக்கள்.
4: ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கும்.
1: சரி, இப்போ உங்களுடைய அடுத்த வெற்றி படைப்பு தயாராகிட்டு இருக்கு, ராமாயணம் தர்மத்தின் நிரந்தர வெற்றி. சொல்லுங்க, எப்போ எங்க நடக்க போகுது அப்படின்ற
3: யாரெல்லாம் ஆதரவாளர்கள் இதுக்கு, யாரோடலாம் சேர்ந்து பணியாற்றுறீங்க இதுல?
4: ஓகே, விஹாரா ஆர்ட்ஸ் பாத்தீங்கன்னா இதோட வந்து நம்ம இணைஞ்சு பண்ண போறது வந்துட்டு நம்மளுக்கு சப்போர்ட்டிவா வந்து JKKN ஜபதர்க புடன் கசனியன் மலேசியா அண்ட் ஆல்சோ மேட்டிக் டூரிசம் சென்டர். சோ இவங்க ரெண்டு பேரும் நம்ம கூட இணைந்து வந்து இந்த டான்ஸ் ப்ரொடக்ஷன் வந்து செய்ய போறோம் இன் மேட்டிக் ஆடிட்டோரியம்ல.
1: சரி,
4: அண்ட் திஸ் கமிங் ஃப்ரைடே அண்ட் சட்டர்டே 26 June and 27 June 8:30 PM. ராமாயணம் பாத்தீங்கன்னா வந்து ஒரு ராமாயணம் சொன்னாலே ஒரு பெரிய விஷயம், பெரிய கதை வந்து மேடையில் வந்து காட்ட போறாங்க அப்படின்னு இருக்கும். சோ இதுல முக்கியமான பாத்திரங்களை வந்து எடுத்து நம்ம சுருக்கி அழகா ஒரு 1.5 hours வந்து 1 minute 30 minutes கொடுக்கறதுக்கு மக்களுக்கு அந்த வகையில் அழகா செட் பண்ணிருக்கோம். இப்ப இருக்கிற ஜெனரேஷனுக்கு ஏத்த மாதிரி பிரசென்ட் பண்றதுக்கு we are planning to do that.
1: சரி, இப்போ நிறைய இந்த மாதிரி நாடக சபாக்கள் இவங்க எல்லாம் வந்து இந்த நாடகத்தை எல்லாம் நடத்திருக்காங்க ராமாயணம் அப்படின்ற தலைப்பில் இல்லையா. அப்போ நீங்க செய்யக்கூடிய ராமாயணம் தர்மத்தின் நிரந்தர வெற்றி எப்படி மாறுபட்டு இருக்க போது? சில கதாபாத்திரங்கள் சொன்னீங்க, என்னென்ன கதாபாத்திரங்கள் அது சொல்ல முடியுமா?
4: கண்டிப்பா, ராமாயணம்னா எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா இப்ப இந்த ராமாயணம் நீங்க பாத்தீங்கன்னா நிறைய செஞ்சுட்டாங்க, மலேசியால செஞ்சிருக்கோம், நிறைய நாட்டிய நாடகமா படைச்சிருக்காங்க. நடனம் அணிகள் ஆட போறாங்க.
3: எத்தனை பேர் மொத்தம் இருப்பாங்க?
4: டோட்டலா வந்து 100 people going to work on this ராமாயணம். சோ இது வந்து ஒரு 3 மாதம் வந்து பிராக்டீஸ் அண்ட் ஆல்சோ அதோட ப்ரிப்பரேஷன் அண்ட் ஆல்சோ 20 பேர் வந்து இதுக்கு பின்னாடி வந்துட்டு குருவா வந்து வேலை செஞ்சிட்டு இருக்காங்க. அதுக்கும் மேல இன்னும் நிறைய பேர் வந்து இதுக்கு பின்னாடி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் இந்த ராமாயணம் பாத்தீங்கன்னா இப்போதும் மாதிரி இல்லாம ட்ரெடிஷனல் வேலை தான் இருக்கு. பரதநாட்டியம் ட்ரெடிஷனல் வேலை தான் பண்றோம், பட் அதுக்குள்ள வந்து நம்ம மலேசியன் டச் இருக்கணும்னு சொல்லி கொஞ்சம் வந்து இந்த மேக்கப் காஸ்டியூம்ஸ் இந்த இப்ப நீங்க கேட்டீங்களா என்னென்ன அந்த கதாபாத்திரங்களா இருக்காங்களே அதுல பாத்தீங்கன்னா ராவணா, லக்ஷ்மணா, ராமா, சீதா, சூர்பனகை, அப்புறம் ஜடாயு, மாரி இவங்க எல்லாமே வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம், மலேசியால இருக்கிற புகழ்பெற்ற மேக்கப் ஆர்டிஸ்ட் இவங்க எல்லாம் வந்து மேக்கப் பண்ண போறாங்க. இவங்க எல்லாத்தையும்
1: எப்படி ஒவ்வொரு கரெக்ட் யாரெல்லாம் இருக்காங்க?
4: We have Shavira மேக்கப் ஆர்டிஸ்ட், Shandy Sosa and also இதுக்கு முன்னக்கு வந்து தியேட்டர் கேரக்டர் மேக்கப் பண்றவங்க எல்லாமே வந்து இதுக்குள்ள இருக்காங்க.
3: கதாபாத்திரங்களா தேர்ந்தெடுத்தீங்களா இவங்களுக்கு? இப்ப ராவணன் அப்ப ராமர் அப்படின்னாலே அவரும் முக்கியமான
4: கதாபாத்திரம்.
3: அதுக்கேத்த மாதிரி
4: வந்து கேரக்டரையும் சூஸ் பண்ணிருக்கோம். நம்ம இந்த ஜெனரேஷன்ல உள்ள டான்சஸ் வந்து நம்ம எடுத்து அந்த கேரக்டர் கதாபாத்திரத்தை அவங்க கிட்ட கொடுத்து அண்ட் தே பிராக்டிசிங் ஆன் தட் அந்த சீக்வன்ஸை வந்து அவங்க பிராக்டிஸ் பண்ணி இதை வந்து படைக்கிறதுக்கு தே ஆர் ஆல்ரெடி ரெடி.

0: சரி, இந்த இடத்துல இந்த கதாபாத்திரங்களையும் நம்ம சொல்லணும் அப்படின்னா, ராமராக யார் இந்த வேடம் ஏற்கிறாய்?
1: ராமர் பாத்தீங்கன்னா கார்த்திக் என்ற ஒரு நபர், நடனமணி, என்னோட சீனியர் டான்சர். லட்சுமணா வந்து பாத்தீங்கன்னா விமல், விமலேஸ்வரன்
0: நடன கலைஞர்,
1: அவரும் நடன கலைஞர். அண்ட் ஆல்சோ சீதாவை வந்து தாஷாகினி சுரேந்திரன், அவங்க வந்து இந்த கதாபாத்திரம் மெயின் ரோல்,
0: நடன கலைஞர்.
1: எல்லாமே நடன மணிகள் தான், எல்லாமே சீனியர் அரங்கேற்றம் பண்ணி பண்ண டான்சர்ஸ் தான் வந்து பண்றாங்க. ராவணன் வந்து கௌதமன் மணி,
0: அவரும் உங்களுடைய
1: ராமாயணம்
0: தொடர்ந்து

0: நடுவன் மேடை நாடகம், அதாவது டான்ஸ் டிராமா அப்படின்னு அடிப்படையில வந்து படைக்கப்படும் போது நானும் புவனாவும் தான் அதுக்கு பின்னணி குரல் கொடுத்திருந்தோம் அந்த மேடையில். அது மறக்க முடியாத ஒன்று. ரவிசங்கர் அவர்கள் வந்து எங்களுடைய குரலை வந்து அது பின்னணி குரலுக்கு பயன்படுத்தியிருந்தார். ரொம்ப சிறப்பான ஒரு நாடகம். அந்த மாதிரி இன்னும் நிறைய நாடன நாடகங்கள் வந்து உருவாகிக்கிட்டு இருக்கு. அந்த வழியில நீங்களும் ரொம்ப சிறப்பா செஞ்சிட்டு இருக்கீங்க விஹாராவுக்கு, அதுக்கு பாராட்டுகள். இப்ப நீங்க சொன்னீங்க ராமாயணம் தர்மத்தின் நிரந்தர வெற்றி அப்படின்னு, இதற்கான இலவச நுழைவுச் சீட்டுகளை பெற்றுக் கொள்ளலாம், அந்த பாசஸ் பெற்றுக் கொள்ளலாம் சொல்லிருக்கீங்க, எப்படி பெற்றுக் கொள்ளணும்னு சொல்லுங்க.
1: இவங்க வந்து நம்மளோட வந்து இப்ப வந்து பாத்தீங்கன்னா சத்திரி வந்து நம்ம ஆல்ரெடி ஃபுல் ஹவுஸ் ஆச்சு.
0: சரி,
1: ஃப்ரைடேக்கு வி ஹேவ் ஸ்டில் ஹேவ் ஸ்பேஸ். யூ கேன் காண்டாக்ட் நம்மளோட ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்
0: விஹாரம்.
1: ஆமா, விஹார் ஆர்ட்ஸ். நீங்க வந்து காண்டாக்ட் பண்ணீங்கன்னா நம்ம உங்களுக்கு வந்து அதுக்கு உண்டான ப்ரிப்பரேஷன் எல்லாத்தையும் உங்களுக்கு காண்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாமே கொடுப்போம்.
0: அரசாங்க பணியாளர்களை கொண்டாடக்கூடிய நாள், எல்லா அரசாங்க ஊழியர்களுக்கும் உங்களுடைய வாழ்த்து சொல்ல மறக்காதீங்க. வாழ்த்துக்கள் புவனா, நல்ல சேவை.
2: அரசாங்க ஒரு வானொலி நிலையம், நம்மளும்
0: நேரத்தை
2: கண்ணியம் கட்டுப்பாடு அப்படின்னு நேர்களுக்காக கொடுக்கறத நினைச்சா அதுவும் நம்மளுடைய கடமையும் சேர்த்து ஒரு பெருமையும் கூட இல்லீங்களா?
0: சரிங்க, உடம்பு மனசு பாத்துக்கோங்க. விடைபெறுவது தெய்வீகன் தாமரை செல்வன்,
2: நான் புவனா வீரமோகன்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 10 மணி செய்திகளுடன் மணியரசன் ஹரிகிருஷ்ணன். இன்று மக்களவையில் மேற்காசிய போரை நிறுத்தும் அமெரிக்க ஈரான் புரிந்துணர்வு உடன்படிக்கை மீதான மலேசியாவின் நிலைப்பாடு குறித்து விவாதிக்கப்படும். மேலும் அந்த வட்டாரத்தில் நீடித்த அமைதியை ஏற்படுத்த மலேசியா மேற்கொண்ட முயற்சிகள் குறித்து தம்பின் உறுப்பினர் டாக்டர் மொமன் ஈசா வெளியுறவு அமைச்சிடம் வினவுவார் என நாடாளுமன்ற அகப்பக்கத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மடனி மாட் முனைப்பு குறித்தும் கூட்டத்தில் விவாதிக்கப்படும். கொலஸ்லாகூர் சௌஜனா 1 மேல்நிலை நீர் தொட்டியில் பராமரிப்பு பணியாளர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் தேசிய நீர் சேவை ஆணையம் ஸ்பான் மேல் விசாரணையை மேற்கொண்டுள்ளது. இம்மாதம் 16 நாள் நிகழ்ந்த அச்சம்பவத்தில் குத்தகையாளர்கள் நிர்ணயிக்கப்பட்ட நடைமுறையை பின்பற்றியுள்ளனரா என்ற கோணத்திலும் விசாரணை நடத்தப்படுவதாக ஸ்பான் தெரிவித்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணையை தெஹ்ரான் நிர்வகிக்கும் என்று ஈரான் அமைதி பேச்சு பேராளர் குழு தலைவர் மொமத் பாகு கலிபாஃப் தெரிவித்துள்ளார். முக்கியத்துவம் வாய்ந்த அந்த நீரிணை போருக்கு முந்தைய நிலைக்கு ஒருபோதும் திரும்பாது என்றும் பன்னாட்டு சட்டத்திற்கு ஏற்ப ஈரானே அதனை நிர்வகிக்கும் என்றும் அவர் சொன்னதாக அரசு ஊடகம் ஏர்னா கூறியது. வெள்ளை மாளிகையை தாக்க சதித்திட்டம் தீட்டியதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் மேலும் இருவர் கைது செய்யப்பட்டதாக அமெரிக்க நீதித்துறை அறிவித்துள்ளது. அதிபர் டொனால்டு டிரம்பின் அதிகாரப்படியான அந்த இல்லத்தின் மீது கலப்பு தற்காப்பு கலை MMA நிகழ்ச்சியின் போது தாக்குதல் நடத்த சதி இருந்ததாக கூறப்படுகிறது. வாஷிங்டனிலும் மிசோரியிலும் கைது செய்யப்பட்ட 2 சந்தேக நபர்கள் மீது கொலை சதி செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. விளையாட்டு 2026 உலகக்கிண கார்பந்து. அர்ஜென்டினா 2-0 என்ற கோல்களில் ஆஸ்திரியாவை வென்றது. இரு கோல்களையும் புகுத்திய லியோனல் மெஸ்ஸி உலகக்கிண போட்டியில் அதிக கோல் அடித்தவர் என்ற சாதனையை படைத்துள்ளார். மற்றொரு ஆட்டத்தில் பிரான்ஸ் 3-0 என்ற கோல்களில் ஈராக்கை தோற்கடித்தது. நோர்வே 3-2 என செனகாலை வீழ்த்தியது. காலை 11 மணிக்கு ஜோர்டானும் அல்ஜீரியாவும் மோத உள்ளன. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் S. கோகுலன். வணக்கம்.

0: மின்னலின் இளமை உல்லாசம்.
1: இன்றைய இளமை உல்லாசத்தில் உங்களோட உற்சாகத்தோடு பேச வந்து விட்டேன். நான் உங்கள் அஸ்வினி ராஜசேகரன். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா எப்பொழுதும் போல நம்ம வந்து மலையாள பாடல்களை அடுத்த ஒரு மணி நேரத்திற்கு கேட்டு ரசிக்க போறோம். அது மட்டும் அல்லாமல் மலையாள திரையுலகில் என்ன நடக்குது, அது மட்டும் இல்லாமல் சுவாரஸ்யமான தகவல், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை கைவசம் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கோம். நீங்க தொடர்ந்து இணைந்திருந்தால் மட்டும் போதும், அவ்வளவு சின்ன பொறுப்பு மட்டும் தான் உங்ககிட்ட நாங்க கொடுக்கிறோம். சரி, இன்றைக்கு வாங்க தொடக்க பாடல் துர்கா விஸ்வநாத் மற்றும் சனி கொண்டு வராங்க, கேட்டு ரசிக்கலாம்.

0: காதில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரோடு கலந்திடும். நினைத்தாலே இனிக்கும்.
1: மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி, உனக்காகவே நான் வாழ்கிறேன்.
2: மென்மையான காதல், மறக்க முடியாத வரிகள். இதயத்தோடு பேசும் குரல்கள்.
1: இருமனம் கொண்ட திருமண வாழ்வில் இடையில் நீ மயங்குகிறாய்.
2: இனி சனிக்கிழமைகளில் மதியம் 2 மணி தொடங்கி 3 மணி வரை
0: 70கள் மட்டும் பேச போகுதுங்க.
2: நினைத்தாலே இனிக்கும்.
3: நான் உன்னை வாழ்த்தி பாடுகிறேன், நீ வர வேண்டும்.
2: ரசிங்க,
0: இசையோட நினைவுகளை சேகரிங்க.

இன்றைய நிகழ்ச்சியில் தொடர்ந்து பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். சரி, மலையாள சினிமா பக்கமா என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி எட்டி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். சில வாரங்களுக்கு முன்னதாகவே நாங்க சொல்லியிருந்தோம், 20 கோடி முதலீட்டுல தயாரான இந்த மஞ்சமல் பாயில்ஸ் அப்படின்ற திரைப்படம் 2024 வெளியாகி இந்தியா முழுவதுமே 200 கோடி ரூபாய்க்கு மேல வசூல் செய்தது. அந்த படத்தினுடைய இயக்குனர் சிதம்பரம் எஸ் பொதுவால் வந்து இவர் இயக்கத்துல உருவாகியுள்ள பாலன் அப்படின்ற 4 தென்னிந்திய மொழிகள்ல June 19 வெளியாக போகுது இந்த திரைப்படம். இந்த படத்துக்கான திரைக்கதையை வந்து ஜித்து மாதவனுடன் இணைந்து சிதம்பரம் எழுதியிருக்காரு. கடந்த மே மாதம் கான் பட விழா March 2 அப்படின்னு பிரிவில் பிரீமியராக திரைப்பட்டது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பாராட்டுகளை பெற்ற இந்த திரைப்படம் வந்து ட்ரெய்லரை வந்து சூர்யா, அஜய் தேவ்கன், நாக சத்யன் இவங்க எல்லாரும் வந்து வெளியிட்டு இருக்காங்க அப்படின்றதுமே குறிப்பிடத்தக்கது. சந்து சலீம்குமார், கணபதி, ஃபர்ஸ்னா இப்படி பலரும் பாத்தீங்கன்னா முன்னணி கதாபாத்திரங்கள்ல நடிச்சிருக்காங்க அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. படம் குறித்து இயக்குனர் கூறும்போது, நாம நம்ம அறியாமலே சுமந்து கொண்டிருக்கும் மனசுமைகள், நாம போய் சேர வேண்டிய இடத்தை நோக்கிய ஒரு தாய் மகனின் தேடல் தான் வந்து இந்த திரைப்படம். அதுதான் பாலன் அப்படின்னு பேர் வச்சிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. உணர்வுகளை வார்த்தைகளால விவரிக்க முடியாதவர்களுக்காக தான் இந்த படம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் பாலன் அப்படின்ற திரைப்படம் எப்படி இருக்க போகுதுன்னு.

உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மினல் எஃப்எம் கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மினல் எஃப்எம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு. உங்கள் வீட்டு ஸ்மார்ட் டிவியின் கருப்பு திரையில் நெருப்பாய் மினல் எஃப்எம்.

0: இன்றைய வணக்கம் மின்னலில்
1: இந்த போலீஸ்காரங்க வந்து நம்ம படத்துல தான் பாத்துருக்கோம், அப்படி வந்து பிடிக்கிறாங்க திருடன. ஒரு ரெண்டு நாளுக்கு முன்ன கோலப்பிள்ளால இருந்து வந்துகிட்டு இருந்தேன் அம்பாங்கன் ரோட்ல. சடன்லி ஒரு கொத்தம் சத்திரியா வந்து போலீஸ்காரங்க துரத்திட்டு வந்திருக்காங்க. வந்து அப்படியே வந்து மாட்டிக்கிட்டாங்க. நடுவில் ரெண்டு பேரும் இறங்கி ஓடுறாங்க பாருங்களேன். இறங்கின அந்த போலீஸ்காரங்க ரெண்டு பேரும் இறங்கி அவ்வளவு சீக்கிரம் தெரியுமா, அவ்வளவு செப்பாட்டா போயிட்டு அவர் பிடிச்சி கீழே அவரை உட்கார வச்சு காரி பண்ணி இன்னும் ரெண்டு டிராபில தாண்டதுக்குள்ள ஒரு 10 போலீஸ் காரி போயிருச்சு. அந்த
0: நன்றி சார், நன்றி சார். இந்த சூழ்நிலை கொண்டு வந்ததுக்கு
2: நினைக்கிறேன் போய் சேரட்டும். வாழ்த்து.
0: காலை 6:30 தொடக்கம், 10 மணி வரை வணக்கம் மின்னலோடு இணைந்திருங்கள்.

பிரசாந்த் மோகன் மற்றும் வினித் ஸ்ரீனிவாசன் கொண்டு வந்த பாடலை தான் நாம நிகழ்ச்சியில கேட்டு ரசித்திருந்தோம். சரி, இன்றைக்கு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நாம மலையாள பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். இதனைத் தொடர்ந்து உங்களுக்காகவே 11 மணிக்கு மேல நீங்க படிச்சவங்களுக்காக படிச்ச பாடல்களை கேட்கும் அங்கமும் ஒளிபரப்பாக உள்ளது. நீங்க அழைக்க வேண்டிய எண்கள் 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8. தாராளமா நீங்க உங்களுக்கு பிடிச்சவங்களுக்காக பிடிச்ச பாடல்களை 11 மணிக்கு மேல அழைத்து கேட்கலாம். இப்போ வாங்க டான் வின்சன் மற்றும் சுஷின் ஷாம் கொண்டு வரும் பாடல்.

0: மலரும் நினைவுகளில் இன்று.
1: சரிங்கய்யா, உங்க குடும்பத்தை பத்தி ஐயா, எத்தனை பிள்ளைகள் உங்களுக்கு, உங்க மனைவி?
2: ஒரே மனைவி தான்.
1: உங்ககிட்ட பேசுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு.
0: ஒரு நேயர் தேர்வு செய்த பாடல்களில் தாப்பாவை சேர்ந்த திரு மாணிக்கம் நடேசன் தேர்வு செய்த பாடல்கள்.

தலைக்குள்ள ஆயிரம் வேலை இருக்கு, மனசெல்லாம் பரபரப்பா இருக்கு. அதெல்லாம் சரிதான், ஆனா எதிரில் வரும் முகம் பார்த்து கொஞ்சம் சிரிக்கலாம் போல. உம்முன்னு இருந்தா நல்லாவா இருக்கு. நீங்க இப்போ மின்னலாம் கேக்குறீங்க.

மலையாள பாடல் தொகுப்பின் நிறைவு பாடல்களை நாம நிகழ்ச்சியில கேட்க போறோம். பிரதீப் பல்லூர்த்தி கொண்டு வரும் பாடல் இதோ அடுத்ததாக உங்களுக்காக நிறைவு பாடலாக ஒலிபரப்பாக உள்ளது. அந்த பாடலை கேட்ட பிறகு 11 மணிக்கான செய்திகள், அதனைத் தொடர்ந்து நாம பேசலாம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 11 மணி உலக செய்திகளுடன் மணியரசன் ஹரிகிருஷ்ணன். அமெரிக்காவுடனான புரிந்துணர்வு உடன்படிக்கை அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து ஈரான் 36 மில்லியன் கச்சா எண்ணெய் கலன்களை ஏற்றுமதி செய்துள்ளதாக அனடுலு செய்தி வெளியிட்டுள்ளது. இம்மாதம் 15ஆம் நாள் தொடங்கி அவை ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளன. முன்னதாக கடந்த 14ஆம் நாள் 14 உட்கூறுகள் அடங்கிய உடன்படிக்கையை இருதரப்பும் அறிவித்திருந்தன. இது பின்னர் 18ஆம் நாள் நடைமுறைக்கு வந்தது. லெபனான் உட்பட அனைத்து பகுதிகளிலும் சண்டையை நிறுத்துவது, ஹோர்முஸ் நீர்நிலையை மீண்டும் திறப்பது, ஈரான் மீதான அமெரிக்காவின் கடல் தடை மேற்றுக்கொள்ளப்படுவது ஆகிய விதிகள் அந்த உடன்படிக்கையில் உட்படுத்தப்பட்டுள்ளன. இவ்வேளை ஹோர்முஸ் நீரிணையில் கப்பல் போக்குவரத்து தொடர்பில் சிறப்பு தொடர்பு தடத்தை அமைக்க ஈரான் இணங்கியுள்ளதாக ஈரான் அமைதி பேச்சு பேராளர் குழு தலைவர் முகமது பாகு கலிபாஃப் தெரிவித்தார். இது முக்கியத்துவம் வாய்ந்த அந்த தடத்தில் எந்தவிதமான சம்பவமும் மோதலும் ஏற்படுவதை தவிர்க்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தெஹ்ரானுக்கும் வாஷிங்டனுக்கும் இடையே சுவிட்சர்லாந்தில் நடைபெற்ற முதல் சுற்று பேச்சில் இந்த உடன்பாடு எட்டப்பட்டதாக கலிபா குறிப்பிட்டார். முடக்கப்பட்ட $12 பில்லியன் மதிப்புள்ள ஈரானிய சொத்துக்களை விடுவிப்பதற்கான ஆவணங்களில் கையெழுத்திடும் செயல்முறையும் இறுதி செய்யப்பட்டதை அவர் உறுதிப்படுத்தினார். வெள்ளை மாளிகையை தாக்க சதித்திட்டம் தீட்டியதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் மேலும் இருவர் கைது செய்யப்பட்டதாக அமெரிக்க நீதித்துறை அறிவித்துள்ளது. அதிபர் டொனால்டு டிரம்பின் அதிகாரப்படியான அந்த இல்லத்தின் மீது கலப்பு தற்காப்பு கலை MMA நிகழ்ச்சியின் போது தாக்குதல் நடத்த சதி இருந்ததாக கூறப்படுகிறது. வாஷிங்டனிலும் மிசோரியிலும் கைது செய்யப்பட்ட 2 சந்தேக நபர்கள் மீது கொலை சதி செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. அந்த நிகழ்ச்சியின் போது வெடிப்பொருட்கள் பொருத்தப்பட்ட திருக்குருதியை பறக்கவிட திட்டமிட்ட குற்றச்சாட்டின் பேரில் இம்மாதம் 16ஆம் நாள் ஐவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டது. HIV-ஐ ஒழிப்பதற்கான அரசியல் முயற்சிகள் அதிகரிக்கப்பட வேண்டும் என ஐநா தலைமைச் செயலாளர் அன்டோனியோ குட்டரஸ் வலியுறுத்தியுள்ளார். உலகில் முதல் எய்ட்ஸ் நேர்வு பதிவு செய்யப்பட்டு 45 ஆண்டுகள் ஆகியுள்ள நிலையில் அதனை எதிர்கொள்வது கடினமாக இருந்தாலும் உலக நாடுகள் ஒன்றிணைந்துள்ளன. 2004 எய்ட்ஸ் தொடர்பான மரண விகிதம் 70 விழுக்காடாக இருந்த வேளை 2010 54 விழுக்காட்டிற்கு குறைந்தது. அரசாங்க முதலீடுகள் அதில் பங்களித்துள்ளன. HIV எய்ட்ஸ் உயர்நிலைக் கூட்டத்தில் ஐநா துணைத் தலைமைச் செயலாளர் அமினா முகமது குட்டரஸின் உரையை வாசித்தார். கொங்கோ ஜனநாயக குடியரசில் இபோலா தொற்றுக்கு ஆளானவர் எண்ணிக்கை 1048 அதிகரித்துள்ளது. 267 மரணங்கள் பதிவு செய்யப்பட்டதாக சுகாதார அதிகாரிகளை மேற்கோளிட்டு சின்ஹுவா தகவல் வெளியிட்டுள்ளது. 371 பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெறுகின்றனர். தடுப்பு நடவடிக்கைகள் முறையாக எடுக்கப்படவில்லை எனில் இபோலா தொற்றால் பாதிக்கப்படுபவர் எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். குவாட்டமலா அதிபர் பெனாடோ அரிவாலோ நாட்டில் ராணுவ நடவடிக்கைகளை உடனடியாக நிறுத்தும்படி அமெரிக்காவை கேட்டுக் கொண்டுள்ளார். குண்டர் கும்பல்களையும் குற்றச் செயல்களையும் ஒடுக்கும் நோக்கில் அமெரிக்க ராணுவத்தினர் அங்கு நிறுத்தப்பட்டுள்ளனர். அந்நிய நாட்டின் ராணுவத்துடன் இணைந்து செயல்பட தற்போதைக்கு அவசியம் எழவில்லை. நாட்டின் பாதுகாப்பை குவாட்டமலா ராணுவத்தினர் உறுதி செய்ய முடியும் என அரிவாலோ கூறினார். போதைப்பொருள் கடத்தலை ஒடுக்க குவாட்டமலாவும் எக்வாடோரிலும் அமெரிக்க ராணுவத்தினர் நிறுத்தப்படுவர் என அமெரிக்க தற்காப்பு அமைச்சர் பீட் ஹெக்ஸெட் கடந்த வாரம் கூறியிருந்தார். 2026 உலக கிண்ணம். கடும் மழை காரணமாக 2 மணி நேரம் தாமதமான ஈராக்கிற்கு எதிரான ஆட்டத்தில் பிரான்ஸ் 3-0 சுழியும் என வெற்றி பெற்றது. பிரான்ஸ் அணிக்காக 100வது ஆட்டத்தில் களமிறங்கிய கிலியன் எம்பாப்பே 2 கோல்களை புகுத்தினார். மற்றொரு கோலை கடந்த ஆண்டு பெலண்டோ விருதை வென்ற ஓஸ்மான் டெம்பிலே அடித்தார். இதற்கிடையில் உலகக்கிண்ண போட்டியில் அதிக கோல் புகுத்தியவர் பட்டியலில் எம்பாப்பே 16 கோல்களுடன் 2ஆம் இடத்தில் உள்ளார்.
அதிகாலையில் ஆஸ்திரியாவுக்கு எதிரான ஆட்டத்தில் அர்ஜென்டினாவுக்கு இரு கோல்களை புகுத்திய லியோனல் மெஸ்ஸி தற்போது பட்டியலில் 18 கோல்களுடன் முன்னணி வகிக்கிறார். இதனுடன் உலகச் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் லோகேஸ்வரி கோவி. வணக்கம்.

0: மின்னலின் இளமை உல்லாசம்.
1: இளமை உல்லாசம் அங்கத்தில் தொடர்ந்து நாம இணைந்திருக்கிறோம். இதனை தொடர்ந்து பிடிச்சவங்களுக்காக பிடிச்ச பாடல்களை கேட்க நீங்க தாராளமா அழைக்கலாம். 3328255333 அல்லது 4768 தாராளமா எங்களுக்கு அழைத்து உங்களுடைய விருப்ப பாடலை நீங்க கேளுங்க. பிடிச்சவங்களுக்காக பிடிச்ச பாடல்களையும் கேளுங்க. வாழ்த்து சொல்லலாம். ஆனா அதே சமயம் பாத்தீங்கன்னா இந்த பிடிச்சவங்க நினைச்சவங்க இப்ப நினைச்சிட்டு இருக்க அவங்களுக்காக ஒரு பாடலுங்க அப்படின்னு சொல்லும் போது அது ஒரு தனி சுவாரஸ்யம். அதனால இப்பொழுதே எங்களுக்கு அழையுங்கள்.

0: அஸ்வினி, இந்த வருஷம் 1st ஜூன் எல்லாம் ஐசி அடையாள அட்டையெல்லாம் மாத்திரணும்னு சொல்லிருக்காங்க. மாத்திரி தெரியுமா?
1: அதுக்கேன்பா குரல் மாத்தி பேசுறீங்க?
0: அப்பதாமா கேக்குறவங்க நம்புவாங்க. நீ விஷயத்துக்கு வா.
1: 1st எல்லாம் மாத்தணுமா? யாரு உங்ககிட்ட இதெல்லாம் சொல்றது?
0: அதான் வாட்ஸ்அப்ல ஃபார்வர்ட் டு மெனி நிறைய பேருக்கு அனுப்பி வச்சிருக்காங்க, உனக்கு வரலையா?
1: ஐயோ அப்பா, அது 1st ஜூன்ல இருந்து அமல்படுத்துறாங்களே தவிர அடையாள அட்டையை உடனே மாத்தணும்ன்ற அவசரம் எல்லாம் கிடையாது. அடையாள அட்டை காணாமல் போனவங்க இல்ல அந்த சிப் இருக்கு இல்லையா அது வேலை செய்யாதவங்க மட்டும் இப்போதைக்கு மாத்தனா போதும்னு சொல்லிருக்காங்க.
0: என்னமா நீ வாட்ஸ்அப்ல சொல்றதெல்லாம் நம்ப வேணாம்னு சொல்லிட்டு இருக்க?
1: முக்கியமா வாட்ஸ்அப்ல வரத நம்பாதீங்கப்பா. எதுவா இருந்தாலும் அரசாங்கத்துடைய அதிகாரப்பூர்வ ஊடகங்களை பாருங்க. உண்மை தகவல்களுக்கு அதான் நம்ம ஆர்டிஎம்முடைய சமூக வலைதளங்களே இருக்க.
0: அப்பனா இந்த கோவிந்த கிட்ட இனிமேல் இதெல்லாம் அனுப்பி வைக்காதன்னு சொல்லணும். எவ்வளவு பொய் தகவல் அனுப்பி இருக்காங்க பாரு. இப்படிக்கு
1: மின்னல் FM.
2: Give me 2 times time, yeah!

0: இன்றைய இளமை உல்லாசம் அங்கத்தில் தொடர்ந்து நாம இணைந்திருக்கிறோம். சரி, இன்றைக்கு பார்த்தீங்கன்னா பிடிச்சவங்களுக்காக பிடிச்ச பாடல்களை கேட்க நீங்களும் அழைக்கலாம். 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8. சரி, யார் அழைப்புல இருக்காங்க இன்றைக்கு தொடக்கமா அப்படின்னு பாக்கலாம். விஜயா சொல்லுங்க, என்ன பாடலை யாருக்காக இன்று கேட்கலாம் அழைச்சிருக்கீங்க?
1: குமார் என்றவருக்காக பாடல் கேட்க போறேன். அவருக்காக மஞ்ச பெலூன் அந்த பாட்டு அவருக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு.
0: சரி சரி, கேட்டுடலாம். நிச்சயமா குமாருக்கு என்ன விஷயம் சொல்ல போறீங்க இந்த நிகழ்ச்சியின் மூலமா?
1: இல்ல இல்ல, அவருக்கு ஒன்னும் சொல்லல, எப்பயும் பேசிக்கிட்டு தான் இருக்கா.
0: ஒன்னும் சொல்லல, பாட்டு மட்டும் போடுங்க அப்படின்றீங்க. நிச்சயமா, மிக்க நன்றி.

0: இன்றைய இளமை உல்லாசம் அங்கத்தில் தொடர்ந்து நாம இணைந்திருக்கிறோம். சரி, இன்றைக்கு பாத்தீங்கன்னா நாம தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம், நேயர்களும் அழைத்து பேசலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். பிடிச்சவங்களுக்காக பிடிச்ச பாடல்களை கேட்கும் அங்கம். சரி, அடுத்ததாக சாந்தா அழைப்புல இருக்காங்க, அவங்களோட பேசலாம். வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க?
1: வணக்கம்.
0: சரி சொல்லுங்க, என்ன பாடலை யாருக்காக விரும்பி கேட்க போறீங்க?
1: என் மகனுக்காக பேட்டை படத்திலிருந்து இளமை திருமதி என்ற பாடலை நான் விரும்பி கேட்கிறேன்.
0: நிச்சயமா தொடர்ந்து கேட்கலாம். நன்றி
1: நன்றி.

0: வணக்கம் அஸ்வினி, நான் கோகிலா கோயிண்டர் பேசுறேன்.
1: கோகிலா சொல்லுங்க, இன்றைக்கு யாரு நினைச்சு பாடல் கேட்க அழைச்சிருக்கீங்க?
0: என்னோட ஆரம்ப பள்ளி தோழிக்கு, அவங்களுக்காக டெடிகேட் பண்ணலான் இருக்கேன்.
1: என்ன பாடல்?
0: ஏனென்றால் உன் பிறந்த நாள்.
1: சரி, எப்ப பிறந்த நாள் அவங்களுக்கு?
0: 25ஆம் தேதி. ஒரு கவிதையோட வாழ்த்து
1: சொல்லுங்க.
0: நட்பு என்ற வானத்தில் நட்சத்திரம் போல் உனக்கு 1000 பேர் இருக்கலாம், ஆனால் என் வானில் நிலா நீதான். டைப்பிங் சென்ட் தெரேசா கான்வென்ட் ஆரம்ப தமிழ் பள்ளியில் என்னோடு பயின்ற தோழி பிரபா பாலகிருஷ்ணனுக்கு எதிர்வரும் 25ஆம் தேதி வியாழக்கிழமை பிறந்தனா. தோழி பிரபாவுக்கு டைப்பிங் தாமஸ் நியமா சாப்பாத்திர MS ராஜு கோவிந்தர், அம்மா திருமதி துரையம்மா, உன் தோழி கோகிலா கோவிந்தர் மற்றும் குடும்பத்தினர் அனைவரும் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை விஷ் பண்ணிட்டு இந்த பாடல தோழி பிரபா பாலகிருஷ்ணனுக்கு ஸ்பெஷலா டெடிகேட் பண்றேன்.
1: சரி, நன்றி கோகிலா.

0: வணக்கம் குட்டி பாப்பா அஸ்வினி கிருஷ்ணசாமி பேசுறேன் குருவாங்கல இருந்து.
1: சொல்லுங்க, இன்றைக்கு என்ன பாடலை விரும்பி கேட்க அழைச்சிருக்கீங்க?
0: பில்லா படத்துல இருந்து சேவல் கொடி பறக்குதுயா.
1: சேவல் கொடி பறக்குதுடா. இந்த பாடலை யாருக்காக விரும்பி கேக்குறீங்க?
0: எனக்காக மற்றும் என்னுடைய மகன் முரளி, மருமக நளினி, பேத்தி நவீனா முரளி, இவர்களுக்கு எல்லோருக்காகவும் சேர்த்து கேட்கறேன்.
1: நிச்சயமா அடுத்த பாடலை கேட்கலாம். மிக்க நன்றி.
0: நன்றி அம்மா.

0: ராசம்மா சொல்லுங்கம்மா, என்ன பாடல விரும்பி கழிச்சிருக்கீங்க, யாருக்காக கேட்க போறீங்க?
1: என் மகளுக்காக. பேர் வந்து சோபனாமா, அவங்களுக்கு 24 வயசு. இதுவும் கடந்து போகும் அந்த பாட்டு வேணுமா?
0: இதுவும் கடந்து போகும் நிச்சயமா. மகளுக்கு சொல்லக்கூடிய ஒரு அழகான விஷயம் இல்ல அது.
1: ஆமாங்க. நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா?
0: நலமா இருக்கேன். சாப்பிட்டமா? நீங்க சாப்பிட்டீங்களா?
1: நான் சாப்பிட்டேன்.
0: சரி சரி, பாடல தொடர்ந்து கேளுங்க.
1: நன்றி அம்மா, நன்றி அம்மா.

0: போகும்.
1: இன்றைய வணக்கம் மின்னலில்
2: இந்த போலீஸ்காரங்க வந்து நம்ம படத்துல தான் பாத்துருக்கோம், அப்படி வந்து பிடிக்கிறாங்க திருடன்னு. ஒரு ரெண்டு நாளுக்கு முன்ன கோலப்பிள்ளால இருந்து வந்துகிட்டு இருந்தேன் அம்பாங்கன் ரோட்ல. சடன்லி ஒரு கொத்தன் சத்திரியா வந்து போலீஸ்காரங்க துரத்திட்டு வந்திருக்காங்க. வந்து அப்படியே வந்து மாட்டிக்கிட்டாங்க. நடுவுல ரெண்டு பேரும் இறங்கி ஓடனாங்க பாருங்களேன். இறங்கணும் அந்த போலீஸ்காரங்க ரெண்டு பேரும் இறங்கி அவ்வளவு சீக்கிரம் தெரியுமா, அவ்வளவு செப்பாட்டா போயிட்டு அவரை புடிச்சு கீழே அவரை உட்கார வச்சு காரி பண்ணி ஒரு ரெண்டு டிரைவில தாண்டதுக்குள்ள ஒரு 10 போலீஸ் காடி போயிருச்சு. அங்க
1: நன்றி.
3: நினைக்கிறேன் போய் சேரட்டும் வாழ்த்து.
1: காலை 6:30 தொடக்கம் 10 மணி வரை வணக்கம் மின்னலோடு இணைந்திருங்கள்.

0: இளமை உல்லாசத்தில் தரதுனாம இணைந்திருக்கிறோம். இப்போ நாம ஒரு நிறைவா உள்ளூர் பாடலை கேட்க போறோம். ஜேம்ஸ் ராஜ் மற்றும் ரிஷி வந்து இந்த பாடல ரேப் செய்திருக்காங்க. அந்த பாடலை நாம கேட்ட பிறகு 11 மணிக்கான செய்திகள், அதனை தொடர்ந்து 12 மணிக்கான செய்திகள். இங்க பாருங்க, நேரம் போடுறது எனக்கு தெரியல, அப்படியே தப்பு பண்ணிட்டேன் மறைக்கிறேன். 12 மணிக்கான செய்திகளுக்கு பிறகு பின்னணி இசை போட்டி உங்களுக்காக ஒளிபரப்பாக உள்ளது. அதிலும் நீங்க பங்கேற்க மறந்துடாதீங்க. என்ன ஆச்சுன்னு நாங்க அழைச்சோம், ஆனா வாழ்த்து சொல்ல முடியலன்னு கவலையே பட வேண்டாம். பின்னணி இசையை நீங்கள் சரியாக கண்டுபிடித்தால் அதற்கான சில கேள்விகளை கேட்போம். அந்த கேள்விக்கும் பதில் சொல்லிட்டீங்க அப்படின்னா தாராளமா நீங்க பிடிச்ச பாடலை விரும்பி கேட்கலாம். அடுத்ததாக பாத்தீங்கன்னா, தீபன் இசை அமைத்து டயான் சான் மற்றும் தீபன் வரிகளை எழுதிய பாடலை நிகழ்ச்சியில் நாம கேட்க போறோம். உள்ளூர் பாடல்களில் இந்த பாடலும் வந்து பாத்தீங்கன்னா 2019ஆம் ஆண்டு இந்த பாடல் வெளிவந்தது. லவ் மீ அப்படின்ற பாடலை அடுத்ததாக நிகழ்ச்சியில் நாம கேட்க போறோம். பயணத்தில் இருக்கிற நேயர்கள் பாதுகாப்பான பயணத்தை மேற்கொள்ளுங்க, பத்திரமா போய் வேலையில சேரணும்.
1: Hey baby, just wanna let you know that I've been useless all this time.

வணக்கம். சலாம். மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் நண்பகல் 12 மணி செய்திகளுடன் சிவம் தமிழ்ச்செல்வம். மலேசியா எதிர்கால தேவைகளுக்கு ஏற்ப தயார் நிலையில் இருக்கும் கடல்சார் பொருளாதாரத்தை உருவாக்க வேண்டும். ஏனெனில் மாறிவரும் உலகளாவிய வளர்ச்சிக்கு நடுவே மலாக்கா நீரிணையின் வியூக முக்கியத்துவம் அதிகரித்து வருவதைத் தொடர்ந்து இஃது அவசியமாவதாக போக்குவரத்து அமைச்சர் ஆந்தனி லோக்சியோஃபோ கூறினார். தைப்பிங் விலங்கியல் பூங்காவிலிருந்து ஆசிய யானைகள் 3 ஜப்பான் ஒசாக்காவில் உள்ள தெனோஜி விலங்கியல் பூங்காவுக்கு மாற்றப்பட்டது தொடர்பான மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் MACC விசாரணைக்கு இயற்கை வள சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை அமைச்சு முழுமையான விரிவான ஒத்துழைப்பை வழங்கும். நாட்டின் வனவிலங்கு மேலாண்மையில் வெளிப்படைத்தன்மை, பொறுப்புடைமை, சட்ட இணக்கம் ஆகிய கொள்கைகள் மீது தமது அமைச்சு கடப்பாடு கொண்டுள்ளதாக அமைச்சர் அத ஜோசப் குரூப் தெரிவித்தார். பாதுகாப்பு படை வீரர் போல உடையணிந்து பொய் என நம்பப்படும் ஆயுதத்தை ஏந்தியபடி செல்லும் காட்சி சமூக ஊடகங்களில் பரவியதை அடுத்து தொடர்புடைய ஆடவரை காவல்துறை தேடி வருகிறது. இந்த சம்பவம் கபோங் தமான் புக்கிடேசா பகுதியில் நிகழ்ந்ததாக நம்பப்படுகிறது. மேலும் இதுகுறித்து விசாரணை தொடங்கப்பட்டுள்ளதாக கோம்பா காவல்துறை தலைவர் ACP இப்ராஹிம் ஹுசைன் தெரிவித்தார். உலகளாவிய பாதுகாப்பு சூழலை எதிர்கொள்ள அணுவாயுத நாடாக நிலைத்திருப்பதே சிறந்த முடிவு என கருதுவதாக வடகொரிய தலைவர் கிம் ஜாங் உன் கூறியுள்ளார். கொரிய தீபகற்பத்தில் தற்போது பாதுகாப்பு இடர் அதிகரித்துள்ள நிலையில் அணுவாயுதம் உள்ளிட்ட இராணுவ பலத்தை மேம்படுத்தும் கடப்பாட்டை நாடு கொண்டுள்ளதாக அவர் வலியுறுத்தினார். ரஷ்யாவும் யுக்ரைனும் ஆற்றல், போக்குவரத்து, இராணுவ தளங்கள் மீதான தாக்குதல்களை வலுப்படுத்தியுள்ளன. யுக்ரைனில் லைமன் கொஸ்தியன்னிவ்கா வட்டாரங்களில் உள்ள எண்ணெய் நிலையங்கள் மீது திருகூர்தி தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக ரஷ்ய தற்காப்பு அமைச்சு கூறியது. அங்குள்ள சில கட்டடங்களை படைகள் முற்றுகையிட்டுள்ளதாகவும் அது குறிப்பிட்டுள்ளது. 2026 ஃபிஃபா உலக கிண்ணம். அர்ஜென்டினா 2 சுழியம் என ஆஸ்திரியாவை வீழ்த்திய ஆட்டத்தில் உலக கிண்ணத்தில் இதுவரை அதிக கோல் அடித்தவர் என்ற சாதனையை படைத்த போதிலும் பெனால்டியை தவறிவிட்டது பெரும் ஏமாற்றம் என்று லியோனல் மெஸ்ஸி ஒப்புக்கொண்டார். 9வது நிமிடத்தில் கிடைத்த பெனால்டி வாய்ப்பை தவறவிட்டிருக்காவிடில் ஹேட்ரிக் அடித்திருக்க முடியும் என்று அவர் கூறினார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். வணக்கம்.

நிகழ்ச்சியில் திப்பு மற்றும் சைந்தவை கொண்டு வரும் பாடலை நாம கேட்டு ரசிக்கலாம்.

சரி, இன்றைக்கு வந்து டுர்ரா டுமுன்னு அப்படின்ற பாடலை நாம கேட்டிருந்தோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா திரும்ப பாரடி. இந்த பாடலை தெரியாதவங்க இருக்கவே முடியாது. கவிநந்தன், வர்மன் இளங்கோவன், தண்ணீர் நாராயணன் மற்றும் சமிதா மீரா கொண்டு வரும் பாடலை கேட்கலாம். கேட்ட உடனே ஒரு அழைப்பாளர் இருக்காங்க, அவங்க கிட்டயும் பேசிடுவோம்.

0: இன்றைய இளமை உல்லாச மகத்தில் திறந்து நாம இணைந்திருக்கிறோம். ஒரு பின்னணி இசையை உங்களுக்காக கொடுப்போம். அது எந்த திரைப்படத்தில் ஒளிபரப்பானது அப்படின்றத நீங்க சொல்ல போறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ அடுத்ததாக ஒரு நேர அழைப்புல இருக்காங்க. வணக்கம், யார் பேசுறீங்க? ஷர்மிளா. சரி, பின்னணி இசைய கணிக்க தயாரா இருக்கீங்களா?
1: தயாரா இருக்கேன்.
0: வாழ்த்து சொன்ன வந்த என்ன இப்படி சிக்க வச்சிட்டீங்களா? சரி, என்ன பின்னணி இசை அப்படின்றத ஒளிபரப்புறோம், உங்களால கண்டுபிடிக்க முடியுதான்னு என்ன பின்னணி இசை அது? பாட்டெல்லாம் சரி, திரைப்படம் என்ன?
1: திரைப்படம்
0: யாருக்கு வாழ்த்து சொல்ல போறீங்க, என்ன பாடல் கேட்க போறீங்க?
1: நான் யாருக்க வாழ்த்து சொல்ல, நான் சாரி சொல்லணும்.
0: அச்சோ,
1: சொல்லமா? இல்ல
0: தாராளமா, மன்னிப்பெல்லாம் படார்னு கேட்டுருங்க.
1: எனக்கு தெரியல, ஸ்டில் அந்த பர்சன்ட பேசி நான் 1 month ஆச்சு, பிளாக் பண்ணிட்டாங்க. பட் என்னை பத்தி எனக்கு சொல்லி இருந்தா உங்களுக்கு தெரிய வந்திருந்தா என்கிட்ட டைரக்டா சொல்லுங்க. பட் பிளாக் லிஸ்ட் வேணா, ரொம்ப வலி. சாரி.
0: நிச்சயமா நிச்சயமா.
1: பேர் வந்து சிவன்.
0: இந்த அழைப்பை அவங்க கேட்பாங்க அப்படின்னு நாங்களுமே எதிர்பார்க்கிறோம்.
1: கண்டிப்பா நம்புவேன். அவங்க சிலி அவங்க ஃபேமிலி மின்னலசம் கேட்பாங்க. அவர் பேர் வந்து சிவன். அண்ட் சாரி, அவங்களுக்கு பிடிச்ச பாட்டு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்க இந்த பிடிச்ச பாட்டுன்னு சொல்லியிருக்காங்க. சோ உங்களுக்காக அது
0: நிச்சயமா இப்படி ஒளி அலையில் மன்னிப்பு கேட்டிருக்கீங்க, ஏத்துக்குவாங்க நம்புவோம். நன்றி நன்றி.
1: நான் எதிர்பார்க்கல. அண்ட் தேங்க்யூ. முதல்ல இருந்து கால் பண்றேன் 11 o'clock.

தொடர்ந்து நாம இன்றைய இளமை உல்லாச மங்கத்தில் சந்திரி இணைந்திருக்கிறோம். சரி, இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அடுத்ததாக சில பாடல்களை கேட்ட பிறகு நம்மை சுற்றி அங்கமும் ஒளிபரப்பாக உள்ளது. அந்த நிகழ்ச்சிக்கு அந்த அங்கத்திற்கு பிறகு தொடர்ந்து நாம பின்னணி இசைக்கு நீங்கள் பதில் சொல்லும் அங்கத்தையும் கையாள போறோம். யார் வந்து சரியான பின்னணி இசையை சொல்ல போறீங்க அப்படின்றத பார்க்க போறோம். இதுல என்ன ஒரு விஷயம்னா, பின்னணி இசையை முதல்ல ஒளிபரப்பிட்டா உங்களுக்கு சுலபமாயிரும்ல, அதனால நீங்க அழைத்த பிறகு மட்டும்தான் உங்களுக்காக பின்னணி இசையை ஒளிபரப்ப போறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நீங்க அழைக்க வேண்டிய எண்கள் சொன்னியும் 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8.

0: மின்னலின் இளமை உல்லாசம் நம்மை சுற்றி.
1: துன் சம்பந்தன் பிறந்த நாள் விழா. சுங்காய்சிப்பூர் துன் சம்பந்தன் சமூக நல பொது இயக்கம் ஹீவோர் தமிழ் பள்ளி பெற்றோர் ஆசிரியர் சங்கத்தின் ஆதரவுடன் பெருந்தலைவர் கூட்டுறவு தந்தை துன் வீதி சம்பந்தன் அவர்களின் 107th பிறந்த நாள் பிரார்த்தனைக்கு ஏற்பாடு செய்துள்ளது. ஞாயிற்றுக்கிழமை 28 ஜூன் காலை 9 மணி தொடங்கி ஹீவோர் தமிழ் பள்ளியில் நடைபெறும் இந்த நிகழ்ச்சி குறித்து விவரிக்கிறார் ஏற்பாட்டுக்குழு தலைவர் கி மணிமாறன்.
2: அமரர் துன் வீதி சம்பந்தன் அவர்களுடைய 107th பிறந்த நாள் பிரார்த்தனை அவர் பிறந்து வளர்ந்த ஊரான சுங்கைசிப்பூர்ல வந்து தேசிய வகை ஹிவு தமிழ் பள்ளியில் நடைபெறும் என்பதை இதன் வழி தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்ச்சி வந்து எதிர்வரும் 28th 6th ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி தொடங்கி மதியம் 2 மணியுடன் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்வதோடு இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு சேர்க்க திறந்து வைக்க தேசிய துணை அமைச்சர் மரியாதைக்குரியவர் ராமராஜ் அவர்கள் சிறப்பு வருகை புரிவதையும் அதனுடன் ஆர்டிஎம் மின்னல் எஃப்எம்இன் முனைவர் மு சங்கர் அவர்களும் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்வதை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்ச்சியின் ஊடே பள்ளி மாணவர்களுக்கு இடையிலான கால்பந்து போட்டி மற்றும் கட்டுரை எழுதும் போட்டி, பாலர் பள்ளி மாணவர்களுக்கான வர்ணம் தீட்டும் போட்டி என்று பல்வேறு போட்டி வகைகள் இருக்கின்றன. இதனுடைய பள்ளி மாணவர்களுடைய படைப்புகளும் இருப்பதை கருத்தில் கொண்டு சுற்று வட்டார பொதுமக்கள் திரளாக இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு துன் அவர்களுடைய வாழ்நாள் சாதனை சமுதாயத்திற்கும் நாட்டிற்கும் அவர் ஆற்றிய பங்கை வந்து தெரிந்து கொள்வதற்கு இளைய தலைமுறைக்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கும். அதே வேளையில் இந்த நிகழ்ச்சி கடந்த 47 ஆண்டுகளாக முன்னாள் எழுத்தாளர் பெரியவர் பூ அருணாசலம் அவர்கள் தொடங்கி இப்போது என்னுடைய தலைமையில் என்பது ஒரு வரலாற்று பூர்வமான ஒரு நிகழ்ச்சி என்பதை கூறிக்கொண்டு மீண்டும் சுற்று வட்டார மக்கள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்கும்படி மிக பணிவன்புடன் கேட்டுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.
0: நம்மை சுற்றி தொழுகை நேர அறிவிப்பு.
3: நேர்கிலி குவாலலம்பூர் புத்ர ஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான லொஹர் தொழுகை நேரம் பிற்பகல் மணி 1:18. குவாலலம்பூர் புத்ர ஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான லொஹர் தொழுகை நேரம் பிற்பகல் மணி 1:18.
4: இளமை, புதுமை, இனிமை.

0: பன்னாட்டு அரங்கில் இஸ்ரேல் மீதான அழுத்தத்தை மலேசியா தொடரும். நெடுஞ்சாலையில் சூரிய ஒளி விளக்கு 25.2 மில்லியன் ரிங்கேட் ஒதுக்கீடு. வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் பிற்பகல் 1 மணி முதன்மை செய்திகளுடன் சிவம் தமிழ் செல்வம். இஸ்லாமிய ஒத்துழைப்பு அமைப்பு OIC, ஐநா, பிரிக்ஸ் தொடரும் என வெளியுறவு அமைச்சர் டத்தோஸ்ரி முகமது ஹசான் திட்டவட்டமாக கூறியுள்ளார். பாலஸ்தீனத்திலும் லெபனானிலும் சண்டையை முடிவுக்கு கொண்டு வந்து மேற்காசியாவில் அமைதியை எட்டும் முயற்சியாக அது தொடரும் என்றார் அவர். ஐநா நிலையில் அனைத்து தரப்பினரும் இஸ்ரேல் மீதான அழுத்தத்தை தொடர்வதை உறுதிப்படுத்த தமது வங்காளதேச சகாவும் ஐநா தலைவருமான கலிலூர் ரஹ்மானுடன் அமைச்சர் டத்தோஸ்ரி முகமது ஹசான் கலந்துரையாடியுள்ளார். நாட்டில் விபத்து அடிக்கடி நிகழும் அதிக ஆபத்துள்ள நெடுஞ்சாலைகளின் 32 பகுதிகளில் சூரிய ஒளி விளக்குகள் பொருத்தப்பட உள்ளன. இதன் முதற்கட்ட திட்டத்திற்காக 25.2 மில்லியன் ரிங்கிட் ஒதுக்கப்பட்டுள்ளதாக பொதுப்பணி அமைச்சர் டத்தோஸ்ரி அலெக்சாண்டர் நந்தாலிங்கி தெரிவித்துள்ளார். மடானி கண்காணிப்பு திட்டத்தில் முன்னெடுக்கப்பட்டுள்ள இந்த முனைப்பு 3000 சாலை விளக்குகளை உள்ளடக்கியுள்ளது. அடையாளம் காணப்பட்டுள்ள பகுதிகளில் சாலை பயனரின் பாதுகாப்பு நிலையை அதிகரிப்பதற்காக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் கூறினார். மடானி மட் அரசாங்கத்தின் அதிகாரப்படி முனைப்பன்று, மாறாக அது மடானி அறவாரியத்துக்குச் சொந்தமான தனியார் சில்லறை வணிக முத்திரை என உள்நாட்டு வர்த்தக வாழ்க்கை செலவின் அமைச்சர் டத்தோ அர்மிசான் முகமது அலி கூறினார். உரிமை நடைமுறையின் கீழ் அது செயல்படுகிறது. மேலும் மடானி மாட்டை அமைச்சு நேரடியாக நிர்வகிக்கவில்லை என்றாலும் அது அமைச்சின் செயலாக்க தரப்பின் கீழ் இயங்குவதாக அவர் குறிப்பிட்டார். மடானிமாட் செயல்பாடு கிளைகள், விண்ணப்பங்கள், தொழில் முனைவோரின் எண்ணிக்கை ஆகியவை தொடர்பான அதிகாரிப்படி தரவுகளை அமைச்சு வைத்திருக்காது என்பதை டத்தோ அர்மிசான் சுட்டிக்காட்டினார். தைபிங் விலங்கியல் பூங்காவிலிருந்து 3 ஆசிய யானைகள் ஜப்பான் ஒசாக்காவில் உள்ள தெனோஞ்சி விலங்கியல் பூங்காவுக்கு மாற்றப்பட்டது தொடர்பான மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் MACC விசாரணைக்கு இயற்கை வள சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை அமைச்சு முழுமையான விரிவான ஒத்துழைப்பை வழங்கும். நாட்டின் வனவிலங்கு மேலாண்மையில் வெளிப்படைத்தன்மை, பொறுப்புடைமை, சட்ட இணக்கம் ஆகிய கொள்கைகள் மீது தமது அமைச்சு கடப்பாடு கொண்டுள்ளதாக அமைச்சர் ஆர்தர் ஜோசப் குரூப் தெரிவித்தார். டாரா, அமோய், கலாட் என அறியப்படும் யானைகளின் இடமாற்றத்தில் முறைகேடுகள் நடந்திருப்பது மெய்ப்பிக்கப்படுமாயின் அதில் விட்டுக் கொடுக்கும் போக்கு இருக்காது என்று அவர் வலியுறுத்தினார். மலேசியா எதிர்கால தேவைகளுக்கு ஏற்ப தயார் நிலையில் இருக்கும் கடல்சார் பொருளாதாரத்தை உருவாக்க வேண்டும். அது மீள்தன்மை கொண்ட துறைமுகங்கள், பல்வகைப்படுத்தப்பட்ட ஆற்றல் கட்டமைப்பு, புதுமையான இலக்கவியல் உள்கட்டமைப்பு, பாதுகாப்பான கப்பல் போக்குவரத்து தடங்கள், வலுவான வட்டார ஒத்துழைப்பு ஆகியவற்றை அடித்தளமாக கொண்டிருக்க வேண்டும். மாறிவரும் உலகளாவிய வளர்ச்சிக்கு நடுவே மலாக்கா நீரிணையின் வியூக முக்கியத்துவம் அதிகரித்து வருவதால் கடல்சார் பொருளாதாரம் அவசியமாவதாக போக்குவரத்து அமைச்சர் ஆண்டனிலோ கூறினார். B50 உயிரி டீசலை செயல்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகளை அரசாங்கம் ஆராயும் என தோட்ட தொழில் மூலப்பொருள் அமைச்சு தெரிவித்துள்ளது. தற்போதுள்ள கலவை நிலையங்களை முழுமையாக மேம்படுத்த வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ள நிலையில் அதற்கு அதிக செலவு நேரிடும் என அமைச்சு கூறியது. 2025 செம்பனை எண்ணெய் விநியோக தரவின் அடிப்படையில் உயிரி டீசல் பயன்பாட்டை விரிவுபடுத்த ஆதரிக்கும் நாட்டின் ஆற்றல் மதிப்பிடப்பட்டுள்ளது. நேற்று முதலாம் படிவ மாணவர் ஒருவர் பள்ளி கட்டடத்திலிருந்து விழுந்ததாக கூறப்படும் சம்பவம் குறித்த விசாரணையில் காவல்துறையினருக்கு முழு ஒத்துழைப்பு வழங்கப்படுகிறது என்று பேரா கல்வித்துறை தெரிவித்துள்ளது. அது மட்டுமின்றி அந்த சம்பவம் தொடர்பான எல்லா கூறுகளையும் ஆராயும் பொருட்டு உள் விசாரணையும் நடத்தப்படுவதாக அது கூறியது. இவ்வளை அதிகாரிகளின் விசாரணைக்கு இடமளிக்குமாறும் தொடர்புடைய மாணவனின் குடும்பத்தினரின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்குமாறும் பேரா கல்வித்துறை மக்களை கேட்டுக்கொண்டுள்ளது. அமெரிக்க டாலருக்கு எதிரான ரிங்கிட்டின் மதிப்பு அதிகரித்துள்ளது. மேற்காசிய அமைதி உடன்பாட்டின் முன்னேற்றத்தை இது புலப்படுத்துகிறது என பெங் முகமலாத் மலேசியாவின் தலைமை பொருளாதார உறுப்பினர் டாக்டர் முகமது அப்னானிசாம் அப்துல் ரஷீத் தெரிவித்துள்ளார். இன்று காலை 8 மணிக்கு வணிகம் திறக்கப்பட்ட போது ரிங்கிட்டின் மதிப்பு டாலருக்கு எதிராக 4.144 சுழியமாக பதிவு செய்யப்பட்டது. நேற்றிரவு அது 4.1465 இருந்தது. ஈரான் பன்னாட்டு சந்தையில் எண்ணெயை விற்பனை செய்ய அமெரிக்கா அனுமதி அளித்துள்ளது புரிந்துணர்வு உடன்பாட்டு செயலாக்கம் சீராக உள்ளதை குறிப்பதாக அவர் கூறினார். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: ரத்த தானம் செய்ய சொல்லி ஏன் வலியுறுத்துறாங்க தெரியுமா?
2: ஏன்னா நம்ம நாட்டுல தினமும் 1000 ரத்த பைகள் தேவைப்படுது, சரியா?
1: ஆமா, அதை ஈடுகட்டதான் அரசாங்கம் இன்னும் 5 வருடத்துல நம் மக்களின் 4 விழுக்காட்டினரையாவது குருதி தானம் செய்ய முன் வரணும்னு இலக்கிட்டு இருக்கு.
2: முதல் முறையாக குருதி தானம் செய்பவர்கள் தேசிய ரத்த வங்கி அகப்பக்கத்தில் அதை பற்றிய தகவலை அறிந்து கொள்ளலாம். ரத்த தானம் செய்வோம், மனித உயிரை காப்போம்.
0: ஹார்மோஸ் நீர்நிலையில் கப்பல்கள் பாதுகாப்பாக பயணம் செய்யும் வேளை அவற்றுக்கு எவ்வித சுங்க கட்டணமும் விதிக்கப்படக்கூடாது என்பதில் ஓமான் உறுதியாக உள்ளது. மஸ்காட்டில் ஈரான் மூத்த அதிகாரிகளுடனான சந்திப்பின் போது ஓமான் வெளியுறவு அமைச்சர் பதர் அப்துல் சாதி இவ்வாறு கூறினார். பன்னாட்டு சட்டங்களை அனைத்து தரப்பினரும் மதிக்க வேண்டும் என ஓமான் வலியுறுத்துவதாகவும் அவர் தெரிவித்தார். ஈரான் நாடாளுமன்ற தலைவர் முகமது பகர் கலிபாஃப், ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி ஆகியோர் அமெரிக்க ஈரான் புரிந்துணர்வு உடன்பாடு மீது கவனம் செலுத்துவதையும் அவர் சுட்டிக்காட்டினார். ரஷ்யாவும் யுக்ரைனும் ஆற்றல், போக்குவரத்து, ராணுவ தளங்கள் மீதான தாக்குதல்களை வலுப்படுத்தியுள்ளன. யுக்ரைனின் லைமன், கொஸ்தன்சியான் வட்டாரங்களில் உள்ள எண்ணெய் நிலையங்கள் மீது திருகூர்தி தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக ரஷ்ய தற்காப்பு அமைச்சு கூறியது. அங்குள்ள சில கட்டடங்களை படைகள் முற்றுகையிட்டுள்ளதாகவும் அது குறிப்பிட்டுள்ளது. இதனிடையே மோஸ்கோ, ஒரென்டென்ஸ் உட்பட சில முதன்மை நகரங்கள் மீதான யுக்ரைனின் சுமார் 300 ட்ரோன் தாக்குதல்கள் முறியடிக்கப்பட்டதாக வொரன்ஸ் ஆளுநர் அலெக்சாண்டர் குட்செஃப் கூறினார். இவ்வளை கருங்கடலில் யுக்ரைன் கப்பலையும் ரஷ்ய படைகள் தாக்கின. உலகளாவிய பாதுகாப்பு சூழலை எதிர்கொள்ள அணுவாயுத நாடாக நிலைத்திருப்பதே சிறந்த முடிவு என கருதுவதாக வடகொரிய தலைவர் கிம் ஜாங் உன் கூறியுள்ளார். கொரிய தீபகற்பத்தில் தற்போது பாதுகாப்பு இடர் அதிகரித்துள்ள நிலையில் அணுவாயுதம் உட்பட ராணுவ பலத்தை மேம்படுத்தும் கடப்பாட்டை நாடு கொண்டுள்ளதாக தொழிலாளர் கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டத்தில் அவர் தெரிவித்தார். அந்த வட்டாரத்தில் தென்கொரியாவும் அமெரிக்காவும் பதற்றத்தை தூண்டும் செயல்களில் ஈடுபடுவதையும் அவர் சுட்டிக்காட்டினார். உலகக்கிண்ண கார்பந்து. அமெரிக்கா சான் பிரான்சிஸ்கோ பே ஏரியா அரங்கில் நடைபெற்ற ஜே குழு நிலையிலான ஆட்டத்தில் அல்ஜீரியா ஜோர்டானை 2-1 என்ற கோல்களில் வெற்றி பெற்றது. அல்ஜீரியாவுக்கான கோல்களை 69வது நிமிடத்தில் நாடிர் பென்மோலியும் 82வது நிமிடத்தில் அமினின் கௌரியும் புகுத்தினர். இவ்வளை ஜோர்டானுக்கான ஒற்றை கோலை 36வது நிமிடத்தில் நிசார் அல் ரஷ்டான் அடித்தார். இவ்வளை 60 ஆண்டுகள் காத்திருப்புக்கு முற்றுப்புள்ளி வைத்து உலக கிண்ணத்தை வெல்லும் முயற்சியில் இங்கிலாந்து எந்த எதிரணிக்கும் அஞ்ச தேவையில்லை. ஏனெனில் குரோஷியாவுடனான ஆட்டத்தில் 4-2 என்ற கோல் கணக்கில் வென்றதே அளவுகோலாக இருப்பதாக ஆர்ஸ்னல் மத்திய திடல் ஆட்டக்காரர் டெக்லன் ரைஸ் வலியுறுத்தியுள்ளார். உலக கிண்ண தொடர்களில் அரையிறுதி இறுதி ஆட்டம் வரை சென்றுள்ள த த்ரீ லயன்ஸ் அணி நாளை நடைபெறும் எச் குழு 2வது ஆட்டத்தில் கானாவுடன் போர்துகிறது. இதனிடையே பெல்ஜியம் ஆட்டக்காரர் ஜெரமி டோகு பிரேஸ் என்ற மகனை ஈன்றெடுத்த தனது மனைவியுடன் இருப்பதற்காக லண்டன் திரும்பியுள்ளார். இதனை பெல்ஜியம் கார்பந்து கூட்டமைப்பு உறுதிப்படுத்தியது. பன்னாட்டு அரங்கில் இஸ்ரேல் மீதான அழுத்தத்தை மலேசியா தொடரும். நெடுஞ்சாலையில் சூரிய ஒளி விளக்கு 25.2 மில்லியன் ரிங்கேட் ஒதுக்கீடு. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் லோகேஸ்வரி கோபி. வணக்கம்.

அவ்வளவுதாங்க. கலகலப்பா எப்போதும் இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் வாழ்க்கையில, இல்ல அந்த நாள்ல ஏற்பட சோர்வு மனக்கசப்பு இப்படி எதுவாக இருந்தாலும் கூட அதை மாற்றி உடனே அமைக்கக்கூடிய ஒரு சக்தி எதுக்கு இருக்கு சொல்லுங்க. சிரிச்ச மாதிரி கலகலப்பா சுறுசுறுப்பா நம்ம இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் எல்லாத்தையும் மாற்றி அமைக்கலாம். அந்த மாதிரி இது வரைக்கும் பாதி நாளை கடந்து வந்திருக்கீங்க. ஒருவேளை உங்களை ஏதாவது ஒரு சூழல் கொஞ்சம் கொஞ்சமா சோர்வு படுத்திருந்தா கவலையெல்லாம் விடுங்க. நீங்க கலகலப்பா இருந்து மட்டும் பாருங்க, அப்படியே வந்த மாதிரி அந்த சோர்வு ஓடி போயிடும். இசையும் இசையும் நிகழ்ச்சி உங்களுக்காகவே மலர்ந்து விட்டது. இணைகின்றேன் உங்கள் நான் ட்ரேசாலு.

0: இன்றைய வணக்கம் மின்னலில்
1: இந்த போலீஸ்காரங்க வந்து நம்ம படத்துல தான் பாத்துருக்கோம், அப்படி வந்து பிடிக்கிறாங்க திருடன். ஒரு ரெண்டு நாளுக்கு முன்ன கோலப்பிள்ளால இருந்து வந்துகிட்டு இருந்தேன் அம்பாங்கன் ரோட்ல. சடன்லி ஒரு கொத்தன் சத்திரியா வந்து போலீஸ்காரங்க துரத்திட்டு வந்திருக்காங்க. வந்து அப்படியே வந்து மாட்டிக்கிட்டாங்க. நடுவுல ரெண்டு பேரும் இறங்கி ஓடுனாங்க பாருங்களேன். இறங்கின அந்த போலீஸ்காரங்க ரெண்டு பேரும் இறங்கி அவ்வளவு சீக்கிரம் தெரியுமா, அவ்வளவு செப்பாட்டா போயிட்டு அவரை புடிச்சு கீழே அவரை உட்கார வச்சு காரி பண்ணி ஒரு ரெண்டு டிரைவில தாண்டதுக்குள்ள ஒரு 10 போலீஸ் காரி போயிருச்சு. அங்க
0: நன்றி சார்.
2: நினைக்கிறேன் போய் சேரட்டும் வாழ்த்து.
0: காலை 6:30 தொடக்கம் 10 மணி வரை வணக்கம் மின்னலோடு இணைந்திருங்கள்.
3: காதில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரோடு கலந்திடும். நினைத்தாலே இனிக்கும்.
4: மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி உனக்காகவே நான் வாழ்கிறேன்.
5: மென்மையான காதல், மறக்க முடியாத வரிகள். இதயத்தோடு பேசும் குரல்கள்.
4: திருமணம் கொண்ட திருமண வாழ்வில் இடையினில் நீயேன் மயங்குகிறாய்.
5: இனி சனிக்கிழமைகளில் மதியம் 2 மணி தொடங்கி 3 மணி வரை
3: 70கள் மட்டும் பேச போகுதுங்க.
5: நினைத்தாலே இனிக்கும்.
6: நான் உன்னை வாட்டி பாடுகிறேன், நீ வர வேண்டும்.
5: ரசிங்க,
3: இசையோடு நினைவுகளை சேகரிங்க.
7: மலரும் நினைவுகளில் இன்று
8: சரிங்கய்யா, உங்க குடும்பத்தை பத்தி ஐயா, எத்தனை பிள்ளைகள் உங்களுக்கு, உங்க மனைவி?
9: ஒரே மனைவிதான்.
8: உங்ககிட்ட பேசுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு.
7: ஒரு நேயர் தேர்வு செய்த பாடல்களில் தாப்பாவை சேர்ந்த திரு மாணிக்கம் நடேசன் தேர்வு செய்த பாடல்கள்.
3: யார்கிட்டயாவது எதையாவது சொல்லணுமா? நேரம் இல்லைங்க, உடனே சொல்லிருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் FM.

இசையும் இசையும் நிகழ்ச்சியில் நாம் இணைந்திருக்கின்றோம். சரி, மடானி திட்டங்கள் நிறைய இருக்கின்றன. கல்வி மடானி, ஆரோக்கிய மடானி, இப்படி பல திட்டங்கள் அரசாங்கம் நம்ம இந்திய சமுதாயத்துக்காக வழங்கி கொண்டு வருது. இதனால நிறைய பேரு பயன்பெற்றும் வராங்க. அதுல ஒன்றுதான் மடானி தளவாட திட்டம், பிரபோட் மடானி திட்டங்க. அரசு உதவி பெறும் 361 தமிழ் பள்ளிகளுக்கு மடானி தளவாட திட்டம் மூலம் தளவாடங்களுக்கான காசோ வழங்கும் நிகழ்ச்சி இன்று ஜோஹோர் ஜாலான் யஹ்யா அவால் தமிழ் பள்ளியில் நடைபெற்றது. இந்த திட்டத்தின் மூலம் 39,692 மாணவர்களும் 5,290 ஆசிரியர்களும் நேரடியாக பயன்பெறுகின்றனர். கல்வி அமைச்சர் நிர்ணயிக்கப்பட்ட தரத்துக்கு ஏற்ப பள்ளிகளுக்கு மாணவர்களுடைய மேசை நாற்காலிகள், ஆசிரியர்களுக்கான மேசை நாற்காலிகள், வெண்பலகை, இரும்பு பிழைகள், சிற்றுண்டியக மேசை நாற்காலிகள், கணினி அறை மேசை நாற்காலிகள், மின் விசிறிகள் ஆகியவற்றை வழங்கியிருக்கிறாங்க. இந்த வசதிகள் மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் சிறந்த ஒரு அழகான கற்றல் கற்பித்தல் சூழலை உருவாக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமும் கிடைக்காது. ஏன்னா இதெல்லாம் இருக்கும்போது படிக்கணுன்ற ஒரு ஆர்வம் வரும். அங்க இருந்து அமர்ந்து கவனம் செலுத்துறதுக்கு சுற்றியுள்ள சூழல் எவ்வளவு முக்கியம்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா. அதுக்கு இந்த பிரபோட் மரணி திட்டம் உண்மையிலேயே உதவியா இருக்கு. இந்த திட்டத்திற்காக 12.8 மில்லியன் ரிங்கேட் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. மனிதவள அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் இந்த மடானி தளவாட திட்டத்தை அதிகாரப்படியாக தொடக்கி வைத்தார். கல்வி அமைச்சர் பதின் அசினேக்கும் இதில் கலந்து கொண்டாங்க. இது போன்று கல்வி அமைச்சு கண்டறியப்பட்ட தமிழ் பள்ளிகளுக்கு இந்த பிராபோ மடானி திட்டம் உண்மையிலேயே உதவியா இருக்குங்க. தொடரட்டும் மடானி திட்டங்களின் இந்த சேவை.

உலக கிண்ணம் கார்பந்தாட்டு போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. சரி, அர்ஜென்டினா ரசிகர்களா நீங்க? எங்க அணி, எங்க ஆதரவு எப்போதும் அர்ஜென்டினா, அதுவும் லயனல் மெஸ்ஸிக்கு நாங்க தனிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ரசிகரா இருக்கோம் அப்படின்னீங்கன்னா வாங்க, நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்க நாங்க ஆவலாக இருக்கின்றோம். இந்த முறை இந்த உலக கிண்ணத்தை வெல்ல போவது யாரு அப்படின்ற கணிப்ப தொடர்ந்து நீங்க எங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம். 3228258 என்ற எண்களுக்கு அழைத்து சொல்லுங்க. நீங்க அர்ஜென்டினா ரசிகர்களா? வாமோஸ் அப்படின்னு நீங்க இன்று அதிகாலையே அவ்வளோ மகிழ்ச்சியில துள்ளி குதிச்சிருப்பீங்கன்னு எங்களுக்கு தெரியும். ஏன்னா அந்த கள்ளத்துல திடல்ல இருக்கிற ஆட்டத்தை பார்க்கும்போது இப்ப நாங்கெல்லாம் அர்ஜென்டினா ரசிகர்களாக அந்த ஆதரவு இல்லாம விட்டாலுமே கூட பாக்குறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. உங்க மகிழ்ச்சியை நீங்க இன்று இசையும் இசையும் நிகழ்ச்சியில் எங்களோடு அழைத்து பகிர்ந்து கொள்ளலாம்.

0: அதிகாலை ஆட்டங்களோட மறு ஒளிபரப்பு வந்து இப்ப இருக்கு. ஒருவேளை நீங்க அதிகாலையில எல முடியலன்னா கவலை கூட வேண்டாம், நீங்க மறு ஒளிபரப்பையும் பாக்கலாம் சரிங்களா?
1: அப்படியா, ஓகே பாத்துருவோம்.
0: சரி, அந்த சோகத்தோட இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க கேட்ட பாட்டு குடுக்கறோம். என்ன பாடல் வேணும்?
1: இரவும் வரும் பகலும் வரும் உலகம் ஒன்று தான்.
0: எல்லாம் வரும், ஆனா உங்க வீட்டுல தொலைக்காட்சியில மட்டும் உலக கிண்ணம் வரல தானே?
1: செக் பண்ணி பாக்கணும். வருது,
0: வரும் வரும், போய் பாருங்க. உங்களுடைய ஆதரவு ரொம்ப நன்றி.

உலக கிண்ண கார்பந்து பெருவிழா 2026 48 நாடுகள் 104 ஆட்டங்கள். கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த ஆட்டங்கள் குறித்த நிலவரங்களுக்கு மின்னலோடு இணைந்திருங்கள். உலக கிண்ண காட்பந்து போட்டி 2026 இதன் அதிகாரப்படியான ஒலி ஒளிபரப்பு மையம் RTN.

0: இந்த முறை எங்க பக்கம் இருக்கிற ஒலி வாங்கி மைக்குங்க உங்க பக்கம் வரப்போகுது. ஒரு நேயரின் குரல், நீங்க அறிவிப்பு செய்யற அந்த ஒரு நிமிட காணொலிய storybox.minnal@gmail.com மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் பிற்பகல் 2 மணியிலிருந்து 3 மணி வரை ஒரு நேயரின் குரல். இது வானொலிய நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு. தீராத இசையை மட்டும்தான் தீரா இசை வழங்குதா என்ன? இல்லங்க,
1: திங்கட்கிழமையில் காதல் பேசுது,
0: செவ்வாய்க்கிழமையில் உங்கள் 80-ஆம் 90-ஆம் ஆண்டு நினைவுகளை ஏக்கமா திரும்பி பார்க்க சொல்லுது,
1: புதன்கிழமையில் சுற்றி உள்ள உறவுகளை கெட்டியா அணைக்க சொல்லுது,
0: வியாழக்கிழமையில் விளம்பரமே இல்லாமல் உதவி செய்யற முகங்களை வெளியே கொண்டு வந்து வெளிச்சம் கூட்டுது,
1: வெள்ளிக்கிழமையில் மனசுல இருக்கும் பிரச்சனைகளை கொட்ட சொல்லி மன அழுத்தத்தை போக்குது.
0: தீரா இசை மீதான உங்கள் ஆசை இப்படியே இருக்கட்டும்.
2: உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மின்னல் எஃப்எம் கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மின்னல் எஃப்எம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு. உங்கள் வீட்டு ஸ்மார்ட் டிவியின் கருப்பு திரையில் நெருப்பாய் மின்னல் எஃப்எம்.

0: கதை எழுதுறது ஒரு பெரிய கலைங்க. நமக்கு நிகழ்ந்த, நாம் கண்ட, நாம் கேட்ட எல்லாமும் கதையாகும். அந்த மாதிரி கதைகள் எதுவும் கைவசம் இருக்கா? கைவசம் இருக்கா? நீங்க வேற நம்ம கைக்கு வசமாவதே கதை தான் அப்படின்றீங்களா? உங்கள் பெருங்கதைய ஆறு பக்கங்களுக்குள் சுருக்கி சிறுகதையாக்குங்க. storybox.minnal@gmail.com கேக்கத்தை உடைச்சு டைப் பண்ணுங்க. உங்கள் எழுத்துக்களுக்கும் உணர்வுகளுக்கும் குரல் கொடுக்க நாங்க இருக்கோம். அப்புறம் கொஞ்சம் கற்பனை பண்ணுங்களேன், இன்றைய சிறுகதையை எழுதியவர் அப்படின்னு உங்க பேர் வரும்போது, ஏய் இது ஏன் கதப்பா? அதுக்குதான் கைக்கத்தை உடைச்சு டைப் பண்ணுங்க.
1: தேமதுர தமிழோசை உலகெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும்.
2: தமிழுக்கு மனம் என்று இன்ப தமிழ் வாழ்வுக்கு நிருமித்த
1: இலக்கியம் பேசுவோம்.
0: அமுதே தமிழே
1: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 11:15 இன்ப தேன் வந்து பாயட்டும்.

கழகம் ஞாயிற்றுக்கிழமைகளில் இரவு 7:30 யார்கிட்டயாவது எதையாவது சொல்லணுமா? நேரம் இல்லைங்க, உடனே சொல்லிருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் FM.

0: நன்றன் சொல்லுங்கய்யா, உங்களுக்கு என்ன பாடல்?
1: காற்று வாங்க போனேன், கவிதை வாங்கி வந்தேன்.
0: காற்று வாங்க போறது வந்து ரொம்ப அழகான ஒரு தருணங்களை கொடுக்கும்ல.
1: உண்மை.
0: இப்போ நேரம் கிடைக்குதா?
1: குறையுது சார், என்ன
0: இயற்கையை ரசிக்கிறது, மனசுக்கு பிடிச்ச பாட்டை கேக்குறது. உலகம் கிண்டம் பாக்குறீங்களா? நீங்க பாக்குறீங்க, நல்ல வேலை. சொல்லுங்க, உங்களோட அணி எந்த அணி? ஓ, பிரான்ஸா? முதல் இரண்டாவது கோல் அவர் தான் புகுத்தணும்னு முடிவு பண்ணாரா என்ன?
1: இருக்கலாம், அவருடைய வேகம் அப்படிப்பட்ட வேகம் அவரு.
0: ஆமா, ஏன்னா இந்த முறை அவருக்குமே வந்து இறுதி உலக கிண்ணம் அப்படின்றதுனால என்னவோன்னு தெரியல, அவர் பாட்டுக்கு அந்த கோல் புகுத்துற அந்த ஒரு பாணி பாக்க நல்லா இருக்குல்ல.
1: அருமையா இருக்கு. ஏன்னா போன வாட்டி உள்ள கேம் வந்து, அதாவது முன்பு நடந்த உலக விளையாட்டுல வந்து அவர் மூணு கோல் அவர் அடித்தார். இறுதி போட்டிக்கு அர்ஜென்டினா விளையாடும் போது அவருடைய ஆட்டம் வந்து நம்ம கட்டாயம் பாக்குறது.
0: பிரான்ஸ் அன்னைக்கு தான் உங்களுடைய ஆதரவா?
1: ஆமா, பிரான்ஸ்.
0: அதுவும் இந்த முறை வந்து எம்பாபி அவர் கோல் புகுத்திட்ட பிறகு அந்த புள்ளாங்குழல் இசைச்சாரு பாத்தீங்களா? என்ன செய்யறாரு எம்பாபே புள்ளாங்குழல் வாசிச்சிருக்கிறாரு? மகிழ்ச்சி தானே
1: உங்களுக்கு?
0: உண்மை, அது உண்மையா சொன்னீங்க. சரி சொல்லுங்க, இந்த முறை உலக கிண்ணம் யாருக்கு?
1: நம்முடைய கணிப்பு வந்து பிரான்ஸ் தான்.

0: குணசீலன் ஐயா சொல்லுங்க, என்ன பாடல்?
1: பூ போல பிறக்கும், பால் போல பால் போல சிரிக்கும்.
0: குரல்ல சிரிப்ப காணும். இந்த பாடல கேட்டா கட்டாயம் சிரிக்கணும், அதுதான் விதி.
1: மலர் போல சிரிக்கின்ற பிள்ளை கண்டு மகிழாத உயிரொன்றும் இல்லை. அதெல்லாம் ரொம்ப அழகா இருக்கும் அந்த மெலோடியெல்லாம்.
0: பாடல பாட்டா படிச்சு கேட்டிருக்கீங்க பாத்தீங்களா, அதுக்காகவே அந்த பாடல் உங்களுக்காக கொடுக்கணும். சரி, நீங்க உலகத்தை நான் பாக்குறீங்களா?
1: ஆமா, பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன்.
0: உங்களுடைய ஆதரவு எந்த அணிக்கு?
1: அடுத்தபடியாக
0: ஜெர்மனா.
1: எனக்கே
0: கோவம் வருது.
1: அதுதான்
0: பாத்தீங்களா, ஏன் ஏன் இவ்வளவு வஞ்ச மனசுல சொல்லுங்க.
1: பிரேசில் பிரேசில் பிரேசில் அப்படின்னு தான் சொல்றாங்க. ஆனா 15 வருஷமா கப்பு தூக்க முடியலையா உங்களால?
0: என்ன செய்யுது, நட்சத்திர விளையாட்டாளர்கள் அங்க இல்லையே
1: எல்லாரும். அப்ப எல்லாருக்கும் வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டு, அதுதான் உண்மை.
0: ஆமா, அது உண்மைதான். இல்ல, 4 வருடங்களுக்கு ஒரு முறை நடைபெறும் போது கிண்ணங்களை கைப்பற்றுறதுல அதெல்லாம் எந்த தவறும் கிடையாது. ஆனா நீங்க இப்படி குறிப்பிட்ட ஒரு நாடு மேல ஒரு ஒரு அணி மேல இப்படி வைக்க கூடாதுல மனசுல?
1: அப்படி அது தெரியல, எல்லாருக்கும் அப்படி ஒரு எண்ணங்கள் இருக்கும், இந்த டீம் ஜெயிக்க கூடாது, இந்த டீம் தான் ஜெயிக்கணும்
0: அப்படின்னு. உங்களுக்கு
1: வெளியில சொல்ல மாட்டாங்க நிறைய பேரு, நான் சொல்றேன் மனசுல உள்ளத. இளஞ்செழியன் அவர்கள், இன்னொன்று தத்தோ அரசு அவர்களுக்கும்.
0: அதாவது உண்மைய சொல்றேன் அப்படின்ட்டு இவ்வளவு பகிரமங்கமா சொல்லிருக்கிறாரு பாருங்களேன். அதாவது ஒரு சில தருணங்கள்ல இப்போ எல்லா அணிக்கும் நம்முடைய ஆதரவு கொடுக்க முடியாது, அது என்னமோ நியாயம் தான். இருந்தாலும் இந்த அணி ஜெயிக்கவே கூடாது, தோற்று போகணும் அப்படிலாம் கூட நினைக்கிறாங்கன்னு இவர் சொல்லிதான் தெரியுது பாருங்க. அப்ப இத்தாலி கிட்ட ஏற்கனவே முன்னதாக வந்து 4 உலக கிண்ணங்கள் வெற்றி பெற்று இருக்கின்றன. பிரேசிலிடம் 5 இருக்கு, அதற்கு பிறகு ஜெர்மனி. இத்தாலி ஜெர்மனியும் ஏறக்குறைய 4 முறை தத்தம் இந்த உலக கிண்ணத்தை கைப்பற்றி இருக்கு. அதற்கு அடுத்தபடியாக அர்ஜென்டினாவிடம் 3 கோப்பைகள், பிரான்சிடம் 2, உருகுவே 2, இங்கிலாந்து 1, ஸ்பெயின் 1 என இந்த உலக கிண்ணத்தை வென்ற பட்டியல்ல இன்னமும் பிரேசில் தான் முதலிடத்தில் இருக்கின்றது. நல்ல கேள்வி கேட்டாரு, 15 ஆண்டுகளாக தூக்கலையே அப்படின்ட்டு நட்சத்திர விளையாட்டாளர்கள் ஏங்கி பிரேசில் அணியினர் காத்திருக்கிறது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். பொதுவாக இப்போ இந்த காலகட்டத்தில் எதற்காக இந்த பிரேசில் அணிக்கு ஆதரவு கொடுக்கிறாங்கன்றது நமக்கு தெரியாது. ஆனால் பிரேசில் அப்படின்னு எடுக்கும் போது இந்த வெற்றி தோல்வியை தாண்டி பிரேசில்ல இந்த கார்பந்து அப்படின்றது ஒரு கலையாகவே இன்னமும் உணர்வு ரீதியாக வாழ்ந்து கொண்டுதான் இருக்கு. இருந்தாலும் ஐயாவுக்கு நன்றி. நிறைவு பாடல் அவர் கேட்ட பாடலோடு நிறைவு கொடுக்கலாம்.

0: மலரும் நினைவுகளில் இன்று.
1: சரிங்கய்யா, உங்க குடும்பத்தை பத்தி ஐயா, எத்தனை பிள்ளைகள் உங்களுக்கு, உங்க மனைவி?
2: ஒரே மனைவி தான்.
1: உங்ககிட்ட பேசுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு.
0: ஒரு நேயர் தேர்வு செய்த பாடல்களில் தாப்பாவை சேர்ந்த திரு மாணிக்கம் நடேசன் தேர்வு செய்த பாடல்கள்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் பிற்பகல் 3 மணி செய்திகளுடன் சிவம் தமிழ் செல்வம். குறைந்தது 20 ஆண்டுகளுக்கு எண்ணெய், எரிவாயு, டீசல் விநியோகிப்புக்கான நீண்டகால ஒப்பந்தத்திற்கு உத்தரவாதம் அளிப்பது குறித்து போக்குவரத்து அமைச்சர் ஆண்டனி லோக் மனநிறைவு கொண்டுள்ளார். செயலணியல் உட்பட போக்குவரத்து துறைகளுக்கு நன்மையையும் நிலைத்தன்மையையும் அது வழங்குவதாக அவர் கூறினார். அவ்விரு துறைகளும் சீராக செயல்படுவதை உறுதி செய்ய நிலையான எரிசக்தி விநியோகம் மிகவும் அவசியம் என்றார் அவர். நாட்டில் 2021 தொடங்கி 2025 வரையில் மலையேறும் நடவடிக்கையை உட்படுத்தி இதுவரை 1059 விபத்துகள் பதிவாகியுள்ளன. அண்மைய காலமாக மலையேறுதல், வன பொழுதுபோக்கு நடவடிக்கைகள் கணிசமாக அதிகரித்துள்ளதை அடுத்து பாதுகாப்பு கூறுகளை வலுப்படுத்த வேண்டியதன் அவசியத்தை இயற்கை வள சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை துணை அமைச்சர் சைட் இப்ராஹிம் சைட்னோ வலியுறுத்தினார். நாட்டில் 6 மாநிலங்களில் இன்று மாலை 4 மணி வரை இடி மின்னலுடன் கூடிய கனமழை உட்பட பலத்த காற்றுக்கு வாய்ப்புள்ளதாக மலேசிய வானிலை ஆய்வுத்துறை மெட் மலேசியா எச்சரித்துள்ளது. பொர்லீஸ், கடா, பினாங்கு ஆகிய மாநிலங்களை உட்படுத்தி இந்த எச்சரிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. பேராக்கில் கரியான், லாரோட் மாத்தாங் சிலாமா, ஹுலுபேரா, கொலகங்சார், மஞ்சோங், கிந்தா, பேராத்தங்கா, கம்பார் ஆகிய பகுதிகளில் மோசமான வானிலை நிலவும் என கணிக்கப்பட்டுள்ளது. ஈரானுடன் கட்டமைப்பு உடன்பாடு எட்டப்பட்டதை தொடர்ந்து அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்கோ ரூபியோ இன்று தொடங்கி வியாழக்கிழமை வரை ஐக்கிய அரபு சீட்டரசு, குவைத், பஹ்ரைன் ஆகிய நாடுகளுக்கு பயணம் மேற்கொள்கிறார். தெஹ்ரானுடனான புரிந்துணர்வு ஒப்பந்தம், ஹார்மோஸ் நீரிணை போக்குவரத்தை உறுதி செய்வதற்கான முயற்சிகள் உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து அவர் கலந்துரையாடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. லெபனான் இஸ்ரேலுடன் வாஷிங்டனில் புதிய சுற்று பேச்சை தொடர உறுதியாக உள்ளது. கடந்த மார்ச் 2 தொடங்கி நீடித்து வரும் போரை முடிவுக்கு கொண்டு வர இஸ்ரேலுடன் நேரடி கலந்துரையாடலை நடத்துவதே ஒரே தீர்வு என்று லெபனான் அதிகாரிகள் வலியுறுத்தியுள்ளனர். இருப்பினும் கடந்த ஏப்ரல் தொடங்கி நடைபெற்ற லெபனான் இஸ்ரேல் அமைதி பேச்சு நீடித்த போர் நிறுத்தத்தை எட்டுவதில் தோல்வியடைந்துள்ளது. விளையாட்டு 2026 உலகக்கிண்ண கார்பந்து. ஜே குழு நிலையிலான ஆட்டத்தில் அல்ஜீரியா ஜோர்டானை 2-1 என்ற கோல்களில் வீழ்த்தியதோடு நாக் அவுட் சுற்றுக்கு தகுதி பெறும் வாய்ப்பையும் தக்க வைத்துக் கொண்டுள்ளது. அல்ஜீரியாவுக்கான கோலை நாடிர பென்வாலியும் அமினின் கௌரியும் புகுத்தினர். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் அனி பாஸ்தினால் ராயப்பன். வணக்கம்.

இசையும் இசையும் நிகழ்ச்சியில் தொடர்ந்து நீங்க பிறந்த நாள் வாழ்த்து, திருமண நாள் வாழ்த்தை அழைத்து எங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம். சொல்லுங்க 3228253 அல்லது 4768 என்ற எங்களுக்கு

உலக கிண்ண கார்பந்து பெருவிழா 2026 48 நாடுகள் 104 ஆட்டங்கள். கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த ஆட்டங்கள் குறித்த நிலவரங்களுக்கு மின்னலோடு இணைந்திருங்கள். உலக கிண்ண காட்பந்து போட்டி 2026 இதன் அதிகாரப்படியான ஒலி ஒளிபரப்பு மையம் RTN.

0: என்ன பண்ணாலும் எல்லாமே கொண்டேனா? உங்களுக்கே நல்லா இருக்கா? ஜென் அல்பாவோட அப்பா அம்மாவா இருக்கிறது அவ்வளவோ கஷ்டமா இருக்கு. நட்புல பொறாமை இல்லன்றீங்க.
1: பாட்காஸ்ட்ல பேசுறதுக்கு இவ்வளவு விஷயம் இருக்குங்க.
0: சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணிக்குங்க மின்னல் எஃப்எம் சமூக ஊடகங்களில் மின்னல் பாட்காஸ்ட்.
2: நம்ம ஊர் கலைஞர்களுக்கு பின்னால் எத்தனை வழிகள், எத்தனை சவால்கள்.
3: மலேசிய கலைஞர்களின் உழைப்பை கொண்டாடுது மண்ணின் நட்சத்திரம்.
2: வெள்ளிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பிறகு மண்ணின் நட்சத்திரம்.
3: இதோட விட்டுருவோமா என்ன? திங்கள் முதல் வெள்ளி வரை நள்ளிரவு 12 மணிக்கு பிறகு 1 மணி நேரத்திற்கு தொடர்ந்து நம்ம ஊர் பாட்டு தாங்க.
2: மலேசிய கலைஞர்கள் நம்ம சொத்துங்க, சொல்லும் போதே கெத்துங்க.

0: நளினி சொல்லுங்க, யாருக்கு வாழ்த்து சொல்ல போறீங்க?
1: இன்னைக்கு என் மகள் ருத்ரா தேவி, இரண்டாவது மகள், அவங்களுக்கு 8 வயசு பிறந்த நாள். அவங்களுக்கு நான் பிறந்த நாள் வாழ்த்து சொல்றோம். பாட்டி வீரன் மேரி, அப்பா அம்மா அன்பரசன், நளினி அக்கா டவினா.
0: சரி, செல்ல பொண்ணுக்கு இன்றைக்கு பிறந்த நாளுக்கு என்ன செய்து கொடுத்தீங்க?
1: இன்னைக்கு அவங்களுக்கு மைசூர்வாக்கி கோழி சம்பது வச்சு கொடுத்தோம். அவங்களுக்கு அதான் ரொம்ப பிடிக்கும்.
0: ஐயோ, சொல்லும் போது நாக்கி லெச்சு வருது, நல்ல ருசியா இருக்கும் தானே?
1: அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விருப்பமான சாப்பாடுன்னா அதுதான் அவங்களுக்கு உணவு. வெள்ளரிக்காய் வச்சா போதும் அவங்களுக்கு, அதுவே பெரிய வெள்ளம்.
0: அவங்களுக்கு மட்டுமா போதும்? என்கிட்ட கேட்டீங்களா, எங்களுக்கும் போதும் தான் சொல்லுவோம். சரி, இன்றிரவு என்ன விருந்து அவங்களுக்கு?
1: இந்த விருந்துதான், அவங்க ஸ்கூல் படிக்கிறதுனால அவங்களுக்கு இது போதுமா? அவங்களுக்கு
0: அணிச்செல்லாம் வெட்டலையா?
1: அதெல்லாம் அவங்களுக்கு வேண்டாமா? அவங்களுக்கு சாப்பாடு இருந்தா போதும் அப்படின்ட்டாங்க.
0: நல்ல பொறுப்பான பொண்ணா இருக்காங்க பாருங்க, அப்பா அம்மாக்கு செலவு எல்லாம் வைக்கல.
2: ஹலோ
0: ருத்ரா, பிறந்த நாள் நல்வாழ்த்து உங்களுக்கு.
2: நன்றி.
0: சரி, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பிறந்த பொண்ணு அணிச்சல்
2: அணிச்சல்
0: பிடிக்காதா? ஏன் பிடிக்காது? அம்மாக்கு பிடிக்காதனால உங்களுக்கும் பிடிக்காதா? ஆனா சின்ன பசங்க எல்லாம் இந்த அணிச்சல் விரும்பி சாப்பிடுவாங்கல்ல, உங்களுக்கு வேணாமா?
2: என்ன
0: ஆகணும்னு ஆசை? மருத்துவரா? மருத்துவர் ருத்ரா பாருங்க, சின்ன வயசுல அணிச்சலே இல்லாம இருக்கீங்க. சரி, நல்லா படிச்சு நீங்க ஒரு நல்ல மருத்துவரா வரணும். சரியா? அம்மாட்ட கொடுங்க. அப்போ உங்களுக்கு தான் அணிச்சல் பிடிக்காதா?
1: நீங்க
0: எங்கயோ போயிட்டீங்க, இருந்தாலும் பாருங்க, அம்மா சொல் கேட்டு நடக்கிற ஒரு பிள்ளையாக ருத்ரா இருக்கிறாங்க. கேட்க மகிழ்ச்சியாக இருக்கு, இருவருமே மகிழ்ச்சியா இருக்கு. எங்களுடைய வாழ்த்து. சரியா?

0: இன்றைய வணக்கம் மின்னலில்
1: இந்த போலீஸ்காரங்க வந்து நம்ம படத்துல தான் பாத்துருக்கோம், அப்படி வந்து புடிக்கிறாங்க திருடன. ரெண்டு நாளுக்கு முன்ன கோலப்பில்ல இருந்து வந்துகிட்டு இருந்தேன் அம்பாங்கன் ரோட்ல. சடன்லி ஒரு சத்திரியா வந்து போலீஸ்காரங்க துரத்திட்டு வந்திருக்காங்க, வந்து அப்படியே வந்து மாட்டிக்கிட்டாங்க. நடுவில் ரெண்டு பேரும் இறங்கி ஓடுறாங்க பாருங்களேன். இறங்கின அந்த போலீஸ்காரங்க ரெண்டு பேரும் இறங்கி அவ்வளவு சீக்கிரம் தெரியுமா, அவ்வளவு செப்பாட்டா போயிட்டு அவரை புடிச்சு கீழே அவரை உட்கார வச்சு காரி பண்ணி இன்னும் ஒரு ரெண்டு டிரைவில தாண்டதுக்குள்ள ஒரு 10 போலீஸ் காடி போயிருச்சு. அந்த
2: நன்றி சார்
0: மலரும்
3: நினைவுகளில் இன்று
4: சரிங்கய்யா, உங்க குடும்பத்தை பத்தி ஐயா, எத்தனை பிள்ளைகள் உங்களுக்கு, உங்க மனைவி?
5: ஒரே மனைவிதான்.
4: உங்ககிட்ட பேசுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு.
3: ஒரு நேயர் தேர்வு செய்த பாடல்களில் தாப்பாவை சேர்ந்த திரு மாணிக்கம் நடேசன் தேர்வு செய்த பாடல்கள்.
6: நம்ம ஊர் கலைஞர்களுக்கு பின்னால் எத்தனை வழிகள், எத்தனை சவால்கள்!
7: மலேசிய கலைஞர்களின் உழைப்பை கொண்டாடுது மண்ணின் நட்சத்திரம்.
6: வெள்ளிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பிறகு மண்ணின் நட்சத்திரம்.
7: இதோட விட்டுருவோமா என்ன? திங்கள் முதல் வெள்ளி வரை நள்ளிரவு 12 மணிக்கு பிறகு 1 மணி நேரத்திற்கு தொடர்ந்து நம்ம ஊர் பாட்டு தாங்க.
6: மலேசிய கலைஞர்கள் நம்ம சொத்துங்க, சொல்லும் போதே கெத்துங்க.

ஸ்டீவன் சகாரியா இசையமைத்து எழுதி பாடிய பாடல் மகிஷா பகீரதன் கூட இணைந்து பாடியிருக்கிறாரு. உள்ளூர் பாடல் தான் அது. இசையும் இசையும் நிகழ்ச்சியில் நாம் இணைந்திருக்கின்றோம். சரி, 2026 இரண்டாம் கட்ட, அதாவது ஃபாசா 2 தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் வழங்கலில் பங்கேற்க தகுதியும் உரிய பதிவும் பெற்ற உள்ளூர் நிறுவனங்களை ஆர்டிஎம் இப்போது அன்புடன் அழைக்கின்றது. அழைப்பு விவரங்கள், பங்கேற்பு விதிகள், பரிந்துரைக்கான அழைப்பு வேண்டுகோள், RFD ஆவணங்களை பெற June 10 to 30 வரை www.rtm.gov.my நாடலாம். வழங்கல் பதிவை பெற்றுக் கொள்வதற்கு www.etv.rtm.gov.my இணையதளம் மூலம் மேற்கொள்ளலாங்க. மேலதிக தகவல்களை பெற்றுக்கொள்ள நீங்கள் தாராளமாக 3-2-2-8-8-7-8-1-9 என்ற எண்ணை அழைத்து பேசலாம், அல்லது வாட்ஸ்அப் கூட செய்யலாம் மேல் விவரங்களை பெற்றுக்கொள்ள.

0: மலரும் நினைவுகளில் இன்று.
1: சரிங்கய்யா, உங்க குடும்பத்தை பத்தி ஐயா, எத்தனை பிள்ளைகள் உங்களுக்கு, உங்க மனைவி?
2: ஒரே மனைவி தான்.
1: உங்ககிட்ட பேசுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு.
3: மங்கியதோ நிலவினிலே.
0: ஒரு நேயர் தேர்வு செய்த பாடல்களில் தாப்பாவைச் சேர்ந்த திரு மாணிக்கம் நடேசன் தேர்வு செய்த பாடல்கள்.

0: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
1: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
0: பாட்டு கடைக்கு காசு எதுவும் வேணாம், உங்க பாசம் மட்டும் போதுங்க.

0: மின் நல்ல ஃபேம் இளமை புதுமை இனிமை நேரம் பிற்பகல் மணி 3:45 தொடர்வது இஸ்லாமிய நிகழ்ச்சி.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இடம்பெறுவது மாணபியின் பொன்மொழிகள். வழங்குபவர் உஸ்தாஸ் முகமது அனிஃப் ஜமாலி எம்ஃபில்.
2: பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அம்பியாஇ வல் முர்சலீன் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மாயீன். அம்மா பஅத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பான மின்னலஃபம் நேயர்களே, மனிதர்களில் பலரை நாம் பார்க்கிறோம், பிறரை குறித்து ஏக்கப் பெருமூச்சு விடுபவர்களாகவே இருக்கின்றனர். தான் கஷ்டத்தில் இருக்கிறோம், சிரமத்தில் இருக்கிறோம், ஆனால் மற்றவர்களோ பொருளாதாரத்திலும் வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்திலும் நம்மைவிட முன்னேறிச் செல்கிறார்களே என்ற அந்த ஏக்கப் பெருமூச்சுதான் அதிகமாக காணப்படுவதை நாம் காணுகிறோம். ஒரு இடத்திலே செல்வம் இருக்கிறது, அந்த செல்வத்தை பார்த்து நம்மிடத்திலே அது இல்லை என்று ஏங்குகிறான் மனிதன். ஒருவன் அழகாக இருக்கிறான், அழகான ஆண்மகன், நம்மைவிட அழகாக இருக்கிறான், நமக்கு அந்த அழகு கிடைக்கவில்லையே என்று ஏங்குகிறான். சில மனிதருக்கு குழந்தைகள் இருக்கிறது, ஆனால் குழந்தை பாக்கியமில்லாத தம்பதிகள், நமக்கு அது இல்லையே என்று அவர்களை பார்த்து ஏங்குகிறார்கள். தனக்கு ஆதரவாளர்கள் இல்லையே என்ற இப்படியான வாழ்க்கை ஆதாரங்களிலே நம்மை விட மேலானவர்களை காணும் போது மனம் சஞ்சலப்படக்கூடிய மனிதரை நாம் பார்க்கிறோம். அன்பான மின்னலஃபம் நேயர்களே, இயக்கம் உண்டாகும் சில வேளைகளில் அந்த இயக்கமே பொறாமையாகவும் மாறிவிடக் கூடும். இதை தவிர்க்க நல்ல வழி என்னவென்றால், நம்மை விட கீழ்நிலையிலே உள்ளவர்களை நாம் நினைத்து பார்ப்பதுதான். ஒரு கை உள்ளவன் தனக்கு அழகு இல்லை என்றாலும், தனக்கு ரெண்டு கைகளை இறைவன் படைத்திருக்கிறான், ஆனால் கையே இல்லாத மனிதர்கள் இருக்கத்தானே செய்கிறார்கள், ஆனால் இறைவன் நம்மை சிறப்பாக எந்த ஊனமும் இல்லாமல் படைத்திருக்கிறானே என்று நினைத்து பெருமிதம் கொள்ள வேண்டும். இப்படியாக நம்மை விட கீழ்நிலையில் உள்ளவர்களை நினைத்து பார்த்தால் அப்போதுதான் மனதுக்கு ஒரு ஆறுதலும் தெம்பும் ஏற்படும். கொந்தளிப்பில்லாத வாழ்க்கைக்கு இந்த அறிவுரை துணை நிற்கும். அதே நேரத்தில் நற்செயல்கள் புரிவதில் நம்மை விட மேலானவர்களையே நாம் கவனிக்க வேண்டும். அவர் ஒரு குர்ஆன் ஓதினால் நாம் அதிக 2 குர்ஆன் 3 குர்ஆன் ஓத வேண்டும். அவர் ஐவேளை தொழுதால் நாம் அதைவிட தஹஜ்ஜத் தொழுகையும் இன்ன பிற கியாமுல் லைலும் தொழ வேண்டும் என்று அதிகம் நாம் அமல்களில் நாம் பொறாமைப்படலாம், ஏக்கப் பெருமூச்சு விடலாம். ஆனால் உலக ஆசைகளில் நாம் ஏக்கப் பெருமூச்சு விடக்கூடாது, யாரை கண்டும் பொறாமைப்படக்கூடாது, ஏற்ற தாழ்வுகளை நாம் சிந்தனையில் கொண்டு வரக்கூடாது என்பதை இஸ்லாம் மிக அழகாக நமக்கு வரையறுத்துச் சொல்கிறது. அதைத்தான் நபிகளாரின் பொன்மொழிகளில் ஒரு அற்புதமான பொன்மொழி, இதா நவர அஹதுக்கும் இலா மன் ஃபுல்லில அலைஹி ஃபில் மால் வல் ஹல்க் ஃபல்யந்துரு இலா மன் ஹுவ அஸ்ஃபல மின்ஹு. ரவாஹுல் புகாரி, சதக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களிலே பொருளாதாரத்திலும் அதே போன்று படைப்பினங்களிலும் உங்களை விட மேலானவர்களை நீங்கள் காணாதீர்கள், உங்களை விட கீழானவர்களையே நீங்கள் கண்டுகொள்ளுங்கள் என்றார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே நேயர்களே, நம்மை விட மேலானவர்களை நாம் கண்டு ஏக்கப் பெருமூச்சு விடுவதால் அது பொறாமையில் நம்மை இட்டு சென்று விடுகிறது. எனவே நாம் யாரை பார்த்தும் பொறாமைப்படக்கூடாது. அந்த நேரத்திலே மேலே உள்ளவர்களை பார்த்து நாமும் அவர்களை போன்று முன்னேற வேண்டும் என ஆர்வம் கொள்வது தவறாகாது. அது எந்த விஷயத்தில் என்றால், ஒருவர் தான தர்மங்கள் செய்கிறார், நல்லறம் செய்கிறார், அவரை போன்று நாம் வரவேண்டும் என்று ஆசைப்படுவதிலே நமக்கு எந்த தவறும் இல்லை என்பதை இஸ்லாம் மிக அழகாக நமக்கு சொல்லி காட்டுகிறது. நம்மை விட மேலானவர்களை பார்த்து நாம் பொறாமைப்படுவதனால் அல்லாஹ் இப்படி எச்சரிப்பான், அம் யஹ்சுதூன நாஸ் அலா மா ஆதாஹுமுல்லாஹு மின் ஃபலி. அல்லாஹ் தனது அருளை மற்ற மனிதர்களுக்கு வழங்கியதற்காக அவர்

மீது இவர்கள் பொறாமை கொள்கிறார்களா என்று 4:54 நமக்கு சொல்லி காட்டுகிறது. அல்லாஹ் மனித படைப்பை இப்படித்தான் படைத்திருக்கிறான். ஏற்றத்தாழ்வு மிக்கவர்களாக படைத்திருக்கிறான். எல்லோரையும் அல்லாஹ் செல்வந்தர்களாக படைத்திருந்தால் யார்தான் ஏழையாக இருக்க முடியும்? யாரேனும் ஒருவர் ஏழையாக இருந்தால் தானே அவர் மற்றவருக்கு பணியாற்ற முடியும்? எல்லோரும் செல்வந்தராக இருந்தால் யார்தான் உலக காரியங்களை பார்ப்பது? ஒரு துப்புரவு தொழிலாளி, அவரும் செல்வந்தராக இருந்தால் அவர் அதை செய்ய மாட்டார். எனவே உலகமே ஸ்தம்பித்து போய்விடும். எனவே ஏற்றத்தாழ்வுகள், செல்வந்தர் ஏழை என்ற பாகுபாடிலேயும் இந்த உலக இயக்கத்திற்கு ஒரு நன்மை இருக்கத்தான் செய்கிறது. எல்லோரும் அழகானவர்களாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பது எப்படி நியாயமாகும்? எனவே ஒருவர் அழகாக இருந்து மற்றவர் சற்று அழகிலே குறை இருந்தால்தான் இறைவனுடைய நிஅமத், அவனுடைய அதாவது இறைவனுடைய பேருபகாரம் இந்த மனித சமூகத்திற்கு புரியும். எனவே இந்த அமைப்பை உலக இயக்கத்திற்காகத்தான் அல்லாஹ் இப்படி அமைத்திருக்கிறான். எனவே ஒருவனுக்கு நான் வழங்கியிருப்பதை கொண்டு இந்த மனிதர்கள் பொறாமை கொள்வது நியாயமா என்று அல்லாஹ் கேட்கிறான். மேலும் இந்த பொறாமை எங்கே இழுத்து சென்றுவிடும்? ஈமானை இழப்பதற்கே அது காரணமாக அமைந்துவிடும். இய்யாக்கும் வல் ஹஸத ஃபஇன்னல் ஹஸத யாக்குலுல் ஹஸனாத் கமா தாக்குலுன் நாருல் ஹதப என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பான மின்னலஃபம் நேயர்களே, என்ன சொன்னார்கள் என்பதை நாம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு காணலாம்.

0: என்ன நேயர்களே, பொறாமை குறித்து நபிகளார் என்ன சொன்னார்கள்? உங்களை நீங்களே பொறாமையிலிருந்து காப்பாற்றிக் கொள்ளுங்கள். ஏனெனில் நெருப்பு விறகை சாம்பலாக்கி விடுவதைப் போல் பொறாமை நற்செயல்களை சாம்பலாக்கி விடுகின்றன என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய நபிமொழி அபூதாவுதிலே 4093வது நபிமொழியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பொறாமை என்பது நம்முடைய அமல்களையெல்லாம் அழித்துவிடும். நம்முடைய அமல்கள் அழிந்து போய்விட்டால் நம்மை விட திவாலானவர்கள் மறுமையில் வேறு யாராக இருக்க முடியும்? விழுந்து விழுந்து தொழுது நெற்றிகள் காப்பு காய்த்து விட்டன, தேய்ந்து விட்டன. ஆனாலும் பொறாமை என்ற அந்த தீய குணம் உள்ளத்திலே குடியிருந்ததனால் எல்லா அமல்களும் அழியப்பட்டு செய்த எல்லா வினைகளுக்கும் விசாரணையாக நாளை மறுமையிலே வினையற்றவர்களாக அமலற்றவர்களாக திவாலாகி போய் நின்றால் அதைவிட ஒரு நஷ்டமான மனிதர் வேறு யாராக இருக்க முடியும்? இந்த மனிதர்களிடத்திலே இந்த தீய குணம் உண்டு என்பதை குர்ஆனின் வாயிலாகவே அல்லாஹ் படம் பிடித்து காட்டுவான். ஒமின் ஷர்ரி ஹாஸிதின் இத ஹசத, பொறாமைக்காரர்களின் பொறாமைப்படும் போது அவர்களின் தீங்குகளிலிருந்தும் நீங்கள் அல்லாஹ்விடத்தில் பாதுகாவல் தேடுங்கள் என்று அல் குர்ஆன் 113வது அத்தியாயம் 5வது வசனம் நமக்கு சொல்லி காட்டும். மனிதனுடைய பொறாமை அது எல்லாவற்றையும் அழித்துவிடும் அப்படியான ஒரு ஆபத்தான ஒன்று. எனவே நாம் யார் குறித்தும் பொறாமை விடக்கூடாது. ஒரு ஆச்சரியமான ஒன்றை பார்க்கிறோம். நம்முடைய பொறாமையை நாம் அவர் மீது காட்டாமல் மாஷா அல்லாஹ், அல்லாஹ் புகழுக்குரிய ஒன்று, இறைவனை புகழ்ந்து நாம் விலகிக் கொள்ள வேண்டுமே தவிர பொறாமைப்படக்கூடாது. எனவே நம்மை விட உயர்வானவர்களை பார்க்காமல் ஒமா அஸ்ஃபல மின்கும், உங்களுக்கு கீழுள்ளவர்களை நீங்கள் பார்த்தால் நீங்கள் எவ்வளவு உயர்வில் இருக்கிறீர்கள் என்று நாம் புரிய முடியும். அதிக விலையுள்ள ஒரு இருசக்கர வாகனத்தை ஒருவன் கொண்டு வந்து நிறுத்துகிறான். அதை பார்த்தவுடனே நம்முடைய வாகனத்தையும் அவனுடைய வாகனத்தையும் ஒப்பீடு செய்து பார்த்து விட்டு நாம் பொறாமைப்படுகிறோம். இவனெல்லாம் இவ்வளவு பெரிய வண்டி வாங்கிவிட்டான், நாம் இத்துணை காலமாக இந்த ஓட்டை வண்டியைதான் ஓட்டிக் கொண்டிருக்கிறோம் என்று பொறாமைப்படுகிறோமே தவிர, அல்ஹம்துலில்லா, இந்த வண்டி இல்லாமல் சைக்கிளிலே செல்லக்கூடிய எத்தனையோ மனிதர்கள் இருக்கிறார்களே, அவர்களை காட்டிலும் இறைவன் நம்மை உயர்வாகத்தானே வைத்திருக்கிறான் என்ற இந்த எண்ணம் வந்தால் இந்த பொறாமை என்ற தீய குணம் பத்தி எரியாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பொறாமை என்பது அது ஒரு மனநோய். அல் ஹசது மின் அம்ரால் அஸ்ஸாபிகா, முன்னோர்களினுடைய மனநோய் என்கிறார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தாப்ப இலைக்கும் தா உல் உமமி கபலிக்கும் அல் ஹசது அல் பகலா, உங்களுடைய முன்னோர்களிடத்திலிருந்து ஒரு நோய் உங்களை தொற்றிவிட்டது, அதுதான் பொறாமையும் மற்றும் கோபமும் என்றார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே யாரிடத்திலும் கோபப்படக்கூடாது, யாரை பார்த்தும் பொறாமைப்படக்கூடாது. அது மிகத்தீய ஒரு செயல் என்பதை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எச்சரிக்கை செய்கிறார்கள். இன்னொரு நபிமொழியிலே அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், வலா தஹாஸது வலா தபாகலு வலா தடபரு கூனு இபாதல்லாஹி இஹ்வானா, நீங்கள் ஒருவருக்கொருவர் பொறாமை கொள்ளாதீர்கள், பிணங்கிக் கொள்ளாதீர்கள், கோபம் கொள்ளாதீர்கள், நீங்கள் எல்லோரும் சகோதரர்களாயிருங்கள் என்கிறார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். காரணம், அந்த பொறாமை என்பது அது ஒரு தீய நோய் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே பிறரை கண்டு நாம் பொறாமை கொள்ளக்கூடாது என்பதற்கு கூட ஒரு நகைச்சுவையாக ஒரு கதை ஒன்று சொல்லுவார்கள். ஒரு மனிதர் நல்ல விதத்திலே வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு, ஒரு கடை வச்சு நடத்தினாரு, நல்ல நியாயமா நடந்துகிட்டாரு, நல்ல அந்த கடையில வியாபாரம் நடந்துச்சு. காலப்போக்கிலே கொஞ்சம் காசு பணங்களை பார்த்ததோட அவருக்கு கொஞ்சம் உலக ஆசை வந்துச்சு, சில மோசடிகளை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. இன்னும் கொஞ்ச நாள் போச்சு, அவருக்கு எதிரில் இன்னொரு புதிய ஒரு கடை ஒன்று வந்துச்சு. அந்த கடையை அவர் நியாயமா நடந்துகிட்டாரு, நல்ல வருமானங்களும் வர ஆரம்பிச்சிருச்சு. அவர் நியாயமா வியாபாரம் பண்ணாரு, செல்வம் கொட்டோ கொட்டு என்று கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. அப்ப இந்த பழைய கடைக்காருக்கு அவர் மேல பொறாம வந்துருச்சு. அப்ப இது என்ன நியாயம், இவ்வளவு காலமா நம்ம இங்க இருந்து வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தோம், ஆனா இப்ப நேத்து வந்தவரு நம்மளை விட பெரிய அளவுல போயிட்டாரு, நிறைய சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாரு என்ற ஒரு பொறாமை. இப்ப இதுக்கு நியாயம் கேட்கணும், நம்ம கடவுள்கிட்டயே கூட்டு நியாயம் கேட்டுருவோன்னு சொல்லி கடவுளை கூப்பிட்டாரு. என்ன பிரச்சனைன்ற கடவுள் வந்து கேட்டான். அப்ப சொன்னாரு, இந்த மாதிரி நான் ரொம்ப காலமா இங்க கடை வச்சிருக்கிறேன், ஆனா இன்னைக்கு எனக்கு வியாபாரம் இல்லாம போச்சு, நேத்து வந்தவர் என்னை விட ரொம்ப அசுர வளர்ச்சி கண்டு போயிட்டு இருக்காரு என்று பொறாமப்பட்டு சொன்னார். அப்ப இறைவன் சொன்னா, அவர் நியாயமா நடக்கிறாரு, நீ ஆரம்பத்துல நியாயமா இருந்த, ஆனா காலப்போக்கில் உனக்கு உலக ஆசை வந்துருச்சு, அதனால இப்ப நீ மோசடி பண்ண ஆரம்பிச்சிட்ட, அதனால உன்னுடைய பொருளாதாரத்தை நான் குறைச்சிட்டேன், உனக்கு அபிவிருத்தி இல்லாம போச்சு. ஆனா அவரு நியாயமா நடந்துக்கிறாரு, அதனால அவருக்கு நான் என்னுடைய அருள் வாயில திறந்து விட்டுட்டேன் அப்படின்னா. அதோடு மட்டும் இல்ல, இப்ப நீ அவரை பார்த்து பொறாமப்படுற, இனிமே நீ எது கேட்டாலும் அவருக்கு ரெண்டு மடங்கு கொடுப்பேன்னா. இறைவன் இவருக்கு ரொம்ப பெரிய தர்ம சங்கடமா போச்சு. ஆன போதில் இவர் கொஞ்சம் சாமாத்தியக்காரு, என்ன பண்ணாருன்னா, எனக்கு அதை கூடு, இதை கூடு, வீடை கூடு, பெரிய வாகனத்தை கூடு என்றெல்லாம் நிறைய இறைவன்கிட்ட கேட்டு வாங்கினாரு. எதிர்கடகாரனுக்கு ரெண்டு மடங்கு கிடைச்சிக்கிட்டே இருந்துச்சு. கடைசியா ஒரு நாள் இறைவனை கூப்பிட்டாரு. கூப்பிட்டு, இறைவா நீ நீதி தவறாதவன் தானே என்று உறுதிப்படுத்திக்கிட்டார். இறைவனை சொன்ன, ஆமாமா நான் வந்து நீதி தவறாதவன் தான், உனக்கு எது கொடுத்தாலும் அவனுக்கு ரெண்டு மடங்கு கொடுப்பேன், அதுல எந்த மாற்றமும் இல்ல. அப்ப கடைசியா சொன்னாரு, நீ வாக்கு மாற மாட்டிய, சொன்னதுல தவற மாட்டிய, பின்வாங்க மாட்டிய, திருப்பி திருப்பி கேட்டார். அப்ப கடைசியில சொன்னாரு, இறைவா ஏன் ஒரு கண்ணை எடுத்துரு அப்படின்றார். இறைவனே அசந்து போனான் என்று ஒரு கதை சொல்லுவார்கள். அப்ப இவருக்கு ஒரு கண்ணுன்னா எதிர்கடக்காரனுக்கு ரெண்டு கண்ணும் போச்சு. அப்ப பாருங்கள் நேயர்களே, பொறாமை எந்த அளவுக்கு விளையாடுகிறது என்று. ஆனா ரெண்டு விஷயத்துல பொறாமை படலாம், இஸ்லாம் அனுமதிக்குது. ஒரு மனிதருக்கு அல்லாஹு தாலா குர்ஆன் ஓதுகிற இல்மை கொடுத்திருந்தான். அந்த அறிவை வைத்து அவர் இரவு பகலாக குர்ஆனை ஓதி நின்று தொழுது ஓதி கொண்டிருந்தார். அவரை மாதிரி நானும் அதிகமாக குர்ஆன் ஓதலுமே என்று அவரை கண்டு பொறாமைப்படலாம். இன்னொரு மனிதருக்கு ரஜுலுன் ஆத்தாஹுல்லாஹு மாலன் செல்வத்தை ஒரு மனிதருக்கு அள்ளி கொடுத்திருந்தான். ஆனா அந்த மனிதர் ஃபயுன்ஃபிகுஹு ஆனா அல்லைலி வ ஆனா அன்னஹார், இரவு பகலா தர்ம கர்த்தாவாக ஏழை எளிய மக்களுக்கு அள்ளி வழங்கி சதக்கா பண்ணிக்கிட்டே இருக்காரு, தர்மம் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். அந்த மனிதரை பார்த்து, இறைவா அவரை போன்று எனக்கும் பொருளாதாரத்தை நீ தந்தால் நானும் வாரி வழங்குவேன் என்று பொறாமைப்படலாம். இதை தவிர்த்து வேறு மற்ற காரியங்களை ஒரு அடியானை அல்லாஹ் சிறப்பித்து வைத்திருப்பவனை பார்த்து நாம் பொறாமைப்படுவது அது நம்மை அழித்து விடும். எனவே நாம் ஏக்க பெருமூச்சு விடாமல் இறைவன் கொடுத்த நியமத்துகளுக்கு நன்றி பாராட்டி நன்றி உணர்வோடு வாழ்ந்து நல்லவர்களாக நாம் வாழ்ந்து மறைந்து மறுமையில் ஈடேற்றம் பெறுவோமாக என்ற துஆவோடு நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து.
1: நேர்களே, இடம்பெற்றது மாநபியின் பொன்மொழிகள். வழங்கியவர் உஸ்தாஸ் முகமது அனிஃப் ஜமாலி, எம்ஃபில்.
2: தயாரிப்பு அப்துல் கனி, ஹேஷ்டாக் பெர்ஞாரன் ஜாக்கி.
3: இடம்பெற்றது இஸ்லாமிய நிகழ்ச்சி.

இந்தளவில் இன்றைக்கான இசையும் இசையும் நிகழ்ச்சி நிறைவடைகின்றது. விடைபெறுகின்றேன், உங்கள் தான் ட்ரேசா லசாரு. அடுத்து தீரா இசையில் உங்களை சந்திக்கிறாரு மோகன். மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன். உலக கிண்ணம் கற்பந்தாட்ட போட்டியை அதிகாரப்படியாக வழங்கிக் கொண்டிருக்கின்றது RTM. நீங்க RTM டிவி ஓகே அல்லது சுக்கான் இந்த அலைவரிசைகள்ல பார்க்கலாம். இல்ல நீங்க வெளியே இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக RTM கிளிக் இந்த செயலியை நீங்க பதிவிறக்கம் செய்து வைத்துக் கொண்டு அங்கிருந்து கூட நேரடியாக அல்லது இந்த ஆட்டங்களின் மறு ஒளிபரப்பை கூட நீங்கள் தாராளமாக கண்டு கழிக்கலாம். இன்று அதிகாலை தொடங்கிய ஆட்டங்களில் அர்ஜென்டினா 2-0 என்ற கோல் எண்ணிக்கையில் ஆஸ்திரியா அணியை தோற்கடித்திருக்கின்றது. பிரான்ஸ் 3-0 என்ற கோல் எண்ணிக்கையில் ஈராக் அணியை வென்றிருக்கின்றது. நார்வே செனகல் அணிகளுக்கு இடையிலான ஆட்டங்கள் 3-2 என்ற கோல் எண்ணிக்கையில் முடிவடைந்திருக்கின்றன. ஜோர்டான் அல்ஜீரியா 1-2 என்ற கோல் எண்ணிக்கையில் அல்ஜீரியா அணி முன்னிலை வகிக்கின்றது. இன்று அதிகாலை 1:00 போர்ச்சுகல் அணி உஸ்பெகிஸ்தான் அணியை சந்தித்து விளையாடவிருக்கின்றது. இங்கிலாந்து கானாவை சந்தித்தும் பனாமா குரோஷியாவை சந்தித்தும் கொலம்பியா கொங்கோவை சந்தித்து விளையாடவிருக்கின்றது. இந்த சுற்றுக்கான ஆட்டங்களை நிறைவு செய்கின்றது கொலம்பியா மற்றும் கொங்கோ அணி. அடுத்தடுத்த உலக கிண்ண நிலவரங்களோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் மாலை 4 மணி செய்திகளுடன் சிவம் தமிழ்ச்செல்வம். மலேசிய எல்லை கட்டுப்பாட்டு பாதுகாப்பு நிறுவனம் AKPSக்கு முறையான துப்பாக்கிகளையும் உபகரணங்களையும் வழங்கும் வகையில் 22 மில்லியன் ரிங்கிட் நிதி ஒதுக்கீட்டை பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அங்கீகரித்துள்ளதாக உள்துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ சைஃபுடின் அசித்யோன் இஸ்மாயில் கூறினார். கடந்த பிப்ரவரியில் கடா புக்கிட் கஹித்தாம் பகுதியில் AKPSன் தளபதி ஒருவர் பயணம் மேற்கொண்ட வாகனத்தின் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அந்நிறுவன பணியாளர்களின் பாதுகாப்பு அம்சங்களை வலுப்படுத்த இந்த நிதி ஒதுக்கீடு அவசியம் என அமைச்சர் தெரிவித்தார். உலகளாவிய விநியோக நெருக்கடியை தொடர்ந்து வேலை இழந்தோர் நுட்ப தொழிற்கல்வி டிவேட் மூலம் தங்கள் திறன்களை மேம்படுத்திக் கொள்ளவும் புதிய திறன்களுக்கு பயிற்சி பெறவும் வாய்ப்பு கிடைப்பதை மனிதவள அமைச்சு உறுதி செய்யும் என்று அமைச்சர் டத்தோஸ்ரீ ஆர் ரமணன் தெரிவித்துள்ளார். ஸ்லாங்கூரில் உள்ள பொது போக்குவரத்து தொடர்பான அனைத்து வசதிகளையும் மறு ஆய்வு செய்யுமாறு ஊராட்சி தரப்புக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக மந்திரி பசார் டத்தோஸ்ரீ அமைரோடின்சாரி கூறினார். மக்களுக்கு பாதுகாப்பான நடைபாதை வசதிகள் வழங்கப்படுவதை உறுதி செய்ய மாநில அரசாங்கம் கூடுதலாக செலவிட தயாராக உள்ளதாக அவர் தெரிவித்தார். சீனாவில் வெளிநாட்டு முதலீட்டு நிறுவனங்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இது அந்நாட்டின் சந்தை மீது முதலீட்டாளர்கள் கொண்டுள்ள தொடர் நம்பிக்கையை பிரதிபலிப்பதாக அந்நாட்டு வர்த்தக அமைச்சின் அதிகாரி செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்தார். 2020 முதல் 2025 ஆண்டின் இறுதி வரையில் சீனாவில் பதிவு செய்யப்பட்ட வெளிநாட்டு நிறுவனங்களின் எண்ணிக்கை 533,000 பதிவாகியுள்ளது. மோசமான வானிலை உள்ளிட்ட இயற்கை பேரிடர்களால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உதவும் ஐரோப்பிய ஆணையத்தின் பரிந்துரைக்கு ஐரோப்பிய ஒன்றியம் இணக்கம் தெரிவித்துள்ளது. 5 உறுப்பு நாடுகளில் உள்ள விவசாயிகளுக்கு உதவுவதற்காக விவசாய கையிருப்பு நிதியிலிருந்து ஏறக்குறைய 65 மில்லியன் அமெரிக்க டாலரை பயன்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. விளையாட்டு. 2026 உலக கிண்ணத்தின் தங்க காலனி போட்டி லியோனல் மெஸ்ஸி, கிளையன் எம்பாப்பே, எர்லிங் ஹாலன் ஆகிய கார்பந்து உலகின் 3 நட்சத்திரங்களுக்கிடையே நிலவுகிறது. திங்கட்கிழமை அம்மூவரும் தலா 2 கோல்களை அடித்ததன் அடிப்படையில் அவர்களுக்கு இடையே நேரடி போட்டியாக இது மாறியுள்ளது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீணா கதிர்வேலு. வணக்கம்.

வணக்கம் நேர்களே, வணக்கம். மலேசியா மலர்ந்தாச்சு. இங்க தீராயிசை இப்பொழுது தொடங்கி 8 மணி வரைக்கும். இன்றைக்கு நிறைய கதைகளோடு இந்த பக்கம் மோகன் வந்துட்டுங்க. வேலை முடிஞ்சிருச்சா? முடிகிற மாதிரி தான் இருக்கு அப்படின்றீங்களா? சரி, இந்த தருணத்தை இன்னும் அழகுபடுத்த பாடல்கள்லாம் அப்படி அடுக்கடிக்கு வச்சிருக்கோம். அத்தனை பாடல்களையும் நீங்க ரசிக்கணும் அப்படின்ற ஒரே ஒரு ஆசை எங்களுக்கு. அந்த ஆசை ஒவ்வொரு நாளும் உங்களுக்காகவே அப்படி எடுத்து வழங்குறோம். அதை ரசிக்க நீங்களும் அவளை காத்துட்டு இருக்கீங்கன்னு புரியுதுங்க. அப்புறம் செவ்வாய்க்கிழமை இன்னும் நினைவுகளால் நினைவூட்ட காத்திருக்கு. ஏன்னா உங்களுக்கு தெரியும், சில வாழ்க்கையில் நடந்த கடந்த சில ஞாபகங்களை நினைச்சு பார்த்தாலே நமக்கு ஒரு புன்னகை வரும். அது ஏன் தெரியலங்க, நமக்கு அறியாமே நமக்கு ஒரு புன்னகை. அந்த புன்னகை தான் ஒரு பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கும். அந்த மகிழ்ச்சியை இன்றைக்கு அள்ளி எடுத்துக்கோங்க அப்படின்னு தர காத்துட்டு இருக்கோம். தீரா இசையில் இன்னும் நிறைய கதைகள் பேசலாம். இணைந்திருங்கள்.

தீர வயசுகள் இப்பதாங்க நாங்க பேச தொடங்கி இருக்கோம். சரி, இந்த நேரத்தில் உங்க இடத்துல மழையா இருக்கா? மழையா தான் இருக்கும் அப்படின்னு மலேசிய வானிலை துறை வந்து தெரிவிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட மலேசிய முழுக்க 6 மாநிலங்கள் இருக்கக்கூடிய பெரும்பாலான பகுதிகளில் வந்து மழையா தான் இருக்கும். பர்லீஸ், கிடா, பினாங் போன்ற மாநிலங்கள்ல, பேரா போன்ற மாநிலங்கள்ல கூட மழையா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால மழையில இருந்தீங்க அப்படின்னா பாதுகாப்பான பயணத்தை மேற்கொள்ளுங்க. உங்க மனசை ரொம்ப பத்திரமா பாதுகக்கூடிய பொறுப்பு எங்களிடம் இருக்கு, நாங்க பாத்துக்கிறோங்க. சரி, இப்போ நீங்க அழைக்க தொடங்கலாம். அழைத்து நான் ஒரு பாடலை ஒளிபரப்பு, அந்த பாடல் டக்குன்னு நின்றோம். அடுத்து வரக்கூடிய வரி என்ன அப்படின்றத நீங்க கண்டுபிடிச்சு சொல்ல போறீங்க. ஆமா, சொல்றீங்களா, அழைக்கிறீங்களா? 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8.

0: வணக்கம் மின்னலில்.
1: இந்த போலீஸ்காரங்க வந்து நம்ம பக்கத்துல தான் பாத்துருக்கோம், அப்படி வந்து புடிக்கிறாங்க திருடன. ரெண்டு நாளுக்கு முன்ன கோலப்பில இருந்து வந்துகிட்டு இருந்தேன் அம்பாங்கன் ரோட்ல. சடன்லி ஒரு சத்திரியா வந்து போலீஸ்காரங்க துரத்திட்டு வந்திருக்காங்க, வந்து அப்படியே வந்து மாட்டிக்கிட்டாங்க. நடுவில் ரெண்டு பேரும் இறங்கி ஓடனாங்க பாருங்களேன். இறங்கின அந்த போலீஸ்காரங்க ரெண்டு பேரும் இறங்கி அவ்வளவு சீக்கிரம் தெரியுமா, அவ்வளவு செப்பாட்டா போயிட்டு அவரை புடிச்சு கீழே அவரை உட்கார வச்சு காரி பண்ணி இன்னும் ஒரு ரெண்டு டிரைவில் அது தாண்டதுக்குள்ள ஒரு 10 போலீஸ் காடி போயிருச்சு. அங்க
2: நன்றி சார்.
3: நேர்களே, கோலாலம்பூர், புத்ரா ஜெயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான அசர் தொழுகை நேரம் மாலை மணி 4:44. கோலாலம்பூர், புத்ரா ஜெயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான அசர் தொழுகை நேரம் மாலை மணி 4:44.
4: பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது MyNabs e-tution AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0100-9712919 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம்.
5: நல்லிசை வழங்கிட்டு இருக்கோம். இது உங்கள் மின் நல்ல ஃபேம்

0: பெற்றோர்களே, உங்க பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசி தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியையே கல்வி சாதனமாக மாற்றலாம். மைனாப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமை அல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைனாப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 1909719119.
1: தீராசையில் இணைந்திருப்பதற்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இந்த பேச பிடிக்காத நேரம் அப்படின்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா, பொதுவா அந்த வேலைக்கு போகும்போது சிலருக்கு அந்த காலையிலேயே வந்து ரொம்ப பேசுறது அவங்களுக்கு பிடிக்காது. இது வந்து ஒரு ஆய்வும் இதை பற்றி மேற்கொள்ளப்பட்டிருக்கு. அந்த தரவு அடிப்படையில் பார்க்கும்போது ஒரு சிலர் வந்து வேற மாதிரி அவங்களுக்கு ரொம்ப பேச பிடிக்கும், அவங்க இருந்தாலே கலகலன்னு இருக்கும். இன்னும் ஒரு சிலர் அந்த காலையில வேலைக்கு போகும்போது வந்து அவங்களுக்கு பெருசா பேச பிடிக்காது, கொஞ்சம் அமைதியா இருங்க, அமைதியா இருப்போமே அப்படின்னு அமைதியை அதிகமா விரும்பக்கூடியவர்கள் இருப்பாங்க. ஆனா சில மணி நேரங்கள் தான், இப்ப காலையில் 8:30 மேலாம் அவங்க பேச ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி இந்த ஆய்வுகள் சொல்லுது. அதே மாதிரி இந்த மாலை பொழுதுல வேலை முடிஞ்ச பிறகு நம்ம தனியா தனிமையில வாகனத்தில் பயணம் செய்வோம் இல்லையா, அப்படிப்பட்ட அந்த சூழலிலும் நிறைய பேருக்கு இல்லைங்க கொஞ்சம் அமைதியா வருவோமே அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்களா. அந்த நேரத்தில் நீங்க அமைதியா நிகழ்ச்சியை கேளுங்க, நாங்க பேசுறோங்க அப்படின்ற மாதிரி நாங்க நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக்கிட்டு இருக்கோம். அதனால அந்த அமைதியோடு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. ஆனா நீங்க இப்ப பேசிதான் ஆகணும், ஒரு வழி இல்லை, ஏன்னா உங்களுக்கான போட்டி எங்கும் தொடங்கியாச்சு. உங்களுக்காக ஒரு பாடல் இடம் பெறும், அந்த பாடல் டக்கு நின்றும், அடுத்து வரக்கூடிய வரி என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சு சொல்லணுங்க. சுடிங்க 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8. பிரியா 3 படத்திற்காக இடம்பெற்ற பாடல் வருது, கேட்கலாம்.

0: மடானி உங்களுக்காக
1: தேசிய பயிற்சி வாரம் ஜூலை 20 முதல் 26 வரை 342 பயிற்சிகள் 26 துறைகளில் திறன்களை மேம்படுத்திக் கொள்வோம், எதிர்காலத்துக்கு வலு சேர்ப்போம். மேல் விவரங்களுக்கு www.nationaltrainingweek.gov.my.
0: மடானி உங்களுக்காக
2: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது மைனாப்ஸ் இ டியூஷன் AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0100 709 7219 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். மைனாப்ஸ் இ டியூஷன், சிறந்த கற்றல் முறை மற்றும் சிறந்த அடைவு நிலை.
3: உலக கிண்ண கார்பந்து பெருவிழா 2026, 48 நாடுகள், 104 ஆட்டங்கள். கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த ஆட்டங்கள் குறித்த நிலவரங்களுக்கு மின்னலோடு இணைந்திருங்கள்.
4: உலக கிண்ண காட்பந்து போட்டி 2026, இதன் அதிகாரப்படியான ஒலி ஒளிபரப்பு மையம் RTN.

0: நான் பாடும் பாடல் திரைப்படத்திற்காக இடம்பெற்ற பாடலை நம்ம கேட்டுங்க. சரி, முதலில் சொன்ன மாதிரி போட்டி எங்க இருக்கு, முதல் நேர் காத்துட்டு இருக்காங்க.
1: சுரேஷ்,
0: எப்படி வேலை முடிஞ்சிருச்சா உங்களுக்கு?
1: ஆமா, வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன்.
0: வேலை முடிஞ்சா சிலருக்கு எல்லாம் பேச பிடிக்காது அப்படியா?
1: இல்லையே, எனக்கு நிறைய பேச பிடிக்கும், ஆனா யாரும் என்கிட்ட பேச மாட்டாங்க.
0: யாரும் உங்ககிட்ட பேச மாட்டாங்களா? ஏன் சார் அப்படி சொல்றீங்க?
1: அடிச்சு
0: பேசுறேன். அப்படியா? சரி சரி, நாங்க இருக்கோம் சார், எங்க குழு இருக்கோம், நாங்க பாத்துக்கிறோம் உங்களை. சரி, உங்களுக்கான ஒரு பாடல் வந்து இடம்பெறும், டக்குன்னு நின்றோம், அடுத்து வரக்கூடிய வரி கண்டுபிடிக்கணும். தயாரா இருக்கீங்களா?
1: ஓகே.
0: சரி, உங்களுக்கான பாடல் என்னன்றதை கேட்டுடலாம்.

0: உள்ளம் மாறி போனி.
1: உள்ளம் மாறி போயிட்டீங்களா? எந்த உள்ளத்துக்கு போனீங்க? மாறி அப்படிதான் வருமா? உள்ளம் மாறி போயிருவீங்களா?
0: உள்ளம் சம்திங் உள்ளம் வரும்.
1: உள்ளம் என்பது சரியான பதில் தான். உள்ளம் வாடி போனேன் அப்படின்னு சொல்லி வரோம். சரியா, அந்த பாடலை கேட்டுடலாமா?
0: ஓகே கேட்டுடலாம்.
1: என்ன பாடல் தெரியும்ல?
0: கன்னி பொன்னாணி இந்த நீரான ஒரு சனம். ஏ ஒரு சனம்.

0: ராசியில் இந்த பக்கம் மோகன் உன்னோட பேசிட்டு இருக்கங்க. உங்க மாலை பொழுது நம்ம சுவாரஸ்யப்படுத்திக்கிட்டு இருக்கோம் இசையின் வாயிலாக, நீங்களும் அழைக்கலாம் அப்படின்னு சொல்லிருந்தோம். அடுத்த இரண்டாவது நேர் காத்துட்டு இருக்காங்க.
1: சார் வணக்கம், என்னோட பேரு மகேந்திரன், சிரமன்ல இருந்து பேசுறேன்.
0: மகேந்திரன் எப்படி தயாரா இருக்கீங்களா?
1: அதுக்குதான் போன் பண்ணேன். சரி மோதி பாத்திரலாம் போடுங்க.
0: அப்படியா, சரி. உங்களுக்கான பாடல் என்னன்னா,

0: கண்ணே அப்படிதான் முடியும் நினைக்கிறேன். ஐயோ தெரியலையே,
1: இவ்வளவு அழகா பாடிட்டு அப்படிதான் முடியும் நினைக்கிறீங்களா? ரொம்ப அழகா இருந்தது சார்,
0: ரொம்ப ரொம்ப நன்றி.
1: அடி வேலை முடிஞ்சிருச்சா உங்களுக்கு?
0: சார் வேலை முடிஞ்சிருச்சு சார், வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன்.
1: சரி சரி, நல்ல கவனமா போங்க. அடுத்து நீங்க பாடுன்னு அந்த பாட்டில் வருது, கேட்கலாமா?
0: ஓகே ஓகே.

0: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
1: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
0: பாட்டு கடைக்கு காசு எதுவும் வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.

பயணம் ரொம்ப சுவாரஸ்யமான பயணமா மாறப்போகுது. ஏன்னா தீராசி உங்க பக்கம் இருக்குல்ல. சரி, 2026 அந்த கார்பந்து போட்டி உலக கிண்ணம் இதை பற்றி விவரங்கள் தொடர்ந்து நம்ம வழங்கிக்கிட்டு இருக்கோம். நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா 4 ஆட்டங்கள் வந்து நடக்க போகுதுங்க. அதுல முக்கியமான சில ஆட்டங்கள் அப்படின்னு பார்க்கும்போது போர்ச்சுகல், உஸ்பெகிஸ்தான், இங்கிலாந்து, கானா உடன ஆட்டம், பனமா, குரோஷியா உடன ஆட்டம், இப்படி நாளைக்கு 4 ஆட்டங்கள் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. ஆட்ட முடிவுகள் இது பற்றி விவரங்கள் தொடர்ந்து நாங்க உங்களோட பகிர்ந்துகிட்டே இருக்கோம். அதனால வாங்க, இன்னும் நிறைய கதைகள் நம்ம பேசலாம். தங்க மகன் திரைப்படத்திற்காக அடுத்து பாடல் வருது, கேட்கலாம்.

உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மினலஃபம் கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மினலஃபம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க சிக்கல்? சரியாச்சு. உங்கள் வீட்டு ஸ்மார்ட் டிவியின் கருப்பு திரையில் நெருப்பாய் மினலஃபம்.

0: மனநல சிக்கலுக்கான அறிகுறியுடைய பள்ளி மாணவருக்கு உடனடி உதவி அவசியம். இலக்கிடப்பட்ட டீசல் உதவித் தொகையில் அடையாள அட்டை பயன்பாடு 1 பில்லியன் லிட்டர் கசிவை தவிர்க்கும். வணக்கம், சலாம். மலேசியா மடானி, மலேசிய வானொலியின் மாலை 5 மணி முதன்மை செய்திகளுடன் சிவம் தமிழ்ச்செல்வம். மனநல சிக்கலுக்கான அறிகுறிகளை வெளிப்படுத்தும் மாணவரை கண்டறிந்து பள்ளி நிர்வாகம் உடனடியாக தலையீட்டு நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என கல்வி அமைச்சர் ஃபலினா சீடிக் வலியுறுத்தியுள்ளார். சம்பந்தப்பட்ட மாணவரின் நலனும் பாதுகாப்பும் தொடர்ந்து தற்காக்கப்பட இது அவசியம். இந்த விவகாரத்தில் பெற்றோர்களும் தங்களது பிள்ளைகளுக்கு ஆதரவாக இருக்க வேண்டும் என அவர் அறிவுறுத்தினார். மேலும் பள்ளி பாதுகாப்பு நிர்வகிப்பு வழிகாட்டலும் பள்ளி மாணவர் தற்காப்பு கொள்கையும் கட்டாயம் செயல்படுத்தப்பட வேண்டும் என அவர் கூறினார். மாணவரின் பாதுகாப்பு தொடர்பான அனைத்து சிக்கல்களுக்கும் முன்னுரிமை அளிக்கப்படுவதை இந்த நடவடிக்கை உறுதிப்படுத்தும் என அமைச்சர் குறிப்பிட்டார். புடி மடானி இலக்கிடப்பட்ட டீசல் உதவித்தொகை திட்டத்தில் இணைக்கப்பட்டுள்ள அடையாள அட்டை பயன்பாடு ஆண்டுக்கு 1 பில்லியன் லிட்டர் கசிவை குறைக்க உதவும் என 2ம் நிதியமைச்சர் டதோஸ்ரீ அமீர் ஹம்சா அசிசான் தெரிவித்துள்ளார். மேலும் உதவித் தொகைக்கான செலவை குறைக்கவும் நாட்டில் எரிபொருள் விநியோகம் நிலையாக இருப்பதையும் உறுதிப்படுத்தும் என அவர் கூறினார். RON 95 பெட்ரோல் போல டீசல் துறையில் அடையாள அட்டை பயன்பாடு விரிவாக இல்லாத காரணத்தால் உதவித் தொகையில் கசிவு ஏற்பட்டதை அவர் சுட்டிக்காட்டினார். தகுதியுடைய மலேசியர்கள் மட்டுமே உதவித் தொகை பெறுவதை மைகார்ட் பயன்பாடு உறுதிப்படுத்துகிறது. இவளை மைகார்ட் பரிவர்த்தனையை பயன்படுத்தும் வணிக மனைகளுக்கு ரஹ்மா அடிப்படை உதவி திட்டம் சாரா விரிவுபடுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் டதோஸ்ரீ அமீர் ஹம்சா அசிசான் தெரிவித்துள்ளார். பயனர்கள் எளிதாக அடிப்படை பொருள்களை பெற புறநகரங்களிலும் இது செயல்படுத்தப்பட்டுள்ளது. இதுவரை 13,000-க்கும் அதிகமான வணிக மனைகள் அதில் பதிந்துள்ளன. உள்நாட்டு தொழில் முனைவோர் தங்களது பொருள்களை சந்தைப்படுத்தவும் இது வழிவகுத்துள்ளது என அவர் தெரிவித்தார். உதவித்தொகை பெறும் தகுதியுடைய தரப்பினர் மைகார்ட் மூலம் நேரடியாக வணிக மனைகளில் அடிப்படை பொருள்களை வாங்குகின்றனர். மலேசிய எல்லை கட்டுப்பாட்டு பாதுகாப்பு நிறுவனம் AKPSக்கு முறையான துப்பாக்கிகளையும் உபகரணங்களையும் வழங்கும் வகையில் 22 மில்லியன் ரிங்கிட் நிதி ஒதுக்கீட்டை பிரதமர் டதோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அங்கீகரித்துள்ளதாக உள்துறை அமைச்சர் டதோஸ்ரீ சைஃபுடின் அசித்யோன் இஸ்மாயில் கூறினார். கடந்த பிப்ரவரியில் கடா புக்கிட கயுஹிதாம் பகுதியில் AKPSன் தளபதி ஒருவர் பயணம் மேற்கொண்ட வாகனத்தின் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அந்நிறுவன பணியாளர்களின் பாதுகாப்பு அம்சங்களை வலுப்படுத்த இந்த நிதி ஒதுக்கீட்டிற்கு பிரதமர் இணக்கம் தெரிவித்தார். AKPS சுகாதார அமைச்சு அதிகாரிகள் உட்பட பல்வேறு நிறுவனங்களை உள்ளடக்கியிருந்தாலும் அதிலுள்ள ஒரு சில பிரிவுகளுக்கு மட்டுமே காவல்துறையினரை போல துப்பாக்கிகளை கையாளும் திறன் உள்ளதாக டதோஸ்ரீ சைஃபுடின் அசித்யோன் குறிப்பிட்டுள்ளார். உலகளாவிய விநியோக நெருக்கடியை தொடர்ந்து வேலை இழந்தோர் நுட்ப தொழிற்கல்வி டிவிட் மூலம் தங்கள் திறன்களை மேம்படுத்திக் கொள்ளவும் புதிய திறன்களுக்கு பயிற்சி பெறவும் வாய்ப்பு கிடைப்பதை மனிதவள அமைச்சு உறுதி செய்யும். சேவை, உற்பத்தி, கட்டுமான துறைகளில் உள்ளவர்கள் உட்பட வேலை இழந்த 1,000,000-க்கும் சமூக பாதுகாப்பு அமைப்பு பெர்கேசோ கீழ் உள்ள மை ஃபியூச்சர் ஜாப்ஸ் திட்டத்தின் மூலம் உதவி வழங்கப்படும் என்று அமைச்சர் டதோஸ்ரீ ஆர் ரமணன் தெரிவித்துள்ளார். எண்ணெய், எரிவாயு, டீசல் விநியோகங்களை உட்படுத்திய 20 ஆண்டுக்கான நீண்டகால விநியோக ஒப்பந்தங்கள் போக்குவரத்து செயலணியல் துறைகளின் நிலைத்தன்மைக்கு துணை புரிந்துள்ளதாக போக்குவரத்து அமைச்சர் ஆந்தனி லோக் தெரிவித்துள்ளார். அவ்விரு துறைகளும் சீராக செயல்படுவதை உறுதி செய்ய நிலையான எரிசக்தி விநியோகம் அவசியமாகும் நிலையில் எரிசக்தி விநியோகம் அரசாங்கத்தின் முன்னுரிமையாக உள்ளது. அதனைத் தொடர்ந்து அனைத்து நாடுகளுடனான நல்லுறவை பேணும் மலேசியாவின் வெளியுறவுக் கொள்கை அணுகுமுறையால் அது ஆதரிக்கப்படுவதாக அமைச்சர் குறிப்பிட்டார். நாட்டில் 2021 ஆண்டு தொடங்கி கடந்த ஆண்டு வரையில் மலையேறும் நடவடிக்கையை உட்படுத்திய 1059 விபத்துகள் பதிவு செய்யப்பட்டன. அவற்றுள் 63 மரணத்தை விளைவித்த சம்பவங்கள். அண்மைய காலமாக மலையேறுதல் வன பொழுதுபோக்கு நடவடிக்கைகள் அதிகரித்துள்ளதை தொடர்ந்து பாதுகாப்பு கூறுகளை வலுப்படுத்த வேண்டியதன் அவசியத்தை மலேசிய தீயணைப்பு மீட்புத்துறையின் புள்ளி விவரங்கள் காட்டுவதாக இயற்கை வள சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை துணை அமைச்சர் சயித் இப்ராஹிம் சைட்னோ தெரிவித்தார். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: கடவுச்சொல்லை பல நாள்களாக மாற்றாமல் இருப்பவர்களில் நீங்களும் ஒருவரா? உங்களுக்கு அறிமுகமான எண்களையும் பெயரையும் கடவுச்சொல்லாக பயன்படுத்துகிறீர்களா? ஒரே கடவுச்சொல்லை மீண்டும் மீண்டும் பயன்படுத்துகிறீர்களா? அப்படியானால் நீங்கள் ஆபத்து வலையில் இருக்கிறீர்கள். இணைய மோசடிகளை தவிர்க்க 6 மாதங்களுக்கு ஒருமுறை கடவுச்சொல்லை மாற்ற முயல்வோம்.
0: சீனாவில் வெளிநாட்டு முதலீட்டு நிறுவனங்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இது அந்நாட்டின் சந்தை மீது முதலீட்டாளர்கள் கொண்டுள்ள தொடர் நம்பிக்கையை பிரதிபலிப்பதாக அந்நாட்டு வர்த்தக அமைச்சின் அதிகாரி செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்தார். 2020 முதல் 2025 ஆண்டின் இறுதி வரையில் சீனாவில் பதிவு செய்யப்பட்ட வெளிநாட்டு நிறுவனங்களின் எண்ணிக்கை ஆண்டுக்கு ஆண்டு அடிப்படையில் 4.5% அதிகரித்து 533,000 நிறுவனங்களாக உள்ளன. அதே காலகட்டத்தில் வெளிநாட்டு முதலீட்டின் மொத்த எண்ணிக்கை 4 டிரில்லியன் அமெரிக்க டாலரை எட்டியுள்ளது. லெபனான் இஸ்ரேலுடன் வாஷிங்டனில் புதிய சுற்று பேச்சை தொடர உறுதியாக உள்ளது. கடந்த மார்ச் 2 தொடங்கி நீடித்து வரும் போரை முடிவுக்கு கொண்டுவர இஸ்ரேலுடன் நேரடி கலந்துரையாடலை நடத்துவதே ஒரே தீர்வு என்று லெபனான் அதிகாரிகள் வலியுறுத்தியுள்ளனர். இருப்பினும் கடந்த ஏப்ரல் தொடங்கி நடைபெற்ற லெபனான் இஸ்ரேல் அமைதி பேச்சு நீடித்த போர் நிறுத்தத்தை எட்டுவதில் தோல்வியடைந்ததாக கூறப்படுகிறது. லெபனான் உட்பட அனைத்து முனைகளிலும் சண்டை நிறுத்தம் என்ற புரிந்துணர்வு ஒப்பந்தத்திற்கு ஈரானும் அமெரிக்காவும் இவ்வாறும் ஒப்புக்கொண்டதை தொடர்ந்து அங்கு அமைதி நிலவியது. ஈரானுடன் கட்டமைப்பு உடன்பாடு எட்டப்பட்டதைத் தொடர்ந்து அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ இன்று தொடங்கி வியாழக்கிழமை வரை ஐக்கிய அரபு சீற்றரசு, குவைத், பஹ்ரைன் ஆகிய நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டுள்ளார். தெஹ்ரான் உடனான புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஹார்மோஸ் நீரிணை வழியாக பாதுகாப்பான தடையற்ற கப்பல் போக்குவரத்தை உறுதி செய்வதற்கான முயற்சிகள் உள்ளிட்ட பல்வேறு வட்டாரங்களின் முன்னுரிமைகள் குறித்து அவர் கலந்துரையாடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த வாரம் வாஷிங்டனுக்கும் தெஹ்ரானுக்கும் இடையே ஒப்பந்தம் கையெழுத்தான பிறகு அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் ஒருவர் அந்நாடுகளுக்கு மேற்கொள்கிற முதல் பயணம் இதுவாகும். விளையாட்டு. கிறிஸ்டியானோ ரொனால்டோ சிறந்த முன்னுதாரண விளையாட்டாளராக கருதப்பட்டாலும் உஸ்பெகிஸ்தானுக்கு எதிரான பின்னிரவு ஆட்டத்தில் அவர் களமிறக்கப்படுவாரா என்பதை உறுதிப்படுத்த போர்த்துகல பயிற்றுநர் ரொபேர்டோ மார்டின்ஸ் மறுத்துவிட்டார். கடந்த வாரம் நடைபெற்ற கே குழு தொடக்க ஆட்டத்தில் போர்த்துகல் கொங்கோ ஜனநாயக குடியரசிடம் 1-1 என சமம் கண்டது. அதில் மான்செஸ்டர் யுனைடெட், யுவென்டஸ், ரியல் மெட்ரிட் முன்னாள் தாக்குதல் ஆட்டக்காரருமான ரொனால்டோ சிறந்த ஆட்டத்தை வெளிப்படுத்தவில்லை என கூறப்படுகிறது. மேலும் அந்த ஆட்டத்திற்கு பிறகு விளையாட்டாளர்களும் பயிற்றுநரும் விமர்சனத்துக்கு ஆளாகினர். இவ்வளை பெல்ஜியம் ஆட்டக்காரர் ஜெரமி டொகோ பிரேஸ் என்ற மகனை ஈன்றெடுத்த தனது மனைவியுடன் இருப்பதற்காக லண்டன் திரும்பியுள்ளார். இதனை பெல்ஜியம் கார்பந்து கூட்டமைப்பு உறுதிப்படுத்தியது. தனது மனைவிக்கு குழந்தை பேறு நெருங்குகிறது என்ற செய்தி கிடைத்ததை அடுத்து 24 டொகோ ஈரானுக்கு எதிரான ஆட்டத்தில் பங்கேற்க இயலவில்லை என்று அணியின் மருத்துவர் இப்ராஹிம் ஹென்ஸ் கூறினார். இருப்பினும் உடல்நலம் குன்றியது காரணமாக அவர் அந்த போட்டியில் களமிறக்கப்படவில்லை. டொகு செவ்வாய்க்கிழமை சியாத்தோவில் உள்ள தனது அணியில் மீண்டும் இணைவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. மனநல சிக்கலுக்கான அறிகுறியுடைய பள்ளி மாணவருக்கு உடனடி உதவி அவசியம். இலக்கிடப்பட்ட டீசல் உதவி தொகையில் அடையாள அட்டை பயன்பாடு 1 பில்லியன் லிட்டர் கசிவை தவிர்க்கும். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் லோகேஸ்வரி கோவி. வணக்கம்.

உங்கள் பயணம் சமயத்தில் நீங்க என்ன யோசிக்கலாம் கூட உங்களை யோசிக்க வச்சு வீட்டுக்கு அனுப்புறது எங்களோட முக்கியமான வேலை. அந்த வேலையை பாடல்கள் வாயிலாக நாங்க தொடர்ந்து செய்துகிட்டு இருக்கோங்க. பொதுவா வேலை சூழல்லாம் முடிச்சிட்ட பிறகு வேலையில பரபரப்பு இருந்திருக்கும், சில சமயங்கள்ல மன உளைச்சல் இருந்திருக்கும். இதெல்லாம் தாண்டி அந்த பயணம் சமயத்தில எல்லாம் கொஞ்சம் சரிப்படுத்தி வீட்டுக்கு போகும்போது அந்த மகிழ்ச்சியோடு அனுப்பி வைக்கிற ஒரு முக்கியமான பொறுப்பு எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. அந்த பொறுப்பு இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை தீரேசை இந்த பக்கம் மோகன் உன்னோட பேசலாம் அப்படின்னு வந்திருக்கேன். 6 மணிக்குள்ள இன்றைக்கு நம்ம சுற்றுலா தளம் பற்றிய விவரம் பார்த்துக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம திங்கள் தொடங்கி வெள்ளிக்கிழமை வரையிலும் வியாபாரத்துறையில் ஈடுபட்டோட சந்திப்பும் இடம்பெற்று வருது. இன்றைக்கும் இருக்கு, அதனால் தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: செவ்வாய்க்கிழமைகள்ல தீரா இசையில் சுற்றுலா தலங்கள் பற்றி விவரங்கள் நம்ம பகிர்ந்துகிட்டு இருக்கோம். இன்றைக்கும் நம்மோடு சுற்றுலா வழிகாட்டியவர்கள் கனியமுதன் திருப்பதி காத்துட்டு இருக்காங்க.
1: இன்னைக்கு இந்த நாட்டுல முக்கியமான சுற்றுலா தனமான சபாக்கு போறோம். அது வந்து போர்னியோ ஐலேண்ட்ல இருக்கு. அந்த போர்னியோ ஐலேண்ட் பார்த்தா வேர்ல்ட்லயே தேர்ட் லார்ஜஸ்ட் ஐலேண்ட். கினாபாலு மலை இருக்கு, உயரமான மலை நம்ம சவுதி ஏசியால. 4,095 இருக்கு. அதை தவிர்த்து பாத்தீங்கன்னா வந்து அங்க அழகான ஒரு கடல் மனுக்குலான் ஐலேண்ட் இருக்கு, ரெண்டு சப்பி ஐலேண்ட். அந்த சப்பி ஐலேண்ட்லயும் மனுக்குலான் ஐலேண்ட்லயும் என்ன ரொம்ப ஃபேமஸ்னா அந்த சீ வாக்கிங் இருக்கு. சோ வந்து சீ வாக்கிங் வந்து பொதுவா எல்லா இடத்துலயும் இருக்காது. மலேசியால தபால தான் ஸ்பெஷலா இருக்கு. அதை தவிர்த்து பாத்தீங்கன்னா பேரசாலிங் இருக்கு, அப்புறம் ஜிப்லைன் இருக்கு. ஜிப்லைன் வந்து சின்ன ஐலேண்ட்ல இருந்து இன்னொரு ஐலேண்ட் போறோம். குண்டாசானுக்கு போனா, குண்டாசான் பாத்தீங்கன்னா நம்ம கேமரா நல்ல ஒரு கூலிங்கான கிளைமேட். இந்த டெய்ரி ஃபார்ம் இருக்கும் அங்க, அது பாக்கலாம். மவுண்ட் கினாபாலுக்கு போறோம்னா கண்டிப்பா குண்டாசானுக்கு வந்துட்டு தான் அங்க போக முடியும். அந்த குண்டாசன்ல இருந்து பாத்தீங்கன்னா அந்த மவுண்ட் கீரா வந்து அழகா பாக்கும். சில நேரத்துல வந்து அந்த பனி வந்து மறைச்சிரும். அந்த ஒரு அழகு பாக்குறதுக்குன்னு அது எல்லாருமே அதிகமா அங்க போறது அதுக்காக தான். இது மாதிரி நிறைய இடங்கள் மலேசியால இருக்கு. நீங்க சுத்தி பார்க்கலாம், மலேசியால அதிகமா சுத்தி பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.

0: தீராயுசையில் திங்கள் தொடங்கி வெள்ளிக்கிழமை வரையிலும் வணிகத்தில் ஈடுபட்டிருக்கும் நிறைய பேரை சந்திச்சு நம்ம பேசிட்டு இருக்கோம். இப்போ இன்றைக்கு நம்மோடு சதீஷ் ராஜேந்திரன் அவர்கள் காத்துட்டு இருக்காங்க அழைப்புல. வணக்கம் சதீஷ்.
1: வணக்கம் அண்ணே.
0: உணவு வியாபாரத்துல ரொம்ப ஆர்வமா செயல்பட்டு இருக்கீங்க, சொல்லுங்க என்ன விற்பனை செய்யறீங்க நீங்க சதீஷ்?
1: வார வாரம் சனிக்கிழமை வந்து நம்ம பிரிக்ஃபீல்ட்ல வந்து சிக்கன் 65 பிரியாணி நம்ம செல் பண்றோம். அது மட்டும் இல்லாம நம்ம வந்து பிரௌனி அண்ட் சீஸ் பேட் கூட நம்ம விற்கிறோம். ஜஸ்ட் ஒரு ஸ்வீட்காக, ஒரு கண்டிப்பா காரமா சாப்பிட்டா இனிப்பா சாப்பிடணும்னு தோணும் இல்ல, சோ அதனால நம்ம இந்த ரெண்டு உணவும் நம்ம விற்கிறோம். சோ கண்டிப்பா வந்து யாருக்கெல்லாம் பிரியாணி சாப்பிடணும்னு தோணுதோ நீங்க கண்டிப்பா சனிக்கிழமை வந்து பிரிக்ஃபீல்ட்ல வந்து நீங்க எங்களைய ரீச் அவுட் பண்ணலாம். அதுவும் நம்மளோட கடை எப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம காபூத்துல தான் நம்ம வந்து பிரியாணி வந்து நம்ம விற்கிறோம். ஆக்சுவலி நான் வந்து என்ன பாத்தீங்கன்னா எஸ்டிபிஎம் காலகட்டத்துல இருந்து நான் பிரியாணி விற்க ஆரம்பிச்சேன். அப்படி வித்து வித்தா நான் யூனிவர்சிட்டியில் படிச்சு கூட நான் வந்து இந்த யூனிவர்சிட்டியிலும் வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாமே நான் விற்க ஆரம்பிச்சதுனால தான் எனக்கு வந்து அதுல ரொம்ப ஒரு ஆர்வம் வந்துச்சு.
0: பிரியாணி செய்யறது எப்படி எப்படி கத்துக்கிட்டீங்க? அம்மா கிட்ட இருந்தா?
1: அம்மா சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் நானே சொந்தமா சில ரெசிபி எல்லாம் கண்டுபிடிச்சு சரி இப்படி போட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளே ஒரு சொந்த ரெசிபியில வந்தோம்.
0: இப்போ சனிக்கிழமை நம்ம பிரிக்ஃபீல்ட்ஸ் பக்கமா வந்தா உங்களை பாக்கலாம்.
1: கண்டிப்பா பாக்கலாம். நம்ம 7 மணி ராத்திரி நீங்க வந்தீங்கன்னா கண்டிப்பா நம்ம அங்க இருப்போம். இப்படி லட்சம் எங்க நிக்கிறேன், என்னோட காபூத் எங்க இருக்குன்னு தெரியலன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் பேர் வந்து மிஸ்டர் சதீஷ் _15. நீங்க அங்க வந்தீங்கன்னா என்னோட அக்கௌண்ட் பப்ளிக்ல தான் இருக்கு. நீங்க என் ஸ்டோரி தட்டி சனிக்கிழமை பாக்கலாம் நான் எங்க இருக்கேன் அப்படின்னு சொல்லி.
0: எங்க இருக்கீங்க, எப்போ இருக்கீங்க, பிரியாணியோட இருக்கீங்கன்றது தெரிஞ்சிடும்.
1: கண்டிப்பா கண்டிப்பா நீங்க அதை பாத்தீங்கன்னாலே தெரிஞ்சிடும்.
0: படிப்பையும் பாத்துக்கிட்டு உங்களுக்கு பிடிச்ச இந்த வியாபார துறையிலும் வந்து ஈடுபட்டு இருக்கீங்க. உங்களுடைய முயற்சிக்கு என்னுடைய பாராட்டுகள். இன்றைக்கு உங்களோட பேசுறதுல ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு சதீஷ்.
1: மினல் எஃப்எம்க்கு நான் ரொம்ப இந்த வாய்ப்பு தந்திருக்கேன் நன்றி சொல்றேன். அது மட்டும் இல்லாம பிரிக்ஃபீல் பக்கமா வந்தீங்கன்னா சாவிகா பிரியாணி நம்ம காபூத்துல அந்த பேர் இருக்கும். சோ நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா நம்ம பிரியாணி வந்து ட்ரை பண்ணுங்க.

செவ்வாய் கிழமை நினைவுகள் பற்றி பேச நாங்க ரொம்ப ரொம்ப அவல காத்துட்டு இருக்கோங்க. உங்களுக்கு தெரியும், ஆறு மணிக்கு பிறகும் இன்றைக்கு உங்களுக்காக நினைவுகள் என்பதாம் தொடராம் ஆண்டு காலகட்டத்தில் நம்ம கடந்து நடந்த சில ஞாபகங்களை மீண்டும் நினைச்சு பாக்குறது ஒரு பெரிய சுவாரஸ்யம் இருக்கு. இந்த பக்கம் மோகன் உன்னோட பேசிட்டு இருக்க. சரி, நீங்க அழைச்சு சொல்லலாம். பொதுவா இப்போ நம்ம திரையரங்குக்கு போய் நிறைய படம் நம்ம பாக்குறோம், நினைச்ச நேரத்துக்கு திடீர்னு தோணும், டக்குன்னு போய் பார்க்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். தியேட்டருக்கு போறது அப்படின்ற போது இப்ப ரொம்ப வழக்கமான ஒன்றா இருக்கு இல்லையா? ஆனா இன் முன்பு வந்து பாத்தீங்கன்னா 80-ஆம் ஆண்டு காலகட்டத்தில் அது ஒரு நிகழ்ச்சியாவே நடக்கும். வீட்டில் எல்லாரும் சரி வாங்க படம் பார்க்க போவோம் அப்படின்னு வாங்க, அதுக்கப்புறம் எல்லாரும் கிளம்பி போகிறது, அந்த ஒரு நொடி. நீங்க திரையரங்களை பார்த்த முதல் பட கதைகள் பற்றி தான் இன்றைக்கு நம்ம பேச போறோம். அந்த நொடி ஞாபகம் இருக்கா? எப்படி இருந்தது? என்ன நடந்தது? என்ன சுவாரஸ்யமா இருந்தது? என்ன படம் பார்த்தீங்க? இப்படி பல கதைகள் எங்களோடு நீங்களும் அழைத்து பகிர்ந்து கொள்ளலாங்க. 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8

0: மின்னல் FM இளமை புதுமை இனிமை
1: இந்த விளம்பர தகவலை உங்களுக்காக கொண்டு வராங்க. 29 வருட காலமாக செயல்பட்டு வரும் ஃபியூச்சர் எம்பயர். ஒவ்வொரு வாரமும் வேலை சார்ந்த பல விவரங்கள் ஆலோசனைகள்லாம் நம்மோடு சரவணன் அவர்கள் வழங்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கும் வெள்ளை சட்டை போட்டு வந்திருக்காரு. வணக்கம் சரவணன்.
2: வணக்கம் மகன், எப்படி இருக்கீங்க?
1: ரொம்ப ரொம்ப நலமா இருக்கேன். இன்றைக்கும் வேலை சார்ந்த பல ஆலோசனைகள்லாம் வந்து கொடுக்க போறீங்க.
2: கண்டிப்பா.
1: சரி, எப்படி ஆரம்பிக்கலாமா?
2: ஆரம்பிக்கலாம்.
1: சரி, இப்போ உழைப்புக்கேற்ற ஊதியம் சிலருக்கு கிடைப்பதில்ல. பல வருடமா ஒரே நிறுவனத்துல ஒரே துறையில வேலை செய்யறாங்க. நீங்க அடிக்கடி சொல்ற ஒரு வார்த்தை இதெல்லாம் பதிஞ்சிருச்சு, ஸ்டக்னன் பொசிஷன் அப்படினு சொல்லக்கூடிய நிலையில இருக்கக்கூடியவர்கள் உங்க வேலை மாற்றம் செய்யலாமா சரவணன்?
2: கண்டிப்பா. அனைவருக்கும் மாலை வணக்கம். டிப்ளமா டிகிரி மாஸ்டர் படித்தவர்கள் நாடளவிய முறையில வேலை வாய்ப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஸ்டக்னன் பொசிஷன்ல இருந்தீங்கன்னா நிகழ்ச்சி தொடர்ந்து கேளுங்க. குறிப்பா இன்றைய நிகழ்ச்சியில நான் அதிகமா இன்னைக்கு தொட வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த ஸ்டக்னன் பொசிஷன். கடந்த 2 மாதங்களா நீங்க பாத்தீங்கன்னா எங்கள்கிட்ட அதிகமா கால்ஸ் வர இடமே இந்த ஸ்டக்னன் பொசிஷன்ல தான். அப்படின்னா என்னன்னா, நான் டிப்ளமா வச்சிருக்கேன் சார், டிகிரி வச்சிருக்கேன் சார், 5 ஆண்டுகளா வேலை செஞ்சுட்டு இருக்கேன், பெருசா வளர்ச்சி இல்ல, வருமானத்துல மாற்றம் இல்ல, பதவி உயர்வு கிடைக்கிறது, இதான் அவங்க கொடுக்கக்கூடிய காமனான ஒரு விஷயம்.
1: அதிகமா அதான் சொல்றாங்க.
2: ஆமா, இது நிறைய இந்தியர்களிடையே இப்ப நம்ம காண முடிகிறது. நிறைய பேர் நம்ம இந்தியர்கள் பாதிக்கப்படுறாங்கன்றதும் தெள்ள தெளிவா தெரிய வருது. இதுல என்ன அப்படி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னாக்க, இந்த பதவி உயர்வு, இந்த ஏமாற்றம் நிறைய அடையிறது காட்சிகள் நம்மளால காண முடியுது. ப்ரோமோஷன் கிடைக்கிறதே இல்ல, செல்ஃப் டெவலப்மெண்ட் பெருசா அவங்களிடையே காண முடியல, எதிர்காலம் இல்லாத வேலை, நோ ஃபியூச்சர்னு சொல்றோம் இல்லையா. இவங்க வந்து இப்ப என்ன கேட்கறாங்கன்னா, சார் கேரியர் ஸ்விட்ச் பண்ணலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன், நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு நிறைய ஆலோசனை கொடுக்குறாங்க. ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த கம்ஃபர்ட் ஜோன் போன்ற விஷயங்கள் இருக்காங்க. ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த டிப்ளமா டிகிரி படித்தவர்கள் கொஞ்சம் பேர் கொழம்பி தான் போயிட்டாங்க. ஆக்சுவலி என்ன செய்யறது தெரியல.
1: அதான் நீங்க பார்க்கும் போது உங்களுக்கு தான் தெரிய வருது.
2: கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா குறைந்த வருமானம், உழைப்புக்கேற்ற வருமானம் இப்ப கிடைக்கிறது இல்ல, வேலையிலும் வருமானத்தில் மிகப்பெரிய மாற்றமும் இல்லை, பெருசா இன்க்ரிமெண்ட் கிடைக்கிறது இல்ல, எந்த பெரிய பிரச்சனை இருக்குது. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா, இப்ப 10 hour 12 hour வேலை செய்றாங்க டிகிரி ஹோல்டர்ஸ், பட் சேலரி பாத்தீங்கன்னா பிலோ 4000. இப்ப இதுவும் அதிகமா காண முடிகிறது. தகுதி கேட்ட வேலை கிடைப்பதில் மிகப்பெரிய தாமதம் ஏற்படுது. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள்ல வந்து நீங்க கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா, டிப்ளமா டிகிரி ஹோல்டர் நீங்க என்ன செய்யலாம் அப்படின்ற ஒரு தயக்கம் அல்லது தடுமாற்றம் இருந்தா, நீங்க என்ன கண்டிப்பா என்ன தொடர்பு கொண்டீங்கன்னா, நாங்க 2 வாய்ப்பு வழங்க காத்துக்கிட்டோம். நிகழ்ச்சி தொடர்ந்து கேளுங்க. கடந்த வாரம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நிகழ்ச்சி செய்யல, அதுக்கு முதல் வாரம் நம்ம செய்யும் பொழுது 2 hour 50 பேர் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. ஆனா இது முற்றிலும் இலவசமான நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சி மீண்டும் 50 பேருக்கான வாய்ப்பு. நிகழ்ச்சி தொடர்ந்து கேளுங்க. என்ன நீங்க தொடர்பு கொள்ளணும்னு சொன்னாக்கா, 0173341994 சுழியம் கரியர் ஸ்விட்ச் பண்ணணும் நினைக்கிறவங்க என்னை தொடர்பு கொள்ளலாம். அதே சமயத்துல பகுதி நேரமா இன்னொரு வருமானம், முதல் மாதமே 4000 ரிங்கிட் அப்படி வேணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க என்னை தொடர்பு கொள்ளலாம்.
1: நீங்க ஒவ்வொரு முறையும் அதான் நீங்க பார்க்கக்கூடிய நபர்கள் அவங்க சொல்றதை வச்சு நீங்க ஒவ்வொரு முறையும் அதற்கான விவரங்கள் எல்லாம் கொடுக்குறீங்க இல்லையா. நீங்க அதிகமா சொல்ற இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு வருமானத்தை நம்பி இப்ப வாழ முடியாது, இந்த 2வது வருமானம் அப்படின்றது ரொம்ப முக்கியமா இருக்கு. இந்த மாதிரி யோசிக்கக்கூடியவர்களுக்கு ஃபியூச்சர் எம்பயர் எந்த வகையில் உதவி பண்றீங்க சரவணன்?
2: கண்டிப்பா. அதுக்கு முன்னுக்கு நீங்க பாத்தீங்கன்னா, பல பேர் வட்டத்துக்குள்ள வாழ்றாங்க, சில பேர் தான் திட்டமிட்டு வாழ்றாங்க. இந்த எம்சிஓக்கு முன்பு இப்ப எம்சிஓக்கு பிறகு இப்ப பாத்தீங்கன்னா கடந்த வந்துட்டோம், நம்ம ஒரு 6 ஆண்டுகள் வந்துட்டோம். ஆனா இன்னும் நம்ம நிறைய டிப்ளமா டிகிரி மாஸ்டர் சொல்றது வந்து இந்த பழைய மைண்ட் செட்ல இருக்காங்கன்றதுதான் தெள்ள தெளிவா தெரியுது. ஸோ இது மாதிரி அவங்க மாற்றி அமைக்கணும். இன்றைய காலக்கு ஏற்ற மாதிரி அவங்க என்ன செய்யணும், அவங்க தயார் நிலை பண்ணணும் அப்படின்றது நம்ம மீண்டும் மீண்டும் ஆலோசனை பண்ணுற ஒரு விஷயம். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா, இப்போ கணவர்கள் வந்து 3 வேலை செய்கிறாங்க, மனைவிமார்கள் 3 வேலை செய்கிறதுலாம் இப்போ வந்து ரொம்ப காமனாக போயிடுச்சு. அப்படின்னா ஒரு வருமானத்தை நம்பி வாழ முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம என்ன சொல்கிறோம், கண்டிப்பாக முடியாது அப்படின்றது தெள்ள தெளிவாக தெரிகிறது. அப்போ இந்த பகுதி நேரமாக ஒரு வருமானம் தேவையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடந்த ஆண்டுகள் நாங்களே வந்து 150 பேருக்கு வாய்ப்பு கொடுத்தோம். முதல் மாதமே 4300 வழி ஏற்படுத்திருக்காங்க, 143 பேர். இது மிகப்பெரிய வளர்ச்சி, மிகப்பெரிய மாற்றம் சொல்லலாம். ஸோ இன்றைக்கான வாய்ப்பு, பகுதி நேரமா யாராவது வேலை வாய்ப்பு தேடுறீங்க, பகுதி நேரமா ஒரு இன்கம் ஏர்ன் பண்ணணும், முதல் மாதமே 4000 ரூபாய் நாங்கள் வழங்க காத்துக்கிட்டு இருக்கோம். டிப்ளமா டிகிரி மாஸ்டர் நாடளு முறையில் நீங்க என்னை தொடர்பு கொள்ளலாம். சராசரி ஒரு வருமானம் பாத்துக்கிட்டீங்கன்னு சொன்னாக்கா, ஒரு டிப்ளமோட ஹோல்டர் சம்பளம் வந்து 2000 வழி தான், ஒரு டிகிரி ஹோல்டரோட சம்பளம் வந்து ஏறக்குறைய 3000 வழி, மாஸ்டர் ஹோல்டர் வருமானமே கேட்டீங்கன்னா 4000 வழி தான். போன வாரம் நான் 2 மாஸ்டர் ஹோல்டர் 1-to-1 ஒரு இன்டர்வியூ பண்றதுக்கான ஒரு சந்தர்ப்பம் வாய்ப்பு கிடைச்சது. நான் இன்னைக்கு சொல்றேன், அதுல ஒரு மாஸ்டர் ஹோல்டர் 36 வயது,

0: ஏழு ஆண்டுகள் அனுபவம், வருமானம் 3600 ரூபாய் தான். நான் சொல்றது கிளாங் வேலையில. அதே மாதிரி இன்னொருத்தவங்க கிளாங்ல நான் மீட் பண்ணேன், அவங்க வயசு 37. ஓகே, பேர் சொல்ல விரும்பல, மாஸ்டர் ஹோல்டர். அவங்க 8 வருஷம் அனுபவம், வருமானம் 3700 ரூபாய் தான். அப்படின்னா வருமானம் எங்க இருக்குது? குறைந்த வருமானத்துல தான் இருக்காங்கன்றது தெள்ள தெளிவாக தெரிகிறது. இதுல என்ன இன்னொரு ஒரு வருத்தமான செய்தி அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னாக்க, நிறைய பேர் இன்னமும் அந்த B40 கேட்டகரியில இருக்காங்கன்றது தான் நம்மளுடைய மிகப்பெரிய குற்றச்சாட்டா நம்ம பாக்குறோம். இப்ப அதுலேருந்து அவங்க எப்படி வரலாம், வெளியே வரலாம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். தொடர்ந்து நம்ம கேட்கலாம். சுழியம் 1-7-3-4-1-9-4 சுழியம் சுழியம்.
1: ஆமா, வாய்ப்புகள் இருக்காது, எப்படி பயன்படுத்திக்கிறோம் அப்படின்ற ஆலோசனைகளை தான் வந்து ஃபியூச்சர் எம்பயர் வழங்கிட்டு இருக்காங்க. சொன்ன மாதிரி பாடல் வரட்டும், பாடலுக்கு பிறகு பேசலாம்.

0: மேலும் சொல்லுங்க சரவணன்.
1: கண்டிப்பா, வேலையில் திருப்தி இல்லை, வருமானத்தில் மாற்றம் இல்லை, கவலை வேண்டாம், உடனே எங்களை தொடர்பு கொள்ளலாம். ஃபியூச்சர் எம்பையர், அதாவது இன்று வாய்ப்பு, இரண்டு வாய்ப்பு. ஒன்னு, கரியர் ஸ்விட்ச் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ஐயாறு வழியிலிருந்து 30 நாள் வரைக்கும் 30,000 வரைக்கும் வேலை வாய்ப்பு நாங்கள் வழங்குறோம். 50 பேருக்கான வாய்ப்பு, டிப்ளமா, டிகிரி, மாஸ்டர், நாடாளும் இல்லை, நீங்கள் எங்கே தானே உடனே தொடர்பு கொள்ளலாம். அப்படி ஃபோன் பண்ணி கிடைக்கலனா வாட்ஸ்அப் உடனே பண்ணலாம். ஓகே, இதில் ரெண்டு விஷயம் பார்க்குறோம்.
0: கேட்டீங்கன்னா
1: 20-30 வயசுக்குள்ள சரியான வேலையை தேர்ந்தெடுத்துடணும். 30-45 வயசுக்குள்ள நல்ல ஒரு பதவியில் போய் அமர்ந்துடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 50-60 வயசுக்குள்ள நல்ல ஒரு ரிட்டையர்மெண்ட்டுக்கு ஒரு முன் உதாரணமாக ஒரு ரோல் மாடலாக அமைஞ்சோம்னா நம்முடைய வாழ்க்கை ரொம்ப அற்புதமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் இளைஞர்கள் இதில் தான் தவறு பண்ணிடுறாங்க. ஸோ அதனால் மீண்டும் வலியுறுத்துகிற விஷயம், வேலையில் திருப்தி இல்லை, வருமானத்தில் மாற்றம் இல்லை, தைரியமாக நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம். இப்போ சமீபத்தில் நிறைய ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கிற இஷ்யூ என்னென்னா, இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். சமீபத்தில் நிறைய பேர் வேலையை நீக்கம் பண்ணியிருக்காங்க. நம்ம நிறையா டிக்டாக்லலாம் பார்த்துருப்போம். டிக்டாக்லேயே ஒரு ஏறக்குறைய ஒரு லாஸ்ட்டே ஒரு 700 பேர் வேலை நீக்கம் பண்ணியிருக்காங்க. பெட்ரோநாஸில் நம்ம கேள்விப்பட்டோம், ஒரு 10,000 பேர் வேலை நீக்கம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம தொடர்ந்து அதிகமாக கேட்கும் பொழுது ஒரு வருமானத்தை நம்பி வாழ முடியுமா அப்படின்ற கேள்வி நமக்குள்ளேயே வருது. ஆக பகுதி நேரமா நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்க, நீங்க 20-50 வயதா இருந்தீங்கன்னா, மலேசியரா இருந்தீங்கன்னா, டிப்ளமா டிகிரி படிச்சுள்ள இருந்தீங்கன்னா, நாங்க பகுதி நேரமா 6 மணிக்கு மேல ஃப்ரீயா இருக்கீங்க, சாட்டர்டே சண்டே ஃப்ரீயா இருந்தீங்கன்னா, நீங்க இன்னொரு வருமானத்தை தேடலாம். 4,500 வழங்க காத்திருக்கோம் முதல் மாதமே. ஓகே, நீங்க என்ன தைரியமா தொடர்பு கொள்ளலாம். இது சமீபத்தில் இன்னொருத்தவங்களை ஒரு இன்டர்வியூ பண்ண, அதை பத்தி சொல்ற விஷயம் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இவங்க பாருங்க எங்க இருந்து வராங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிளைங்ல இருந்து வராங்க. ஆனா எங்க வேலை செய்யறாங்கன்னா, சைபர் ஜெயில வேலை செய்யறாங்க. எத்தனை ஆண்டுகளா வேலை செய்யறாங்கன்னா, நான்கு ஆண்டுகள் வேலை செய்யறாங்க. வயது வந்து ஏற்கனவே 34 வயது. இவங்க வந்து ஒரு டிகிரி ஹோல்டர். ஆனா வருமானம் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 3,400 தான். அப்ப டிரான்ஸ்போர்ட்லயே பாத்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு 600-700 வந்து அவங்க
0: இழக்கிறாங்க.
1: அப்படி மேலே அவங்க வருமானத்தை பார்த்தோம்னா 3,300 கூட இல்ல. அதுதான் நான் சொல்ல வர முக்கியமான பாயிண்ட். சோ ஒரு வருமானத்தை நம்பி இனி வாழ முடியுமான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக வாழ முடியாது. நம்ம ப்ரோக்ராம்ல நிறைய பேர் நன்மை அடைஞ்சிட்டு இருந்தாங்க. ஒரு சில பேரை பார்க்கலாம். இவங்க பேர் வந்து ஷோபா, தலைநகரை சேர்ந்தவங்க, வயது 32, டிகிரி ஹோல்டர், B40 கேட்டகரியில் இருக்கக்கூடியவங்க. கடை அவங்களுடைய மாத வருமானம் 3,200. நம்ம நிகழ்ச்சி கேட்டு உடனே தொடர்பு கொண்டு கடந்த மாதம் செகண்ட் இன்கம் பகுதி நேரமா 4,300 ஏர்ன் பண்ணியிருக்காங்க. பெரிய விஷயமா இல்லையா?
0: ஆமா.
1: அதே மாதிரி விஜயா, வயது வந்து 41, இவங்க வந்து ஒரு டிகிரி ஹோல்டர், இவங்களும் தலைநகரை சேர்ந்தவங்க, B40 கேட்டகரி சேர்ந்தவங்க தான். ப்ரோக்ராமை கேட்டு B40 கூப்பிட்டவங்க. கடந்த மாதம் ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா, முதல் மாதமே 4,700 ஏர்ன் பண்ணியிருக்காங்க. முதல் மாதமே. அடுத்தது வந்து முகுந்தன், இவரும் தலைநகரை சேர்ந்தவர் தான், வயது வந்து 43. ஹவுசிங் லோன் பேமெண்ட் கட்டுறதுக்கு ரொம்ப சிரமமா இருக்கு, ஒரு வருமானம் தேடி ஆகணுன்ற ஒரு நெருக்கடியில என்ன கூப்பிட்டுருந்தாரு. என்ன மீட் பண்ணி நம்ம இந்த ப்ரோக்ராம் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி, இந்த ப்ரோக்ராம் மூலியமா கடந்த மாதம் 4,800 முதல் மாதமே வருமானம் ஏர்ன் பண்ணிருக்காரு. ஸோ அதனால மக்களே கேட்டுக்கிட்டு இருப்பீங்க, டிப்ளமா டிகிரி மாஸ்டர் படிச்சவங்க, 2-3 விஷயம் தான். நிறைய பேர் பையிங் பவர் இழந்துகிட்டே இருக்காங்க, வாங்கக்கூடிய சக்தி இழந்துகிட்டு இருக்காங்க, வாங்க முடியல, வாழ்க்கை நடத்துறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்மளுடைய சிந்தனை மாற்றம் கண்டிப்பா தேவைப்படுது. சரி, யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்மளை கூப்பிடலாம் அல்லது பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, 2-3 பேர் நம்ம தொடர்ந்து கூப்பிட்டுட்டே இருக்கோம். யாருன்னா, இந்த லோ சரியில் இருக்கிறவங்க, நீங்கள் லோ சரியில் இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ஒரு பகுதி நேரமாக ஒரு இன்கம் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்கள் உடனே என்னை தொடர்பு கொள்ளலாம். முதல் மாதமே 4,500 வழங்குறாங்க, காத்துக்கிட்டு இருக்கோம். டிப்ளமா டிகிரி மாஸ்டர் ஹோல்டராக நீங்கள் இருக்கணும். கரியர் ஸ்விட்ச் பண்ணணும், நான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன், திருப்தியே இல்லை, மன நிறைவே இல்லை, எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கல, இந்த மாதிரி பிரச்சனை, நீங்கள் உடனே கூப்பிடுங்க. நாங்கள் வந்து இலவச ஆலோசனை கொடுக்க தயாராக இருக்கோம். உங்களோட வேலை எந்த வேலையில் டிமாண்ட் இருக்குன்றதை நம்ம வந்து உறுதிப்படுத்தி உங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பை வழங்க கற்றுக்கிட்டு இருக்கோம். நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். 3வது, எதிர்காலம் இல்லாத வேலை, அந்த வேலையில் டிமாண்டே இல்லை. ஸோ எனக்கு வந்து கேள்விக்குறியா இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இலவச ஆலோசனை பெற என்னை கூப்பிடலாம். 4வது, பதவி உயர்வு கிடைக்கல, ப்ரொமோஷன் இல்லை, நீங்க வந்து எனக்கு கூப்பிட்டீங்கன்னு சொன்னாக்கா, நம்ம இலவச ஆலோசனை கொடுக்க காத்துக்கிட்டு இருக்கோம். ஹவுஸ் ஒய்ஃப், சிங்கிள் மாதிரி எனக்கு தொடர்பு கொள்ளலாம். என் கடைசியாக இன்றைய டாபிக், ஸ்டாக்னன்ட் பொசிஷன் இருக்கக்கூடியவங்க, நீங்க என்னை தொடர்பு கொள்ளலாம். கூப்பிட வேண்டிய நம்பர் என்னன்னா, சுழியம் 1734194 சுழியம் சுழியம் சுழியம் 1734194 சுழியம் சுழியம்.
0: நன்றி சரவணன்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் மாலை 6 மணி செய்திகளுடன் சிவசங்கரி கணபதி. கட்டாய தொழிலாளர் மூலம் உற்பத்தி செய்யப்படும் பொருள்களின் இறக்குமதியை தடை செய்வதற்கான அணுகுமுறையை மலேசியா ஆராய்கிறது என முதலீட்டு வர்த்தக தொழில்துறை அமைச்சர் டத்துஸ்ரீ ஜோஹரி அப்துல் கனி தெரிவித்துள்ளார். பன்னாட்டு வர்த்தக உடன்படிக்கைகளையும் கட்டுப்பாட்டு நிபந்தனைகளையும் வலுப்படுத்தும் ஆக்கப்பூர்வ நடவடிக்கையாக இது பார்க்கப்படுகிறது. இல்லிருப்பு வேலை முனைப்பின் மூலம் ரான் 95 பெட்ரோல் உதவித்தொகையில் வெற்றிகரமாக 5.98 மில்லியன் ரிங்கிட் சேமிக்கப்பட்டுள்ளதாக தேசிய தலைமைச் செயலாளர் தான்ஸ்ரீ ஷம்சுல் அஸ்ரி அபுபாக்கர் தெரிவித்துள்ளார். இது 3.13 மில்லியன் லிட்டருக்கு சமம். உலக விநியோக நெருக்கடி விளைவித்துள்ள நிதிச்சுமையை கையாள அரசாங்கத்துக்கு இது உதவியுள்ளது என அவர் கூறியுள்ளார். ஆற்றல் துறையில் பொருளாதார ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதில் மலேசியாவும் ஈரானும் முனைப்பு காட்டியுள்ளன. ஈரான் உலக சந்தையில் கச்சா எண்ணெயை விற்க 60 நாள்கள் தற்காலிக விலக்களிப்பு வழங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் உலக நாடுகள் ஈரானின் பெட்ரோலிய பொருளையும் கச்சா எண்ணெயையும் வாங்க இயலும் என மலேசியாவுக்கான ஈரானிய தூதர் வலியோலா முகமடி நஸ்ரபாடி கூறியுள்ளார். ஹோமஸ் நீரிணையில் கப்பல் போக்குவரத்துக்கு வழிவிடப்பட்டுள்ளதை தொடர்ந்து ஆற்றல் உர விநியோக நெருக்கடிகள் தீரும் என இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் தமது எதிர்பார்ப்பை வெளிப்படுத்தியுள்ளார். புதுடெல்லியில் பிரிக்ஸ் பாதுகாப்பு கூட்டத்தில் அவர் இவ்வாறு கூறினார். ஏற்றுமதி செய்யப்படும் ஆற்றலை அதிகம் சார்ந்திருக்கும் இந்தியா அமெரிக்கா ஈரான் போரினால் கடும் எரிபொருள் விநியோக சிக்கலை எதிர்நோக்கியது. பிரிட்டன் புதிய அரசாங்கத்தின் கீழ் மீண்டும் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இணையும் வாய்ப்பில்லை என ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸ் நாடாளுமன்றத்தின் கன்சர்வேட்டிவ் கட்சி உறுப்பினர் ரிச்சர்ட் பால்ஃப் தெரிவித்துள்ளார். நாட்டின் புதிய அரசாங்கமும் நடப்பு நடைமுறையையே பின்பற்றக்கூடும் என அவர் கூறியுள்ளார். உலகக்கிண்ண கார்பந்து. லியானல் மெஸ்ஸி, கிலியான் பாப்பே, ஏர்லிங் ஹாலன் ஆகியோர் தங்க காலனிக்கான வேட்டையை தொடங்கியுள்ளனர். இன்று காலை நடைபெற்ற ஆட்டங்களில் அந்த 3 கார்பந்து நட்சத்திரங்களும் முறையே 2 கோல்களை அடித்துள்ளதை தொடர்ந்து சின்ஹ்வா இவ்வாறு செய்தி வெளியிட்டுள்ளது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் லோகேஸ்வரி கோவி. வணக்கம்.

இன்றைய தீரா இசையில் இந்த பக்கம் மோகன் உங்களோட பேசிட்டு இருக்க, உங்கள் மாலை பொழுது இன்னும் சுவாரஸ்யப்படுத்திக்கிட்டு இருக்கோம் இசை வாயிலாக. உங்களுக்கு தெரியும், செவ்வாய்க்கிழமை வந்துட்டா கொஞ்சம் கதை பேச பிடிக்கும். என் நினைவுகள் 80-ஆம் 90-ஆம் ஆண்டு 2000-ஆம் ஆண்டு இந்த காலகட்டத்தில் நம்ம கடந்து வந்த சில ஞாபகங்களை நினைச்சு பார்க்கறதுல ஒரு பெரிய சுவாரஸ்யம் இருக்குங்க. இன்றைக்கு முதன் முதல்ல நம்ம திரையரங்குக்கு சென்ற படங்கள் குறித்து தான் நீங்க அழைத்து பேச போறீங்க. இப்போ நம்ம நினைச்ச நேரத்துக்கு எப்போ நம்மளுக்கு நேரம் இருக்கோ டக்கு டக்குன்னு போயிட்டு வந்துடும் இல்லையா. முன்பெல்லாம் அது ஒரு நிகழ்ச்சியா, அது ஒரு குடும்ப விழாவா நடக்கும். ஓ படம் பார்க்க போறோமா ஐயா அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாம் கிளம்புவோம். ஆக நீங்க முதல்ல போன திரைப்படம் என்ன, எப்படி இருந்தது அந்த சூழல், அந்த ஞாபகங்களை எங்களோட அழைத்து பகிர்ந்து கொள்றீங்களா? சொல்றீங்களா? 3-2-2-2-5-7-3-3-4-7-6-8

0: பெற்றோர்களே, உங்க பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசி தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாம். மைனாப்ஸ் இ-டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமை அல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைனாப்ஸ் இ-டியூஷன். தொடர்புக்கு 01 9 7 2 9 1 9.
1: 80ஆம் 90ஆம் ஆண்டு அல்லது 2000ஆம் அந்த காலகட்டத்தில் நீங்க திரையரங்கு தியேட்டருக்கு சென்று பார்த்த முதல் படம் பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோங்க.
2: என் பேர் யுவனேஷ்.
1: சரி, நீங்க சொல்லுங்க, முதல்ல திரையரங்கு போய் என்ன படம் பாத்தீங்க?
2: சிவாஜி த பாஸ் பார்த்தேன். சிவாஜி த பாஸ் படம் வரும்போது எனக்கு 9 வயசு நினைக்கிறேன். நியூஸ் பேப்பர்ல பின்னாடி பேஜ்ல திரும்பி பார்த்தா லிஸ்ட் எல்லாம் போட்டிருக்கேன் எந்தெந்த தியேட்டர்ல ஓடுதுன்னு.
1: ஆமா,
2: அப்ப நானும் என்னையும் என் தம்பியும் எங்க அண்ணன் வந்து கூட்டிட்டு போனாரு. அப்ப எங்க இடத்துல எல்லாம் எங்க இடம் கொஞ்சம் ஹூலு சைட், அங்க தியேட்டர் எல்லாம் இருக்காது. சோ பஸ்ல டிராவல் பண்ணி ஒரு 1 hour டிராவல் பண்ணி போனோம். நாங்க பஸ்ல போயிட்டு பாத்துட்டு வந்தோம். அதுவும் சிவாஜி படம் தியேட்டர்ல பார்க்கும் போது ரொம்ப பிரம்மாண்டமா இருந்துச்சு. அதனால எனக்கு என்னைக்குமே மறக்க முடியாது.
1: எத்தனை பேர் போனீங்க?
2: நானு, தம்பி, அண்ணன், அண்ணனோட ஃப்ரெண்டு.
1: அதுக்கப்புறம் இப்போ அப்போ நீங்க பார்த்தது வந்து நீங்க சொன்ன மாதிரி நாளிதழ்ல பாக்கும் போது என்னென்ன படம் அப்படிலாம் இருந்துச்சு இல்லையா? இப்ப அதெல்லாம் மாறி போச்சு இல்ல காலம்?
2: ஆமா, இப்ப நம்ம எல்லாமே வந்து ஆப்ஸ்லயே பாத்துக்கலாம். எந்த தியேட்டருக்கு போக போறோமோ அவங்களோட ஆப்ஸ்ல போயிட்டு நம்ம எத்தனை மணி ஷோ பார்த்து எல்லாம் புக் பண்ணிக்கலாம். அப்பெல்லாம் அந்த மாதிரி இல்ல. நம்ம போய் பார்த்தாதான் நம்மளுக்கு தெரியும் நம்மளுக்கு டிக்கெட் கிடைக்குமா கிடைக்காதான்றது. ஏன்னா நிறைய தடவை நம்ம படம் பார்க்க போய் டிக்கெட் கிடைக்காம திரும்பி வந்த அனுபவம்லாம் கூட இருக்கு.
1: ஆமா, சரி, உங்களுடைய அனுபவத்தை ரொம்ப அழகா சொன்னீங்க, ரொம்ப நன்றியா.
2: நன்றி. என்ன
1: யுவேஷ் இப்படி சொல்லிருந்தாரு, நீங்களும் சொல்லலாம். முதன் முதல்ல திரையரங்குக்கு சென்று பார்த்த படம் என்ன அப்படின்றத அழைத்து சொல்லுங்க. 3 2 2 2 5 7 3 3 4 8 அவர் முதல்ல போய் பார்த்தார் இல்லையா? 2007ஆம் ஆண்டு வெளிவந்த சிவாஜி த பாஸ் படத்துக்காக அந்த பாடல் வருது. தீராசையில கேட்க போறோம்.

0: திரையரங்குக்கு சென்று நீங்க பார்த்த முதல் படம் பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம்.
1: வேளாங்கண்ணி பேசுறேன் சார்.
0: சொல்லுங்க, முதல் படம் என்ன படம் பார்க்க போறீங்க திரையரங்குக்கு?
1: நான் முதல் படம் பார்க்க போனது வந்து கேப்டன் பிரபாகர். சிலி எங்க அப்பா வந்து தியேட்டர்ல வேலை செஞ்சவரு.
0: ஓ அப்படியா?
1: அவரு முன்ன தியேட்டர்ல படம் ஓடுறப்ப பிலிம்ல ஓடும், எங்களை படம் பார்க்க ஒன்னா கூட்டு போவாரு. நாங்க ஃபேமிலியா போயிட்டு அங்க படம் பார்த்துட்டு அங்க ஒரு சில குட்டி கடைங்களா இருக்கும், அங்க ஐஸ் கட்சா சாப்பிட்டு வீட்டுக்கு வருவோம், ஃபேமிலியா போவோம்.
0: அந்த படம் தான் முதன் முதல்ல போய் பார்த்தது?
1: ஆமா, என்னுடைய வயசுக்கு நான் அந்த படம் தான் முதல்ல போய் பார்த்தேன் சார்.
0: என்ன வயசு ஞாபகம் இருக்கா?
1: எனக்கு ஒரு 7 வயசு 8 வயசு தான் இருக்கும் நினைக்கிறேன்.
0: சரி, அப்பா வந்து திரையரங்குல வேலை செஞ்சாரு, என்ன வேலை செஞ்சாரு அப்போ?
1: படம் ஓட்டுறவரு, தியேட்டர்ல படம் ஓட்டினவரு.
0: ஓ, நீங்க போய் பாத்துருக்கீங்களா அப்போ?
1: நாங்க போய் பாப்போம். அவர் படம் ஓட்டுற இடத்துக்கு மேல கூட்டு போவாரு, அவரு படம் மேல ஓட்டுவாரு, நாங்க எல்லாம் கீழே உட்காந்து பாப்போம்.
0: படம் ஓட்டுறது எப்படி, என்ன மாதிரி இருக்கும் அது?
1: அது மிஷின், பிலிம் வந்து அந்த மிஷினுக்குள்ள போட்டு அது அது ரீல் சுத்தம்.
0: ஓ,
1: முன்ன வந்து கையில சுத்துவாங்க அந்த பிலம. நான் எங்களுடைய காலத்துல வந்து அந்த மிஷின்ல போட்டவொன்னே அது என்னமோ பட்டன் மாதிரி தட்டுவாங்க, அது ரீல் ஓடும்.
0: ஓ, அப்ப அப்பா கூட போனதுனால நீங்க அது வரைக்கும் போக வாய்ப்பு கிடைச்சிருக்கு உங்களுக்கு?
1: ஆமா சார், நிறைய படங்க அந்த மாதிரி கூட்டு போய் எங்களை காமிச்சிருக்கிறாரு. ரொம்ப இடத்துல தியேட்டர்ல வேலை செஞ்சிருக்காரு. பகன்ஸ் ராய், பறை புத்தார், பாடன்ஸ் ராய், இந்த இடத்துல எல்லாம் அவர் வேலை செஞ்சிருக்காரு. எங்க அப்பா பேரு மைக்கேல்.
0: அப்போ அந்த மாதிரி படம்லாம் இப்ப நீங்க சொல்ற மாதிரி படம் ஓட்டுறவர் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா, அப்ப பொதுவா எல்லா படமும் அப்பா பாத்துருவாரு, அவருக்கு பொதுவா எல்லா படமும் தெரியும்.
1: ஆமா சார்.
0: படக்கதெல்லாம் சொல்லுவாரா, இந்த படம் இப்படி நடந்துச்சு, இந்த மாதிரி நடந்து சொல்லுவாரு?
1: ஆக்சுவலி முத ஷோ வந்து அவர் யாரையும் கூட்டு போக மாட்டாரு. முத ஷோ அவரு போய் பாத்து, அவரு பாத்துட்டு அந்த ஷோ பிள்ளைங்க எல்லாம் பாக்கலாம்னா தான் எங்களை கூட்டு போவாரு, இல்லன்னா கூட்டு போக மாட்டாரு. படம் எப்படி இருக்கு பிள்ளைங்க பாக்கலாம்னா தான் எங்களை கூட்டு போவாரு.
0: சரிங்க, அங்க எவ்வளவு கதைகள் இருக்கு பாருங்க உங்களுக்கு.
1: ஆமா சார், ரொம்ப அற்புதமான நாட்கள் அதெல்லாம். அந்த மாதிரி நாட்கள் இப்போ கிடைக்க மாட்டேங்குது.
0: அந்த ஏக்கமும் எங்களுக்கு புரியுதுங்க, நீங்களும் அழைக்கலாம். நீங்க கடந்து வந்த அந்த சில ஞாபகங்கள் மீண்டும் நினைச்சு பார்க்கும் போது ஒரு சுவாரஸ்யம் இருக்குல்ல, அது அள்ளி வழங்க காத்துட்டு இருக்கு இன்றைக்கு தீராயிசை.

0: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது MyNabs e-Tution AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0100 709 7219 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். MyNabs e-Tution, சிறந்த கற்றல் முறை மற்றும் சிறந்த அடைவு நிலை. திரையரங்கில் பார்த்த முதல் படம் குறித்து பேசிக்கிட்டு இருக்கோங்க. நீங்க பார்த்த முதல் படம் என்ன?
1: ரோஜா படம்.
0: ஓ, எத்தனை வயசு இருக்கும் அப்ப?
1: அப்ப நினைக்கிறேன் எனக்கு இருந்தா ஒரு 8-9 வயசு இருக்கும் நினைக்கிறேன். ஆனா என்ன நடந்துச்சுன்னா மோகன், அந்த அந்த நாள்ல வந்து ஃபர்ஸ்ட் டேஸ் வந்து எங்க அத்தை தான் படம் பார்க்க கூட்டி போனாங்க. ஒரு 9 பிள்ளைங்க போனோம்.
0: ஐயோ, சமாளிக்க கஷ்டமா இருந்திருக்குமே அத்தைக்கு.
1: ஆமா, குளிச்சும் தியேட்டர்ல பாக்க போனோம். எல்லாம் வரிசையா உட்காந்து படம் பாத்துக்கிட்டு இருந்தோம். அந்த புது வெள்ளை மலை பாட்டு வரும்ல, அந்த டைம்ல கலந்து நின்றுச்சு. பாக்க போனா மலேசியா முழுதும் வந்து எலக்ட்ரிசிட்டி இல்ல.
0: ஐயோ, அப்படியா?
1: அப்புறம் என்ன செய்யறது தெரியாம எல்லாம் அப்படி வீட்டுக்கு வந்தோன்னு நைட் ஷோக்கு வந்து டிக்கெட் கொடுத்தாங்க.
0: இல்ல, இப்ப மின்சாரம் இல்லன்னு வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க.
1: ஆமா, மின்சாரம் இல்ல சொல்லி வீட்டுக்கு அனுப்பினோன்னு. ஆனா வந்து நைட் ஷோக்கு, ஏன்னா பகல்ல வந்து மின்சாரம் இல்ல சொல்லி அனுப்பிட்டாங்க. சோ நைட்ல 8 மணிக்கு நீங்க வாங்க சொல்லி டிக்கெட் கொடுத்துட்டாங்க. ஆனா போக முடியாம கடைசி அந்த டிக்கெட்ல என்ன செஞ்சு எங்க மாமாவுக்கும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு கொடுத்து அவங்களை போய் பார்க்க சொல்லிட்டோம். இன்ன வரைக்கும் அந்த படம் பாக்குற டைம் என்னோட பிள்ளைங்கிட்ட சொல்லுவேன், இந்த படம் பாக்க போனோம், இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு நினைக்கிறேன். 1000 டைம்ஸ் என்னோட பிள்ளைங்கிட்ட நான் சொல்லிருப்பேன் இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு.
0: அதுவும் இப்போ மின்னல்ல அந்த புது வெள்ளை மலை எல்லாம் ரொம்ப பிரபலம் இல்ல, கேக்குறப்பெல்லாம் அது தோணும் இல்ல உங்களுக்கு?
1: ஆமா மோகன், ஆமா.

0: மாதாந்திர செலவுகள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன, ஆனால் உங்கள் வருமானம் அதே போல இருக்கிறதா? கூடுதல் வருமானம் பெற விரும்புகிறீர்களா? MyNabs e-tuition affiliate programல் ஏற்கனவே பலர் இணைந்து தங்களின் வருமானத்தை உயர்த்தி வருகின்றனர். இது ஒரு வாய்ப்பு மட்டுமல்ல, உங்கள் வளர்ச்சிக்கான ஒரு புதிய துவக்கம். இந்த ஆண்டு உங்கள் வளர்ச்சிக்கான ஆண்டாக ஆகட்டும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 1-1-9-7-2-9-1-9. முதன் முதலாக திரையரங்குக்கு பார்த்த அந்த நொடிகள் பற்றி நம்ம நேர்கள் பகிர்ந்துகிட்டு இருக்காங்க. லோகேஷ் சொல்லுங்க, என்ன படம் முதல்ல பாத்தீங்க?
1: மன்மதன். அதுதான் முதல் தடவை டெத்ல போய் பார்த்தது. சென்டர் பாயிண்ட் இருக்குல்ல, அங்க போய் பார்த்தோம். நானு அக்கா, அக்காட ஃப்ரெண்டு கூட்டிட்டு போனாங்க. ஏன்னா நாங்க எப்படி சொல்லுவாங்க, ஃபேமிலியில வீட்டுல 8 பேர் இருந்தத அப்பா அம்மா கூட்டிட்டு போக மாட்டாங்க. 8 பேத்துக்கு டிக்கெட் வாங்கணும் பிள்ளைங்க கூட அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போக மாட்டாங்க. எந்த படம் வந்தாலும் அப்பா அம்மா ரகசியமா பாத்துட்டு வந்துருவாங்க.
0: ஓ, பிள்ளைங்கிட்ட சொல்லாம போயிட்டு வந்துருவாங்க.
1: ஆமா, ரகசியமா போய் பாத்துட்டு வந்துருவாங்க. அப்புறம் நாங்களும் போக மாட்டோம், சும்மா டிவில வர்ற படத்துங்களை பாத்துக்கிட்டு இப்படியே ஏக்கத்தை எல்லாம் சொல்லுவாங்க. தியேட்டருக்கு போனோம், படம் பார்த்தோம், படம் பார்த்தோம். ஆனா நாங்க படம் பாக்கலாம். ஆனா நாங்க படிச்சு முடிச்சு எனக்கு 18 வயசுலதான் தியேட்டருக்கே போனேன்.
0: சரி, அந்த ஞாபகம் வந்துருச்சு உங்களுக்கு இப்போ?
1: ஆமா, அந்த நாள் ஞாபகம் வந்துச்சு. அதுதான் மொத்த முத பார்த்த படம். 18 வயசுலதான் தியேட்டருக்கே போனா பாத்துக்கீங்க.
0: இப்ப எப்படி அடிக்கடி போறதா?
1: இப்ப வந்து அடிக்கடி போறது இல்ல. இப்ப வந்து பையனுங்க என்ன பண்றாங்கன்னா, நீங்களை கூட்டிட்டு போங்க, என்ன கூட்டு போங்க ரொம்ப இது பண்றாங்க.
0: அதனால பரவாயில்ல, நான் தான் 18 வயசுல போனேன். உங்களெல்லாம் சின்ன வயசுலயே போ வைக்கிறையான்னு கிளம்பிட்டீங்களா?
1: ஆமா.
0: இப்படி படம் எப்படி அவங்க சொல்ற படம் தானா இல்ல நீங்களே கூட்டு போவீங்களா?
1: படம் வந்து சந்தேகம் நிறைய இருந்துதான் கூட்டிட்டு போக மாட்டோம். சில பிள்ளைங்க பாக்கலாம் அப்படின்னா நாங்க கூட்டிட்டு போவோம்.

0: திரையரங்கை பற்றி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். இப்ப நினைச்ச நேரத்துக்கு நம்ம திரையரங்குக்கெல்லாம் போறோம். குறிப்பா சொல்லணும்னா இப்ப நம்ம சமூக வலைதளங்கள் பாக்குறோம், அல்லது இப்ப செயலிகள் மூலமா என்னென்ன படம் எப்பப்ப வெளிவர போகுது, இந்த மாதிரி நிறைய விஷயம் நம்ம பாக்குறோம் இல்லையா. முன்பெல்லாம் நாளிதழை பார்த்துதான் ஓ இந்த படம் இருக்கு நம்ம எப்ப பாக்கலாம் அப்படின்ற மாதிரி. இதுல என்னன்னா இப்பெல்லாம் நம்ம ஆன்லைன்ல இணையம் வாயிலாகவே நம்ம வந்து முன்பதிவு செஞ்சிடறோம், டிக்கெட் வந்து வாங்கிடுறோம். முன்னெல்லாம் வந்து தியேட்டர் வரைக்கும் போயிருவோம், திடீர்னு படம் பார்க்க வாய்ப்பு கிடைக்கலன்னா அந்த ஒரு வருத்தத்தோட வீட்டுக்கு போவோம் பாருங்க, அதெல்லாம் மறக்க முடியாது. என்ன நீங்க கேட்டீங்கன்னா, நான் முதன் முதல்ல திரையரங்குக்கு போன படம் சந்திரமுகி படத்துக்கு தான் போனேன். ஆனா முத மர முறை கிடைக்கல, ஏன்னா அந்த அளவுக்கு கூட்டம் இருந்ததுனால கிடைக்கல. அதுக்கப்புறம் அப்படி பார்த்தாச்சு. சரி, இப்ப நேர்கள் கதைக்கு வருவோம். முதன் முதல்ல திரையரங்குக்கு போன பார்த்த படம் என்னது?
1: கஸ்தூரி.
0: கஸ்தூரி சொல்லுங்க, என்ன படம் பாத்தீங்க முதல்ல?
1: நான் முதல்ல தியேட்டர்னா எங்களுக்கு ஒரு ஒரு விதமான ஒரு இமேஜினேஷன் இருக்கும், தியேட்டர் இப்படிதான் இருக்கும் அந்த மாதிரி. பட் நான் முதல்ல பாக்க போனது, எனக்கு அப்ப எனக்கு 21 வயசு, நாங்க போனது பிதா மகன். சோ அந்த படம் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, அது 2003 வந்துச்சு நினைக்கிறேன். அப்ப வந்துட்டு நாங்க வந்து தீபாவளி டைம், அப்ப நாங்க சுங்கப்பிராணியில இருந்தோம். அப்ப அம்மாவோட ஹோம் டவுன் வந்து சுங்கப்பிராணி. அப்ப நாங்களாம் குடும்பமா நடந்து அந்த வீட்டுல இருந்து, அங்க எங்க வீட்ல இருந்து நடந்து அப்ப தியேட்டருக்கு போயிட்டு அந்த படம் போய் பாக்கும்போது அவ்வளவு நல்லா இருந்துச்சு அந்த படம். ஏன்னா அந்த படம் காமெடியும் இருக்கும், ரொம்ப கடைசில எல்லாம் அழுது, அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு படம். அந்த மெமரி வந்து இன்னைக்கு வரைக்கும் நாங்களும் எங்க தம்பி தங்கச்சியா உட்காந்து பேசிக்குவோம். ஓகே, நம்ம முத முதல்ல இந்த படத்தை தான் பார்த்தோம், சுங்கப்பிராணி தியேட்டர்ல போய் பார்த்தோம் அப்படின்னு அடிக்கடி நாங்க பேசிக்குவோம். அது ஒரு ஒரு நல்ல ஒரு ரொம்ப சந்தோஷமான ஒரு அனுபவம் எங்களுக்கு.
0: அதாவது வீட்ல இருந்து நடந்தே போனீங்க?
1: வீட்ல இருந்து நடந்தே போனோம்
0: பக்கம்
1: பக்கம்.
0: அவங்க பேசும் போதே அந்த ஒரு மகிழ்ச்சி தெரியுதுங்க. வாழ்க்கையில சில ஞாபகங்களை மீண்டும் நினைத்து பார்க்கும் போது ஒரு மகிழ்ச்சி வரும் இல்லையா, அந்த மகிழ்ச்சி தான் தீராயசில நேர்கள்கிட்ட பேசும்போது. குறிப்பா செவ்வாய்க்கிழமை நினைவுகள் இன்னும் அதிகம் பேசுது, தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: ஜெயந்தி
1: சொல்லுங்க, ஜெயந்தி என்ன படம் பாத்தீங்க?
2: எனக்கு ஒரு 16 வயசு இருக்குண்ணே, நான் பாத்துட்டு ரன் படம் பாத்தேன். ரன் படம் பாத்துட்டு பாத்ரூம் போக சொல்லிட்டு அந்த படியில இறங்கி வந்து டொப்புன்னு அப்படி சறுக்கிட்டே விழுந்தேன். அம்மா அதான் சொல்லி சொல்லி காட்டுவாங்க, ரன் படம் பாத்து நீ ரன் பண்ணி ரன் மாதிரி உக்கையில விழுந்துட்டியாரு.
1: ஓவரால் படம் பேருக்கு ஏத்த மாதிரி ஓடி இருக்கீங்களோ?
2: இல்ல, அப்பதான் முத முத தியேட்டருக்கு போறேன். படி விட்டு விட்டு எட்ட எட்டா இருக்குண்ணே. அந்த இருட்டுல நடக்கும் போது அப்படி மேல ஏறி நடக்கும் போது அப்படி ஒரு ஸ்டாப் காலை விட்டுட்டேன், அப்படியே பறக்கி விழுந்துட்டேன் கீழே.
1: பாருங்க என்னெல்லாம் நடந்திருக்கு பாருங்க. இப்ப வரைக்கும் மறக்க முடியாதுல்ல?
2: மறக்க முடியாது. பிள்ளைங்க சொல்லி காட்டு, பிள்ளைங்க சிரிக்குங்க. என்ன நடக்க கூட தெரியாதம்மா உங்களுக்கு.

0: திராசையில் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோங்க. உங்க பொழுது இன்னும் சுவாரஸ்யப்படுத்திக்கிட்டு இருக்கோம். அதனால இணைந்திருப்பதற்கு ரொம்ப ரொம்ப நன்றி. திரையரங்குக்கு சென்று பார்த்த முதல் திரைப்படம் அப்படின்னு பேசிட்டு இருக்கோம். என்ன படம் போய் பாத்தீங்க?
1: நான் பார்த்த படம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் படம் வந்துட்டு வல்லவன். ஆக்சுவலி வந்துட்டு நாங்க படம் பாக்கற பிளான்ல நாங்க போல, நான் அக்கா அக்காவோட ஃப்ரெண்டு, நாங்க வந்துட்டு ஷாப்பிங் போனோம். போயிட்டு அதுக்கப்புறம் எதார்த்தமா படம் பார்க்க போலாம்னு சொல்லிட்டு படம் பார்க்க போயிட்டோம். அப்புறம் வந்துட்டு எனக்கு வந்து பயம் இருட்டிடுச்சுன்னா வீட்டுக்கு போகணுமே அம்மா அடிப்பாங்களே அப்படின்ட்டு. அந்த படம் பார்த்து முடிக்கிற வரைக்கும் எனக்கு எப்படா முடியும் எப்படா முடியும், நல்லா இருந்துச்சுட்டு எனக்கு உள்ளுக்குள்ள பயம், வீட்டுக்கு போனா அடி இருக்கு அடி இருக்குன்னு.
0: அடி இருந்துச்சா இல்லையா?
1: அப்புறம் அம்மா கேட்டாங்க எங்க போடிங்கன்ட்டு. நான் சொன்னேன் இல்லம்மா தியேட்டர் எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்காக போறேன்.
0: தியேட்டர் எப்படி இருக்குன்னு பாக்க போறீங்களா?
1: நான் உண்மையா சொல்லிட்டேன் பயத்துல. அப்போ எங்க அக்கா என்ன பாக்க, நான் எங்க அக்கா பாக்க எங்க அம்மா பிச்சு வாங்கிட்டாங்க. அன்னைக்கு எங்க வீட்டுல வல்லவன் தான்.
0: ஓ, அம்மா வந்து வல்லவர் ஆயிட்டாங்க அப்படியா?
1: ஆமா, எங்க அம்மா வல்லவர் ஆகி என்ன எங்க அக்கா பிச்சு வாங்கிட்டாங்க.
0: அதுக்கப்புறம் அனுப்புறாங்களா இல்லையா படம் எல்லாம் பாக்க போனீங்க இல்லையா?
1: அதுக்கப்புறம் நான் வந்து 21 வயசுக்கு மேல ஆகி அதுக்கப்புறம் வந்துட்டு என்னமோ ஒரு படம், அது கூட அப்பா கிட்ட கேட்டேன் படம் பாக்க போட்டா கூட்டாளி கூட அப்படின்னு. படம் எல்லாம் ஒண்ணும் பாக்க தேவையில்ல, வீட்டுல டிவி இருக்கு பாரு அப்படி சொன்னாரு.
0: 21 வயசுல?
1: 21 வயசு 22 வயசு இருக்கும். நான் எப்பவுமே வல்லவன் படம் வர்றப்ப சொல்லுவேன் அம்மா இந்த படம் ஞாபகம் இருக்கா அப்படி சொல்லுவேன், எங்க அம்மா சிரிப்பாங்க.
0: அடி வாங்கி பாருங்க, அடி வாங்கி தரேன் நம்ம இதெல்லாம்.
1: ஆமா, எங்க அக்கா சொல்லுவாங்க உன்ன மட்டும் எதுவுமே வச்சுட்டு செய்ய முடியாது, பயத்துல அம்மா என்ன கேட்டாலும் உளறி விட்டுருவாங்க.
0: நேர்கள் அழைத்து பலரும் அவங்களுடைய கடந்து வந்த சில ஞாபகங்களை நினைச்சு பார்க்கும் போது இப்படிலாம் நடந்திருக்குல்ல அப்படின்னு ஞாபகம் இருந்தது. பெரியவங்க சொன்னா அதுல 1000 அர்த்தம் இருக்கும், 1000 நன்மை இருக்கும். அது இப்போ நம்ம பார்க்கும் போது அவங்க சொன்னது சரிதான் அப்படிலாம் தோணி இருந்த போதிலும் அந்த சுவாரஸ்யங்களை மீண்டும் கொண்டு வரணும். ஏன்னா இப்ப நம்ம நினைச்ச நேரத்துக்கு படம் பார்க்க போறோம் இல்லையா, அப்போ அந்த காலகட்டத்தில் வந்து அது ஒரு குடும்ப விழாவே இருக்கும். குடும்பத்தோட ஒன்னா சேர்ந்து நடந்து போன தருணம் நேர்கள் பேசும்போது அது மட்டும்தாங்க புரியுது. குடும்பத்தோட சேர்ந்து இந்த மாதிரி சில தருணங்கள் நடக்குது இல்லையா? இப்ப நம்ம சில சமயங்கள தனியா போய் பார்க்கக்கூடிய சூழல் இருக்கு, ஆனா அதுவே நண்பர்களோட குடும்பத்தோட போய் பார்க்கும்போது அதுதான் ஒரு அழகிய தருணம். அந்த தருணங்களை மீண்டும் ஞாபகப்படுத்திய உங்கள் அனைவருக்கும் நன்றிங்க.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 7 மணி செய்திகளுடன் சிவசங்கரி கணபதி. 2026 திருத்தம் செய்யப்பட்ட சிறைச்சாலை சட்ட வரைவு முதல் வாசிப்புக்காக இன்று மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டது. கைதிகள் மறுவாழ்வு திட்டங்களுக்காக மின்னணு கண்காணிப்பு கருவிகளை பயன்படுத்துதல் மற்றும் தன்னார்வலர்களை நியமித்தல் உள்ளிட்ட பல கூறுகளை இந்த சட்ட மசோதா உள்ளடக்கியுள்ளது என உள்துறை துணையமைச்சர் டாத்தோஸ்ரீ டாக்டர் ஷம்சுல் அன்வார் நசாரா தெரிவித்தார். மலேசிய மருத்துவ மன்றம் MMC இவ்வாண்டு ஜனவரி முதல் மே மாதம் வரை வெளிநாடுகளில் தகுதி பெற்ற 854 மருத்துவ பயிற்சியாளர்களை உள்ளூர் சிறப்பு மருத்துவர்களாக பதிவு செய்துள்ளது. அவர்களில் 849 பேர் மலேசியர்கள் என்றும் சிறப்பு மருத்துவர் பதிவிற்கான விண்ணப்பங்களில் 87 விழுக்காடு, அதாவது 741 விண்ணப்பங்கள் 3 மாதங்கள் தொடங்கி அதற்கும் குறைவான காலகட்டத்திற்குள் அங்கீகரிக்கப்பட்டுள்ளன என சுகாதார அமைச்சர் டாத்தோஸ்ரீ டாக்டர் ஜுல்கிஃப்லி அஹ்மான் தெரிவித்தார். நாட்டில் செயற்கை போதைப்பொருள் பயன்பாடு கவலைக்குரிய நிலையில் இருப்பதாகவும் கடந்த ஆண்டு அதன் தொடர்பில் 141,817 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் உள்துறை அமைச்சர் டாத்தோஸ்ரீ சைஃபுடின் நசட்டியான் இஸ்மாயில் தெரிவித்தார். இதனையடுத்து 2023 145,526, 2024 192,857 வழக்குகள் பதிவாகின என்றார் அவர். மியான்மரின் தாய்லாந்து எல்லை அருகே உள்ள இணைய மோசடி மையங்களில் 5,000 மேற்பட்டோர் இன்னும் சிக்கியுள்ளதாக மனித உரிமைக்குழு தெரிவித்துள்ளது. அந்த எல்லையில் பன்னாட்டு நாடுகள் நடத்திய நடவடிக்கையின்போது 1,000+ விடுவிக்கப்பட்டு 1 வருடத்திற்கும் மேலான நிலையில் இந்த சிக்கல் நிலவுகிறது. ஸ்பெயின் முன்னாள் போக்குவரத்து அமைச்சர் ஹோசே லூயிஸ் அபலோஸின் ஊழல் குற்றச்சாட்டை தொடர்ந்து அதிகரித்து வரும் அரசியல் அழுத்தங்களுக்கு நடுவே தனது அரசாங்கம் பணிகளை தொடரும் என்று பிரதமர் பெட்ரோ சான்சேஸ் தெரிவித்துள்ளார். ஹோசே லூயிஸ் அபலோஸுக்கு உச்சநீதிமன்றம் 24 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்த 1 நாள் கழித்து சான்சேஸ் தனது நிர்வாகத்தை ஆதரித்து பேசினார். விளையாட்டு. மலேசிய தடகள அமைப்பு தனது நிர்வாகத்தை மேம்படுத்த வேண்டும் என்றும் உலக தடகள அமைப்பின் அரசியலமைப்பு மற்றும் வழிகாட்டுகளை முழுமையாக பின்பற்றுவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் தேசிய முன்னாள் விளையாட்டாளர் டதோ ஜைதோன் ஓஸ்மான் வலியுறுத்தியுள்ளார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் அனி பாஸ்தினால் ராயப்பன். வணக்கம்.

0: தொழுகை நேர அறிவிப்பு.
1: நேர்களே, கோலாலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான மக்ரிப் தொழுகை நேரம் இரவு மணி 7:27. கோலாலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான மக்ரிப் தொழுகை நேரம் இரவு மணி 7:27.

இன்றைய நிகழ்ச்சியில் உங்களோட மோகன் பேசிட்டு இருக்காங்க. உங்கள் இரவு பொழுது இன்னும் விசைத்திட நாங்க காத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ மோகன் அறிவிப்பாளரை தாண்டி வியாபாரி கடைக்காரரா வந்துட்டேன். 8 மணி வரைக்கும் இந்த கடைக்காரன் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருப்பேன். நீங்க அழைச்சி என்ன பாடல் வேணுமோ அதை வாங்கிட்டு போங்க. 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8

0: பெற்றோர்களே, உங்க பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசி தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாம். மைனாப்ஸ் இ-டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமை அல்ல, சுவாரஸ்யம் உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு. மைனாப்ஸ் இ-டியூஷன். தொடர்புக்கு 01 09 7 29 19.
1: பாட்டுக்கடையில முதல் நேரம் சந்திக்கலாம்.
2: பத்மா பேசுறேன்.
1: பத்மா சொல்லுங்க, பத்மா என்ன பாடல் பாட்டுக்கடையில கேட்க போறீங்க?
2: இன்னைக்கு வந்து என்னோட தம்பிக்கு பிறந்த நாள், அது வந்து ஸ்பெஷலா. ஏன்னா என்னோட தந்தை போன பிற்பாடு அவருதான் எங்களை எல்லாத்தையும் நல்லா சிறப்பா பாத்துக்கிறாரு. அவருக்காக அந்த பாடல் சமர்ப்பிக்கணும். கண்ணில் அன்பை சொல்வாயு, அதுக்காக தான் தம்பியை பாக்கணும். ஆனா அவருதான் எங்களை பாத்து அவ்வளவு சிறப்பா பாத்துக்கிறாரு, அதனால

0: பாட்டுக்கடையில் அடுத்து நேரம் சந்திக்கலாம். சொல்லுங்க என்ன பாடல் பாட்டுக்கடையில வேணும்?
1: மைதியன் மாத்தாண்டன் படத்துல இருந்து விறுவிறுப்பான பாட்டா இருக்கும். அதுக்குதான்
0: எங்க வீட்டுக்கு போயிட்டு இருக்கீங்களா?
1: நான் கிரேப் ஓடிக்கிட்டு இருக்கேன்.
0: ஓ அப்படியா?
1: ஓரத்தில் நிப்பாட்டிட்டு உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன்.
0: ஓ சரி, இப்ப யாராவது வந்து ஏறினாங்களா, எப்படி பேச்சு கொடுப்பீங்களா நீங்க?
1: கண்டிப்பா நான் வந்து பேசினேன், பேசுறதுனா ரொம்ப பிடிக்கும். அப்ப நான் வந்து பேசினாக்கா அவங்க பேசினா பேசுவேன், அவங்க நான் பேசி அவங்க பேசலனாக்கா நான் பேச மாட்டேன்.
0: அடே நீங்க பாட்டு மின்னல் கேட்டுட்டே பயணம் செய்வீங்க?
1: ஆமா, நான் பெரும்பாலும் வந்து அந்த ரொம்ப நாளா நான் மின்னல் தான்

0: மாதாந்திர செலவுகள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன, ஆனால் உங்கள் வருமானம் அதே போல இருக்கிறதா? கூடுதல் வருமானம் பெற விரும்புகிறீர்களா? MyNabs e-tuition affiliate programல் ஏற்கனவே பலர் இணைந்து தங்களின் வருமானத்தை உயர்த்தி வருகின்றனர். இது ஒரு வாய்ப்பு மட்டுமல்ல, உங்கள் வளர்ச்சிக்கான ஒரு புதிய துவக்கம். இந்த ஆண்டு உங்கள் வளர்ச்சிக்கான ஆண்டாக ஆகட்டும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 1-0-9-0-7-2-9-1-9. பாட்டுக்கடையில் அடுத்த நேரம் சந்திக்கலாங்க. சொல்லுங்க கண்ணன், என்ன பாடல் வேணும் பாட்டுக்கடையில?
1: எனக்கு பாட்டுக்கடையில் வந்து இன்னைக்கு வா வசந்தமே
0: சரி, நீங்க கேட்ட பாடல் வருது, கேக்கலாம். நன்றி.

0: இரவு பொழுதில் உங்களை தீராயசை இசைத்துக் கொண்டிருக்கின்றது. அடுத்த நேரம் பார்க்கலாம். சொல்லுங்க, இங்க வேலையில இருக்கீங்களா?
1: இருக்கேன்.
0: வேலை முடியலையா உங்களுக்கு?
1: எனக்கு
0: மொழி படத்துல இருந்து தெரியலன்றீங்களா? சரிங்க, சீக்கிரம் வேலை முடிஞ்சு போனோம், பாத்து கவனமா போங்க.
1: கண்டிப்பா
0: மனசு பாத்துக்கோங்க.
1: மனசு மின்னல சம்பளம் தான் இருக்கும்.
0: நன்றி.

0: பாட்டுக்கடையில் அடுத்த நேரம் சந்திக்கலாம். அப்படியா, என்ன பாடல் வேணும் பாட்டுக்கடையில?
1: மின்னலை பாட்டு வந்து வேற என்ன வேண்டும் பாட்டு?
0: வேற என்ன வேண்டும், பாடல் மட்டும் போதும்ன்றீங்களா?
1: ஆமா.

0: அடுத்த நேரம் சந்திக்கலாங்க. சொல்லுங்க சகுந்தலா, என்ன பாடல் வேணும்?
1: அண்ணா எனக்கு காதல் படத்துல இருந்து முக்காலா முக்காப்பலா அந்த பாட்டு ரொம்ப டல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு இன்னைக்கு, அதனால சரி இது கொஞ்சம் அந்த பாடல் கேட்டா கொஞ்சம் ஆக்டிவா இருக்கும்.
0: யாரு உங்களுக்கா?
1: ஆமாண்ணா எனக்கு, நானே கேட்டுக்கிறேன்.
0: ஏன் என்ன ஆச்சு?
1: இல்லண்ணே மழை வர்ற மாதிரி ஒரு மாதிரி வானம் இருட்டா இருக்கு.
0: சரி
1: என்ன சொல்லுவாங்க, வேதர் வந்து அப்படியே நம்மள டல்லா ஆக்குது.
0: ஓ சரி சரி, அதனால உற்சாகப்படுத்துற மாதிரி இந்த பாடலை கேட்டிருக்கீங்க.
1: ஆமாண்ணா, ஏன்னா என்னோட பையன் வந்து டிவில கார்ட்டூன் பாப்பாங்க, நினைச்ச நேரத்துல அந்த பாட்டு எல்லாம் கேட்கறதுக்கு நம்மளுக்கு டைம் அமையாது. இந்த மாதிரி டைம்ல கேட்டு நம்ம என்ஜாய் பண்ணிக்கிட்டாதான் வந்து.
0: சரி வருதுங்க, எடுத்துக்கோங்க. நன்றிங்க,
1: ரொம்ப நன்றி.

0: பாட்டு கடையின் நிறைவு நேரம் சந்திக்கலாம்.
1: கிரேஸ்
0: சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு ஆக்சுவலி அந்த பாட்டு வந்து ஒருத்தருக்கு டெடிகேட் பண்ணலான்னு இருக்கேன்.
0: சரி,
1: சோ அவங்களுக்காக அந்த பாட்டு என்ன வலி என்ன வலின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு. அந்த பாட்டு
0: என்ன வலி என்ன வலி? அதா
1: இல்ல இல்ல இல்ல, அது இல்ல அது இல்ல.
0: என்ன வலி என்ன உன்னிகிருஷ்ணன் பாட்டு இருந்தனங்க.
1: நீங்க கொஞ்சம் எடுத்துடுங்க, அந்த பாட்டு எப்படி வரும்?
0: ஐயோ, இப்படி மாட்டி விடுறீங்களே. சரி, என்ன வேலை அதா?
1: எஸ் எஸ்,
0: சரிங்க, பாடல் வருது கேட்கலாங்க.

0: சிறுகதை தயக்கத்தோடு டைப் பண்ணுங்க. சனிக்கிழமை 7:15
1: பவி, எனக்கு எம்பிஜேபி சொத்து வரி பாக்கி இருக்கு, அது எப்படி கட்டுறது?
2: ரொம்ப ஈஸி தான். மை பில் எம்பிஜேபி போர்ட்டல்ல போய் உங்க வரி பில்ல செக் பண்ணி டவுன்லோட் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் johor.ehitmart.myல ஓனர்ஷிப் டிரான்ஸ்பர் பண்ணிட்டா உங்க பேர்ல பில் வந்துடும். அது மட்டும் இல்ல, 31 அக்டோபர் 2026 முன்னாடி எம்பிஜேபி சொத்து வரியை முழுமையா கட்டணும். மேலும் அந்த பில் உங்க பேர்ல இருந்துச்சுன்னா லக்கி ட்ரோல கிராண்ட் பிரைஸ் ஜெயிக்கலாம். மேலும் தகவல்களுக்கு www.mbjb.gov.my பார்வையிடுங்கள். உங்கள் சொத்து வரி தான் ஜோஹர் பாரு மாநகர் மன்றத்தின் முன்னேற்றம். இப்போதே செலுத்துங்கள்.
3: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது MyNabs eTuition AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0101709191 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம்.
4: தனியா இருக்கிற மாதிரி இருக்கா? அப்ப நாங்க எதுக்கு இருக்கோம்? நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் FM.

வணக்கம். சலம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 8 மணி செய்திகளுடன் சிவசங்கரி கணபதி. கடந்த வாரம் பேரா மனோரா சுரங்கப்பாதை அருகே ஒரு விரைவு பேருந்து விபத்துக்குள்ளாகவிருந்த சம்பவத்தை தனது விவேகத்தால் தவிர்க்க உதவிய லாரி ஓட்டுநருக்கு அரசாங்கம் சிறப்பு சான்றிதழையும் 10,000 ரிங்கிட் ரொக்கத்தையும் வழங்கி சிறப்பித்துள்ளது. இம்மாதம் 15 அன்று நடந்த சம்பவத்தின் போது 21 பயணிகளை காப்பாற்ற உதவியதற்காக 40 வயதான வாங் தோக் மெங் இந்த அங்கீகாரத்தை பெற்றதாக போக்குவரத்து அமைச்சர் ஆந்தனி லோக் கூறினார். 2026 திருத்தம் செய்யப்பட்ட போட்டித்தன்மை சட்டவரைவு மற்றும் 2026 திருத்தம் செய்யப்பட்ட போட்டித்தன்மை ஆணைய சட்டவரைவு முதலாம் வாசிப்புக்காக இன்று மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டன. அவ்விரு சட்டத்திருத்த வரைவுகளும் பின்னர் இரண்டாம் வாசிப்புக்கு பரிந்துரைக்கப்படும் என உள்நாட்டு வாணிக வாழ்க்கை செலவின அமைச்சர் டாக்டர் அர்மிசான் முகமது அலி கூறினார். மலேசிய குடிநுழைவுத்துறை சீரமைப்பு பணிகளுக்காக நாடு முழுவதும் உள்ள 71 கடப்பிதழ் வழங்கும் முகப்புகளை கட்டம் கட்டமாக தற்காலிகமாக மூடவுள்ளது. இக்காலகட்டத்தில் கடப்பிதழ் தொடர்பிலான விண்ணப்பங்கள் மாய் ஆன்லைன் பாஸ்போர்ட் மூலமாக மேற்கொள்ள அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதன் முதற்கட்ட பணிகள் இம்மாதம் 26 தொடங்கி 30 வரை நடைபெறும். அமெரிக்கா ஈரான் நிரந்தர ஒப்பந்தத்தை எட்ட அணு விவகாரம் விசையூறு ஏவுகணை முடக்கப்பட்ட ஈரானின் சொத்துக்கள் குறித்து பேச்சு நடத்தும். சுவிட்சர்லாந்தில் நடைபெற்ற கூட்டத்தின் வெற்றியை தொடர்ந்து இம்முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக பாகிஸ்தான் பிரதமர் ஷெபர் ஷாரீப் கூறினார். அடுத்த 60 நாட்களில் இப்பேச்சுக்கள் நடைபெறவுள்ளன. சீனாவிலிருந்து வரும் எஃகு ஏற்றுமதியை கட்டுப்படுத்த மேலும் நடவடிக்கைகள் தேவையா என்பதை பரிசீலிப்பதற்கு முன்பு இந்தியா குறைந்தபட்சம் இன்னும் 2 மாதங்களுக்கு அதை கண்காணிக்கும் என்று ராய்ட்டர்ஸ் தெரிவித்துள்ளது. பெய்ஜிங்கிலிருந்து வரும் மலிவான ஏற்றுமதிகளை கட்டுப்படுத்தும் நோக்கில் புதுடெல்லி டிசம்பர் மாதம் தேர்ந்தெடுக்கப்பட்ட சில பொருட்களுக்கு 3 ஆண்டு கால இறக்குமதி வரியை விதித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. விளையாட்டு 2026 உலகக்கிண்ண கார்பந்து நாளை 4 ஆட்டங்கள் நடைபெறுகின்றன. பின்னிரவு 1 மணிக்கு கே குழுவில் போர்ட்டுகல் உஸ்பெகிஸ்தானை சந்திக்கும் வேளை அதே அணியில் உள்ள கொலம்பியாவும் கொங்கோ ஜனநாயக குடியரசும் காலை 10 மணிக்கு களமிறங்கும். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் அனி பாஸ்தினால் ராயப்பன். வணக்கம்.

நேயர்களே வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? காற்றின் மொழிக்கு தயாராயிட்டீங்களா? இன்னைக்கு உங்க கூட பல விதமா பேச போறாங்க. பல விதமா? ஒரு விதமா தானே பேசுவீங்க அப்படின்னு கேக்குறீங்களா? ஆமா, ஒளிபரப்புல பேசுவோம். அதோட இரவு மணி 10 உங்க கூட டிக்டாக் நேரலையில பேசுவோம். இரவு மணி 11 மலரும் நினைவுகளில் ஒரு நேயர் தெரிவு செய்த பாடல் நேர்காணல்லாம் இருக்கு இல்லையா? இந்த மாதிரி உங்களுக்கும் எங்களுக்கும் பிடித்த இசைகளை இன்று நள்ளிரவு 12 வரைக்கும் நிறைய தொகுத்து எடுத்து வைத்திருக்கின்றோம், நிறைய பேச போகின்றோம். இது காற்றின் மொழி. தொடக்க ஒரு மணி நேரம் தெலுங்கு திரை இசை பாடல்கள் தான். தொடக்க பாடலே ஒரு மாதிரி வைப்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு பாடலுங்க. வைரல் வையாரி வராரு. இதோ ஹரிப்ரியா மற்றும் தேவி ஸ்ரீ பிரசாத் கொண்டு வராங்க. இதோ

0: தொழுகை நேர அறிவிப்பு.
1: நேர்களே, கோலாலம்பூர், புத்ர ஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கென்ன இஷா தொழுகை நேரம் இரவு மணி 8:43. கோலாலம்பூர், புத்ர ஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கென்ன இஷா தொழுகை நேரம் இரவு மணி 8:43.
2: இன்றைய வணக்கம் மின்னலில்
3: இந்த போலீஸ்காரங்க வந்து நம்ம படத்துல தான் பாத்துருக்கோம், அப்படி வந்து புடிக்கிறாங்க திருடன. ஒரு ரெண்டு நாளுக்கு முன்ன கோலப்பிள்ளால இருந்து வந்துகிட்டு இருந்தேன் அம்பாங்கன் ரோட்ல. சடன்லி ஒரு கொத்தோடு சத்திரியா வந்து போலீஸ்காரங்க துரத்திட்டு வந்திருக்காங்க. வந்து அப்படியே வந்து மாட்டிக்கிட்டாங்க. நடுவில் ரெண்டு பேரும் இறங்கி ஓடுறாங்க பாருங்களேன். இறங்கின அந்த போலீஸ்காரங்க ரெண்டு பேரும் இறங்கி அவ்வளவு சீக்கிரம் தெரியுமா, அவ்வளவு செப்பாட்டா போயிட்டு அவரை புடிச்சு கீழே அவரை உட்கார வச்சு காரி பண்ணி இன்னும் ஒரு ரெண்டு டிரைவில் அது தாண்டதுக்குள்ள ஒரு 10 போலீஸ் காடி போயிருச்சு. அங்க
2: நன்றி சார்.
4: நினைக்கிறீங்களுக்கும் போய் சேரட்டும் வாழ்த்து.
2: காலை 6:30 தொடக்கம், 10 மணி வரை வணக்கம் மின்னலோடு இணைந்திருங்கள்.

அர்ஜென்டினா அணியின் ரசிகர்களே, உலக கிண்ண தொடர் இன்று இந்த நாள் காலையில எழுந்தவுடன் எல்லாருக்கும் ரொம்ப சிறப்பான ஒரு நாளா இருந்திருக்குமே. ஏன்னா இன்று அதிகாலை நடைபெற்ற ஆட்டத்தில் ஆஸ்திரியா அணியை 2-0 அப்படின்ற கோல் எண்ணிக்கையில் அர்ஜென்டினா வீழ்த்தி இருக்காங்க. இன்னொன்னு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த அணியின் கேப்டன் மற்றும் நட்சத்திர விளையாட்டு வீரர் லியோனல் மெஸ்ஸி 2 கோல்களை புகுத்தியுள்ளார். அதிலும் வந்து முதல் பாதையில ஒரு பெனால்டியை வந்து தவற விட்டு அதன் பின்பு 2 கோல்களை புகுத்தி உலக கிண்ண ஆண்கள் உலக கிண்ண வரலாற்றிலேயே அதிக கோல்களை புகுத்திய வீரர் அப்படின்ற அந்த ஒரு சாதனையை புரிந்துள்ளார். அதனால அவருடைய ரசிகர்கள் எல்லாம் பெரிய ஒரு சந்தோஷத்துல இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த உலக கிண்ணத்துல பார்த்தோம்னா எதிர்பார்க்கப்பட்ட விளையாட்டு வீரர்கள், இந்த பெரிய பெயர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்க எல்லாரும் மிகச்சிறந்த ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்திட்டு வராங்க. எர்லிங் ஹாலனா இருக்கட்டும், அப்புறம் கிலியன் எம்பாப்பேவா இருக்கட்டும், எல்லாருமே வந்து மிகச்சிறந்த ஆட்டத்தை வெளிப்படுத்திட்டு வராங்க. அதனால வந்து இந்த கிண்ணம் யாருக்கு வந்து கிட்டும் அப்படின்ற அந்த கேள்வி வந்து தொடர்ந்து சமூக ஊடகங்களில் எல்லாரும் விவாதித்துட்டு வராங்க. பார்ப்போம், இந்த முறை மீண்டும் அர்ஜென்டினா உலக கிண்ணத்தை கைப்பற்றி வரலாற்றிலேயே பிரேசிலுக்கு அடுத்து உலக கிண்ணத்தை தக்க வைத்துக் கொள்ளும் அணியாக, 2வது அணியாக மாறுமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இன்று அதிகாலை தொடங்கி, அதாவது நாளை பார்த்தோம்னா என்னென்ன ஆட்டங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி காற்றின் மொழியில் நம்ம தொடர்ந்து பேச போகின்றோம். அடுத்தடுத்து ஒரே உணர்வு 1 மில்லியன் கரவழி, அடுத்த பாடல் அர்மான் மாலிக் மற்றும் டீப்பு கொண்டு வராங்க. இதோ

0: உலக கிண்ண கார்பந்து பெருவிழா 2026 48 நாடுகள் 104 ஆட்டங்கள். கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த ஆட்டங்கள் குறித்த நிலவரங்களுக்கு மின்னலோடு இணைந்திருங்கள்.
1: உலக கிண்ண காட்பந்து போட்டி 2026 இதன் அதிகாரப்படியான ஒலி ஒளிபரப்பு மையம் RTN.

0: அப்படியே இருக்கா இல்லையா? காதல் தோல்வியில இருந்து மீண்டு வர்றது என்ன அவ்வளோ கஷ்டமா?
1: சரி, சொந்தக்காரங்களை பார்த்தா எங்க தான் ஒழிவீங்க?
0: ஆண்கள் அழக்கூடாதுன்னு இன்னுமா நினைக்கிறீங்க?
2: வயசாக்குதுன்னு பயமா இருக்கா?
1: அது என்ன, சமையல் அறைனா இன்னும் பெண்கள் தானா?
0: கல்யாணத்துக்கு வரும் 20 பேர் தான் கூப்பிடுறீங்களா? எப்படிங்க
1: பாஸ் பாஸ் கொஞ்சம் சத்தம் போட்டா வேலையை விட்டு போயிடுறீங்களா?
0: எங்க போனாலும் என்ன பண்ணாலும் எல்லாமே கொண்டேனா? உங்களுக்கே நல்லா இருக்கா?
2: ஜென் அல்பாவோட அப்பா அம்மாவா இருக்கிறது அவ்வளவோ கஷ்டமா இருக்கு?
0: நட்புல பொறாமை இல்லைன்றீங்க.
3: பாட்காஸ்ட்ல பேசுறதுக்கு இவ்வளவு விஷயம் இருக்குங்க.
1: சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணிக்குங்க மின்னல் FM-இன் சமூக ஊடகங்களில் மின்னல் பாட்காஸ்ட்.

மீண்டும் இணைகின்றோம் காற்றின் மொழியில். தெலுங்கு திரையிசை பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். சரிங்க, இப்ப சமீபத்தில் தெலுங்கு சினிமாவில் அனைவராலும் பேசப்படும் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மா இந்தி பங்காராம் அப்படின்ற இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி பெற்றுள்ளது சமந்தா நடிப்பில். அதாவது எப்போதுமே வந்து கதாநாயகன்களுடைய திரைப்படம் தான் வெற்றி பெறும் அப்படின்ற அந்த ஒரு கலாச்சாரம் மாறி இப்போ வந்து கதாநாயகிகள் முதன்மை கதாபாத்திரத்தில் நடித்தாலும் கதையம்சம் சரியா இருந்தால் அந்த திரைப்படமும் பெரிய அளவில் வெற்றி பெறும் அப்படின்னு இந்த ஒரு திரைப்படம் நிரூபித்துள்ளது. அதிலும் முக்கியமாக இந்த திரைப்படத்தின் இயக்குனரும் ஒரு பெண், பி வி நந்தினி, அவங்க தான் இந்த திரைப்படத்தை இயக்கியிருக்காங்க. நடிகை சமந்தாவுடன் மிகப்பெரிய ஒரு ரசிகர் பட்டாளமே நடித்து இவங்க இருவரும் இணைந்த ஓ பேபி அப்படின்ற ஒரு திரைப்படமும் இதற்கு முந்தைய ஒரு வெற்றி படம் தான். அதனால சமந்தா நடித்த மஜிலி அப்படின்ற திரையிலிருந்து சமந்தா பாடல், அதுவும் வந்து தெலுங்கு பாடல்கள் அப்படின்னு சொன்னால இந்த ஒரு பாடலை மறக்கவே முடியாதுங்க. பிரியத்தம்மா அப்படின்ற அந்த பாடலை அடுத்து கேட்கலாம். இதோ

0: அப்புறம் வெளிநாட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கீங்க, எனக்கு எதுவும் வாங்கிட்டு வரலையா?
1: இல்ல, போற செலவே சரியா இருந்துச்சு.
0: ஆமா, ஒண்ணு வாங்குறதுக்கு கூட 1000 காட் நான் சொல்வீங்க நீங்க.
1: அப்புறம் நல்லா திருப்தியா சாப்பிட்டாச்சு, அடுத்து காசு கட்டுறது தானே?
0: ஆமாமா, நீங்க கட்டிருங்க. நான் என்ன பண்றேன், கொஞ்ச நேரம் கழிவறைக்கு போயிட்டு வந்துடுறேன்.
1: இப்பனு பார்த்தா
0: ஆமா, இதுக்குள்ள என்ன நேரங்காலமா பாக்க முடியும்? நான் போயிட்டு வரேன், நீங்க சீக்கிரமா காசு கட்டிருங்க.
1: ஏய், எல்லாம் டீ குடிக்கலாம்னு சொல்றாங்க, போயிட்டு வந்துருவோமா?
0: ஆ, தாராளமா போலாமே, உங்க காட்டிலே போயிருவோமா?
1: அவங்க அவங்களுக்கு அவங்க அவங்க செலவே சரியா இருக்குங்க.
0: இப்படி எல்லா செலவையும் ஒருத்தர் தலையிலே கட்டினா எப்படிங்க?
1: இப்படிக்கு
0: மின்னல் எஃப்எம்.

ஐயோ காதலே அப்படின்ற அந்த ஒரு பாடலை கேட்டோம். சுப்லாஷினி கொண்டு வந்தாங்க காதல், இல்லைனா பிரேமா அப்படின்னு சொல்லலாமா தெலுங்கு மொழியில. இந்த பிரேமா காதல் இது வந்து ரொம்ப மாறிடுச்சு இந்த ஒரு காலகட்டத்தில் அப்படின்னு நம்ம தொடர்ந்து நிறைய இடங்களில் பேசப்பட்டு வருகின்றது இல்லையா. இந்த மாதிரி பேசப்பட்டு வரும்போது தான் ஒரு சம்பவம் நம்ம சமூக ஊடகங்களில் இன்று காலையில் கவனித்தோம். இது என்னன்னா ஜப்பானில் நடந்துள்ளது. 26 வருடங்களுக்கு முன்பாக சத்தோரு தகாபா இவரோட பெயர், இவருடைய மனைவி மர்மமான முறையில் அவங்களுடைய உயிர் பிரியுது அவங்க தங்கியிருந்த வீட்டிலிருந்து. ஆனால் அந்த குற்றத்தை யார் புரிஞ்சிருக்காங்க, யார் செய்தாங்க அப்படின்னு வந்து அவருக்கு தெரியல, போலீஸாருக்கும் தெரியல, காவல்துறையினருக்கும் தெரியல. அப்போ என்ன பண்ணியிருக்காரு இவர் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த காலகட்டத்தில் 26 வருடங்களுக்கு முன்பு இந்த டிஎன்ஏ தொழில்நுட்பம் இதையெல்லாம் வைத்து அந்த குற்றம் நடந்த இடத்துல உள்ள அந்த ஆதாரங்களை வைத்து கண்டுபிடிக்க முடியாத ஒரு பட்சம் இருந்துள்ளது அந்த ஒரு காலகட்டத்தில். அவர் என்ன நினைச்சாருன்னு தெரியல, வருங்காலத்தில் பல வருடங்களுக்கு பிறகு

வந்து இந்த தொழில்நுட்பம்லாம் வரும். அதனால வந்து அந்த இடத்தை, அந்த குற்றம் நடந்த இடத்தை அப்படியே பாதுகாக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணீங்க. 26 வருடங்களாக அந்த காலியான அந்த குற்றம் நடந்த வீடுக்கு வந்து தொடர்ந்து வாடகை செலுத்திட்டே வந்திருக்காரு. அதை நம்பியிருக்காரு, வருங்காலத்தில் கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நம்பினது உண்மையாகிருச்சு. சென்ற வருடம் பார்த்தோம்னா தொழில்நுட்பம் நிறைய வளர்ந்துருச்சு, அந்த குற்றம் நடந்த இடத்தை வைத்து அந்த குற்றத்தை புரிந்தது யார் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. காதல்லாம் மாறிடுச்சு, பிரேமா மாறிடுச்சு. அதாவது இப்போலாம் நம்ம விட்டு பிரிந்தாலே கொஞ்ச நாள்லேயே நம்ம மறந்துடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஆனால் பாருங்கள், 26 வருடங்கள் மறக்காமல் அந்த காதல் அப்படியே இருந்திருக்கு. அவங்க இல்லாத போதிலும் காதல் மாறிடுச்சா இல்லையா? சரிங்க, அடுத்த பாடல் ஊப்பிரி அப்படின்ற திரையிலிருந்து கார்த்திக் கொண்டு வராரு இதோ.

0: 2026 திருத்தம் செய்யப்பட்ட சிறைச்சாலை சட்ட வரைவு, மின்னணு கண்காணிப்பு கருவிகளின் பயன்பாட்டிற்கு பரிந்துரை. 849 மலேசிய மருத்துவ பயிற்சியாளர்கள் உள்ளூர் சிறப்பு நிபுணர்களாக நியமனம். வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 9 மணி முதன்மை செய்திகளுடன் சிவசங்கரி கணபதி. கடந்த வாரம் பேரா மனோரா சுரங்கப்பாதை அருகே ஒரு விரைவு பேருந்து விபத்துக்குள்ளாகவிருந்த சம்பவத்தை தனது விவேகத்தால் தவிர்க்க உதவிய லாரி ஓட்டுநருக்கு அரசாங்கம் சிறப்பு பாராட்டு சான்றிதழையும் 10,000 ரிங்கிட் ரொக்கத்தையும் வழங்கி சிறப்பித்துள்ளது. இம்மாதம் 15-ஆம் நாள் நடந்த சம்பவத்தின்போது 21 பயணிகளை காப்பாற்ற உதவியதற்காக 40 வயதான வாங் டுக்மிங் மலேசிய சாலை பாதுகாப்பு மன்ற நிதியுதவியின் கீழ் இந்த அங்கீகாரத்தை பெற்றதாக போக்குவரத்து அமைச்சர் ஆந்தனி லோக் கூறினார். கடாவிலிருந்து குவாலலம்பூர் நோக்கி சென்று கொண்டிருந்த அந்த பேருந்து மனோரா சுரங்கப்பாதைக்கு அருகில் உள்ள சரிவான பகுதியில் நுட்ப கோளாறு காரணமாக கட்டுப்பாட்டை இழந்ததாக அமைச்சர் கூறினார். மலேசிய குடிநுழைவுத்துறை சீரமைப்பு பணிகளுக்காக நாடு முழுவதும் உள்ள 71 கடப்பிதழ் வழங்கும் முகப்புகளை கட்டம் கட்டமாக தற்காலிகமாக மூடவுள்ளது. இக்காலகட்டத்தில் கடப்பிதழ் தொடர்பிலான விண்ணப்பங்கள் மை ஆன்லைன் பாஸ்போர்ட் மூலமாக மேற்கொள்ள அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதன் முதற்கட்ட பணிகள் இம்மாதம் 26 தொடங்கி 30 வரை நடைபெறும். அது புத்ராஜயா தலைமை அலுவலகம், ஜலந்தூதா, மலாக்கா, கிளானஜயா, குவாலலம்பூர் பன்னாட்டு விமான நிலையம் KLIA ஆகியவற்றை உட்படுத்தியிருக்கும். மேலும் புடுராயா, ஸ்லாங்கூர், ஜொஹபாரு, பசிர்குடாம், சிரம்பான், ஈப்போ, கெடா, சுங்கைபத்தானி மற்றும் சபராங்பராய் நகர உருமாற்ற மையம் UTC-யின் 9 அலுவலகங்களும் மூடப்படும். இனி மக்களவைச் செய்திகள். மலேசிய மருத்துவ மன்றம் MMC இவ்வாண்டு ஜனவரி முதல் மே மாதம் வரை வெளிநாடுகளில் தகுதி பெற்ற 854 மருத்துவ பயிற்சியாளர்களை உள்ளூர் சிறப்பு மருத்துவ நிபுணர்களாக பதிவு செய்துள்ளது. அவர்களில் 849 பேர் மலேசியர்கள் என்றும், சிறப்பு மருத்துவர் பதிவிற்கான விண்ணப்பங்களில் 87 விழுக்காடு, அதாவது 741, 3 மாதங்கள் தொடங்கி அதற்கும் குறைவான காலகட்டத்திற்குள் அங்கீகரிக்கப்பட்டுள்ளன என சுகாதார அமைச்சர் டத்தோசிரி டாக்டர் ஜுல்கிஃப்லி அகமத் தெரிவித்தார். வெளிநாடுகளில் தகுதி பெற்ற மலேசிய மருத்துவர்கள் நாட்டின் சுகாதார அமைப்புக்கு முக்கிய சொத்தாக விளங்குவதால் அவர்கள் நாட்டிற்கு திரும்புவதை சுகாதார அமைச்சு வரவேற்கிறது என்றார் அவர். 1971 மருத்துவச் சட்டம் மற்றும் 2017 மருத்துவ விதிகளின் அடிப்படையில் இது நிறைவேற்றப்பட்டுள்ளது. 2026 திருத்தம் செய்யப்பட்ட போட்டித்தன்மை சட்ட வரைவு மற்றும் 2026 திருத்தம் செய்யப்பட்ட போட்டித்தன்மை ஆணைய சட்ட வரைவு முதலாம் வாசிப்புக்காக இன்று மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டன. அவ்விரு சட்டத்திருத்த வரைவுகளும் பின்னர் 2ஆம் வாசிப்புக்காக பரிந்துரைக்கப்படும் என உள்நாட்டு வாணிக வாழ்க்கை செலவின் அமைச்சர் டாக்டர் அர்மீசன் முமட் அலி கூறினார். மலேசிய போட்டித்தன்மை ஆணையம் MyCC-யின் செயலாக்கம், விசாரணை அதிகாரம் தொடர்பிலான ஒதுக்கீடு உள்ளிட்ட விவகாரங்களை வலுப்படுத்தும் வகையில் 2010 போட்டித்தன்மை சட்டத்தில் திருத்தம் செய்வதை இது நோக்கமாக கொண்டுள்ளது. நாட்டில் செயற்கை போதைப்பொருள் பயன்பாடு கவலைக்குரிய நிலையில் இருப்பதாகவும், கடந்த ஆண்டு அதன் தொடர்பில் 141,817 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் உள்துறை அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ சைஃபுடின் நசட்யோன் இஸ்மாயில் தெரிவித்தார். இதனையடுத்து 2023 145,526, 2024 192,857 வழக்குகளும் பதிவாகின என்றார் அவர். போதைப்பொருள் சம்பவங்களில் 70 விழுக்காடு செயற்கை போதைப்பொருள்களால் ஏற்பட்டவை. குறிப்பாக அம்ஃபெதமின் டைப் ஸ்டிமுலன்ஸ், ATS வகை ஊக்க மருந்துகள் இதில் அடங்கும் என அமைச்சர் மக்களவை கேள்வி பதில் அங்கத்தில் கூறினார். போதைப் பொருளின் பயன்பாட்டில் ஏற்பட்டுள்ள அதிகரிப்பை கையாள்வதற்கான அரசாங்கத்தின் நடவடிக்கைகள் குறித்து கோத்தாமலாக்கா நாடாளுமன்ற உறுப்பினர் கு போய்த்யோங் எழுப்பிய கேள்விக்கு அவர் இவ்வாறு பதிலளித்தார். 2026 திருத்தம் செய்யப்பட்ட சிறைச்சாலை சட்ட வரைவு முதல் வாசிப்புக்காக இன்று மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டது. கைதிகள் மறுவாழ்வு திட்டங்களுக்காக மின்னணு கண்காணிப்பு கருவிகளை பயன்படுத்துதல் மற்றும் தன்னார்வலர்களை நியமித்தல் உள்ளிட்ட பல கூறுகளை இந்த சட்ட வரைவு உள்ளடக்கியுள்ளது என உள்துறை துணையமைச்சர் டத்துஸ்ரீ டாக்டர் ஷம்சுல் அன்வார் நசாரா தெரிவித்தார். கைதிகள் சிறையில் இருக்கும்போது அல்லது அவர்கள் சிறைக்கு வெளியே இருக்கும்போது அவர்களின் மேல் கண்காணிப்பை வலுப்படுத்துவதற்கான கருவிகளை பொருத்தும் புதிய அணுகுமுறை இந்த சட்ட திருத்தத்தில் அறிமுகப்படுத்தப்படும் என்றார் அவர். இடைவேளைக்கு பின் செய்திகள் தொடரும்.
1: உலகத்தின் பார்வை ஒரே பந்தின் மீது 2026 உலகக்கிண்ண கார்பந்து போட்டி 48 நாடுகள் 104 ஆட்டங்கள். அனைத்து ஆட்டங்களையும் கண்டுகளிக்க இப்பொழுதே RTM கிளிக்கை பதிவிறக்கம் செய்யுங்கள். ஹேஷ்டேக் சது போலா சது துனியா.
0: சீனாவிலிருந்து வரும் எஃகு ஏற்றுமதியை கட்டுப்படுத்த மேலும் நடவடிக்கைகள் தேவையா என்பதை பரிசீலிப்பதற்கு முன்பு இந்தியா குறைந்தபட்சம் இன்னும் 2 மாதங்களுக்கு அதை கண்காணிக்கும் என்று ராய்ட்டர்ஸ் தெரிவித்துள்ளது. பெய்ஜிங்கிலிருந்து வரும் மலிவான ஏற்றுமதிகளை கட்டுப்படுத்தும் நோக்கில் புதுடெல்லி டிசம்பர் மாதம் தேர்ந்தெடுக்கப்பட்ட சில பொருட்களுக்கு 3 ஆண்டுகால இறக்குமதி வரியை விதித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. இருப்பினும் உலகின் 2வது பெரிய கச்சா எஃகு உற்பத்தியாளரான இந்தியா மே மாதத்திலும் தொடர்ந்து நிகர இறக்குமதியாளராகவே நீடித்தது. அந்நாட்டில் கடந்த 6 மாதங்களின் சராசரியை விட அதிகமாக 0.7 மில்லியன் மெட்ரிக் டன்களை எஃகு இறக்குமதி எட்டியது. மியான்மரின் தாய்லாந்து எல்லையருகே உள்ள இணைய மோசடி மையங்களில் 5000க்கும் மேற்பட்டோர் இன்னும் சிக்கியுள்ளதாக மனித உரிமைக்குழு தெரிவித்துள்ளது. அந்த எல்லையில் பன்னாட்டு நாடுகள் நடத்திய கடும் நடவடிக்கையின் போது 1000க்கணக்கானோர் விடுவிக்கப்பட்டு 1 வருடத்திற்கும் மேலான நிலையில் இந்த சிக்கல் நிலவுகிறது. 1600 சீன நாட்டினர், 200 மியான்மர் நாட்டினர், 20 தாய்லாந்து நாட்டினர் உட்பட பிலிப்பீன்ஸ், தைவான், மலேசியா, பிரேசில், ரஷ்யா, கென்யா, உகாண்டா, ருவாண்டா, ஜிம்பாப்வே ஆகிய நாடுகளைச் சேர்ந்த குடிமக்களும் அதில் அடங்குவர். அமெரிக்கா ஈரான் நிரந்தர ஒப்பந்தத்தை எட்ட அணு விவகாரம், விசையூறு ஏவுகணை, முடக்கப்பட்ட ஈரானின் சொத்துக்கள் குறித்து பேச்சு நடத்தும். சுவிட்சர்லாந்தில் நடைபெற்ற கூட்டத்தின் வெற்றியை தொடர்ந்து இம்முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷாரிப் கூறினார். அடுத்த 60 நாள்களில் இப்பேச்சுகள் நடைபெறவுள்ளன. இம்மாதம் 17ஆம் நாள் வாஷிங்டனும் தெஹ்ரானும் இஸ்லாமாபாத் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட வேளை பாகிஸ்தான் இடைத்தரகராக அதில் கையொப்பமிட்டது. ஸ்பெயின் முன்னாள் போக்குவரத்து அமைச்சர் ஹோசே லூயிஸ் அபாலோஸின் ஊழல் குற்றச்சாட்டை தொடர்ந்து அதிகரித்து வரும் அரசியல் அழுத்தங்களுக்கு நடுவே தனது அரசாங்கம் பணிகளை தொடரும் என்று பிரதமர் பெட்ரோ சான்சேஸ் தெரிவித்துள்ளார். ஹோசே லூயிஸ் அபாலோஸுக்கு உச்சநீதிமன்றம் 24 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்த 1 நாள் கழித்து உடற்பேறு குறைந்தோருக்கான புதிய ஆதரவு நடவடிக்கைகள் குறித்த அறிவிப்பின்போது சான்சேஸ் தனது நிர்வாகத்தை ஆதரித்து பேசினார். தமது அரசாங்கம் மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்துவதிலும் சமூக உரிமைகளை விரிவுபடுத்துவதிலும் தொடர்ந்து கவனம் செலுத்துவதாக சான்சேஸ் கூறினார். விளையாட்டு 2026 உலகக்கிண்ண கார்பந்து நாளை 4 ஆட்டங்கள் நடைபெறுகின்றன. பின்னிரவு 1 மணிக்கு கே குழுவில் போர்ச்சுகல் உஸ்பெகிஸ்தானை சந்திக்கும் வேளை அதே அணியில் உள்ள கொலம்பியாவும் கொங்கோ ஜனநாயக குடியரசும் காலை 10 மணிக்கு களமிறங்கும். இவ்வேளை அல்குலு நிலையாட்டத்தில் இங்கிலாந்து கானாவுடன் அதிகாலை 4 மணிக்கு பொருதும் வேளை பனாமாவுக்கும் குரோஷியாவுக்கும் இடையிலான ஆட்டம் காலை 7 மணிக்கு தொடங்கும். மலேசிய தடகள அமைப்பு தனது நிர்வாகத்தை மேம்படுத்த வேண்டும் என்றும் உலக தடகள அமைப்பின் அரசியலமைப்பு மற்றும் வழிகாட்டிகளை முழுமையாக பின்பற்றுவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் தேசிய முன்னாள் விளையாட்டாளர் டத்தோ ஜைதோன் ஓஸ்மான் வலியுறுத்தியுள்ளார். உலக தடகள அமைப்பின் அரசியலமைப்பிற்கு முரணான எந்தவொரு முடிவுகளும் மலேசிய தடகள அமைப்பின் பதிவை இடைநீக்கம் செய்தல் அல்லது ரத்து செய்தல் உள்ளிட்ட நடவடிக்கைகளுக்கு வித்திடும் என அவர் கூறினார். 2026 திருத்தம் செய்யப்பட்ட சிறைச்சாலை சட்ட வரைவு மின்னணு கண்காணிப்பு கருவிகளின் பயன்பாட்டிற்கு பரிந்துரை. 849 மலேசிய மருத்துவ பயிற்சியாளர்கள் உள்ளூர் சிறப்பு நிபுணர்களாக நியமனம். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீணா கதிர்வேலு. வணக்கம்.
2: வரலாற்றில் இன்று
3: 1973 ஆண்டு இன்றைய நாளில் மலேசிய தேசிய பல்கலைக்கழகம் UKM இன் முதல் பட்டமளிப்பு விழா கோலாலம்பூரில் நாடாளுமன்ற கட்டடத்தில் சிறப்பாக நடைபெற்றது. இந்த விழாவில் பிரதமர் துன் அப்துல் ரசாக் அப்பல்கலைக்கழகத்தின் முதல் வேந்தராக அதிகாரப்படியாக அறிவிக்கப்பட்டார். மேலும் இப்பட்டமளிப்பு விழாவில் பல்கலைக்கழக பணியாளர்களும் மாணவர்களும் முதல் முறையாக சிறப்பு பட்டமளிப்பு அங்கிகளை அணிந்தனர். வேந்தர், இணைவேந்தர், துணைவேந்தர், பல்கலைக்கழக மன்ற தலைவருக்கான அங்கிகள் அனைத்தும் தங்க நூல் அல்லது நீல நிற பட்டு நூலால் நெய்யப்பட்ட சொங்கே துணியில் செம்பருத்தி பூ வடிவ வேலைப்பாடுகளுடன் தயாரிக்கப்பட்டிருந்தன. பட்டதாரிகளுக்கான அங்கிகள் அவர்கள் சார்ந்திருந்த புலங்களை காட்டும் வகையில் வெவ்வேறு நிறங்களில் வடிவமைக்கப்பட்டிருந்தன. இந்த முதல் பட்டமளிப்பு விழா மலேசிய தேசிய பல்கலைக்கழகத்தின் கல்வி மரபுகளையும் தேசிய அடையாளத்தையும் வெளிப்படுத்தும் வரலாற்று சிறப்பு மிக்க நிகழ்ச்சியாக அமைந்தது.
2: தேசிய பழஞ்சுவடி காப்பகத்தின் தகவல் இது. மேல் விவரங்களுக்கு www.rkip.gov.my

0: நேரம் இரவு மணி 9:15.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இடம்பெறுவது மாநபியின் பொன்மொழிகள். வழங்குபவர் உஸ்தாஸ் முகமது அனிஃப் ஜமாலி எம்ஃபில்.
2: பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அம்பியா வல் முர்சலீன் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மாயீன். அம்மா பஅத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பான மின்னல் எஃப்எம் நேயர்களே, மனிதர்களில் பலரை நாம் பார்க்கிறோம், பிறரை குறித்து ஏக்கப் பெருமூச்சு விடுபவர்களாகவே இருக்கின்றனர். தான் கஷ்டத்தில் இருக்கிறோம், சிரமத்தில் இருக்கிறோம், ஆனால் மற்றவர்களோ பொருளாதாரத்திலும் வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்திலும் நம்மைவிட முன்னேறிச் செல்கிறார்களே என்ற அந்த ஏக்க பெருமூச்சுதான் அதிகமாக காணப்படுவதை நாம் காணுகிறோம். ஒரு இடத்திலே செல்வம் இருக்கிறது, அந்த செல்வத்தை பார்த்து நம்மிடத்திலே அது இல்லை என்று ஏங்குகிறான் மனிதன். ஒருவன் அழகாக இருக்கிறான், அழகான ஆண்மகன், நம்மைவிட அழகாக இருக்கிறான், நமக்கு அந்த அழகு கிடைக்கவில்லையே என்று ஏங்குகிறான். சில மனிதருக்கு குழந்தைகள் இருக்கிறது, ஆனால் குழந்தை பாக்கியமில்லாத தம்பதிகள், நமக்கு அது இல்லையே என்று அவர்களை பார்த்து ஏங்குகிறார்கள். தனக்கு ஆதரவாளர்கள் இல்லையே என்ற இப்படியான வாழ்க்கை ஆதாரங்களிலே நம்மை விட மேலானவர்களை காணும் போது மனம் சஞ்சலப்படக்கூடிய மனிதரை நாம் பார்க்கிறோம். அன்பான மின்னலஃபம் நேயர்களே, இயக்கம் உண்டாகும் சில வேளைகளில் அந்த ஏக்கமே பொறாமையாகவும் மாறிவிடக்கூடும். இதை தவிர்க்க நல்ல வழி என்னவென்றால், நம்மை விட கீழ்நிலையிலே உள்ளவர்களை நாம் நினைத்து பார்ப்பதுதான். ஒரு கை உள்ளவன் தனக்கு அழகு இல்லை என்றாலும், தனக்கு ரெண்டு கைகளை இறைவன் படைத்திருக்கிறான், ஆனால் கையே இல்லாத மனிதர்கள் இருக்கத்தானே செய்கிறார்கள், ஆனால் இறைவன் நம்மை சிறப்பாக எந்த ஊனமும் இல்லாமல் படைத்திருக்கிறானே என்று நினைத்து பெருமிதம் கொள்ள வேண்டும். இப்படியாக நம்மை விட கீழ்நிலையில் உள்ளவர்களை நினைத்து பார்த்தால் அப்போதுதான் மனதுக்கு ஒரு ஆறுதலும் தெம்பும் ஏற்படும். கொந்தளிப்பில்லாத வாழ்க்கைக்கு இந்த அறிவுரை துணை நிற்கும். அதே நேரத்தில் நற்செயல்கள் புரிவதில் நம்மை விட மேலானவர்களையே நாம் கவனிக்க வேண்டும். அவர் ஒரு குர்ஆன் ஓதினால் நாம் அதிக 2 குர்ஆன் 3 குர்ஆன் ஓத வேண்டும். அவர் ஐவேளை தொழுதால் நாம் அதைவிட தஹஜ்ஜத் தொழுகையும் இன்ன பிற கியாமுல் லைலும் தொழ வேண்டும் என்று அதிகம் நாம் அமல்களில் நாம் பொறாமைப்படலாம், ஏக்கப் பெருமூச்சு விடலாம். ஆனால் உலக ஆசைகளில் நாம் ஏக்கப் பெருமூச்சு விடக்கூடாது, யாரை கண்டும் பொறாமைப்படக்கூடாது, ஏற்ற தாழ்வுகளை நாம் சிந்தனையில் கொண்டு வரக்கூடாது என்பதை இஸ்லாம் மிக அழகாக நமக்கு வரையறுத்துச் சொல்கிறது. அதைத்தான் நபிகளாரின் பொன் மொழிகளில் ஒரு அற்புதமான பொன்மொழி, இதா நவர அஹதுக்கும் இலா மன் ஃபுல்லில அலைஹி ஃபில் மால் வல் ஹல்க் ஃபல்யந்துரு இலா மன் ஹுவ அஸ்ஃபல மின்ஹு. ரவாஹுல் புகாரி, சதக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களிலே பொருளாதாரத்திலும் அதே போன்று படைப்பினங்களிலும் உங்களை விட மேலானவர்களை நீங்கள் காணாதீர்கள், உங்களை விட கீழானவர்களையே நீங்கள் கண்டுகொள்ளுங்கள் என்றார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே நேயர்களே, நம்மை விட மேலானவர்களை நாம் கண்டு ஏக்கப் பெருமூச்சு விடுவதால் அது பொறாமையில் நம்மை இட்டு சென்று விடுகிறது. எனவே நாம் யாரை பார்த்தும் பொறாமைப்படக்கூடாது. அந்த நேரத்திலே மேலே உள்ளவர்களை பார்த்து நாமும் அவர்களை போன்று முன்னேற வேண்டும் என ஆர்வம் கொள்வது தவறாகாது. அது எந்த விஷயத்தில் என்றால், ஒருவர் தான தர்மங்கள் செய்கிறார், நல்லறம் செய்கிறார், அவரை போன்று நாம் வரவேண்டும் என்று ஆசைப்படுவதிலே நமக்கு எந்த தவறும் இல்லை என்பதை இஸ்லாம் மிக அழகாக நமக்கு சொல்லி காட்டுகிறது. நம்மை விட மேலானவர்களை பார்த்து நாம் பொறாமைப்படுவதனால் அல்லாஹ் இப்படி எச்சரிப்பான், அம் யஹ்சுதூன நாஸ் அலா மா ஆதாஹும் அல்லாஹு மின் ஃபலி. அல்லாஹ் தனது அருளை மற்ற மனிதர்களுக்கு வழங்கியதற்காக அவர்கள் மீது இவர்கள் பொறாமை கொள்கிறார்களா என்று 4:54 நமக்கு சொல்லி காட்டுகிறது. அல்லாஹ் மனித படைப்பை இப்படித்தான் படைத்திருக்கிறான், ஏற்றத்தாழ்வு மிக்கவர்களாக படைத்திருக்கிறான். எல்லோரையும் அல்லாஹ் செல்வந்தர்களாக படைத்திருந்தால் யார்தான் ஏழையாக இருக்க முடியும்? யாரேனும் ஒருவர் ஏழையாக இருந்தால் தானே அவர் மற்றவருக்கு பணியாற்ற முடியும், எல்லோரும் செல்வந்தராக இருந்தால் யார்தான் உலக காரியங்களை பார்ப்பது? ஒரு துப்புரவு தொழிலாளி அவரும் செல்வந்தராக இருந்தால் அவர் அதை செய்ய மாட்டார். எனவே உலகமே ஸ்தம்பித்து போய்விடும். எனவே ஏற்றத்தாழ்வுகள், செல்வந்தர் ஏழை என்ற பாகுபாடிலேயும் இந்த உலக இயக்கத்திற்கு ஒரு நன்மை இருக்கத்தான் செய்கிறது. எல்லோரும் அழகானவர்களாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பது எப்படி நியாயமாகும்? எனவே ஒருவர் அழகாக இருந்து மற்றவர் சற்று அழகிலே குறை இருந்தால்தான் இறைவனுடைய நிஅமத், அவனுடைய அதாவது இறைவனுடைய பேருபகாரம் இந்த மனித சமூகத்திற்கு புரியும். எனவே இந்த அமைப்பை உலக இயக்கத்திற்காகத்தான் அல்லாஹ் இப்படி அமைத்திருக்கிறான். எனவே ஒருவனுக்கு நான் வழங்கி இருப்பதை கொண்டு இந்த மனிதர்கள் பொறாமை கொள்வது நியாயமா என்று அல்லாஹ் கேட்கிறான். மேலும் இந்த பொறாமை எங்கே இழுத்துச் சென்றுவிடும்? ஈமானை இழப்பதற்கே அது காரணமாக அமைந்துவிடும். இய்யாக்கும் வல் ஹஸத ஃபஇன்னல் ஹஸத யாக்குலுல் ஹஸனாத் கமா தாக்குலுன் நாருல் ஹதப என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பான மின்னலஃபம் நேயர்களே, என்ன சொன்னார்கள் என்பதை நாம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு காணலாம்.

0: என்ன நேயர்களே, பொறாமை குறித்து நபிகளார் என்ன சொன்னார்கள்? உங்களை நீங்களே பொறாமையிலிருந்து காப்பாற்றிக் கொள்ளுங்கள். ஏனெனில் நெருப்பு விறகை சாம்பலாக்கி விடுவதைப் போல் பொறாமை நற்செயல்களை சாம்பலாக்கி விடுகின்றன என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய நபிமொழி அபூதாவுதிலே 4093வது நபிமொழியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பொறாமை என்பது நம்முடைய அமல்களையெல்லாம் அழித்துவிடும். நம்முடைய அமல்கள் அழிந்து போய்விட்டால் நம்மை விட திவாலானவர்கள் மறுமையில் வேறு யாராக இருக்க முடியும்? விழுந்து விழுந்து தொழுது நெற்றிகள் காப்பு காய்த்து விட்டன, தேய்ந்து விட்டன. ஆனாலும் பொறாமை என்ற அந்த தீய குணம் உள்ளத்திலே குடியிருந்ததனால் எல்லா அமல்களும் அழியப்பட்டு செய்த எல்லா வினைகளுக்கும் விசாரணையாக நாளை மறுமையிலே வினையற்றவர்களாக அமலற்றவர்களாக திவாலாகி போய் நின்றால் அதைவிட ஒரு நஷ்டமான மனிதர் வேறு யாராக இருக்க முடியும்? இந்த மனிதர்களிடத்திலே இந்த தீய குணம் உண்டு என்பதை குர்ஆனின் வாயிலாகவே அல்லாஹ் படம் பிடித்து காட்டுவான். ஒமின் ஷர்ரி ஹாஸிதின் இத ஹஸத, பொறாமைக்காரர்களின் பொறாமைப்படும் போது அவர்களின் தீங்குகளிலிருந்தும் நீங்கள் அல்லாஹ்விடத்தில் பாதுகாவல் தேடுங்கள் என்று அல் குர்ஆன் 113வது அத்தியாயம் 5வது வசனம் நமக்கு சொல்லி காட்டும். மனிதனுடைய பொறாமை அது எல்லாவற்றையும் அழித்து விடும் அப்படியான ஒரு ஆபத்தான ஒன்று. எனவே நாம் யார் குறித்தும் பொறாமை விடக்கூடாது. ஒரு ஆச்சரியமான ஒன்றை பார்க்கிறோம். நம்முடைய பொறாமையை நாம் அவர் மீது காட்டாமல் மாஷா அல்லாஹ், அல்லாஹ் புகழுக்குரியவன், இறைவனை புகழ்ந்து நாம் விலகிக் கொள்ள வேண்டுமே தவிர பொறாமைபடக்கூடாது. எனவே நம்மை விட உயர்வானவர்களை பார்க்காமல் ஒமா அஸ்ஃபல மின்கும், உங்களுக்கு கீழுள்ளவர்களை நீங்கள் பார்த்தால் நீங்கள் எவ்வளவு உயர்வில் இருக்கிறீர்கள் என்று நாம் புரிய முடியும். அதிக விலையுள்ள ஒரு இருசக்கர வாகனத்தை ஒருவன் கொண்டு வந்து நிறுத்துகிறான். அதை பார்த்தவுடனே நம்முடைய வாகனத்தையும் அவனுடைய வாகனத்தையும் ஒப்பீடு செய்து பார்த்து விட்டு நாம் பொறாமைப்படுகிறோம். இவனெல்லாம் இவ்வளவு பெரிய வண்டி வாங்கிவிட்டான், நாம் இத்துணை காலமாக இந்த ஓட்டை வண்டியைதான் ஓட்டி கொண்டிருக்கிறோம் என்று பொறாமைப்படுகிறோமே தவிர, அல்ஹம்துலில்லா, இந்த வண்டி இல்லாமல் சைக்கிளிலே செல்லக்கூடிய எத்தனையோ மனிதர்கள் இருக்கிறார்களே, அவர்களை காட்டிலும் இறைவன் நம்மை உயர்வாகத்தானே வைத்திருக்கிறான் என்ற இந்த எண்ணம் வந்தால் இந்த பொறாமை என்ற தீய குணம் பத்தி எரியாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பொறாமை என்பது அது ஒரு மனநோய். அல் ஹசது மின் அம்ரால் அஸ்ஸாபிகா, முன்னோர்களினுடைய மனநோய் என்கிறார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தாப்ப இலைக்கும் தா உல் உமமி கபலிக்கும் அல் ஹசது அல் பகலா, உங்களுடைய முன்னோர்களிடத்திலிருந்து ஒரு நோய் உங்களை தொற்றிவிட்டது, அதுதான் பொறாமையும் மற்றும் கோபமும் என்றார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே யாரிடத்திலும் கோபப்படக்கூடாது, யாரை பார்த்தும் பொறாமைப்படக்கூடாது. அது மிகத்தீய ஒரு செயல் என்பதை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எச்சரிக்கை செய்கிறார்கள். இன்னொரு நபிமொழியிலே அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், வலா தஹாஸது வலா தபாகலு வலா தடாபரு கூனு இபாதல்லாஹி இஹ்வானா, நீங்கள் ஒருவருக்கொருவர் பொறாமை கொள்ளாதீர்கள், பிணங்கிக் கொள்ளாதீர்கள், கோபம் கொள்ளாதீர்கள், நீங்கள் எல்லோரும் சகோதரர்களாயிருங்கள் என்கிறார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். காரணம், அந்த பொறாமை என்பது அது ஒரு தீய நோய் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே பிறரை கண்டு நாம் பொறாமை கொள்ளக்கூடாது என்பதற்கு கூட ஒரு நகைச்சுவையாக ஒரு கதை ஒன்று சொல்லுவார்கள். ஒரு மனிதர் நல்ல விதத்திலே வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு, ஒரு கடை வச்சு நடத்தினாரு, நல்ல நியாயமா நடந்துகிட்டாரு, நல்ல அந்த கடையில வியாபாரம் நடந்துச்சு. காலப்போக்கிலே கொஞ்சம் காசு பணங்களை பார்த்ததோட அவருக்கு கொஞ்சம் உலக ஆசை வந்துச்சு, சில மோசடிகளை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. இன்னும் கொஞ்ச நாள் போச்சு, அவருக்கு எதிரில இன்னொரு புதிய ஒரு கடை ஒன்று வந்துச்சு. அந்த கடையை அவர் நியாயமா நடந்துகிட்டாரு, நல்ல வருமானங்களும் வர ஆரம்பிச்சிருச்சு. அவர் நியாயமா வியாபாரம் பண்ணாரு, செல்வம் கொட்டோ கொட்டு என்று கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. அப்ப இந்த பழைய கடைக்காருக்கு அவர் மேல பொறாம வந்துருச்சு. அப்ப இது என்ன நியாயம், இவ்வளவு காலமா நம்ம இங்க இருந்து வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தோம், ஆனா இப்ப நேத்து வந்தவரு நம்மளை விட பெரிய அளவுல போயிட்டாரு, நிறைய சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாரு என்ற ஒரு பொறாமை. இப்ப இதுக்கு நியாயம் கேட்கணும், நம்ம கடவுள்கிட்டயே கூட்டு நியாயம் கேட்டுருவோம்னு சொல்லி கடவுளை கூப்பிட்டாரு. என்ன பிரச்சனைன்று கடவுள் வந்து கேட்டான். அப்ப சொன்னாரு, இந்த மாதிரி நான் ரொம்ப காலமா இங்க கடை வச்சிருக்கிறேன், ஆனா இன்னைக்கு எனக்கு வியாபாரம் இல்லாம போச்சு, நேத்து வந்தவர் என்னை விட ரொம்ப அசுர வளர்ச்சி கண்டு போயிட்டு இருக்காரு என்று பொறாமப்பட்டு சொன்னார். அப்ப இறைவன் சொன்னா, அவர் நியாயமா நடக்கிறாரு, நீ ஆரம்பத்துல நியாயமா இருந்த, ஆனா காலப்போக்கில் உனக்கு உலக ஆசை வந்துருச்சு, அதனால இப்ப நீ மோசடி பண்ண ஆரம்பிச்சிட்ட, அதனால உன்னுடைய பொருளாதாரத்தை நான் குறைச்சிட்டேன், உனக்கு அபிவிருத்தி இல்லாம போச்சு. ஆனா அவரு நியாயமா நடந்துக்கிறாரு, அதனால அவருக்கு நான் என்னுடைய அருள் வாயில திறந்து விட்டுட்டேன் அப்படின்னா. அதோடு மட்டும் இல்ல, இப்ப நீ அவரை பார்த்து பொறாமப்படுற, இனிமே நீ எது கேட்டாலும் அவருக்கு ரெண்டு மடங்கு கொடுப்பேன்னா. இறைவன், இவருக்கு ரொம்ப பெரிய தர்ம சங்கடமா போச்சு. ஆன போதிலும் இவர் கொஞ்சம் சாமாத்தியக்காரு. என்ன பண்ணாருன்னா, எனக்கு அதை கூடு, இதை கூடு, வீடை கூடு, பெரிய வாகனத்தை கூடு என்றெல்லாம் நிறைய இறைவன்கிட்ட கேட்டு வாங்கினாரு. எதிர்கடைக்காரனுக்கு ரெண்டு மடங்கு கிடைச்சிக்கிட்டே இருந்துச்சு. கடைசியா ஒரு நாள் இறைவனை கூப்பிட்டாரு. கூப்பிட்டு, இறைவா நீதி தவறாதவன் தானே என்று உறுதிப்படுத்திக்கிட்டார். இறைவனை சொன்ன, ஆமாமா, நான் வந்து நீதி தவறாதவன் தான், உனக்கு எது கொடுத்தாலும் அவனுக்கு ரெண்டு மடங்கு கொடுப்பேன், அதுல எந்த மாற்றமும் இல்ல. அப்ப கடைசியா சொன்னாரு, நீ வாக்கு மாறமாட்டிய, சொன்னதுல தவற மாட்டிய, பின்வாங்க மாட்டிய, திருப்பி திருப்பி கேட்டார். அப்ப கடைசியில சொன்னாரு, இறைவா ஏன் ஒரு கண்ணை எடுத்துரு அப்படின்றார். இறைவனே அசந்து போனான் என்று ஒரு கதை சொல்லுவார்கள். அப்ப இவருக்கு ஒரு கண்ணுன்னா எதிர்கடைக்காரனுக்கு ரெண்டு கண்ணும் போச்சு. அப்ப பாருங்கள் நேயர்களே, பொறாமை எந்த அளவுக்கு விளையாடுகிறது என்று. ஆனா ரெண்டு விஷயத்துல பொறாமை படலாம், இஸ்லாம் அனுமதிக்குது. ஒரு மனிதருக்கு அல்லாஹு தாலா குர்ஆன் ஓதுகிற இல்மை கொடுத்திருந்தான். அந்த அறிவை வைத்து அவர் இரவு பகலாக குர்ஆன ஓதி நின்று தொழுது ஓதி கொண்டிருந்தார். அவரை மாதிரி நானும் அதிகமாக குர்ஆன் ஓதலுமே என்று அவரை கண்டு பொறாமைப்படலாம். இன்னொரு மனிதருக்கு ரஜுலுன் ஆத்தாஹுல்லாஹு மாலன், செல்வத்தை ஒரு மனிதருக்கு அள்ளி கொடுத்திருந்தார். ஆனா அந்த மனிதர் ஃபயுன்ஃபிகுஹு ஆனா அல்லைலி வ ஆனா அன்னஹார், இரவு பகலா தர்ம கர்த்தாவாக ஏழை எளிய மக்களுக்கு அள்ளி வழங்கி சதக்கா பண்ணிக்கிட்டே இருக்கார், தர்மம் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். அந்த மனிதரை பார்த்து, இறைவா அவரை போன்று எனக்கும் பொருளாதாரத்தை நீ தந்தால் நானும் வாரி வழங்குவேன் என்று பொறாமைப்படலாம். இதை தவிர்த்து வேறு மற்ற காரியங்களை ஒரு அடியானை அல்லாஹ் சிறப்பித்து வைத்திருப்பவனை பார்த்து நாம் பொறாமைப்படுவது அது நம்மை அழித்து விடும். எனவே நாம் ஏக்க பெருமூச்சு விடாமல் இறைவன் கொடுத்த நியமத்துகளுக்கு நன்றி பாராட்டி நன்றி உணர்வோடு வாழ்ந்து நல்லவர்களாக நாம் வாழ்ந்து மறைந்து மறுமையில் ஈடேற்றம் பெறுவோமாக என்ற துஆவோடு நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து.
1: நேர்களே, இடம்பெற்றது மாநபியின் பொன்மொழிகள். வழங்கியவர் உஸ்தாத் முகமது அனிஃப் ஜமாலி, எம்ஃபில்.
2: தயாரிப்பு அப்துல் கனி, ஹேஷ்டாக் பெர்ஞாரன் ஜாக்கி.
3: இளமை, புதுமை, இனிமை.

0: மடானி உங்களுக்காக
1: தேசிய பயிற்சி வாரம் ஜூலை 20 முதல் 26 வரை 342 பயிற்சிகள் 26 துறைகளில் திறன்களை மேம்படுத்திக் கொள்வோம், எதிர்காலத்துக்கு வலு சேர்ப்போம். மேல் விவரங்களுக்கு www.nationaltrainingweek.gov.my
0: மடானி உங்களுக்காக

ஃபிஃபா உலக கிண்ண ஆட்டங்கள் ஆர்டிஎம் கிளிக் செயலி வாயிலாக நேரலையில பார்க்கும்போது எப்படி இருக்கு நேர்களே? எல்லா ஆட்டங்களையும் நீங்க நேரலையாக கண்டு கழிக்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த அனைத்து ஆட்டங்கள் குறித்த தகவல்களை ஆர்டிஎம்மின் அனைத்து வானொலி நிலையங்களிலும் நீங்க செவிமடுக்கலாம். ஒரே உணர்வு, ஒரு மில்லியன் கரவொலி. சரி, ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தோம் லியோனல் மெஸ்ஸி நடத்திய அந்த ஒரு சாதனையை பற்றி, இன்று அதிகாலை நடத்தியிருந்தார் இல்லையா. அதை தொடர்ந்து நிறைய இந்த பெரிய பெரிய பெயர்கள் எர்லிங் ஹாலன், கில்லியன் பாப்பே, இவங்க எல்லாரும் வந்து நிறைய கோல்களை புகுத்தி அவங்க அணிக்காக சிறப்பானது ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்திட்டு வராங்க. இப்ப உலகத்தில் உள்ள எல்லா கார்பந்தாட்ட ரசிகர்களின் பார்வையும் எதிர்பார்ப்பும் ஒரு பெயரின் மேல் தான் உள்ளது. அவங்களுடைய ஆட்டம் தான் இன்று பின்னிரவு 1 மணிக்கு மேல் நடந்திட உள்ளது. போர்த்துகல் உஸ்பெகிஸ்தானை எதிர்கொள்றாங்க. போர்த்துகல்னு சொல்லும் போதே தெரிஞ்சிருக்கும் யாரை எதிர்பார்க்கறாங்க. ஆமாங்க, கிறிஸ்டியானோ ரொனால்டோ முதல் ஆட்டத்தில் அவங்க வந்து சமநிலை அடைந்தவுடன் இந்த ஆட்டத்தில் வந்து கண்டிப்பா ஒரு மிக சிறந்த ஆட்டத்தை அவர் வெளிப்படுத்துவார் அப்படின்னு அவரோட ரசிகர்கள் எல்லாரும் நம்பிக்கை தெரிவித்திருக்காங்க. கண்டிப்பா இந்த ஆட்டத்தை தொடர்ந்துதான் வந்து முடிவாகும். போர்த்துகல் வந்து இந்த உலக கிண்ண போட்டியில் தொடரப்போகின்றதா, வாய்ப்பு இருக்கா அடுத்த சுற்றுக்கு போவதற்கு இல்லையா என்று. அதை தொடர்ந்து இங்கிலாந்து கானாவை வந்து பின்னிரவு 4 மணிக்கு எதிர்கொள்றாங்க. அதோட பனாமா குரோஷியாவை காலை 7 மணிக்கு நாளை எதிர்கொள்றாங்க. அதை தொடர்ந்து நாளை காலை 10 மணிக்கு கொலும்பியா கொங்கோ அந்த அணியை வந்து எதிர்கொள்றாங்க. இது வந்து காலை 10 மணிக்கு. இந்த மாதிரி நிறைய விறுவிறுப்பான ஆட்டங்கள் நிறைந்திருக்க போகின்றது. நாளையும் உலக கிண்ணத்தில் தொடர்ந்து பேசுவோம் நிறைய தகவல்களை. அடுத்த பாடல் ஜிதின் ராஜ் மற்றும் விக்ரம் பிரபு கொண்டு வராங்க. இதோ

இந்த வாரம் மின்னல் போட்காஸ்ட், அதாவது கடந்த வாரத்துல நம்ம வெளியான அந்த ஒரு கதைக்கு நீங்க கொடுத்த ஆதரவிற்கு ரொம்ப நன்றிங்க. மின்னல் போட்காஸ்டை விரும்பி கேட்கும் நேர்கள் யாராவது கேட்டுட்டு இருக்கீங்களா? சரி, சென்ற வாரம் பார்த்தோம்னா இந்த போட்காஸ்டில் இப்ப உள்ள காலகட்டத்தில் அதிகமா பயன்படுத்தப்படும் ஒரு சொல் இந்த கேர்ள் பெஸ்டி பாய் பெஸ்டி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது நமக்கு நெருக்கமான ஒரு தோழர் இல்ல தோழி. இந்த மாதிரி ஒரு கலாச்சாரத்தால இந்த காலகட்டத்தில் காதல்லாம் எப்படி பாதிக்கப்படுது அப்படின்ற ஒரு கதையை தான் சென்ற வாரம் நம்ம பேசியிருந்தோம். அதே மாதிரி உங்ககிட்டயும் நிறைய கதைகள் இருக்கலாம், இந்த கதையெல்லாம் வெளியே தெரியணும், எல்லாருக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் நம்ம.

அப்படின்னு நீங்க நினைக்கலாம். நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் எங்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கமா வந்து உங்களுடைய பெயர், தொலைபேசி எண், அதோட என்ன கதை நீங்க வச்சிருக்கீங்க, அந்த கதையோட கதை சுருக்கத்தை நீங்க எங்களுக்கு கொடுத்தாலே போதுமானது. உங்க கூட பேச, உரையாட, விழிப்புணர்வை ஏற்படுத்த நாங்க ரொம்ப தயாரா இருக்கோங்க. சரிங்க, 10:00 மேல் டிக்டாக் நேரலையில் இதுவா அதுவா அங்கம் இடம்பெற உள்ளது. அண்டர் ரேட்டட் பாடல்களை மட்டும் விரும்பி கேட்க போறீங்க, அதாவது நம்ம அதிகம் கேட்காத ஆனா ரொம்ப பிரபலமான நல்ல பாடல்கள் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி பாடல்களை. அடுத்த பாடல் நம்ம மலேசிய பாடல் ஒன்று, வெண்பா அப்படின்ற திரைப்படத்திலிருந்து, உன் இடத்தில் இதோ.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 10 மணி செய்திகளுடன் சிவசங்கரி கணபதி. பிரதமர் டத்தோசரி அன்வார் இப்ராஹிமுடன் அணுக்கமாக இணைந்து பணியாற்றும் அவாவை வங்காளதேச பிரதமர் தாரிக் ரஹ்மான் வெளிப்படுத்தியுள்ளார். மலேசியாவுடன் பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவதே இதன் நோக்கமாகும் என்று தாரிக் கூறினார். வங்காளதேசம் மலேசியாவுடனான பலதரப்பு உறவுகளை மதிப்பதாக அவர் தெரிவித்தார். மேலும் டத்தோசரி அன்வார் உடனான சந்திப்பு பரந்த ஒத்துழைப்பு, வட்டார செழிப்பு, முன்னேற்றம் ஆகியவற்றிற்கான கடப்பாட்டை மேம்படுத்தியுள்ளதாக தரைக் குறிப்பிட்டுள்ளார். மலேசிய வானிலை ஆய்வுத்துறை மெட் மலேசியா மெகாலா புயல் தொடர்பான எச்சரிக்கையை வெளியிட்டுள்ளது. இந்த புயலின் தாக்கம் சபாவின் குடாட் நகருக்கு வடகிழக்கே சுமார் 1616 கிலோமீட்டர் தொலைவில் உணரப்பட்டதாக மெட் மலேசியா அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. அந்த புயல் மணிக்கு 10 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் இந்த புயலால் நாட்டில் பாதிப்பு ஏற்படவில்லை என மெட் மலேசியா தெரிவித்தது. காசா போர் நிறுத்தம் செயல்படுத்தப்பட்டதையடுத்து இஸ்ரேலிய ராணுவ நடவடிக்கைகளால் 1021 பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டுள்ளனர். 2023 அக்டோபர் தொடங்கி அந்த பகுதியில் ஏற்பட்ட உயிரிழப்புகளின் எண்ணிக்கை 73,000 கடந்துள்ளதாக பாலஸ்தீன பிரதமர் அலுவலகம் வெளியிட்ட அண்மைய நிலவர அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனிடையே உதவிப் பொருள்கள் விநியோகத்தில் விதிக்கப்பட்ட கட்டுப்பாடுகள் தொடர்வதால் அங்கு மனிதநேயம் மோசமடைந்துள்ளதை அரசாங்க தரப்பு தெரிவித்துள்ளது. கடும் வெப்பம் காரணமாக ரயில் நிறுவனங்கள் தங்கள் சேவைகளை குறைக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளதாக பிரிட்டன் தெரிவித்துள்ளது. அந்நாடு முழுவதும் உள்ள ரயில் பயணிகள் கடுமையான பயண இடையூறுகளை எதிர்கொள்கின்றனர். கடும் வெப்பத்தினால் தோய்வடைந்த மேல்நிலை மின்கம்பிகள், கருகிய தண்டவாளங்கள் மற்றும் ரயில் பாதைகளில் ஏற்படும் தீ விபத்துகள் உள்ளிட்ட பல்வேறு சிக்கல்களை அந்நாட்டின் ரயில் போக்குவரத்து துறை எதிர்கொண்டுள்ளது. பயணிகள் தங்கள் பயணங்களை விவேகமாக திட்டமிடுமாறும் உடன் குடிநீர் கொண்டு வரவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். விளையாட்டு. மலேசிய கார்பந்து சங்கம் FAM தேசிய மகளிர் கார்பந்து சூழியல் அமைப்பை தொடர்ந்து வலுப்படுத்த திட்டமிட்டுள்ளது. 2026 ஃபீஃபா நிர்வாகிகளுக்கான திறன் மேம்பாட்டு திட்டத்தை ஏற்பாடு செய்வதன் மூலம் அணி மேலாண்மை மற்றும் நிர்வாகத்தின் வளர்ச்சியில் FAM கவனம் செலுத்தவுள்ளது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீணா கதிர்வேலு. வணக்கம்.

செய்திகளுக்கு பிறகு மீண்டும் இணைகின்றோம் காற்றின் மொழியில். இது இதுவா அதுவா அங்கத்திற்கான நேரம், அதாவது டிக்டாக் நேரலையில் நம்ம நேயர்களை எல்லாம் இணைஞ்சிட்டாங்க. உங்களுக்கும் வணக்கம். ஒளிபரப்பில் நம்மை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். சரிங்க, இதுவா அதுவா அங்கம் அண்டர் ரேட்டட் பாடல்கள், அதாவது அதிகம் பிரபலம் இல்லாத நம்ம அதிகம் கேட்காத பாடல்கள், ஆனா சிறப்பான பாடல்கள், அந்த மாதிரி பாடல்களை நீங்க விரும்பி கேட்க போறீங்க. புத்தம் புது பாடல்கள், 2007 பிறகு வெளியான பாடல்கள், இதெல்லாம் நம்ம சொல்லிடுவோம். அப்பதான் டிக்டாக் நேரலையில் நம்ம நேயர்கள் வந்து ஒரு சனம் அந்த பாடல் ஒளிபரப்ப முடியுமா அப்படின்னு கேட்பாங்க. எப்படிங்க முடியும், அது தீரா இசையில ஒளிபரப்ப வேண்டிய பாடல். நம்ம காற்றின் மொழியில புது பாடல்கள் தான் விரும்பி கேட்க போறோம். ஆக கேளுங்க, போட்டியை ஆரம்பிப்போம், பாடல்களை ஒளிபரப்புவோம். ஓரிரு பாடல்களுக்கு பிறகு நீங்க விரும்பி கேட்ட பாடல்களை கேட்கலாம். தொடக்க பாடல் சரண் நாராயணன் கொண்டு வராரு, இது

0: யாரோ இரவு 7 மணிக்கு மேலாம் சாப்பிட போறதில்லைன்னு
1: சொன்னாங்க போல. சும்மா சாப்பிடறப்பலே கண்ண வச்சுக்கிட்டு இருக்கிறது.
0: அஸ்வினி, கொடுத்த அந்த வேலையெல்லாம் இன்னைக்கே முடிச்சிடுறேன்னு சொல்லி இருந்தீங்கல்ல,
1: முடிச்சிருவீங்கல்ல? அதுதான், அந்த வேலையெல்லாம் நாளைக்கு காலையிலேயே உடனே முடிச்சிடலாம்னு நினைச்சேன். நாளைக்கு பாத்துக்கிறேன். ஐயோ, என்னோட கைபேசி விழுந்து உடஞ்சிருச்சு. இது இல்லாம என்னால இருக்கவே முடியாது. நான் என்ன பண்ண போறேன்?
0: பரவாயில்ல, விடுங்க, நாளைக்கு பாத்துப்போம். இப்ப என்ன அவசரம்?
1: எது நாளைக்கா?
0: ஒன்றே செய், நன்றே செய், அதுவும் இன்றே செய் அப்படின்னு நம்ம பெரியவங்க சும்மாவா சொன்னாங்க.
1: இப்படிக்கு பின்னால

0: இந்த பாடல ஜலஜ்னாக செட் செய்ய ஸ்டாரை அழுத்தவும். கட்டணங்களுக்கு உட்பட்டது.
1: ஹலோ ஹலோ ஹலோ ப்ளீஸ்

அழைப்பு வந்துச்சு ஆனா யாரும் பேசல பாத்தீங்களா, இந்த ஒண்ணுமே ஆகல அப்படின்ற பாடல் அனிருத் ரவிச்சந்தர் மற்றும் மாளவிகா மனோஜ் கொண்டு வந்தாங்க. டிக்டாக் நேரலையில் நம்ம நேர்கள் எல்லாம் சிறப்பான அண்டர் ரேட்டட் பாடல்களை விரும்பி கேட்டு இருக்காங்க. அதில் முதல் சுற்றில் இரண்டு பாடல்கள்ங்க, மொபைலா மொபைலா மற்றும் மாலை நேரம், இரண்டுமே நல்ல பாடல்கள். அதுல வந்து அதிக வாக்குகளை பெற்ற பாடல் அதுதான் நம்ம அடுத்து கேட்க போகின்றோம். நடிகை அனுஷ்கா அவங்களோட முதல் தமிழ் திரைப்படம் இல்லையா, அந்த திரைப்படத்தில் மறக்க முடியாத ஒண்ணுனா இந்த பாடல் தான். டி இமான் மற்றும் மாயா கொண்டு வராங்க இதோ.

நம்ம இதுவா அதுவா அங்கத்துல பாடல்கள்லாம் எப்படிங்க இருக்கு? அடுத்த சுற்றில் இரண்டு பாடல்கள், இந்த இரண்டு இசையமைப்பாளர்கள் அவங்க இசையமைத்ததுலேயே ரொம்ப இதமான பாடல்கள் ஒன்றை நீங்க வந்து கண்டுபிடித்து கொடுக்கணும்னா இந்த பாடல்களை சொல்லலாம். ஒன்று, பறவையே எங்கு இருக்கிறாய், நம்ம யுவன் சங்கர் ராஜா இசையில் கற்றது தமிழ் அப்படின்ற திரையிலிருந்து. இன்னொன்று, மனசுல சூரக்காத்தை குக்கு அப்படின்ற திரையிலிருந்து இசையமைப்பாளர் சந்தோஷ் நாராயணன் இவருடைய இசையமைப்பில் அதிகமான வாக்குகள், 400 வாக்குகளுக்கும் மேல் பெற்று திவ்யா ரமணி மற்றும் பிரதீப் குமார் கொண்டு வராங்க. இது

எப்படி இருந்ததுங்க அந்த பாடல்? பயணத்துல இருந்திருந்தீங்க, உங்களுக்கான பாடலுங்க அது. அப்படியே பயணத்தை அழகாக்கி இருக்கும். சரி, அடுத்த சுற்றில் கண்டேனே அப்படின்ற அந்த பாடல், இன்னொன்று கண்ணுக்குள்ள. இந்த கண்ணுக்குள்ள வந்து நம்ம சாய் அபயங்கரின் பாடல், ஆனா வெற்றி பெற்றது இன்னமும் கண்டேனே அப்படின்ற அந்த பாடல் தான். ஆனா இரண்டுமே வந்து நல்ல பாடல்கள், அதனால இரண்டு பாடல்களையும் அடுத்தடுத்து கேட்க போகின்றோம். கண்டேனே நம்ம மண்ணின் மைந்தர் டாக்டர் பர்ன் அவருடன் இணைந்து கிரிஷ் மற்றும் பிரசாந்தினி கொண்டு வராங்க. இதோ

நம்ம இசை அபயங்கர் கொண்டு வந்த பாடல் தாங்க அது. சரிங்க, இந்த இதுவா அதுவா அங்கத்தில் அண்டர் ரேட்டட் பாடல்கள்னு சொல்லிட்டோம். ஒரு நேயரோட பெயரை இன்று நம்ம குறிப்பிட்டு சொல்லியே ஆகணும். டிக்டாக் நேரலையில வந்தவங்க தான். அவங்களோட பெயர் மரீனா, சிராசை சேர்ந்தவங்க இன்று வந்தாங்கங்க. அண்டர் ரேட்டட் அப்படின்ற அந்த வார்த்தைக்கு அதற்கு ஏற்ற மாதிரி நிறைய பாடல்களை நமக்கு சொன்னாங்க. அவங்க சொன்ன பாடல்கள்லேயே மூன்று பாடல்கள் நம்ம இன்று ஒளிபரப்ப போகின்றோம். அடுத்த இரண்டு பாடல்களும் அவங்க சொன்ன பாடல்கள் தான். அதில் ஒன்று விழியிலே விழியிலே 555 அப்படின்ற திரையிலிருந்து, அடுத்து வந்து முதல் முறை உன்னை பார்த்தபோது அப்படின்ற அந்த பாடல். இந்த இரண்டு பாடல்கள்ல அதிகமான வாக்குகள் இந்த பாடல் தான். ஆனா இரண்டு பாடல்களையும் நம்ம கேட்டே ஹரிச்சரன் தான் கொண்டு வர்றாரு இரண்டு பாடல்களையும். அதில் இந்த பாடலை கூடவே சின்மயி மற்றும் பிளாசி கொண்டு வராங்க. இதோ

இந்த இதுவா அதுவா அங்கத்துல நம்ம நிறைவு பாடலை நெருங்கிட்டோங்க. இரண்டு பாடலுக்கு நடுவே போட்டி. ஒன்று ஜில்லென வீசும் பூங்காற்று அப்படின்ற இதமான பாடல், இன்னொன்று ஹே பேபி அப்படின்ற அந்த பாடல் ஏகன் திரையிலிருந்து. இதுவும் ஒரு நல்ல பாடல் தான். ஆரம்பத்தில இருந்து பார்த்தோம்னா இந்த முதலாம் மீன் கொண்ட பாடலுக்கு தான் வாக்குகள் வந்து கொண்டிருந்தது. ஆனா கடைசி ஒரு நிமிடத்துல எல்லாரும் என்ன நினைச்சாங்கன்னு தெரியல, இந்த ஏகன் திரைப்படத்தில் இடம்பெற்ற இந்த பாடலுக்கு தான் அதிக வாக்குகளை வழங்கியிருக்காங்க. அதனால சங்கர் மகாதேவன் குரலை நம்ம கேட்க போறோம். இதோ

0: கேக்குதுங்களா சார்?
1: நல்லா கேக்குதுமா, கத்தாதீங்க, மெதுவா பேசுங்க. யாரு யாரு
0: சார்? என் பையன் ஒரு 2 மணி நேரமா காணும் சார், ஒரே பதட்டமா இருக்கு சார்.
1: 2 மணி நேரமா காணுமா, இப்பதான் அழைக்கிறீங்க?
0: இல்ல சார், என் பையனை பத்தி சமூக வலைதளத்துல கொஞ்சம் அதிகமா பதிவு செஞ்சுட்டேன்னு இப்பதான் கொஞ்சம் பதட்டமா இருக்கு சார்.
1: அதிகமாவா? அதிகமானா
0: அதிகமானா அவனுடைய முதல் பல்லு, முதல் குளியல், முதல் பள்ளிக்கூட பேரு, ஐசி நம்பர் கூட நேத்துதான் பதிவு செஞ்சேன் சார்.
1: நேத்துதான் பதிவு பண்ணீங்களா? அப்ப இதுவே தாமதம் தான்
0: சார். நான் பிள்ளையை காணும் அவசரமா பேசிட்டு இருக்கேன், நீங்க என்ன சார் ஒரு இது இல்லாம பேசிட்டு இருக்கீங்க?
1: பின்ன என்னமா, லைக்ஸுக்கு ஆசைப்பட்டு பிள்ளையோட தனிப்பட்ட விவரங்களை பதிவு செய்யும் போது உங்களுக்கு பதறல, இப்ப பதறதா?
0: நினைவுகளுக்காக
1: பதிவு செய்யுங்க, தப்பு இல்ல. ஆனா பிள்ளைங்களுடைய தனிப்பட்ட விவரங்களை பதிவு செய்யாதீங்க.
0: புரியுதுங்க சார், சிறுவர்களோட பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். இப்ப
1: புரிஞ்சுகிட்டேன்.
2: யார் கூடவாவது பிரச்சனையா? ஆனா அவங்க கூட உங்களுக்கு அழகான தருணங்களும் இருந்திருக்கும்ல, அதை மட்டும் நினைச்சு பாருங்களேன். நீங்கள் இணைந்திருப்பது மின்னல் எஃப்எம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 11 மணி செய்திகளுடன் சிவசங்கரி கணபதி. மந்திரி பசார் மற்றும் முதலமைச்சர்களின் 149வது கூட்டம் இன்று தலைநகரில் நாடாளுமன்ற கட்டடத்தில் நடைபெற்றது. அக்கூட்டத்துக்கு பிரதமர் டத்தோசரி அன்பார் இப்ராஹிம் தலைமையேற்றார். மேற்காசியாவில் நிலவும் மோதல்களால் ஏற்பட்டுள்ள உலகளாவிய நிச்சயமற்ற நிலைக்கு மத்தியில் நாட்டின் பொருளாதாரத்தை வலுப்படுத்தவும் அதற்கு புத்துயிர் அளிக்கவும் மேற்கொள்ளப்படும் முயற்சிகள் தொடர்பில் இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. நாட்டின் மொத்த தொழிலாளர் எண்ணிக்கையில் சுமார் 6 விழுக்காட்டினர் மட்டுமே தற்போது தொழிலாளர் சங்கத்தில் இடம்பெற்றுள்ளதாக மனிதவள அமைச்சர் டத்தோசரி ஆர் ரமணன் தெரிவித்தார். இன்னும் பல தொழிலாளர்கள் இச்சங்கத்தில் இணைவது குறித்து முழுமையான புரிதல் இல்லை என்றார் அவர். தொழிலாளர் சங்கங்களின் பங்கு மிகப்பெரியது. அவை பிரச்சினைகளை தீர்ப்பதற்கான வழி மட்டுமல்ல, மாறாக சிக்கல் ஏற்படுவதை தடுக்கவும் வழிகோலுகிறது. 2026-2027 கல்வியாண்டின் முதல் தவணைக்காக நாடு முழுவதும் உள்ள பாலிடெக்னிக்குகளில் மொத்தம் 30,488 புதிய மாணவர்கள் பதிந்துள்ளனர். இது 125 விழுக்காட்டிற்கும் அதிகமான சாதனையை பதிவு செய்துள்ளதாக உயர்கல்வி அமைச்சர் டத்தோஸ்ரீ டாக்டர் ஜம்ரி அப்துல் காடிர் தெரிவித்துள்ளார். இந்த ஊக்கமளிக்கும் வரவேற்பு நுட்பத் தொழிற்கல்வி டிவேட்டின் மீது மக்கள் கொண்டுள்ள நம்பிக்கையை புலப்படுத்துவதாக அவர் கூறினார். அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ செவ்வாய்க்கிழமை ஐக்கிய அரபு சிற்றரசை சென்றடைவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேற்காசிய போரினால் கடுமையாக பாதிக்கப்பட்ட முக்கிய நட்பு நாடுகளுக்கு ஆதரவு தெரிவிக்கும் நோக்கில் வளைகுடா நாடுகளின் சுற்றுப்பயணத்தின் முதல் கட்டமாக அங்கு பயணம் மேற்கொள்கிறார். ஜப்பான் பயணிகளின் வசதியை மேம்படுத்தும் வகையில் 2030ஆம் ஆண்டுக்குள் விமான நிலையங்களில் உள்ள அனைத்து சுங்க அறிவிப்புகளையும் இலக்கவியல் மயமாக்க திட்டமிட்டுள்ளது. அந்நாட்டிற்கு வருகையளிக்கும் வெளிநாட்டு பயணிகளின் எண்ணிக்கையை ஆண்டுக்கு 60 மில்லியனாக உயர்த்துவதை நோக்கமாக கொண்டு இந்நடவடிக்கை செயல்படுத்தப்பட உள்ளதாக நிதியமைச்சு கூறியது. விளையாட்டு 2026 உலகக்கிண்ண கார்பந்து எல் குழுநிலை ஆட்டத்தில் நாளை இங்கிலாந்து கானாவுடன் அதிகாலை 4 மணிக்கு பொருதும் வேளை பனாமாவுக்கும் குரோஷியாவுக்கும் இடையிலான ஆட்டம் காலை 7 மணிக்கு தொடங்கும். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் அனிபாஸ்தினால் ராயப்பன். வணக்கம்.

மலரும் நினைவுகளுக்கான நேரம். இன்று செவ்வாய்க்கிழமை 11:00 ஆக ஒரு நேயரின் விருப்ப பாடல்கள் கடிதம் வழியாக நமக்கு கிடைக்கப்பெற்ற பாடல்கள். இன்று நம்ம கூட தாப்பாவைச் சேர்ந்த ஐயா திரு மாணிக்கம் நடேசன் அவர்தான் இணைய போறாரு. அவர் கூட பேசுவதற்கு முன்பாக அவர் விரும்பி கேட்ட ஒரு இரு பாடல்களை கேட்டுட்டு ஐயா கூட பேசலாம். தொடக்க பாடல் ஏ எம் ராஜா கொண்டு வராரு. இதோ

0: மீண்டும் இணைகின்றோம் காற்றின் மொழியில். மலரும் நினைவுகளுக்கான நேரம் அது இல்லையா? செவ்வாய்க்கிழமைகளில் ஒரு நேயர் தெரிவு செய்த பாடல்கள், கடிதம் வழி நமக்கு கிடைக்க பெற்ற பாடல்கள். அந்த வகையில இன்று நம்ம கூட யார் இணைந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, தாப்பாவை சேர்ந்த மாணிக்கம் நடேசன் அவர்கள் தான் இணைந்திருக்காரு. வணக்கம் ஐயா.
1: வணக்கம் ஐயா. வணக்கம்,
0: எப்படி இருக்கீங்க?
1: உங்க ஆசீர்வாதம் சிறப்பா இருக்கு.
0: நீங்க தான் எனக்கு ஆசீர்வாதம் வழங்கணும், ஆனா நான் நீங்க சொல்றத பார்த்தா நான் உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கற மாதிரி இருக்கு.
1: நல்ல மனிதர்கள்ட்ட இருந்து ஆசீர்வாதம் பெறுறது நல்லது தானே?
0: கண்டிப்பா, ஆனா உங்களோட ஆசீர்வாதமும் வேணும் எனக்கு, அப்பதான் அந்த உரையாடல் ரொம்ப சிறப்பா போகும்.
1: நிச்சயமா.
0: சரிங்க ஐயா, அதாவது உங்களை பிடிக்கிறதே ரொம்ப கடினமாயிருச்சு எனக்கு. ஒரு வாரமா உங்களுக்கு அழைச்சு அழைச்சு சரியா இன்னைக்கு அழைப்பு எடுத்துட்டீங்க. அந்த அளவுக்கு பரபரப்பா இயங்கிட்டு இருக்கீங்களோ?
1: கொஞ்ச நாள உடம்பு சரியில்லை, கேஸ்ட்ரிக் வலி, அதனால பகல்ல கொஞ்சம் தூங்கிடுறது.
0: இப்ப சரியாயிருச்சா?
1: ஏறக்குறைய சரியாயிருச்சு.
0: இன்றைக்கு உங்க விருப்ப பாடல்கள் எல்லாம் கேட்டோன்னே நாளையில இருந்து உற்சாகம் ஆயிருவீங்க பாருங்க.
1: நிச்சயமா.
0: சரி சொல்லுங்க, மாணிக்கம் நடேசன் என்பவர் யார் அப்படின்னு சொல்லி எனக்கும் நம்ம நேயர்களுக்கும் அறிமுகப்படுத்திக்கங்க.
1: என் பெயர் மாணிக்கம், எங்க அப்பா பெயர் நடேசன். பிறந்த ஊர் வந்து சுங்காய். ஆசிரியராக பணி புரிஞ்சு இப்ப ஓய்வு பெற்று வீட்டுல இருக்கேன்.
0: ஆஹா, எத்தனை வருட காலம் ஆசிரியரா இருந்தீங்க?
1: 1968 இருந்து 2004 வரைக்கும். ஆரம்ப பள்ளி, ஆரம்ப தமிழ் பள்ளி. ஆமா, இடையில 22 ஆண்டுகள் தலைமை ஆசிரியர் இருந்திருக்கு.
0: எந்த பள்ளிக்கு?
1: நிறைய பள்ளிகள், தாப்பா, பீடோர், சுங்காய்.
0: இப்ப கண்டிப்பா நீங்க தலைமை ஆசிரியரா இருந்த பள்ளிகள்ல படித்த மாணவர்கள் நிறைய பேர் கேட்டுட்டு இருப்பாங்க ரொம்ப உன்னிப்பா இந்த உரையாடல.
1: அப்படிதான் நினைக்கிறேன், நிச்சயமா அவங்க கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அவங்கள்ட்ட சொல்லிட்டேன், ஓய்வு பெற்று இந்த ஆண்டோட 22 ஆண்டுகள் ஆச்சு.
0: அந்த ஓய்வு பெற்ற பிறகு அந்த ஒரு வாழ்க்கை எப்படி இருக்கு இப்ப?
1: உண்மையாவே வாழ ஆரம்பிச்சு ஓய்வு பெற்ற பிறகுதான்.
0: அதை பத்தி சொல்லணுமா நீங்க? ஏன்னா எல்லாரும் எப்போதும் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு இடத்துல உட்கார முடியல, வேலை செஞ்சு அந்த ஓய்வு பெற்ற பிறகு என்னமோ ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு. ஆனா நீங்க அதற்கு எதிர்மாறான ஒரு கருத்தை சொல்றீங்க. அப்ப உங்ககிட்ட இருந்து நாங்க கேட்கணும், நீங்க வாழ ஆரம்பிச்சதே ஓய்வு பெற்ற பிறகுன்னு சொல்றீங்களா, அது எப்படி?
1: வேலை செய்யும்போது பள்ளிக்கூடத்துக்காகவும் பிள்ளைகளுக்காகவும், சொந்த பிள்ளைகளுக்காக வாழ்ந்தாச்சு. அவர்கள்லாம் ஒரு ஒரு அவர்களுக்கெல்லாம் ஒரு வழிய காட்டியாச்சு. இப்ப நல்லா இருக்காங்க. நம்ம பிறகு யாரு எந்த பிரச்சனையும் இல்ல, பிக்கல் பிடுங்கல் இல்ல. எப்ப வேணாலும் எழுந்திருக்கலாம், எப்ப வேணாலும் தூங்கலாம், எங்க வேணாலும் போலாம்.
0: இப்ப ஓய்வு பெற்ற பிறகு திரு மாணிக்கத்துடைய அந்த அன்றாட நடவடிக்கைகள் என்னென்னவா இருக்கும்?
1: எழுந்திருக்கிறது பெரும்பாலும் லேட்டா தான் எழுந்திருப்பாங்க. 8 மணி.
0: 8 மணியே வந்து உங்களுக்கு வந்து தாமதமா எழுந்திருக்கீங்க அப்படின்னு சொல்றீங்க. காற்றின் மொழி படைக்கிறேன், வீட்டுக்கு போறது பின்னிரவு 2-3 ஆயிரும். அதனாலதான்
1: உங்க வேலை கடினமான வேலை, எங்களெல்லாம் அந்த மாதிரி செய்ய முடியாது.
0: ஐயோ, அப்படி நீங்க சொல்லிட முடியாது, எல்லா வேலையும் கடினம் தான்.
1: உங்க வேலை கடினம், கொஞ்சம் தப்பு நடந்தா பொதுமக்கள்
0: கொந்தளிச்சிருவாங்கன்றீங்களா?
1: அதேதான்.
0: சரிங்க, உங்க குடும்பத்தை பத்தி ஐயா, எத்தனை பிள்ளைகள் உங்களுக்கு? உங்க மனைவி?
1: ஒரே மனைவி தான்.
0: உங்ககிட்ட பேசுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு.
1: அவங்க
0: அவங்களோட பெயர்,
1: அவங்க பெயர் வசந்தா, அவங்க அப்பா பெயர் காளிமுத்து. அங்க ரெண்டு இங்க ரெண்டு கூட்டி கழிச்சா 4.
0: கூட்டி கழிச்ச நாள் இல்ல, கூட்டினா 4. மாணிக்கம் நடேசன் ஐயா வந்து ரொம்ப பாடல்கள் எல்லாம் 50களில் உள்ள பாடல்கள் தான் எழுதியிருக்காரு. ஆனா பேசுறது என்னமோ நம்ம ஜென்சி தலைமுறை மாதிரி தான் எங்கூட உரையாடிட்டு இருக்காரு. கண்டிப்பா நிறைய விஷயம் அவர்கிட்ட பேசி தெரிஞ்சுக்க போறோம் அவரை பற்றி. அதற்கு முன்னதாக ஒரு பாடலை கேட்டு விட்டு வரலாம். ஐயா சொல்லுங்க, தொடக்க பாடலாம் என்ன பாடல் ஒளிபரப்பலாம்?
1: தேவநாராயணன் பாட்டு, பாரதியாருடைய பாட்டு,
0: மங்கியதோர் நிலவினிலே.
1: அதேதான் ஐயா.

0: ஆண்டுகளுக்கு மேல்னே சொல்லலாம் ஆசிரியரா இருந்தீங்க அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, அந்த ஒரு காலகட்டம் எப்படி இருந்தது உங்களுக்கு?
1: ஒரு ஒரு பொறுப்பான காலம் கண்டிப்பா. நம்ம காலையில இருந்து பள்ளிக்கூடத்துக்கு முதல்ல போயிருந்தோம்.
0: ஆமா, தலைமை ஆசிரியர் வேற.
1: முதல்ல போயிருந்தேன். அது ஒரு கடினம், கடினம் சொல்ல முடியாது, ஒரு மகிழ்ச்சியான காலம் அது. தினந்தோறும் பிள்ளைகளை பாக்குறோம், பிள்ளைகளை பார்க்கும்போது நம்ம பிள்ளைகளும் நம்ம பிள்ளைகளையும் நல்ல மாதிரி கொண்டு வரணுமே அப்படின்னு கொஞ்சம் நிறைய பாட்டு எல்லாம் வாங்கியிருக்கோம்.
0: யாருகிட்ட?
1: பெற்றோர்கள்கிட்டதான். பிள்ளைகளை கண்டிச்சா வந்துடுறாங்க.
0: அந்த காலத்துல எப்படி இருந்ததா?
1: இருந்துச்சு.
0: சரி சரி. ஆமா, வருட வருடம் வந்து அந்த குழந்தைகளுடைய முகம் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஆனா எல்லாரையும் வந்து உங்களுடைய பிள்ளைகள் போல அரவணைத்து அவங்களுக்கு வந்து கற்பிக்க வேண்டும். இப்ப எப்படி இருக்கும், நீங்க ஓய்வு பெற்ற பிறகு உங்ககிட்ட படிச்ச அந்த பிள்ளைகள் எல்லாம் வந்து உங்களை பார்த்து பேசும்போது அந்த மாதிரி எல்லாம் நடக்கும் இல்லையா அடிக்கடி உங்களுக்கு?
1: ஆமா ஆமா, நடக்கும். சில பேர் என்ன பேர் சொல்லி படன்னு சொல்லுவோம், இப்ப சொல்ல முடியாது. வாங்க, சில பேர் அண்ணன் கூப்பிடுவேன்.
0: அண்ணன் கூப்பிடுவீங்களா?
1: அண்ணன் தான் கூப்பிடுவேன். மாணவர்களே, இப்ப இப்ப அவங்க பெரியவங்க இருக்காங்க, நல்ல நிலையில இருக்காங்க,
0: அதுக்குன்னு அண்ணன் கூப்பிடுவீங்க?
1: அண்ணன் தான் கூப்பிடுவேன். அவங்களும் சில பேர் வந்து தம்பின்னு கூப்பிடுவாங்க.
0: அண்ணன் தம்பி ஆயிட்டீங்களே நீங்க ஓய்வு பெற்ற பிறகு.
1: ஓய்வு பெற்ற பிறகு
0: உங்க மனைவிய பத்தி ஆரம்பத்துல சொல்லியிருந்தீங்க, அவங்கள நீங்க பார்த்த அந்த ஒரு காலகட்டம் எப்படி உங்களுக்குள்ள இந்த திருமண வாழ்க்கை ஆரம்பமானது, அதை பற்றி ஏதாவது?
1: பார்த்து பேசிட்ட பிறகுதான் காதலுக்கு ஆரம்பிச்சோம்.
0: ஓ, காதல் திருமணமா உங்களுடையது?
1: இல்ல, முத பேசிட்டாங்க, எல்லாம் சரியாயிடுச்சு. நான் என் ஊர் சுங்கை, அவங்க தாப்பா. பெற்றோர்லாம் பார்த்து பேசிட்டு அப்புறம் போற பழகி காதலாகி ஒரு வருஷத்துல கல்யாணம் முடிச்சிட்டோம். அவங்க படுக்க போயிட்டாங்க, சீக்கிரம் எழுந்திருக்கணும், மக வேலைக்கு போவாங்க.
0: ஓ, அதனால. எத்தனை வருட திருமண வாழ்க்கை உங்கள் இருவருடையது?
1: 53 ஆண்டுகள்.
0: இன்னும் ஒரு 7 ஆண்டுகள் நிறைவடைந்ததுன்னா அந்த 60ஆம் கல்யாணம் பண்ணிரலாமே.
1: அதுக்குதான் பிள்ளைங்க பிளான் பண்ணி வச்சிருக்காங்க, திட்டம் போட்டு வச்சிருக்காங்க.
0: சரி, அந்த ஒரு நிகழ்வும் வந்து ரொம்ப சிறப்பாக நடைபெற வேண்டும் அப்படின்னு சொல்லி அவங்கள பத்தி ஏதாவது சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? 53 வருடங்கள் உங்களோட துணைவியாரா இருந்திருக்காங்க, அவங்கள பத்தி ஏதாச்சும் குறிப்பிடணும் சிறப்பா அப்படின்னா?
1: அவங்க பிள்ளைங்க 4 பேரும் இன்னைக்கு நல்லா இருக்காங்க. பிள்ளைங்களோட வேலையை சொல்லிடுறாங்களே.
0: சொல்லுங்க.
1: முதல் பையன் வந்து பெண்ணங்க அறிவியல் பல்கலைக்கழகத்துல பேராசிரியரா இருக்காரு. ரெண்டாவது மக வந்து இங்க பக்கத்துல உள்ள தேசிய பள்ளியில ஆங்கில மொழி ஆசிரியரா இருக்காங்க. மூன்றாவது மக கம்பார் யூத்தார் யூனிவர்சிட்டில விரிவுரையாளராக இருக்காங்க. நான்காவது பையன் ஜாப் ஸ்ட்ரீட்ல மார்க்கெட்டிங் மேனேஜரா இருக்காரு.
0: ஆஹா, ஏறத்தாழ உங்க குடும்பத்துல ஒரு 80 விழுக்காடு வந்து ஆசிரியர்களா விரிவுரையாளர்களா தான் இருக்கீங்க. ரொம்ப மகிழ்ச்சிங்க ஐயா. சரி, இன்னும் நிறைய உங்களுடைய அனுபவங்களை பற்றி, உங்களுடைய கதைகளை பற்றி பேச போகின்றோம். அதற்கு முன்பாக இன்னொரு ஒரு பாடலை கேட்டுட்டு வரலாம். அடுத்ததா என்ன பாடல் கேட்க ஆசைப்படுறீங்க ஐயா?
1: ஏஎல் ராகவனுடைய பாட்டு, ஒரு முறை பார்த்தாலே போதும். ஒரு முறை பார்த்தா போதும்னு அவர் சொல்றாரு, எனக்கு ஒரு முறை பார்த்தா போதாது, அதனால தான் ஒரு வருஷம் சென்று கல்யாணம் பண்ணுறது.
0: ஒரு முறை பார்த்தால் போதாது, பாட்டை கேட்டுட்டு நம்ம பார்ப்போம். இந்த பாடல் ஒரு முறை கேட்டால் போதுமா போதாதான்னு அந்த பாடலை கேட்கலாம்.

0: இப்பெல்லாம் ஒரு ஆசிரியர் பணி அப்படின்னு சொல்லும் போது பிள்ளைகளுக்கு கற்பிக்கும் வகையிலும் சரி, இந்த கண்டிக்கும் வகையிலும் சரி, ரொம்ப மாற்றம் வந்துருச்சு அப்படின்றாங்க. உங்க காலகட்டத்தில் இருந்து இப்ப அப்படியே நீங்க திரும்பி பார்க்கும் போது பெரிய பெரிய மாற்றங்கள்னா என்ன சொல்லுவீங்க நீங்க?
1: கண்டிப்பா வேணும். கண்டிக்கிற முறையில தான் மாற்றம் வந்திருக்கு. இப்ப பிள்ளைகள்லாம் நவீனமான உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. எங்க காலத்துல அப்படி ஒரு ரேடியோ கூட கிடையாது வீட்டுல.
0: அப்ப எப்படிதான் பாடல்லாம் கேட்டீங்க நீங்க வீட்டுல?
1: பாடல்கள் வந்து எனக்கு இந்த பழைய பாடல்கள் விருப்பம் வந்து, நான் எஸ்ஆர்டி ஆசிரியர் பயிற்சியில இருக்கும்போது நிகழ்ச்சி நடத்துவோம், அப்ப பாடல்கள்லாம் பாடுவாங்க. அப்ப பழைய பாடல்கள்லாம் பாடும்போது எனக்கு ஆசை, பழைய பாடல்கள் நல்லாதான் இருக்கு, கருத்து நிறைய இருக்கு. அப்புறம்தான் அது மேல ஆசை வந்து வெறின்னு சொல்லலாம். அப்புறம் தான் கேட்க ஆரம்பிச்சேன். கேட்க ஆரம்பிச்ச உடனே அதை பாடலாம் சேர்க்கணும்னு ஆசை வந்துச்சு. நிறைய இணையதளங்கள்ல போய் தேடி.
0: ஆமா, உங்க கடிதம் பார்த்தேன், கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது. அதாவது என்ன சொல்லிருந்தீங்க, இந்த பாடல்கள்லாம் உங்ககிட்ட இருக்கான்னு தெரியல, வேணும்னா சொல்லுங்க, நானே அனுப்பி வைக்கிறேன் வேற சொல்லிருந்தீங்களா?
1: வச்சிருக்கேன், கைவசம் இருக்கு. தேடி ஆனா அது வந்து ஒரு புதையல் மாதிரி, பிறகு யாருக்காச்சும் பயன்படும்.
0: கண்டிப்பா. ஆனா சிக்கலே இல்லைங்க ஐயா, நம்ம இங்க மின்னல் பண்பலையில நீங்க எழுதிய எல்லா பாடல்களையும் வைத்திருக்கோம். இந்த எல்லா பாடல்களையும் உங்களுக்காக ஒளிபரப்ப போறோம்.
1: நேரம் பத்துமான்னு தெரியல.
0: நேரம் பத்திர மாதிரி எந்தெந்த பாடல்கள் ஒளிபரப்ப முடியுமோ அதை வந்து நம்ம ஒளிபரப்பிடலாம். நீங்க இந்த ஆசிரியர் பணி, இந்த மாணவர்கள் கல்வி கற்கும் முறை இதெல்லாம் பார்க்கும் போது, இந்த தொழில்நுட்பம் வளர்ந்து விட்ட இந்த ஒரு காலத்தில் இதெல்லாம் பார்க்கும் போது எனக்கு அபூர்வமா இருக்குப்பா, அந்த காலத்துல இதெல்லாம் இல்ல அப்படின்னு நீங்க வியந்து பார்ப்பது ஏதாவது இருக்கா?
1: கடைசியா இப்ப நிறைய செயற்கை நுண்ணறிவுன்னு சொல்றாங்க, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அது நிறைய இப்போ அதன் பயன்பாடு வந்து துரிதமா வளர்ந்துகிட்டு இருக்கு.
0: ஆமா, கட்டுரையெல்லாம் இப்பெல்லாம் ஒரு நிமிடத்துல எழுதி முடிச்சிடலாம்.
1: அது இப்ப நான் எதுவும் கடிதம் எழுதினா கூட மலையில எழுதி டைப் பண்ணி போட்டா அது அழகா திருத்தி சிறப்பா எடுத்து கொடுத்துரு.
0: ஆமா ஆமா, நீங்க பயன்படுத்தி பாத்திருக்கீங்களா?
1: தினதோட அந்த
0: பயன்படுத்தி தெரியுது. காலத்துக்கு தகுந்த மாதிரி உங்களை புதுப்பித்துட்டே இருப்பீங்களா?
1: புது செய்திகளை தெரிஞ்சுக்கணும், புதிய நுட்பங்களை படிச்சுக்கணும். என்னுடைய மூத்த மக வந்து சொன்னது ஐடி ஐடி பேராசிரியர், சைபர் செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட் வர அவரு சொல்லிக் கொடுப்பாரு.
0: பயன்படுத்தும் போது ஒரு பூரிப்பு இருக்கதான் செய்யும் எப்பவுமே.
1: நிச்சயமா ரொம்ப புதுசா இருக்கு, கனவுகள் கூட நினைக்கல இப்படி எல்லாம் வரும்.
0: ஆமா ஆமா, இன்னும் எதிர்காலத்துல ஒரு 50 வருடம் கழித்து என்னென்னலாம் வரப்போதோ
1: தெரியாது.
0: ஆமா, அந்த அளவிற்கு தொழில்நுட்பம் வளர்ந்து கொண்டே போகின்றது. உங்களுடைய பொழுதுபோக்குகள்னா என்னங்கய்யா?
1: குறைஞ்சது ஒரு நாளைக்கு ஒரு பழைய படம் பாத்துருவேன்.
0: ஒரு திரைப்பட விரும்பி அப்படின்னே சொல்லலாம் உங்கள.
1: பழைய படம், புது படம், பழைய படம் உள்ள இந்த தமிழ் மொழியோட அழகு அதுதான் இருக்கு.
0: எந்த நடிகர், எந்த இயக்குனருடைய திரைப்படங்களும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்?
1: நடிகர்னு சொன்னா சிவாஜி, மக்கள் திலகம், எம்ஜிஆர், இந்த காலத்து எம் கே தியாகராஜ பாகவதர், பி எஸ் சின்னப்பா படம் இடையில பார்த்தேன், மனசுந்தரின்னு ஒரு படம் நல்லா இருந்துச்சு. உச்சரிப்பு, தமிழ் உச்சரிப்பு, அவங்களுடைய
0: வசனம். நீங்க எழுதின பாடல்கள் தெரியுது, தியாகராஜ பாகவதரோட பாடல்கள் ஆரம்பித்து எழுதிருக்கீங்க. 40களில் வெளிவந்த பாடல்கள் கூட.
1: ஆமா,
0: இந்த தனித்துவமான ஒரு விஷயம் வந்து நம்ம காற்றின் மொழி நிகழ்ச்சிக்கு தான் இருக்கு. 8-12 மணி வரை பாத்தீங்கன்னா நேயர்களே, தியாகராஜ பாகவதரின் பாடல்களும் ஒளியேறும், சாயபயங்கரின் பாடல்களும் ஒளியேறும். அதுதான் காற்றின் மொழிக்கு, முக்கியமா அந்த மலரும் நினைவுகளுக்கு உள்ள சிறப்பு அப்படின்னே சொல்லலாம். சரிங்கய்யா, ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு உரையாடலா தொடர்ந்து பேசிட்டு இருக்கீங்க, ரொம்ப நன்றி. அடுத்த பாடலாம் என்ன பாடல் ஒளிபரப்பலாம்?
1: அடுத்த பாடல் வந்து உன் திருவிளையாடல் அறிவார் யார், அவர் திருச்சி ஐயா பாடினது.

0: இளைஞர்கள் முடிஞ்ச வரைக்கும் அவர்கள் எதிர்காலம் எப்படி இருக்க போகுது அதை இப்பவே யோசிச்சு வச்சுக்கணும். அவங்க பிள்ளைகளை எப்படி கொண்டு வரணும், நல்ல நிலைமை கொண்டு வரணும், அவங்களுக்கு என்ன தேவை, அடிப்படை தேவைகளை நம்ம கண்டிப்பா செஞ்சு கொடுக்கணும். ஏதோ பெத்தம் வளர்த்தன்னு போறதை விட்டுவிட்டு நம்ம குழந்தை நம்ம ரத்தம் அவங்களுக்கு எதிர்காலம் எப்படி இருக்கும் நம்ம போய் தீர்மானிச்சு கடமையை சரியா செஞ்சுட்டு வந்தோம்னா அவங்க நல்ல நிலையில இருப்பாங்க.
1: கண்டிப்பாங்க ஐயா.
0: இது பெற்றோர்கள் இளைஞர்களும் அது பெற்றோர்கள் கஷ்டப்படுறாங்களே பொருளாதாரம் இல்லாத நிலையில நமக்கு இப்படி செய்யறாங்களே அந்த உணர்வோடு அவங்க அவங்க கடமை
1: செஞ்சாங்கன்னா
0: நிச்சயமா நல்லா இருப்பாங்க.
1: என்னென்ன விஷயங்கள் மின்னல் பண்பலையில் உங்களுக்கு ரொம்ப பிடித்த விஷயங்கள்?
0: எனக்கு பிடிச்சது இந்த 2 மணிலிருந்து 3 மணி வரைக்கும், அப்புறம் 11 மணிலிருந்து 12 மணி வரைக்கும்
1: பழம் பாடல்கள் மட்டும்தான்
0: இடையிடையே கேட்பேன். வாகனத்துல போகும்போது திறந்து விட்டுட்டு மின்னல் எஃப்எம் இல்ல மின்னல் எஃப்எம்ல அவங்க இந்த நிகழ்ச்சி செய்யறவங்க அறிவிப்பாளர் நல்ல அருமையான நிகழ்ச்சி படிக்கிறாங்க. உச்சரிப்பு அவங்க தமிழ் மொழியோட பயன்பாடு சிறப்பா இருக்கு, ரொம்ப சிறப்பா.
1: கண்டிப்பாங்க ஐயா, கண்டிப்பா. ஏன் புது பாடல்கள் எல்லாம் கேட்க மாட்டீங்களா நீங்க?
0: புது பாடல்கள் ஒரே இறைச்சலா இருக்கும், என்ன பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப இறைச்சலா இருக்கும்.
1: இறைச்சல் இல்லாத பாடல்கள்
0: சில பாடல்கள் கேட்பேன்.
1: கேப்பீங்க அதுல ஐயா ஏதாவது ஒருவரை பற்றியோ பாடகரோ இசையமைப்பாளரோ குறிப்பிடத்தக்க ஒருவர்னா யார சொல்லுவீங்க?
0: பாடகர்னு SB அவருடைய பாடல் உன்னால் முடியும் தம்பி, அந்த பாடல் மறக்க முடியாது.
1: அப்பயும் நீங்க வந்து 80s இருக்கீங்க, இன்னும் 90-100 வரல. சரி, கண்டிப்பா வரணும். ஏன்னா ஒரு திரைப்படம் விரும்பின்னு சொன்னீங்க இல்லையா, பழைய படங்கள் நிறைய பாப்பீங்கன்னு. கண்டிப்பா புது படங்கள்லயும் சில திரைப்படங்கள்ல தமிழுடைய பயன்பாடு ரொம்ப சிறப்பாவே இருக்கு. கண்டிப்பா அந்த மாதிரி தமிழ் சினிமாக்களையும் நீங்க பார்க்க வேணும். தொடர்ந்து இந்த ஓய்வு காலம் ஒண்ணு வந்து உங்களுக்கு சிறப்பா அமைய வேண்டும். என்னையா அடுத்த கட்ட திட்டம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஏதாவது இருக்கா?
0: எனக்கு இடையில கொஞ்ச நாள் படிச்சேன், ஓய்வு பெற்ற பிறகு போய் உளவியல் படிச்சேன். அது உளவியல் படிக்கிற மூளை நம்ம கிட்ட இல்லாத போச்சு, அதனால 2 வருஷம் படிச்சுட்டு விட்டுட்டேன்.
1: பரவாயில்லையே, எத்தனை வயதுல படிக்க தொடங்கினீங்க?
0: ஒரு 60 வயது.
1: 60 வயதுல, அதாவது ஓய்வு பெற்ற பிறகு. சரி, அதுதான் என்ன இளங்கலையா இல்ல முனைவர் பட்டத்துக்கா?
0: இளங்கலை சார், டிகிரி கோர்ஸ் தான்.
1: அந்த எண்ணம் எப்படி தோணுச்சு உங்களுக்கு?
0: சும்மா இருக்குமே, வெட்டி வச்சனமா, ஏதாச்சும் படிக்கலாம் அப்படின்னு போய் படிச்சேன். ரொம்ப கடினமான பாடம் அது.
1: சரிங்கய்யா, ரொம்ப சிறப்பான உரையாடல் உங்களோட. உங்களை பற்றியும் இந்த முக்கியமா வந்து நீங்க வந்து எழுதின எல்லா பாடல்களும் வந்து 50-40 வெளிவந்த பாடல்களா தான் எழுதிருக்கீங்க. அந்த காலகட்ட பாடல்கள்னா ரொம்ப பிடிக்குமா உங்களுக்கு?
0: அது வந்து நான் சின்ன பையனா இருக்கும்போது தோட்டங்கள்ல திரை கட்டி படம் பார்ப்போம்.
1: ஆமா,
0: அந்த பாடல்கள் இப்ப கேட்கும்போது அந்த நினைவு தானாகவே அந்த பழைய நினைவுகள்.
1: வாசனை திரவியங்களை போலவே இந்த ஒரு சக்தி வந்து பாடல்களுக்கும் இருக்கு. நம்ம வந்து கடந்த காலத்திற்கே கூட்டி செல்லும் அந்த ஒரு சக்தி. அந்த மாதிரி பாடல்களையே வந்து இன்று தொடர்ந்து நீங்க கேட்க போறீங்க. சரிங்கய்யா, நிறைவு பாடலா என்ன பாடல் கேட்கலாம்?
0: சந்தன பாபா ஐயா பாடல், பாடி போடா ராஜா பொடி நடையாக
1: எனும் பாடலை நம்ம நிறைவு பாடலா கேட்கலாம். ரொம்ப மகிழ்ச்சி.

0: இடம்பெறுவது ஞான சுடர்.
1: ஞான சுடர் வழங்குபவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் அப்துல் காதிர் சிராஜி.
2: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரக்காத்துஹு. வாழ்க்கை பற்றிய புதிர்கள் ஏராளம் உள்ளன. அதில் ஒன்று மகிழ்ச்சியை தேடி மனிதனின் நீண்ட போராட்டம். ஏழை, பணக்காரன், அதிகாரம் படைத்தவர், பாமரன், அறிவாளி என எத்தனை விதமானவர்களை அழைத்து வந்தாலும் அவர்களுக்குள் எவ்வளவு வேறுபாடுகள் இருப்பினும் மகிழ்ச்சியை அவர்கள் தேடி அலைவது மட்டும் ஒரே பொது காரணியாக இருந்து வருகின்றது. வாழ்க்கையின் அழகு என்பது நீங்கள் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கின்றீர்கள் என்பதில் இல்லை, உங்களால் அடுத்தவர் எவ்வளவு மகிழ்ச்சியை அடைந்தார்கள் என்பதில் தான் இருக்கின்றது. மகிழ்ச்சி என்பது அது ஒரு பயணம், அது நிகழ்காலம். மகிழ்ச்சி என்பது ஏற்றுக்கொள்வது அல்ல, அது ஒரு முடிவு. ஒரு அழகான வசதி படைத்த ஆடம்பரத்தில் வாழும் ஒரு பெண் ஒரு கவுன்சிலிங் செய்பவரை காணச் சென்றாள். அவரிடம், என் வாழ்வு ஒரே சூனியமாக இருக்கின்றது, எவ்வளவு இருந்தும் வெற்றிடமாக நான் உணர்கின்றேன், அர்த்தமே இல்லாமல் இலக்கே இல்லாமல் என்னுடைய வாழ்க்கை சென்று கொண்டிருக்கின்றது, என்னிடம் அளவு கடந்த பணமும் சொத்தும் எல்லாம் இருக்கின்றது, இல்லாதது நிம்மதியும் மகிழ்ச்சியும் மட்டுமே, என் மகிழ்ச்சிக்கு ஏதாவது வழி சொல்லுங்கள் என்றால் அந்த பெண்மணியை கவுன்சிலிங் செய்பவர் அவரின் அலுவலகத்தில் தரையை கூட்டிக் கொண்டிருந்த ஒரு பணிப்பெண்ணை அழைத்தார். வசதியான அந்த பெண்ணிடம், நான் இப்பொழுது பணிப்பெண்ணிடம் எப்படி மகிழ்ச்சியை வரவழைப்பது என்று சொல்லப் போகின்றேன், நீங்கள் குறுக்கே எதுவும் பேசாமல் அவர் பேசுவதை மட்டும் கேளுங்கள் என்றார். பணிப்பெண்ணும் துடைப்பத்தை கீழே போட்டுவிட்டு ஒரு நாற்காலியில் அமர்ந்து சொல்லத் தொடங்கினார். என் கணவர் இறந்த 3வது மாதம் என் ஒரே மகன் விபத்தில் இறந்து போனான். எனக்கு யாரும் இல்லை, எதுவும் இல்லை, என்னால் உறங்க இயலவில்லை, சாப்பிட முடியவில்லை, யாரிடமும் சிரிக்க முடியவில்லை, என் வாழ்க்கையை முடித்துக் கொள்ளலாம் என நினைத்தேன். இப்படி இருக்கும்போது ஒரு நாள் நான் வேலை முடிந்து வரும்போது ஒரு பூனை என்னை பின்தொடர்ந்தது. வெளியே மழை பெய்து கொண்டிருந்தது. எனக்கு பூனையை பார்க்க பரிதாபமாக இருந்தது. அதை நான் என் வீட்டில் உள்ளே வரச் செய்தேன். குளிர் அதிகமாக இருந்ததால் நான் அதற்கு குடிக்க பால் கொடுத்தேன். அது அத்தனை பாலையும் குடித்துவிட்டு என் கால்களை அழகாக வருடிக் கொடுத்தது. கடந்து போன 3 மாதத்தில் நான் முதலாக புன்னகைத்தேன். நான் அப்பொழுது என்னையே கேள்வி கேட்டேன், ஒரு சிறு பூனைக்கு நான் செய்த ஒரு செயல் என்னை மகிழ்ச்சி அடைய செய்கின்றது எனில் ஏன் இதை பலருக்கு செய்து நான் என் மனநிலையை மாற்றிக்கொள்ளக் கூடாது என எனக்குள்ளேயே நானே யோசித்தேன். அடுத்த நாள் நோய்வாய்ப்பட்டிருந்த என் அடுத்த வீட்டு நபருக்கு உண்பதற்கு சிறிது உணவு கொடுத்தேன். அவர் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. அவரை மகிழ வைத்து நான் மகிழ்ந்தேன். இப்படி ஒவ்வொரு நாளும் நான் பலருக்கு உதவி அவர் மகிழ நானும் பெரும் மகிழ்வுற்றேன். இன்று என்னை விட நிம்மதியாக உறங்கவும் உணவை ரசித்து உண்ணவும் யாரும் இருக்கின்றார்களா என்பதே ஐயப்பாடு. மகிழ்ச்சி என்பது அதை மற்றவருக்கு கொடுப்பதில் தான் இருக்கின்றது என்பதை இந்த செயல்களில் கண்டுகொண்டேன். இதை கேட்ட அந்த வசதி படைத்த பெண் ஓலமிட்டு அழுதாள். அவளிடம் பணத்தை கொண்டு வாங்கக்கூடிய எல்லாம் இருந்தது, ஆனால் பணத்தால் வாங்க முடியாத மகிழ்ச்சி மட்டும் அவளிடம் இல்லை. எனவேதான் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள், உண்மையில் சகோதரர்கள் என்பவர்கள் பிற சகோதரர்களுக்கு மகிழ்ச்சியை உண்டாக்க வேண்டும். இதுகாலு சுரூரி அலா கல்பில் முஃமினி என்று கூறுவார்கள். மூமினான அந்த மனிதர்களுடைய உள்ளத்திலே சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்வார்கள். மரங்கள் கனிகளை தருவதைப் போல தங்களிடம் உள்ளதை இல்லாதவர்களுக்கு கொடுத்து மகிழ வேண்டும். பிறரை மகிழ வைத்து நாம் மகிழ வேண்டும். அப்போதுதான் உலகம் உங்களை கண்டு மகிழும். உங்கள் வாழ்க்கை நிறைவாக இருக்கும். முக மலர்ச்சியோடும் நம்பிக்கையுடனும் இன்று இரவு உறங்கி காலை சுபுகுக்கு எழுந்து புதிய நாளை துவங்க இறைவன் அருள் புரியட்டும். இனிய கனவுகளுடன் இரவு இதமாகட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
1: நேர்களே, இடம்பெற்றது ஞான சுடர். வழங்கியவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் அப்துல் காதிர் சிராஜி.
3: தயாரிப்பு அப்துல் கனி. ஹேஷ்டாக் பெருஞ்ஞாரான் ஜாக்கி.
4: நீ நல்ல ஃபேம், இளமை, புதுமை, இனிமை. ஆக இன்றைய காற்றின் மொழியும் ஒரு நிறைவை நாடுகின்றது. இன்றைய பாடல்கள், தகவல்கள், நம்ம பேசினது எல்லாமே உங்களை ரொம்ப கவர்ந்திருக்கும் அப்படின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. நாளைய நாள் எல்லாருக்கும் ரொம்ப சிறப்பான மகிழ்ச்சியான நாளாக அமையட்டும். மீண்டும் வேறு ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகின்றேன். நான் பிரவீன்குமார் முனுசாமி. சலாம் மலேசியா மடானி.

இன்றைய பாடல் தொகுப்பு நளினி அச்சுதன்.

கதிப்பமா என்ன மாதிரி பல கலைஞர்களை அறிமுகம் பண்ணியிருக்காங்க. ஒரு வாரமோ கதைப்பமால திறமைகள் மட்டும் பேசட்டும்.

0: அப்பே இருக்கா இல்லையா?
1: காதல் தோல்வியில இருந்து மீண்டு வர்றது என்ன அவ்வளோ கஷ்டமா?
0: சரி, சொந்தக்காரங்களை பார்த்தா எங்க தான் ஒளிவீங்க?
1: ஆண்கள் அழக்கூடாதுன்னு இன்னுமா நினைக்கிறீங்க?
2: வயசாக்குதுன்னு பயமா இருக்கா?
0: அது என்ன சமையல் அறையினா இன்னும் பெண்கள் தானா?
1: கல்யாணத்துக்கு வரும் 20 பேர் தான் கூப்பிடுறீங்களா?
0: எப்படிங்க பாஸ் பாஸ் கொஞ்சம் சத்தம் போட்டா வேலையை விட்டு போயிடுறீங்களா?
1: எங்க போனாலும் என்ன பண்ணாலும் எல்லாமே கொண்டேனா? உங்களுக்கே நல்லா இருக்கா?
0: ஜென் அல்பாவோட அப்பா அம்மாவா இருக்கிறது அவ்வளவோ கஷ்டமா இருக்கு.
1: நட்புல பொறாமை இல்லைன்றீங்க.
3: பாட்காஸ்ட்ல பேசுறதுக்கு இவ்வளவு விஷயம் இருக்குங்க.
0: சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணிக்குங்க மின்னல் FM இன் சமூக ஊடகங்களில் மின்னல் பாட்காஸ்ட்.

0: முதலீடு முதல் பெரிய வெற்றி வரை வணிகத்தின் நுணுக்கங்கள், வியாபாரத்தின் ரகசியங்கள், இன்றைய தொழில்துறையின் சமீபத்திய நகர்தல்கள். திங்கட்கிழமைகளில் காலை 9:15 வணிகர்
1: உழைப்புக்கு இங்கு உரிய வழி இருக்கு.

மின் நல்ல ஃபேம் இளமை புதுமை இனிமை காலத்தால் அழியாத ஹிந்தி பாடல்கள் பாடல் தொகுப்பு நளினி அச்சுதன்

0: மதானி உங்களுக்காக எரிபொருள் பயன்பாடு சீராக்க அணுகுமுறை குறித்து விளக்குகின்றார் அல் சுல்தான் அப்துல்லா பஹாங் மலேசிய பல்கலைக்கழக தொழிலியல் தொழில்நுட்ப புல பேராசிரியர் முனைவர் காந்தி பிரகாஷ் மணியம்.
1: தற்போது தனியார் துறையினரும் இந்த வீட்டிலிருந்து வேலை செய்யும் திட்டத்தை அமல்படுத்தியே வருகின்றனர். மற்ற தனியார் துறையினர் இதை அமல்படுத்த வேண்டும் என்று பிரதமர் கேட்டுக்கொண்டார். இதனால் எரிபொருள் பயன்பாட்டினம் தேவையை குறைக்கலாம். ஆக எல்லா திட்டமும் வந்து மக்களின் நலம், நாட்டின் பொருளாதாரம், இந்த இரண்டையும் கருத்தில் கொண்டே நாம் எடுத்து வருகிறோம். குடும்பத்தில் உள்ளவர் எடுத்துக்கொண்டால் ஒரு 5 பேர் வேலைக்கு செல்கிறார்கள் என்றால் மாதத்திற்கு இவர்கள் 1000 லிட்டர் எண்ணெயை பயன்படுத்த கட்டாயம் வரும். இவர்கள் 5 பேரில் ஒரு 3 பேர் வீட்டிலிருந்தே வேலை செய்யும் முடிவு இருந்தால் கிட்டத்தட்ட 600 அதாவது 60 விழுக்காடு எண்ணெய் பயன்பாட்டை அந்த ஒரு குடும்பம் மட்டும் செயல்படுத்த முடியும்.
0: உங்களுக்காக
2: இளமை புதுமை இனிமை

0: உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மினல் எஃப்எம் கேட்கணுமா?
1: புரியுது புரியுது,
0: இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மினல் எஃப்எம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க சிக்கல்? சரியாச்சு. உங்கள் வீட்டு ஸ்மார்ட் டிவியின் கருப்பு திரையில் நெருப்பாய் மினல் எஃப்எம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் காலை 6 மணி செய்திகளுடன் பூங்குழலி வீரன். பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தலைமையில் நேற்று நாடாளுமன்ற கட்டடத்தில் 149வது மந்திரி பசார் முதலமைச்சர் சந்திப்பு நடைபெற்றது. மேற்காசிய போரினால் எழுந்துள்ள நிலைத்தன்மையற்ற சூழலை தொடர்ந்து நாட்டின் பொருளாதாரத்தை புதுப்பிக்கும் முயற்சிகள் குறித்த கலந்துரையாடல் முக்கிய கவனம் பெற்றதாக பிரதமர் கூறினார். 2026-2027 கல்வியாண்டிற்கான பாலிடெக்னிக்கின் மாணவர் பதிவு 125 விழுக்காட்டிற்கும் மேல் அதிகரித்துள்ளது. நேற்று நாடு முழுவதும் 30,488 புதிய மாணவர் பாலிடெக்னிக்குகளில் பதிவு செய்ததாக உயர்கல்வி அமைச்சர் டாக்டர் ஜம்ரி அப்துல்காடிர் தெரிவித்துள்ளார். இது நுட்பத்திறன் கல்வி தீபேட் மீதான மக்களின் நம்பிக்கை அதிகரித்துள்ளதற்கு சான்று பகர்வதாக அமைச்சர் கூறியுள்ளார். மலேசியா உயர் திறனுடைய பல்வேறு பொருளாதார துறைகளில் ஐக்கிய அரபு சிற்றரசுடனான வியூக ஒத்துழைப்பை வலுப்படுத்த எண்ணம் கொண்டுள்ளது. பெட்ரோலிய எரிவாயுத்துறை, செயலணியல், லாஜிஸ்டிக், பெட்ரோலிய வேதிமம் ஆகிய துறைகளிலும் ஒத்துழைக்க விருப்பம் தெரிவித்துள்ளது. உயர் மதிப்புள்ள வணிக முதலீட்டு தொழில்துறை மேம்பாட்டை உந்தச் செய்வதை அந்த ஒத்துழைப்பு நோக்கமாக கொண்டுள்ளது என முதலீட்டு வர்த்தக தொழிலமைச்சு கூறியுள்ளது. ஈரானின் பொது விமான போக்குவரத்து வாரியம் அந்நாட்டின் மேற்கு பகுதியில் உள்ள வான்வெளியை மீண்டும் திறப்பதாக அறிவித்துள்ளது. அதன் கிழக்கு பகுதி வான்வெளியை போன்று தற்போது மேற்கு பகுதி வான்வெளியும் மீண்டும் 24 மணி நேரம் முழுமையாக செயல்பட தொடங்கியுள்ளதாக ஈரானிய அரசு ஊடகம் IRIB தெரிவித்துள்ளது. அமெரிக்க கருவூலத்துறை விடுவிக்கும் ஈரானுக்கான நிதி உதவி அமெரிக்க தயாரிப்பிலான உணவு விநியோகத்தையும் மருந்துகளை மட்டுமே வாங்குவதற்கு பயன்படுத்தப்பட கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளதாக அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். ஈரானில் ஏற்பட்டுள்ள மனிதநேய நெருக்கடி காரணமாக அந்நாட்டிற்கு தேவைப்படும் சோளம், கோதுமை, சோயா ஆகியவற்றின் ஏற்றுமதி மூலம் இந்த நிதி அமெரிக்க விவசாயிகளுக்கு பெரிதும் உதவும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். உலகக்கிண கார்பந்து. இன்று அதிகாலை நடைபெற்ற கே குழு நிலையிலான ஆட்டத்தில் போர்த்துகல் 5-0 எனும் கோல் கணக்கில் உஸ்பெகிஸ்தானை வென்றது. இப்போட்டியில் போர்த்துகல் அணியின் கேப்டன் கிறிஸ்டியானோ ரொனால்டோ 2 கோல் அடித்து புதிய உலகக்கிண சாதனையை படைத்துள்ளார். இதற்கிடையில் எல் குழுவிற்கான ஆட்டத்தில் இங்கிலாந்தும் கானாவுக்கும் இடையேயான ஆட்டம் கோலின்றி நிறைவடைந்தது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் லோகேஸ்வரி கோபி. வணக்கம்.

0: நேரம் காலை மணி 6:03 தொடர்கின்றது தீன் சுவை கானங்கள்.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. நேர்களே, இன்றைய தீன்சுவை கானங்கள் எனும் நிகழ்ச்சியினை காரி அல் அஃபேஸ் உஸ்தாஸ் முகமது முபாரக் ரஷாதி அவர்கள் வழங்கும் சூரா அல் இஸ்ரா வசனம் 9 தொடங்குவோம்.
2: அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். எடுத்து எறியப்பட்ட சைத்தானிடமிருந்து அல்லாஹ்விடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோனும் ஆகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன்.
3: இன் ஹாதல் குர்ஆன யஹ்தீ லில்லதீ ஹிய அக்வம் வ

நிச்சயமாக இந்த குர்ஆன் மிக நேரான நீதமான பாதைக்கு வழிகாட்டுகிறது. மேலும் உங்களில் நம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் செய்பவர்களுக்கு மிகப்பெரிய நற்கூலி உண்டு என்று நன்மாராயம் கூறுகிறது.

0: நேயர்களே, இன்று நமது தீன்சுவை கானங்கள் எனும் நிகழ்ச்சியில் அல் ஹஃபீஸ் உஸ்தாத் முகமது முபாரக் ரஷாதி அவர்கள் வழங்கும் சிந்தனை துளிகள் சிலவற்றை செவிமடுப்போம்.
1: நேயர்களே, நமக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த வாய்ப்பை பயன்படுத்தக்கூடிய சமயத்திலே நிதானமாக நடந்து கொள்ள வேண்டும். நல்ல வாய்ப்புகளை பயன்படுத்தி நல்ல கல்வி ஞானங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். வாய்ப்பு என்பது இரண்டு வகையாக இருக்கிறது. ஒன்று தானாக வரக்கூடிய ஒரு வாய்ப்பு, அந்த வாய்ப்புகளை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். தானாக வரக்கூடிய வாய்ப்புகள் பல வகையாக இருக்கிறது. ஆரம்ப காலத்தில் நாம் சிறுவராக இருக்கும் பொழுது கல்வி வாய்ப்பு என்பது தானாக வருகிறது. நம்முடைய பெற்றோர்கள் நம்மை படிக்க வைக்கிறார்கள், நமக்கு கல்வி ஞானங்களை தருகிறார்கள். அந்த வாய்ப்பு வரக்கூடிய சமயத்திலே அந்த சிறிய பிராயத்தில் நல்ல முறையில் கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த தானாக வரக்கூடிய வாய்ப்பை எந்த மாணவர்கள் தவறவிட்டு விடுகிறார்களோ அவருடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய பரக்கத்தும் ரஹமத்தும் இல்லாமல் போய்விடுகிறது, கல்வி அறிவு இல்லாமலும் போய்விடுகிறது. அதனால் மிக கவனமாக இருக்க வேண்டும். எந்த மாணவர்கள் பள்ளிக்கூடத்திற்கு செல்கிறார்களோ அல்லது கல்லூரிக்கு செல்கிறார்களோ அங்கே எந்த கல்வியை கற்றுத்தருகிறார்களோ அதை நல்ல வாய்ப்பாக பயன்படுத்தி நல்ல முறையிலே படித்துக் கொண்டால் பிறகு தேர்வு எழுதக்கூடிய சமயத்திலே வெற்றியை அவர்கள் பெற முடியும்.

அடுத்து நல்ல வேலை என்பது தானாக வரலாம். அப்படி தானாக வரக்கூடிய சமயத்திலே அந்த நல்ல வேலையை எடுத்து செயல்பட வேண்டும். அந்த நல்ல வேலை வரும் பொழுது முதல் முதலில் அதிக ஊதியம் வர வேண்டும் என்று எதிர்பார்க்காமல் அதிக உழைப்பை கொடுத்து அந்த வேலையை சரியான அடிப்படையிலே செய்தால் மிகப்பெரிய வெற்றி என்பது இருக்கிறது. சிலர் அதனுடைய ஊதியத்தை கவனித்து இந்த வேலை வேண்டாம், வேறு வேலையை பார்த்து கொள்ளலாம் என்று அதை தட்டிவிட்டு விடுவார்கள். பிறகு வேலை தேடிக்கொண்டே இருப்பார்கள். வேலை கிடைக்காமல் மன வருத்தத்திற்கு ஆளாகி விடுவார்கள். அடுத்து அல்லாஹு தாலா நாம் கேட்காமல் அவன் நமக்கு ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறான். உடல் ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய சமயத்திலே அந்த ஆரோக்கியத்தை பயன்படுத்தி நல்ல விஷயங்களை நாம் செய்ய வேண்டும். அதே போன்று திருமணத்துடைய வாய்ப்பு என்பது தானாக சில வாலிபர்களுக்கு வரும். அந்த வாய்ப்பு வரக்கூடிய சமயத்திலே அந்த திருமணத்தை அவர்கள் நல்ல முறையிலே பொருந்தி கொண்டு திருமண வாழ்க்கையை அவர்கள் ஆரம்பம் செய்துவிட்டால் அது மிகப்பெரிய நன்மையாக இருக்கும். தானாக வரக்கூடிய அந்த வாய்ப்பை அவர்கள் தட்டிவிடக்கூடிய சமயத்தில் அவர்கள் எப்பொழுது அந்த வாய்ப்பை தேடுகிறார்களோ அந்த சமயத்தில் நல்ல பொருத்தமான மணப்பெண் அமையாமல் போய்விடுகிறது, அல்லது பொருத்தமான நல்ல மாப்பிள்ளை என்பது அமையாமல் போய்விடுகிறது. அதனால் வரக்கூடிய வாய்ப்புகளை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அடுத்து ஒரு வாய்ப்பு நமக்கு தானாக வராமல் இருந்தால் அந்த வாய்ப்பை நாம் உருவாக்க வேண்டும். இதுதான் இரண்டாவது வகை. சில சமயத்தில் நாம் ஓய்வெடுத்துக் கொண்டிருப்போம், எந்த ஒரு வேலையும் இருக்காது, ஆனால் ஒரு வேலையை நாம் உருவாக்கிக் கொள்ள வேண்டும், அல்லது ஒரு புத்தகத்தை படிக்க வேண்டும். நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்வதும் கூட நமக்கு நாமே ஒரு வாய்ப்பை உருவாக்கிக் கொள்வது, அல்லது ஏதாவது சுய தொழிலை செய்வது கூட ஒரு வாய்ப்பை உருவாக்கிக் கொள்வது. ஆக வாய்ப்பு தானாக வராவிட்டாலும் அந்த வாய்ப்பை உருவாக்கிக் கொள்ள

நேர்களே, நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எனக்கு எல்லாம் தெரியும் என்ற நிலையிலே அவர்கள் இருந்தார்கள். அல்லாஹு தஆலா ஹிலர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவரை சந்தித்து அவரிடம் கல்வி ஞானங்களை பெற வேண்டும் என்று அல்லாஹு சொன்ன பொழுது உடனே மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஹிலர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எங்கே இருப்பார்கள் என்பதை அல்லாஹுவிடம் கேட்டு அவர்களை தேடிச் சென்று அந்த கல்வி ஞானங்களை பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு வாய்ப்பை மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் உருவாக்க நினைத்தார்கள். அப்படி நினைத்து ஹிலர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சந்தித்தார்கள். எனக்கு ஒரு வாய்ப்பை தாருங்கள் என்று கேட்டபொழுது ஹிலர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், என்னோடு இருந்து கல்வி ஞானங்களை படிப்பதற்கு நீங்கள் சக்தி பெற மாட்டீர்கள். ஏனென்றால் நீங்கள் இயல்பில் கோப சுபாவம் படைத்தவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்று சொல்லக்கூடிய சமயத்திலே நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பை தாருங்கள், என்னை பொறுமையாளராக நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம், இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் அதற்கு உதவி செய்வான் என்று மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன போது ஹிலர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த வாய்ப்பை வழங்கினார்கள். இந்த செய்தியிலிருந்து எதை நாம் புரிய வேண்டும் என்று சொன்னால், ஹிலர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஆன்மீக கல்வியை அதிகம் கற்றவர்களாக இருந்தார்கள். அந்த கல்வியை அவர்களிடமிருந்து மூசா நபி பெறக்கூடிய அந்த ஒரு வாய்ப்பை தானாக உருவாக்கி கொண்டார்கள். நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கலீமுல்லாஹ் அல்லாஹ்விடம் பேசியவர்கள் என்ற சிறப்பு அம்சம் இருந்தாலும் கூட அவர்கள் ஷரியத் மார்க்க ரீதியான சட்டங்களை அதிகம் படித்தவர்களாக இருந்தார்கள். ஆக கல்வி ஞானம் என்பது விசாலமாக இருக்கிறது. அந்த கல்வி ஞானங்களை யாரிடம் வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ளக்கூடிய அந்த வாய்ப்பை ஒவ்வொருவரும் உருவாக்கிக் கொள்ள வேண்டும். அப்படி உருவாக்கி கொண்டு கற்றுக்கொண்டால் வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற முடியும். அந்த நிலையை எல்லோரும் உருவாக்கி கொள்ள வேண்டும்.

0: நேர்களே, இறைவன் எவரையும் அவரது சக்திக்கு மீறி சோதிப்பதில்லை. அவரவர் புரிந்த நன்மைகள் அவரவருக்கே உரியவை, அவரவர் புரிந்த தீமைகளும் அவரவருக்கே உரியவை. நல்லது நேர்களே, இன்ஷா அல்லாஹ் மீண்டும் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு.
1: தயாரிப்பு அப்துல் கனி, ஹேஷ்டாக் பெருஞ்ஞாரன் ஜாக்கிம்.
2: இளமை, புதுமை, இனிமை. யார்கிட்டயாவது எதையாவது சொல்லணுமா? நேரம் இல்லைங்க, உடனே சொல்லிருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் எஃப்எம்.
3: நேரம் காலை மணி 6:30.

0: நம்ம நேர்களுக்கு காலை வணக்கம். மற்றும் ஒரு புதன்கிழமை காலை பொழுதுல வணக்கம் இன்னல ரவின் திரேசா உங்களை சந்திக்க வந்திருக்கோங்க.
1: ஆமா, ஒரு இடைவெளிக்கு பிறகு மீண்டும் இணைகின்றோம். சரி, இன்றைய புதன்கிழமையானது இனிது ஒரு விடியலை உங்க எல்லாருக்கும் கொடுத்திருக்கோம். அதாவது இந்த ஒரு மாத காலகட்ட ரவின்
0: சரி
1: பிடிச்சிருக்கோ இல்லையோ, எல்லாரும் தூக்கத்தை தியாகம் செய்ய வேணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில இருக்கிறோம்.
0: அப்படி அப்ப நீங்க ரொம்ப தூக்கத்தை தியாகம் பண்ணிருக்கீங்க போல.
1: தியாகம் செய்யறதுதான்.
0: சரி, இது திருவள்ளுவர் ஆண்டு 2057, பிரபாப ஆண்டு, ஆணி திங்கள் 10 2026, ஜூன் 24 வந்திருக்கு புதன்கிழமை பொழுது. எப்போதும் போலதான் நல்ல ஒரு விடியல் நமக்கு இன்றைக்கு வந்திருக்கிறதுனால ஒரு நம்பிக்கை நிறைந்த நாள் வந்திருக்கு. எல்லாம் நல்லதா நடப்போம் அப்படின்னு எதிர்பார்ப்போம். நீங்க சொல்றது போல தூக்கமே இல்லாம வேலைக்கு போறதா இருந்தா பரவாயில்ல, கொஞ்ச நாள் தானே சரிப்படுத்திடலாம்
1: சூழலை. அதுவும் போர்த்துகல் ரசிகர்கள் வந்து அப்படியே எண்ணற்ற மகிழ்ச்சியில இருப்பாங்க. அதை பற்றி இன்றைய வணக்கம் இல்ல நம்ம நிறைய பேசலாம்.
0: ஆமா, வாங்க விநாயகர் பூச்சி பாடலோடு இன்றைய நிகழ்ச்சிக்குள்ள நம்ம போகலாம்.

0: மின் நல்ல ஃபேம் இளமை புதுமை இனிமை.
1: வணக்கம் மின்னலில் உங்கள் நாளை இன்னும் விறுவிறுப்பாக்க சுறுசுறுப்பாக்க உடற்பயிற்சி பயிற்றுனர் ஜெய் பிரபாகர்.
2: அனைவருக்கும் வணக்கம், நான் உங்க கோச் ஜெய் பிரபாகரன். ஸோ இன்னைக்கு என்ன ஃபிட்னஸ் டிப்ஸ் வந்து நான் கொடுக்க போறேன்னா ஹை நீஸ் பண்ணுவது. ஸோ ஹை நீஸ் வந்து எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு இடத்துல வந்து நீங்க நின்றுக்கணும். ஓகே, நின்றுட்டு உங்க கைகள் ரெண்டையும் வந்து நீட்டிட்டு உங்க மார்பு பகுதிக்கு நேரான வந்து நீங்க நீட்டிட்டு அதுக்கப்புறம் வேகமாக ஓடுவது போல் நீங்க செய்ய வேண்டும். ஸோ இதுதான் வந்து ஹை நீஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ஹை நீஸ் வந்து நீங்க 30 வினாடிகள் செய்யலாம், ஒரு 15 வினாடிகள் செய்யலாம், 3 செட்டு செய்யலாம். எப்போதும் நம்ம பண்ற சொல்ற மாதிரி அந்த 3 செட்டுக்கு வந்து நீங்க பண்ணலாம். இந்த ஹை நீஸ் வந்து எதுக்கு நல்லதுன்னு நீங்க பாத்தீங்கன்னா, உங்க இதய துடிப்புக்கும் நல்லது, அதுக்கப்புறம் வந்து இன்னும் நிறைய கேலரிஸ் வந்து பர்ன் பண்ணும் இந்த ஹை நீஸ் வந்து நீங்க காலையில செய்யறதுனால. நன்றி, இதோட நான் நாளைக்கு ஒரு ஃபிட்னஸ் டிப்ஸோட சந்திக்கிறேன்.
1: இப்போது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின் நல்ல ஃபேம்.

0: ரஜீப் குமார் அந்த பாடலை பாடிட்டு வணக்கம் இல்லை. சரி வாங்க, இன்றைக்கு நாளிதழ்கள் வந்திருக்கும் சில முக்கியமான செய்திகளை பார்க்கலாம். மக்கள் ஓசையில வருவதற்கு முன்பாக மலேசிய நண்பன்ல திரேசா காத்துக்கிட்டு இருக்காங்க. சொல்லுங்க திரேசா, என்ன செய்தி வந்திருக்கு?
1: ஆமா சரி, அரசு உதவி பெறும் தமிழ் பள்ளிகளுக்கு 2,80,00,000 நிதி உதவி பற்றிய செய்தி முதல் பக்கத்துல வெளிவந்திருக்கு. நாடு தழுவிய நிலையில் உள்ள அரசாங்க உதவி பெறும் தமிழ் பள்ளிகள்லாம் இருக்கலவே, இதுல வந்து 2,80,00,000 வெளியே மித்ரா வழங்குவதாக மனிதவள அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ ஆர் ரமணன் வந்து தெரிவிச்சிருக்கிறாரு. பள்ளிகளுக்கான தளவாட பொருட்களை வாங்கவும் மடானி கல்வி திட்டத்தின் கீழே துணை பாடங்களுக்கான உபகரணங்களை பெறவும் இந்த தொகை வழங்கப்படுகின்றது என்று சொல்லியிருக்கிறாங்க. தமிழ் பள்ளி மாணவர்களை இலக்கவியல் முயற்சிகளுக்கும் தயார்படுத்தும் திட்டமாகத்தான் இது அமைகின்றது. இதற்கிடையில வந்து இந்த பிரபோட் மடானி அப்படின்ற இந்த திட்டத்தின் கீழே வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட தமிழ் பள்ளிகள், தமிழ் பள்ளி ஆசிரியர்கள், அவங்களுடைய இந்த ஆசிரியரை இதெல்லாம் இருக்கு இல்லையா, இந்த மேசை நாற்காலிகள், அவங்களுக்கு தேவையான அந்த மின் விசிறிகள், இது போன்ற பொருட்களுக்கான நிதியுதவியும் வழங்கப்பட்டிருக்கு. அதுல அந்த மடிக்கடினி இதெல்லாம் கிடைக்கப்பெற்ற மாணவர்கள் வந்து உண்மையிலே இது உதவியா இருக்குன்னு அவங்க நன்றியை தெரிவிச்சிருந்தாங்க.
0: சரி வாங்க, மக்கள் ஓசைக்கு நம்ம போகலாம். அப்ப மாணவர்கள் மத்தியில் இந்த மனநல பாதிப்பு குறித்த பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமா இருக்குல்ல, அந்த மாதிரி இருந்து அடையாளம் காணப்படும் போது அதற்கான உடனடி நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு கல்வி அமைச்சர் சொல்லியிருக்காங்க. குறிப்பா பள்ளி நிர்வாகங்கள் இதற்கான உடனடி நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற ஒரு உத்தரவு வந்து கொடுத்திருக்காங்க. ஏன்னா இந்த விவகாரத்துல பார்த்தோம்னா சில சமயம் இந்த தீர்வுகள் வந்து ரொம்ப தாமதமா வழங்கப்படுது. அதனால பிள்ளைகளுக்கு ஆதரவா பள்ளி நிர்வாகம், ஆசிரியர்கள், பெற்றோர்கள் முக்கிய பங்கு கொடுக்கணும் அப்படின்னு வந்துட்டு கல்வி அமைச்சர் சொல்லியிருக்காங்க. அப்புறம் நம்ம இணையதளங்களுக்கு போகலாமா?
1: சரி, இணைய பக்கத்துல வந்து நம்முடைய சுகாதார அமைச்சு வெளியிட்ட ஒரு செய்தி தான், தனியார் சிகிச்சையகங்களில் செயல்பாடுகள் சந்தைகள் போட்டி தன்மையுடன் நீடிப்பதை உறுதி செய்ய சுகாதார அமைச்சு புற ஒப்பந்த சேவையை பயன்படுத்தி அவற்றின் செயல்பாடுகள் தரம் இதெல்லாம் தொடர்ந்து மக்களுக்கு இருக்கிறத வந்து உறுதிப்படுத்தும் அப்படின்னு சுகாதார அமைச்சு வந்து தெரிவித்திருக்கின்றது. குறிப்பா ஆரோக்கியமான சுகாதார பாதுகாப்பு சூழலை உருவாக்குவதற்கு தனியார் மருத்துவர்களின் நலனை பாதுகாப்பதற்கும் இந்த தலையீட்டு நடவடிக்கைகள் முக்கியமானது என சுகாதார அமைச்சர் டாக்டர் ஜுல்கிஃப்லி வந்து தெரிவிச்சிருக்கிறாரு.
0: அப்புறம் வந்து இன்னொரு செய்தி வந்திருக்கு, கோம்பா கப்பூங்களை பார்த்தோம்னா தாமன் புக்கி டேஸால ஒருத்தர் ராணுவ உடை அணிந்து பிறகு வந்து ஆயுதம் எடுத்து போடுற ஒரு காணொலி புகைப்படம் வந்து சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆகி அப்புறம் வந்து அங்குள்ள மக்கள்லாம் கொஞ்சம் பயந்து போயிருக்காங்க. யாரு இவர் திடீர்னு ராணுவ உடையில ஆயுதம் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி, ஆனா அவர் வந்து ராணுவ வீரர் இல்ல அப்படின்னு வந்துட்டு இப்ப வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு. இருந்தாலும் போலீசார் அந்த சம்பந்தப்பட்ட நபரை வந்து தேடிட்டு இருக்கிறதா தெரிவிக்கப்பட்டிருக்கு. நம்ம நாட்டுல திரேசா இந்த அனுமதியின்றி ராணுவம், கடற்படை அல்லது விமானப்படை சீருடைகளை அணிவது குற்றமாகும். அதனால இந்த நபர் மீது உண்மையாலுமே குற்றம் சாட்டப்பட்டால் நடவடிக்கை, கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்ற ஒரு விபரத்தை வந்து தெரிவித்திருக்காங்க.
1: ஒரு சில நேரங்களில் இந்த மாறு வேடம் அணிகிறது, இல்ல சில கதாபாத்திரங்களை ஈர்க்கிறது, இல்ல நம்ம நகைச்சுவை செய்யறோம் அப்படின்ற அடிப்படையில உண்மையிலேயே சீருடையை நம்ம அணிந்து செல்வது வந்து குற்றம். அதுக்கெல்லாம் வந்து முறைப்படி அனுமதி வேணும், அவங்க மட்டும்தான் அணியணும். இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கருத்தில் கொள்வது அவசியமான ஒண்ணு.
0: காத்து நீங்க கொஞ்சம் கவனம், மாறுவேஷத்துல போறீங்க, சரி. இன்றைக்கு நம்ம நேர்கள் அழைக்க போறாங்க. இரண்டு முக்கியமான ஆட்டங்கள், உலக கிண்ண கார்பந்தாட்ட ஆட்டங்கள் பார்த்தோம்னா நிறைவே அடைந்திருக்கின்றன. இன்றைக்கு வந்து போர்ச்சுகல் உஸ்பெகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான ஆட்டம் 5-0 அப்படின்ற கோல் கணக்கில் போர்ச்சுகல் வந்து வெற்றியை கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறமா இங்கிலாந்து கானா அணிகளுக்கு இடையிலான ஆட்டம் நடந்தது இல்ல திரிசா?
1: ஆமா, அது சுழியம் சுழியம் என்று எந்த ஒரு கோல் எனக்கும் இல்லாமல் சமநிலையில ஆட்டத்தை முடித்துக் கொண்டிருக்கின்றன. இப்போ நம்ம நேயர்கள்ட்ட கேட்க போறோம், யார் யாரெல்லாம் போர்ச்சுகல், இந்த பக்கம் உஸ்பெகிஸ்தான், இங்கிலாந்து அல்லது கானா அணியின் ஆதரவாளர்கள்? ஏன்னா இந்த ஆட்டத்தை அதிகாலையில பார்த்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதாவது ஏற்கனவே பொதுவா சொல்லுவாங்க கார்பந்து ஆட்டம்னா ஒரு பந்துக்கு என்ன 11 பேர் இப்படி குடுகுடு ஓடுறாங்களா அப்படின்னு. உண்மையிலேயே ரவீன், இன்று அதிகாலை போர்ச்சுகல் உஸ்பெகிஸ்தான் அணியோட அந்த ஆட்டம் இருக்கு இல்லையா, அனல் பறந்துச்சு பந்து ஒரு இடத்துல இல்லைன்னு பாத்துக்கங்களேன்.
0: அதுதான், அதனால போர்ச்சுகல் ரசிகர்கள் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருந்தா நமக்கு கொஞ்சம் அழைத்து பேசுங்க. அதே போல இங்கிலாந்து ரசிகர்களுக்கு கொஞ்சம் ஒரு கவலை இருக்கலாம், ஐயோ நம்ம எதிர்பார்த்த ஒரு கோலாவது வந்திருக்குமே அப்படின்னு பார்த்தா ரெண்டுமே சுழியத்துல வந்து முடிந்திருக்கிறதுனால இங்கிலாந்து ரசிகர்கள் கேட்டுட்டு இருந்தா நம்ம நிகழ்ச்சிக்கு கொஞ்சம் அழைத்து பேசுங்க. 2282 5733 அல்லது 4748.

0: குழந்தைங்க ரொம்ப குறும்போ ஐயோன்னு இருக்கா, சீக்கிரம் வளர்ந்துருவாங்க, இப்பவே ரசிச்சுக்கோங்க. நம்ம இணைப்பது மின்னல் எஃப்எம்.
1: வணக்கம், காலையிலே கதை பேசலாம். ஒரு நாள் 5 வயது சிறுவன் தன் அம்மாவிடம் கேட்டான், அம்மா வாழ்க்கையின் ரகசியம் என்ன? அம்மா புன்னகைத்து கொண்டே சொன்னால், எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்பதுதான் வாழ்க்கையின் ரகசியம். அன்று பள்ளிக்கு சென்ற சிறுவனிடம் ஆசிரியர் ஒரு கேள்வி கேட்டார், நீங்கள் வளர்ந்து பெரியவர்களான பிறகு என்ன ஆக விரும்புகிறீர்கள்? ஒரு மாணவன், நான் மருத்துவராக போகிறேன் என்றான். மற்றொரு மாணவன், நான் பொறியாளராக போகிறேன் என்றான். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பதில் சொன்னார்கள். ஆனால் அந்த சிறுவன் மட்டும் எழுந்து நின்று, நான் மகிழ்ச்சியாக இருக்க போகிறேன் என்றான். ஆசிரியர் சற்று கோபமாக, உனக்கு கேள்வி புரியவில்லையா என்று கேட்டார். அதற்கு அந்த சிறுவன் அமைதியாக சொன்னான், ஆசிரியரே, எனக்கு கேள்வி புரிந்தது, ஆனால் உங்களுக்கு வாழ்க்கை புரியவில்லை. அந்த பதில் கேட்ட அனைவரும் அமைதியாக நின்றார்கள். இந்த கதை நமக்கு சொல்லும் பாடம் என்ன? வாழ்க்கையின் அழகு நாம் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறோம் என்பதில் மட்டுமில்லை, நம்மால் மற்றவர் எவ்வளவு மகிழ்ச்சி அடைகிறார்கள் என்பதிலும் இருக்கிறது. மகிழ்ச்சி இருக்கும் இடத்தை தேடி அலைவதை விட நாம் இருக்கும் இடத்தில் மகிழ்ச்சியை உருவாக்க முயற்சி செய்வோம். பணம், பதவி, புகழ் இவை அனைத்தும் ஒரு நாள் மறைந்து போகலாம், ஆனால் நாம் மற்றவர் வாழ்க்கையில் உருவாக்கும் மகிழ்ச்சி என்றும் நிலைத்திருக்கும். மகிழ்ச்சியை தேடாதீர்கள், மகிழ்ச்சியின் காரணமாக மாறுங்கள். உங்கள் புன்னகை ஒருவரின் நாளை மாற்றலாம், உங்கள் அன்பு ஒருவரின் வாழ்க்கையை மாற்றலாம். மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம். நான் குணஸ்ரீ பாலோ.
2: மின்னல் எஃப்எம், இளமை, புதுமை, இனிமை.

0: கவிஞர் கண்ணதாசன் வரிகளை இடம்பெற்ற பாடலை கேட்டிருந்தோம். கவிஞர் கண்ணதாசன் அப்படின்னு சொல்லும் போது தமிழ் இலக்கியத்தின் ஒளி, உணர்வின் கவி, வாழ்க்கையின் தத்துவங்களை எளிய சொற்களால் உலகிற்கு சொன்ன கவிஞர் கண்ணதாசன் அவர்களின் பிறந்த நாளில் இன்று அவரை நினைவு கூறுகிறது மின்னல் எஃப்எம்.
1: மனித மனத்தின் காதல், துன்பம், நம்பிக்கை, ஆன்மீகம் அனைத்தையுமே தன் கவிதைகளில் உயிரோட்டமாக வடித்தவர் தான் அவர். இன்று அவர் இல்லை என்றாலும் அவரது வரிகள் நம் இதயத்தில் என்றும் வாழ்கின்றன. தலைமுறை தாண்டி கொண்டாடப்படும் ஒரு கவிஞர்.
0: அவரை பற்றி இன்றைக்கு வந்து அவருடைய பாடல்கள் நிச்சயமா இன்றைக்கு நாள் முழுக்க மின்னல இடம்பெறும். கேட்க மறந்துடாதீங்க. ஒரு கேள்வி கேட்டிருந்தோம், போர்ச்சுகல் ரசிகர்கள் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா, 5 கோல்கள் எடுத்திருக்காங்க. வில்மர்ஸ் வந்திருக்காரு, சொல்லுங்க வில்மர்ஸ்.
2: எனக்கு போர்ச்சுகல் தான் பிடிக்கும்.
0: போர்ச்சுகல்,
1: சரி, போர்ச்சுகல்னா அதிகாலை ஆட்டத்தை பாத்தீங்களா?
2: ஆமாக்கா, நல்லா இருந்துச்சு. ரொனால்டோ செம்மையா
0: விளையாண்டாரு. உங்களுக்கு பிடிச்சமான எந்த விளையாட்டாளர் வந்து கோல் புகுத்தினாரு?
2: கடைசியில
0: அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு, ஆனா அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருச்சு.
1: இன்று அதிகாலை நடைபெற்ற இந்த ஆட்டத்துல அவருக்கு கிடைத்த அந்த முதல்ல கோலை வந்து அவர் நழுவ விட்டுட்ட பிறகு ஒரு அபிநயம் பிடிச்சாரு இல்லையா, ஒரு அழகான ஒரு ஒரு காட்சி கொடுத்தாரு. எப்படி இருந்துச்சு? கொஞ்சம் மிஸ் ஆயிருச்சுன்னு சொன்னாரு, தெரிஞ்சா?
2: ஆமாக்கா, ஆமாக்கா, பாத்தேக்கா. அப்புறம் கேமரால ஐ அம் பேக் சொல்லிட்டாரு.
1: ஆமா,
0: சரி, அடுத்த ஆட்டங்கள்லாம் எப்படி இருக்கு, போர்த்துகல் யாரு கூட மோதுறாங்க அப்படி நம்ம பாப்போம். இதுவரைக்கும் உலக கிட்ட கார்பந்தாட்ட போட்டி அப்படின்னு பார்க்கும் போது மெஸ்ஸி தான் அதிக கோல்களை அடித்த ஒரு விளையாட்டாளரா இருக்காரு. 5 கோல்களை வந்து புகுத்தி இருக்காரு அர்ஜென்டினா சார்பா. த்ரீசா,
1: ஆமா, கிறிஸ்டியானோ ரொனால்டோ அப்படின்னு சொல்லும் போது ரவி, அவர் வந்து தொடர்ந்து 6 உலக கிண்ணங்கள்ல பங்கெடுத்து 6 உலக கிண்ணங்களையும் கோல் புகுத்திய ஒரு நட்சத்திர கார்பந்தாட்ட வீரர் அப்படின்ற ஒரு முத்திரையை அதிகாரப்பூர்வமா இன்று அதிகாலை ஆட்டத்துல வந்து அவர் பெற்றுட்டாரு. அதனால கிறிஸ்டியானோ ரொனால்டோ அவருடைய ரசிகர்கள் ஆழ்ந்த ஆனந்தத்துல கொண்டாட்டத்துல இருக்காங்கன்னு சொல்லலாம்.
0: சரி, இன்றைக்கு வந்து 4 நாட்டங்கள் வந்து அட்டவணையில வந்து பட்டியலிடப்பட்டிருக்கின்றன. 2 ஆட்டங்கள் நிறைவே கண்டிருக்கின்றன. 3வது கார்பந்த ஆட்டம் பார்த்தோம்னா பனாமா குரோஷியா அணிகளுக்கு இடையிலான ஆட்டம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் காலை 7 மணி தொடங்கவிருக்கின்றது.

0: பொருளாதாரத்தை உந்தச் செய்யும் முயற்சிகளில் அரசாங்கம் கவனம். நுட்ப திறன் கல்வி மீதான மக்களின் நம்பிக்கை தொடர்ந்து அதிகரித்துள்ளது. வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் காலை 7 மணி முதன்மை செய்திகளுடன் பூங்குழலி வீரன். பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தலைமையில் நேற்று நாடாளுமன்ற கட்டடத்தில் 149வது மந்திரிபசார் முதலமைச்சர் சந்திப்பு நடைபெற்றது. மேற்காசிய போரினால் எழுந்துள்ள நிலைத்தன்மையற்ற சூழலை தொடர்ந்து நாட்டின் பொருளாதாரத்தை புதுப்பிக்கும் முயற்சிகள் குறித்த கலந்துரையாடல் இதில் முக்கிய கவனம் பெற்றதாக பிரதமர் கூறினார். அத்துடன் எல் நினோவை எதிர்கொள்வதற்கான நாட்டின் ஆயத்த நிலையும் விவாதிக்கப்பட்டது. இந்த காலகட்டத்தில் நீர் விநியோகம், வேளாண் துறை, உணவு பாதுகாப்பு ஆகியவை பாதிப்படையக்கூடும். அத்துடன் அதீத வெப்ப ஆபத்தும் புகைமூட்டமும் ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் கணிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே இந்த கூட்டத்தில் காணப்பட்ட ஒற்றுமையும் இணக்கமும் மாநில அரசாங்கத்திற்கும் கூட்டரசு அரசாங்கத்திற்கும் இடையேயான உறவை வலுப்படுத்தும் என பிரதமர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். 2026-2027 கல்வியாண்டிற்கான பாலிடெக்னிக்கின் மாணவர் பதிவு 125 விழுக்காட்டிற்கு மேல் அதிகரித்துள்ளது. நேற்று நாடு முழுவதும் 30,488 புதிய மாணவர் பாலிடெக்னிக்குகளில் பதிவு செய்ததாக உயர்கல்வி அமைச்சர் டத்துஸ்ரீ டாக்டர் ஜம்ரி அப்துல்காடீர் தெரிவித்துள்ளார். இது நுட்ப திறன் கல்வி தீவேட் மீதான மக்களின் நம்பிக்கையை அதிகரித்துள்ளதாக அமைச்சர் கூறியுள்ளார். மாணவர் எண்ணிக்கை 30,000 கடந்துள்ளதை தொடர்ந்து அவர்களது இருப்பிடம் இதர தொடர்புடைய தேவைகளுக்கான நடவடிக்கையை எடுக்கும்படி பாலிடெக்னிக் சமூக கல்லூரி கல்வித்துறை தலைமை இயக்குநர் டாக்டர் ஷம்சூரி அப்துல்லாவுக்கு பணிக்கப்பட்டுள்ளது. இந்த வரவேற்பை தொடர்ந்து பாலிடெக்னிக்குகளில் சான்றிதழ் நிலையிலான பாடத்திட்டங்களை அதிகரிக்க அரசாங்கம் முயல்வதாக அமைச்சர் டத்துஸ்ரீ டாக்டர் ஜம்ரி கூறியுள்ளார். புடி மடானி இலக்கிடப்பட்ட டீசல் உதவித்தொகை திட்டத்தில் செயல்படுத்தப்பட்டுள்ள அடையாள அட்டை பயன்பாடு ஆண்டுக்கு 1 பில்லியன் லிட்டர் கசிவை மிச்சப்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுவதாக 2ம் நிதியமைச்சர் டத்துஸ்ரீ அமீர் அம்சா அசிசான் தெரிவித்துள்ளார். அத்துடன் உதவித்தொகைக்கான செலவுகளை குறைக்கவும் உதவும். மேலும் நாட்டின் எரிபொருள் விநியோகத்தின் நிலைத்தன்மையை உறுதிப்படுத்தும் என அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் மொத்த ஆள்பலத்தில் 6 விழுக்காட்டினர் மட்டுமே தொழிற்சங்கத்தில் இணைந்துள்ளனர் என மனிதவள அமைச்சர் டாக்டர் ரமணன் தெரிவித்துள்ளார். இந்த தொழிற்சங்கத்தின் முழுமையான பங்களிப்பையும் பலனையும் இன்னும் பலர் அறிந்திருக்கவில்லை என்பதை இது காட்டுகிறது. தொழிலாளர்களின் குரலை மட்டுமே இந்த சமூகம் பிரதிநிதிக்கவில்லை. மாறாக நியாயமான, அனைவரையும் உள்ளடக்கிய பொருளாதார மேம்பாட்டை உறுதிப்படுத்த அரசாங்கத்தின் வியூக பங்காளியாகவும் தொழிற்சங்கம் உள்ளதென அமைச்சர் கூறியுள்ளார். பேராக் மனோரா சுரங்கப்பாதையில் கடந்த வாரம் விரைவு பேருந்தை உட்படுத்திய சம்பவத்தில் துரித நடவடிக்கை எடுத்த கனவுந்து ஓட்டுநருக்கு அரசாங்கத்தின் சிறப்பு அங்கீகார சான்றிதழ் வழங்கப்பட்டது. அத்துடன் மலேசிய சாலை பாதுகாப்பு மன்றம் MKJR ஆதரவில் 10,000 ரிங்கிட் சன்மானமும் வழங்கப்பட்டதாக போக்குவரத்து அமைச்சர் ஆந்தனிலோ கூறினார். கடந்த 15ம் நாள் நிகழ்ந்த இந்த சம்பவத்தில் ஓங் தாக்மிங் 21 பயணிகளின் உயிரை காப்பாற்றினார். தமது பாதுகாப்புக்கு ஆபத்து இருந்த போதிலும் இந்த விபத்தை தவிர்க்க உதவிய அவருக்கு நேற்று நாடாளுமன்ற கட்டடத்தில் சிறப்பு பாராட்டு விழா நடத்தப்பட்டது. சட்டவிரோத மோட்டார் பந்தயத்தை களையும் முயற்சிகளை வலுப்படுத்துவதற்கான பல்வேறு பரிந்துரைகளை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முன்வைத்துள்ளனர். சிறப்பு மறுவாழ்வு திட்டம், ஓட்டுநர் உரிமத்தை ரத்து செய்வது உட்பட மாற்றியமைக்கப்பட்டுள்ள மோட்டார் சைக்கிள் விவகாரத்திற்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்க அவர்கள் பரிந்துரைத்துள்ளனர். 2026 திருத்தம் செய்யப்பட்ட சாலை போக்குவரத்து சட்டவரைவு நேற்று மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டது. இதைத் தவிர்த்து போதைப்பொருள், மதுபானம் உட்கொண்டு வாகனம் செலுத்துவதற்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என உறுப்பினர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். குற்றம் புரிபவர் பாதிக்கப்பட்டவரின் மருத்துவ செலவுகளை ஏற்க வேண்டும் என இந்த மசோதா மீதான விவாதத்தின் போது பல்வேறு பரிந்துரைகள் முன்வைக்கப்பட்டன. மலேசியா உயர் திறனுடைய பல்வேறு பொருளாதார துறைகளில் ஐக்கிய அரபு சிற்றரசுடனான வியூக ஒத்துழைப்பை வலுப்படுத்த எண்ணம் கொண்டுள்ளது. பெட்ரோலிய எரிவாயு துறை, செயலணியல், பெட்ரோலிய வேதிமம் ஆகிய துறைகளிலும் ஒத்துழைக்க விருப்பம் தெரிவித்துள்ளது. உயர் மதிப்புள்ள வணிக முதலீட்டு தொழில்துறை மேம்பாட்டை உந்தச் செய்வதை இந்த ஒத்துழைப்பு நோக்கமாக கொண்டுள்ளது என முதலீட்டு வர்த்தக தொழில் அமைச்சு கூறியுள்ளது. ஐக்கிய அரபு சிற்றரசிலிருந்து முதன்மையாக கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்யப்படுகிறது. கடந்த ஆண்டு இதன் மதிப்பு 11.15 பில்லியன் ரிங்கிட்டாக பதிவு செய்யப்பட்டது. மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: உலகத்தின் பார்வை ஒரே பந்தின் மீது. 2026 உலகக்கிண்ண கார்பந்து போட்டி. 48 நாடுகள், 104 ஆட்டங்கள். அனைத்து ஆட்டங்களையும் கண்டுகளிக்க இப்பொழுதே RTM கிளிக்கை பதிவிறக்கம் செய்யுங்கள். ஹேஷ்டேக் சத்து போலா சத்து துனியா.
0: ஈரானின் பொது விமான போக்குவரத்து வாரியம் அந்நாட்டின் மேற்கு பகுதியில் உள்ள வான்வெளியை மீண்டும் திறப்பதாக அறிவித்துள்ளது. அதன் கிழக்கு பகுதி வான்வெளியை போன்று தற்போது மேற்கு பகுதி வான்வெளியும் மீண்டும் 24 மணி நேரம் முழுமையாக செயல்பட தொடங்கியுள்ளதாக ஈரானிய அரசு ஊடகம் IRIB தெரிவித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து ஈரானிய வான்வெளி வழியிலான உள்நாட்டு விமானங்களும் பிற நாடுகளுக்கு செல்லும் மாற்று விமானங்களும் மீண்டும் தங்களின் சேவைகளை தொடங்குவதற்கு தேவையான அனைத்து நிபந்தனைகளும் முழுமையாக பூர்த்தி செய்யப்பட்டுள்ளன. இவ்வேளை ஈரானில் தற்காப்புக்கான ஏவுகணைகள் இல்லையென்றால் அந்நாடு காசாவை போல மாறியிருக்கும் என்று ஈரானிய அதிபர் மசூத் பெசஸ்கியான் தெரிவித்துள்ளார். மேலும் அந்நாட்டின் ஏவுகணை திட்டம் குறித்த எவ்வித அச்சமும் ஏற்படவில்லை என அவர் திட்டவட்டமாக வலியுறுத்தியுள்ளார். தெஹ்ரானுக்கும் வாஷிங்டனுக்கும் இடையே நடைபெறும் பேச்சுக்களில் முக்கிய நடுவராக விளங்கும் பாகிஸ்தானுக்கு அலுவல் பயணம் மேற்கொண்டுள்ள பெசஸ்கியான் எந்தவொரு சூழ்நிலையிலும் ஈரான் அதன் தற்காப்பு திறன்கள் குறித்து பேச்சுக்கள் நடத்தாது என குறிப்பிட்டுள்ளார். இதற்கிடையில் அமெரிக்காவும் ஈரானும் இணைந்து கையெழுத்திட்ட ஆரம்பகட்ட ஒப்பந்தத்தில் ஏவுகணைகள் குறித்து எந்தவொரு குறிப்பும் இடம்பெறவில்லை என்பதை பாகிஸ்தான் பிரதமர் ஷபாப் ஷெரீப் உறுதிப்படுத்தினார். அமெரிக்க கருவூலத்துறை விடுவிக்கும் ஈரானுக்கான நிதி உதவி அமெரிக்க தயாரிப்பிலான உணவு விநியோகத்தையும் மருந்துகளையும் மட்டுமே வாங்குவதற்கு பயன்படுத்த கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளதாக அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். ஈரானில் ஏற்பட்டுள்ள மனிதநேய நெருக்கடி காரணமாக அந்நாட்டிற்கு தேவைப்படும் சோளம், கோதுமை, சோயா ஆகியவற்றின் ஏற்றுமதி மூலம் இந்த நிதி அமெரிக்க விவசாயிகளுக்கு பெரிதும் உதவும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். புதிய அணுசக்தி கட்டமைப்பு ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக ஈரானிய எண்ணெய் விற்பனைக்கு அமெரிக்க நிதியமைச்சு 60 நாட்களுக்கு தற்காலிக உரிமத்தை வழங்கியதைத் தொடர்ந்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. லித்துவானிய பிரதமர் இங்கா ருகினி தனது தலைமையிலான அரசாங்கத்தை கலைப்பதாக அறிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து ஆளும் கூட்டணியில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் புதிய அரசாங்கத்தை அமைக்க வழி செய்துள்ளன. ருகினியின் பதவி விலகலைத் தொடர்ந்து புதிய பிரதமரை முன்மொழிய அதிபர் கிதானாஸ் நசுஹெடா 15 நாள் அவகாசம் உள்ளது. ஆளும் கட்சியான லித்துவானியா சமூக ஜனநாயக கட்சியின் தலைவர் மிடாவுகாஸ் சின்கேவிசியஸ் பிரதமர் பதவிக்கான வேட்புமனுவை ஏற்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதிபர் நவ்சேடா ருகினி அரசாங்கத்தின் பதவி விலகலை ஏற்றுக்கொண்டார். விளையாட்டு 2026 உலக கிண்ண கார்பந்து இன்று அதிகாலை நடைபெற்ற கே குழு நிலையிலான ஆட்டத்தில் போர்த்துகல் அணி 5-0 கோல் கணக்கில் உஸ்பெகிஸ்தானை வென்றது. இப்போட்டியில் போர்த்துகல் அணியின் கேப்டன் கிறிஸ்டியானோ ரொனால்டோ 2 கோல் அடித்து புதிய உலக கிண்ண சாதனையை படைத்துள்ளார். மற்றொரு ஆட்டத்தில் எல் குழுவில் இங்கிலாந்தும் கானாவும் கோலின்றி ஆட்டத்தை நிறைவு செய்தன. பனாமாவுக்கும் குரோஷியாவுக்கும் இடையேயான ஆட்டம் சற்று முன் தொடங்கியது. பொருளாதாரத்தை உந்தச் செய்யும் முயற்சிகளில் அரசாங்கம் கவனம். நுட்ப திறன்கல்வி மீதான மக்களின் நம்பிக்கை தொடர்ந்து அதிகரித்துள்ளது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் லோகேஸ்வரி கோவி. வணக்கம்.
1: வரலாற்றில் இன்று
2: 1968 இன்றைய நாளில் பஹாங் குவந்தானில் குவந்தான் வான்படை தளத்தை மாநில ஆட்சியாளர் சுல்தான் அபுபக்கர் ரியாதுடின் அல் முஅசம் ஷா அதிகாரப்படியாக திறந்து வைத்தார். அரச மலேசிய வான்படை தியூடியமின் இந்த தளம் வான்படை விமானிகளுக்கு பயிற்சி வழங்கும் வகையில் நவீன வசதிகளுடன் அமைக்கப்பட்டது. தபுவான் ஜெட் விமானப்படையினரும் S-61A-4 உலங்கூர்தி படைப்பிரிவினரும் இந்த தளத்தில் முதலில் பணியமர்த்தப்பட்டவர்களாவர். குவந்தான் மலேசியாவின் மைய பகுதியில் அமைந்துள்ளதாலும் அதன் வியூக முக்கியத்துவத்தாலும் விமானப்படையின் ஜெட் தளமாக தேர்ந்தெடுக்கப்பட்டது. இந்த இடம் அவசர கால விரைந்து நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கும் நாட்டின் அமைதியையும் பாதுகாப்பையும் உறுதிப்படுத்தும் வகையில் கண்காணிப்பு பணிகளை திறம்பட மேற்கொள்வதற்கும் பெரிதும் உதவுகிறது.
3: தேசிய பழஞ்சுவடி காப்பகத்தின் தகவல் இது. மேல் விவரங்களுக்கு www.archive.gov.my

0: நம்ம நிகழ்ச்சி கேட்கிற உங்களுக்கு ரவீன் திரேசாவின் காலை வணக்கம். புதன்கிழமை காலை பொழுது இன்றைய நாள் உங்களுக்கு அங்க நல்லா மலர்ந்திருக்கும், மகிழ்ச்சியா இருப்பீங்க அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். நல்ல ஒரு பசியாரும் உங்களுக்கு பிடிச்சமான பசியார சாப்பிடும் போது அன்றைய நாள் நமக்கு நல்லா இருக்குமா திரேசா?
1: ஆமா, ஏன்னா இந்த மனசு வயிறு நிறைவா இருக்கும் போதுதான் வேலை செய்யும் போது அப்படியே நிறைந்த மனதோட வேலை செய்ய முடியும். ஒரு சிலர் பார்த்தா காலையில பசியாரியா தவிர்த்துருவாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கவே கூடாது.
0: அதனால நல்லா இன்றைக்கு உற்சாகமா சாப்பிட்டுட்டு இன்றைக்கு இருக்கக்கூடிய வேலைகள் என்னென்னா இருக்கு அப்படின்றத திட்டமிட்டு கணக்கா செய்து முடிப்போம். இப்போ வந்து சுகாதார அமைச்சர் வந்து ஒரு தகவல் சொல்லியிருக்காரு, இந்த இலக்கவியல் மருத்துவ விடுப்பு சான்றிதழ் இது வந்து கொஞ்சம் டிஜிட்டலா இலக்கவியல் முறையில கொண்டு வர்றதுக்கு வந்து இப்ப தற்போது அரசாங்கம் வந்து பரிசீலித்து வருவதா தெரிவிக்கப்பட்டிருக்கு. என்ன நடந்திருக்குன்னா, அண்மையில வந்து ஒரு தாதியர் வந்து பிடிச்சிட்டாங்க. இவங்க என்ன பண்ணிருக்காங்க, இவங்க அப்படியே யாருக்கும் தெரியாம திருட்டுத்தனமா அவங்களோட நண்பர்கள் எல்லாம் வராங்க, பிறகு வந்து வெளியே எல்லாம் வரும்போது கொஞ்சம் பணம் கொடுத்து, சரி வாங்க உங்களுக்கு வந்து விடுப்பு சான்றிதழ் நான் எம்சி கொடுக்கறேன், நீங்க எடுத்துக்கங்கன்னு சொல்லி அந்த மாதிரி பண்ணனால கையும் களவுமா சிக்கி இப்ப அவர் வந்து விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால இப்ப என்ன சொல்லிருக்காங்கன்னாக்க, நிறைய வந்து இந்த மாதிரி பொய் சான்றிதழ்கள் எல்லாம் வந்துட்டு நிறைய பேர் தயாரித்து கொடுக்கறதுனால இதை கட்டுப்படுத்தணும், இதை குறைக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ஒரு முயற்சியை நம்ம நாடு எடுக்க போறாங்க.
1: இப்போ இந்த மருத்துவ விடுப்பு அப்படின்றது உண்மையிலேயே வந்து அவங்களுக்கு உடல் ஆரோக்கியம் வந்து சரியில்லை, சுகமில்லை அப்படின்ற ஒரு காரணத்தான் எடுக்கப்படுது. ஆனா பாருங்க, காலப்போக்குல அது எப்படி மாறிடுச்சு அப்படின்னா, சரி இன்றைக்கு எனக்கு இந்த வேலைக்கு போறதுக்கு எனக்கு வந்து விருப்பம் இல்ல மனசுல அப்படின்னா, அவங்களுக்கு சரி இவங்க கிட்ட போனா நமக்கு கிடைச்சிருமே சொல்லி போலியான மருத்துவ விடுப்புகள் வரதுனால இதனால என்ன நடக்குது அப்படின்னு உண்மையிலே தேவைப்படுறவங்க கொண்டு போய் கொடுக்கறப்ப இது உண்மையா போலியா அப்படின்னு யோசிக்க வைக்கிறதுல.
0: இது ரொம்ப நம்ம சின்ன விஷயமா பார்க்கிறோம், போலி மருத்துவ சான்றிதழ் அப்படின்னு. ஆனா இது ரொம்ப அதிகமா நடக்கும் போது அந்த சம்பந்தப்பட்ட நாடுக்கு உற்பத்தி திறன்ல அவ்வளோ பெரிய ஒரு இழப்பு ஏற்படுறதா தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதனாலதான் இப்ப வந்து சில நாடுகள் டென்மார்க், இங்கிலாந்து, தென்கொரியால என்ன பண்றாங்கன்னா திரேசா, இலக்கவியல் முறைக்கு மாறிட்டாங்களாம். உங்களுக்கு உடம்பு சரியா, இலக்கவியல் முறையில உங்களோட எம்சி எடுத்துட்டு வாங்க, எல்லாமே வந்து நாங்க சரிப்படுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அது கொஞ்சம் நம்ம கவனமா இருப்போம், இதெல்லாம் வந்துட்டு இந்த பொய் சான்றிதழ்லாம் கொடுத்து மாட்டி பிரச்சனை இதெல்லாம் தேவையாங்க இந்த வயசுல நமக்கு சொல்லுங்க.
1: ஒரு இடத்துல அடிப்படையில வேலை செய்றீங்கன்னா வருடாந்திர விடுமுறை இருக்கும், அல்லது வந்து அவசர விடுப்பு நீங்க எடுத்துக்கொள்ளலாம். இதெல்லாம் தாண்டி இந்த மருத்துவ விடுப்பு அப்படின்றது உண்மையிலேயே உடம்பு சரியில்லைன்னா மட்டும்தாங்க நீங்க எடுக்கணும். நீங்க இப்படி தவறா அதை பயன்படுத்தும் போது உண்மையிலேயே அவசர நிலையில நீங்க அதை பயன்படுத்த முடியாத ஒரு சூழல்ல போகுது. அதெல்லாம் கொஞ்சம் பாத்துக்கோங்க, உடம்ப நீங்க நல்ல மாதிரி பாத்துக்கிட்டீங்கன்னா இதெல்லாம் தேவையில்லை.
0: நம்ம வேலை செய்யற இடத்துல இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருந்துச்சுன்னா கூட மற்றவர்களுக்கு கொஞ்சம் என்ன நல்லது பண்ணலாம் அப்படின்னு பாருங்க. இவங்க பாருங்க, தாதியரா இருந்து கொஞ்சம் போலி சான்றிதழ் வந்துட்டு விற்பனை எல்லாம் செய்திருக்காங்க, மாட்டிக்கிட்டாங்க. இன்றைக்கு அதை பற்றி தான் கொஞ்சம் நம்ம பேச போறோம். நமக்கு தெரிந்தவர்கள் ஏதாவது இருப்பாங்க, எங்கேயாவது போனா அவங்க கை சும்மாவே இருக்காது. இப்ப உதாரணத்துக்கு வந்து அவங்க இப்ப வேலை செய்யற இடத்துல நிறைய இந்த பேனா புத்தகம் எல்லாம் வந்துட்டு இலவசமா இருக்கும், அது வந்து அவங்க அலுவலகத்துல பயன்படுத்துறதுக்கு வைத்திருப்பாங்க. ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்க, வீட்டுக்கு எடுத்துட்டு போவாங்க. அப்புறம் வந்து இந்த உணவுகள் எல்லாம் சில இடங்கள் நிறைய இருக்கும், அந்த உணவுகள் இவங்க சாப்பிட்டுட்டு நிறைய உணவுகள் இருக்கும், அதெல்லாம் வீட்டுக்கு எடுத்துட்டு போவாங்க. இந்த மாதிரி பழக்கம் சில இருக்கும்.
1: ஆமா, அதாவது உரிமை அப்படின்ற பேர்ல இருக்கிறத அங்க வச்சுட்டு போகலாம். ஒருவேளை நமக்கு தெரியாதுல்ல, அங்க வேறொருவருக்கு அது வந்து பயன்படுத்துறதுக்காக இல்ல அவங்க சாப்பிடறதுக்காக கூட இருக்கலாம். பரவாயில்ல, நம்ம நிறுவனம் தானே, நம்ம இடம் தானேன்னு சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் இலவசமா அள்ளி கொண்டு போகின்ற நபர்களை உங்கள யாராவது இருக்காங்களான்றதான் அழிச்சு எங்க கிட்ட சொல்ல போறீங்க.
0: இப்ப வந்து கழிவறைக்கு போறோம், அங்க வந்து இந்த டிஷ்யூ, இந்த மெல்லிலை தாள் இருக்கும், அதை எடுத்துட்டு வந்துருவாங்க. பாக்குறது எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துருவாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு தெரிந்தவர்கள், உங்களுடைய நட்பு வட்டத்துல யாராவது இருக்காங்களா கொஞ்சம் நீங்க அழைத்து சொல்லுங்க. இவங்களை வெளியில கூட்டிட்டு போனாலும் எங்களுக்கு அவ்வளவு அவமானமா இருக்கும்.
1: அழைத்து சொல்லலாம், 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8 என்ற எண்களுக்கு.

0: மின்னல் FM இளமை புதுமை இனிமை.
1: வணக்கம் மின்னலில் நிதி நிர்வாக ஆலோசனைகளுடன் நிதி நிர்வாக ஆலோசகர் கயல்.
2: பெரும்பான்மை மக்கள் பாத்தீங்கன்னாக்க இந்த வரவு வரும்போது என்ன செய்யணும்னா, முதல் இந்த பில்ஸ் எல்லாம் செட்டில் பண்ணுவோம். மிச்சம் எவ்வளவு இருக்கோ அதை வச்சுதான் அந்த மாதத்துக்கான வாழ்வியல நம்ம பயன்படுத்துவோம். அந்த எல்லாத்தையும் செலவு பண்ணி மிச்சம் மீதி எவ்வளவு இருக்கோ அதை தான் வந்து சேமிப்பாங்க. இல்ல சில நேரத்துல அறிவே இருக்காது. தவிர்க்க முடியாத ஒரு காரணத்தினால ஏதாவது ஒரு செலவு வந்துச்சுன்னா அந்த நேரத்துல அவங்களால சமாளிக்க முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகுது. சோ இதை வந்து எப்படி தவிர்க்கணும்னா, அந்த ரூல் ஆஃப் வாய்ன்னு சொல்லுவாங்க. வரவை வந்து இந்த வாய் ஷேப்ல மூணா பிரிக்கிறது. ஒன் தேர்ட் வந்து சேமிப்போம். அப்ப நம்ம இப்படி செய்யும் போது முதல் ஒரு செல்ஃப் டிசிப்ளின் உருவாகும். நம்ம அந்த ஒன் தேர்ட் குள்ளதான் செலவு செய்வோம். சோ இப்ப ஒரு டிசிப்ளின் வந்து நம்ம உருவாக்கிட்டோம்னா, நாளைக்கு என்ன பிரச்சனை திடீர்னு நம்மளுக்கு ஒரு ரிட்ரெஷ்மெண்ட் நடந்துச்சு, ஒரு வேலை போயிடுச்சு, இல்ல ஒரு உடல்நிலை குறைவானால வேலை செய்ய முடியலையோ, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இந்த சேமிப்பு தான் நம்மளுக்கு உதவி செய்யும். அதுக்கப்புறம் வந்துட்டு நல்ல ஒரு பேலன்ஸ் லோன் மேனேஜ்மெண்ட் சொல்லுவோம். இப்ப இந்த மாதிரி ஒரு பேலன்ஸ் இருந்தா தான் நம்ம மேனேஜ் பண்ண முடியும். இப்ப லெட்ஸ் சே ஒரு காடி மாத்தவோ இல்ல ஏதாவது செய்ய போறதுன்னா, கூட எங்கேயோ வரவு வந்தா மட்டும்தான்ோம்.
1: அன்பு உடலுக்கு ஆயுள் அதிகம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் FM.

0: பெற்றோர்களே, உங்க பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமா மாற்றலாம். மைன் ஆப்ஸ் இ-டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமை அல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைன் ஆப்ஸ் இ-டியூஷன். தொடர்புக்கு 1-0-9-7-2-9-1-9.
1: சரி, இன்றைக்கு புதன்கிழமை நம்ம பேசிக் கொண்டிருக்க ஒரு விஷயம், இதை பாக்குறதுக்கு ஒரு சின்ன விஷயம் மாதிரி தான் ரவி நமக்கு தெரியும், ஆனா அது வெளியிருந்து பார்க்கும் போது அவங்களுடைய ஒழுக்கம், பண்பு நலன், சமூக நடவடிக்கை இதையெல்லாம் காக்குது. ஒருத்தவங்க ஒரு இடத்துக்கு போனாங்கன்னு எது கிடைச்சாலும் சரி பரவாயில்ல, நமக்கு தான் உரிமை இருக்கு அப்படின்னு கையோடு எடுத்துட்டு வந்துடுறாங்க.
0: ஆமா, இப்ப தங்கு முடிதிக்கு போனா அங்க இருக்கிற இந்த ஷாம்பூ எல்லாம் வந்துட்டு தூக்கிட்டு வந்துருவாங்க. அப்புறம் வந்து சில நேரங்கள்ல வந்து இந்த முதல்ல சொல்லியிருந்தது போதும், கழிவறையில என்ன இருக்கும், இந்த மெல்லிலை தாள் டிஷ்யூ எல்லாம் அதெல்லாம் எடுத்து பேக்ல போட்டு எடுத்துட்டு வந்தாங்க. இந்த மாதிரி
1: போவாங்க இல்லையா, அவங்க சாப்பிடுறாங்களோ இல்லையோ, அவங்க தட்டுல பாக்குறதுக்கு முழுமையா இருக்குன்னு சொல்லி எல்லாத்தையும் எடுத்து வைத்துறாங்க. சாப்பிட்டு முடிச்சாலும் பரவாயில்ல, அதை கடைசியை கொண்டு போய் கொட்டும் போது தானே வலிக்கும்.
0: எங்க போனாலும் எதையும் விட்டு வைக்கிறது இல்ல. வேணும் வந்திருக்காரு, சொல்லுங்க வேணும்.
2: இந்த கதை வந்து ஆக்சுவலி நான் வந்து இப்ப வந்து ஸ்கூல் விட்டு டீச்சரா இல்ல, ஆனா நான் டீச்சரா இருக்கும் போது சொல்லமனுங்கால இது வந்து பிலி குருல நடந்த கதை. என்னன்னா அது ஒரு கூட்டமே இருக்காங்க, அந்த டீச்சர்ஸ் வந்து அவங்களுக்கு பேரு தப்பாவுன்னு வச்சிருந்தோம். தப்பாவுனா தப்பாவு நம்பர் ஒன், தப்பாவு நம்பர் டூ.
1: ஐயோ சொல்லுங்க, அவங்க எதுவும் மன வருத்தப்பட மாட்டாங்களா?
2: ஐயோ, அவங்களுக்கு அவங்களுக்கே தெரியும் அவங்கள தப்பாவுன்னு கூப்பிடுறோன்னு. அந்த டப்பால ஃபுல்லா எல்லா சாப்பாட கட்டி எடுத்து போயிருவாங்க.
0: ஆனா உங்களுக்கு சாப்பாடு எங்க இருந்து கிடைக்குது?
2: அதாவது இப்ப நம்ம ஜம்மு ஏதாச்சும் செய்யறோம்னா அவங்களுக்கு கண்டிப்பா அந்த டப்பா இருக்கும் அவங்க கையில.
1: அதனாலயே
2: அவங்களுக்கு தப்பாவுன்னு கூப்பிடணும். அதாவது யாருமே போய் எடுக்க மாட்டாங்க, அவங்க மூணு பேர் தான் இருப்பாங்க.
1: ஓ, மூணு பேர் இருக்காங்களா?
2: விரயமாகறது
1: அந்த நீங்க சொன்ன மாதிரி தப்பா 1, 2, 3 எடுத்து சொல்றது பரவாயில்ல தானே இல்லையா?
2: பரவாயில்லதான், இருந்தாலும் அவங்க வந்து சில நேரத்துல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த டீச்சர்ஸையும் சாப்பிட்டு முடிச்சிருக்க மாட்டாங்க. அது கடையில போயிட்டு எல்லாத்தையும் முடிச்சிருவாங்க, இருக்கிறதெல்லாம் எடுத்துருவாங்க.
0: அப்ப அது தப்பு தானே? சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா மிச்சம் இருந்தா சரி எடுத்துட்டு போறது தப்பு இல்ல.
2: ஆமா, கடைசியா இருந்து நீ எடுத்துட்டு போனா பிரச்சனை இல்ல, நீ வெள்ளனே போறதுக்கு இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு போயிருவாங்க.
0: அதனாலதான் சொல்றோம் 2-2-8-2-5-7-3-3-6-4-7-6

0: உங்களுக்கு எது பிடிக்கும்?
1: அது எங்களுக்கு தெரியாதா? நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நம் மின்னல் FM.
2: தொழில்நுட்ப துறையில் உங்கள் எதிர்காலத்தை உருவாக்க விரும்புகிறீர்களா? பினாங் பயோலிபாஸ் CSDC வழங்கும் ஃபியூச்சர் டெக் அகாடமியில் இணையலாம். தகவல் தொழில்நுட்பம், ஆட்டோமேஷன், துல்லியமான இயந்திர வேலைப்பாடு, இன்ஜினியரிங் மற்றும் தொழில்துறை சார்ந்த செய்முறை பயிற்சிகள் வழங்கப்படும் ஃபியூச்சர் டெக் அகாடமியில் இன்றே சேருங்கள். விவரங்களுக்கு www.futuretech.edu.my.
3: பெற்றோர்களே, உங்க பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமா மாற்றலாம். மைன் ஆப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமை அல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைன் ஆப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 1909 7219 19.
4: அப்புறம் வெளிநாட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கீங்க, எனக்கு எதுவும் வாங்கிட்டு வரலையா?
5: இல்ல, போற செலவே சரியா இருந்துச்சு.
4: ஆமா, ஒண்ணு வாங்குறது கூட 1000 காட்டு சொல்றீங்க நீங்க.
5: அப்புறம் நல்லா திருப்தியா சாப்பிட்டாச்சு, அடுத்து காசு கட்டுறது தானே?
4: அவங்க
5: செலவே சரியா இருக்குங்க.
4: இப்படி எல்லா செலவையும் ஒருத்தர் தலையிலே கட்டினா எப்படிங்க?
5: இப்படிக்கு
6: மடானி உங்களுக்காக
7: ஜூலை தொடங்கி டீசல் விலை லிட்டருக்கு 2 ரிங்கிட் 10 சென்னுக்கு குறைக்கப்படுகிறது. அடையாள அட்டையுடன் பெட்ரோல் வாங்கும் மலேசியர் அனைவருக்கும் ஒரே விலை என்ற முறையில் நாடளாவிய நிலையில் ஒருங்கிணைக்கப்படுகிறது டீசல் விலை.
6: மடானி உங்களுக்காக.
8: மனசு சரியில்லையா? இசை இருக்கு கேளுங்க. இசைய விடவா பெரிய மருந்து இருக்குன்னு நினைக்கிறீங்க? கேளுங்க, இது மின்னலப்பா.

0: வணக்கம். இன்னும் நேர்கள் இன்றைக்கு அழைத்து பேசிட்டு இருக்காங்க. இவங்களை வெளியில கூட்டிட்டு போனா ஏதாவது ஒரு பொருளை எங்கேயாவது எடுத்துட்டு வந்துருவாங்க, அந்த மாதிரி நேர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. சிவா வந்திருக்காரு, என்ன சொல்றாருன்னு கேப்போம்.
1: எங்க அக்கா வந்து எங்க நாங்க வெக்கேஷன் போனாலும் அந்த ஹோட்டல்ல உள்ள ஷாம்பு சீப்பு சில்ப்பு எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்துருவாங்க.
2: எதுவும் மிச்சம் வைக்கிறது இல்ல அங்க.
1: எதையும் மிச்சம் வைக்கிறது இல்ல. நாங்க எத்தனையோ தட்டி கேட்டோம், ஏங்க அதெல்லாம் இல்ல இன்க்ளூட், நம்ம இதெல்லாம் சேர்த்து தானே.
2: உரிமை உரிமை உரிமை அவங்க உரிமை இல்லாட்டுறாங்க அப்படித்தானே.
0: அங்க வந்து காஃபி அப்புறம் வந்து இந்த சர்க்கரை எல்லாம் கொடுப்பாங்க, அதெல்லாம் எடுத்துட்டு வந்துருவாங்களா?
1: ரவீன், ரூம்ல பெட் எதை தூக்க முடியாதோ அதை மட்டும் வச்சு
2: அதாவது நடமாடு அசையா சொத்து அசையும் சொத்துன்னு இருக்க மாதிரி தங்கும் விடுதிகள்ல எதெல்லாம் எடுக்க முடியுமோ எடுத்துட்டு வந்துருந்தா.
1: ஒரு தாட்டி த்ரேசா எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, நாங்க சைனா போயிருந்தோம். சைனால நினைக்கிறேன் அந்த ஹவுஸ் அந்த ரூம் கிளீனர் வந்து அந்த டிஷ்யூ பேக்க அப்படியே வச்சுட்டாங்க. அந்த டிஷ்யூ பேக்க எடுக்கு ஃபுல்லா எடுக்கணும்னு என்கிட்ட கேக்குறாங்க. இது நம்மளுக்கு தானே வச்சிருக்காங்க.
0: ஐயோ,
1: நான் சொன்னக்கா இல்ல, அது அவங்க சீலாப்பா வச்சுட்டு போயிருக்காங்க. நீ ஏர்போர்ட்ல நிக்கிறதுனா நீ ஒண்டி தனியா நின்றுக்க, என்னையும் சேர்த்து நிக்க வைக்காத.
2: நல்ல தம்பி.
0: ஆனா உங்க அக்கா உங்களை கூட்டிட்டு போயிட்டு என்னெல்லாம் பண்றாங்க பாருங்க.
1: ஆமா ரவி, நான் போகும்போதே சொல்லிதான் கூட்டு போவேன், தயவு செய்து சரி காஃபி எடுத்துக்கிறேன் ஓகே, சீப்போ கூட உனக்கு தேவையா?
0: அதுதான், நம்ம வீட்டுல இந்த மாதிரி ஒரு ஆள் இருந்தா நம்ம மனசு எப்படி சங்கடமா இருக்கும் தெரியுங்களா? வெளியில கூட்டிட்டு போகும்போது
2: என்னன்னா எங்க என்ன செஞ்சிருவாங்களோ அப்படின்னு ஒரு பயம் இருக்கு. சரி அஸ்வினி, நீங்க சொல்லுங்க அங்க என்ன நடக்குது?
3: அலுவலகத்துல இந்த மாதிரி இருக்கும், குறிப்பா விருந்து நாட்கள்ல. ஓகே, நாம வந்து நம்மள எல்லாருமே பொதுவா நல்லா சாப்பிடுறாங்கதான். நம்ம வந்து என்ன கருதி ஒரு நலன் கருதி ஒரு ஒரு அமௌண்ட் வச்சிருக்காங்களா, நம்ம என்ன பண்ணுவோம், நமக்கு தேவையானதை மட்டும் எடுத்து சாப்பிடுவோம். இந்த பர்டிகுலர் பர்சன் நான் சொல்ற ஆள் வந்து எல்லாத்துலயும் எடுப்பாங்க. அவங்க சாப்பிடுறாங்களோ இல்லையோ எல்லாத்துலயும் ஒன்னொன்னு எடுப்பாங்க. எடுத்துட்டு வந்துட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு அப்படின்னு அப்புறம் எல்லாத்துலயும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு ஏதாச்சும் நல்லா இல்லைன்னா அப்படியே வந்துட்டு
0: வச்சிருக்காங்க.
3: அப்ப நான் என்ன ஃபீல் பண்ணுவேன்னா, அது வச்சிருந்தா அது வேற யாருக்காச்சும் புடிச்சிருக்குமே, அவங்க சாப்பிட்டுருக்கலாமே, அது ஒண்ணு. அப்புறம் வெயிட் பண்ணுவாங்க எல்லாம் பண்ணிலாம் முடியிற வரைக்கும். சம்டைம்ஸ் வெயிட் கூட பண்ண மாட்டாங்க, கூட கூட எடுத்துட்டு இது என் பையனுக்கு பிடிக்கும், இது என் வீட்டுக்காரருக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அதிகமா எடுப்பாங்க. ஆனா ஒண்ணு சொல்றேன், எனக்கு நான் ஏன் ஆச்சரியப்பட்ட அந்த கேரக்டர்னா, அவங்க லைஃப் ஸ்டைல ரொம்ப எலிட்டா காட்டிக்குவாங்க. நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு காட்ட மாட்டாங்க. அவங்கள பார்த்தாலே எலிட் லைஃப் ஸ்டைல் மாதிரி இருக்கும், ஆனா பண்றது வந்து வேற ஆப்போசிட்டா இருக்கும்.
2: அதாவது ரொம்ப உயர்ந்த மாதிரி தன்னை வந்து வெளியில காட்டிக்கொள்றாங்க, ஆனா உண்மையில பார்த்தா இது என்ன, அந்த சில நேரங்களை சொல்லுவாங்களை ரொம்ப எளிமைப்படுத்தி என்ன இவங்க சிலர் தனமா நடந்துக்கிறாங்களா அப்படின்னு தோணுமா?
3: எக்ஸாக்ட்லி அப்படிதான்.
2: அஸ்வினியோட மனதில் உள்ள குமுறல்கள்லாம் கலையில கொட்டி தீர்த்துட்டீங்க தோழியே, இப்ப மனசு கொஞ்சம் லேசா இருக்கா?
0: அதாவது கேள்வி கேட்டா சரியான பதில் நாங்க சொல்றோம், எங்களுக்கு தெரியுதா?
2: சொல்லலன்னா
0: தண்டனை நீங்களே இன்றைக்கு கொடுத்துருங்க.

0: சரஸ் வந்திருக்காங்க. வணக்கம் சரஸ்.
1: வணக்கம்.
0: யாருக்கிட்ட என்ன கேள்வி கேட்க போறீங்க?
1: உங்ககிட்ட தான் கேட்க போறேன்.
0: என்கிட்டயா? சரி கேளுங்க.
2: செல்லம் கேளுங்க.
1: ஓகே, அந்த மீன் சம்பந்தப்பட்டது இது வந்து கேள்வி. ஊர்ல ஒரு மீன் இருக்கு, அது மரம் ஏறும், அந்த மீன் பேர் சொல்றீங்களா?
2: என்னது, மீன் மரம் ஏறுமா?
1: ஆமா.
0: ஒருவேளை அது வந்து கிளைம்பிங் பர்ச்சா? இ கேன் புயூ.
1: அது பேர் வந்து மட் ஸ்கிப்பர். இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். ஒருக்கா வந்து இந்த வெயில பத்தி கேட்டிருந்தா, அதோட த்ராட் எவ்வளவு பெருசு இருக்குன்னு.
2: ஓ சரி, நீங்க அறிவியல கொஞ்சம் புலி போல.
1: இல்ல, கொஞ்சம் கொஞ்சம் இதை தெரிஞ்சு வச்சிருக்கிறதுதான் நம்ம கேள்விக்கு போல.
2: பரவாயில்லையே, அது யோசிச்சிருக்கீங்களே. மீன் நாங்க குளத்திலயும் ஆற்றுலயும் கடல்லயும் பாத்துருப்போம். இதெல்லாம் தாண்டி மரத்துல நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா காலையிலயே, அதான் கொஞ்சம் யோசிச்சுட்டோம் நாங்க.
1: அது கேர்லயும் நடக்கும், அது போயிரு, அதனாலதான் மச்சிக்கிப்ப.
2: தவறு நடந்துருச்சு, என்ன செய்யலாம், என்ன தண்டனை கொடுக்கலாம்?
1: பாட்டு பாடுங்க, எனக்காண்டி ஒரு பாட்டு பாடுங்க. நல்ல பாட்டு,
0: நல்ல பாடலாம்.
2: இப்பவே பாடணுமா?
1: பாடுங்க.
2: பாடுங்க ரவி.
0: ஓ இப்ப சரி, நான் பாடுறேன், நீங்க கேளுங்க அப்புறமா.
1: நிச்சயமா.
0: நன்றி.
2: ஆரம்பிக்கலாமா ரவீன்? இன்னும் கொஞ்ச நேரத்துல ரவீன் பாட போறாரு, கேட்க நாங்கெல்லாம் ஆசையா இருக்கோம்.
0: ஓ ஐயோ, இன்றைக்குன்னு பார்த்து குரல் வேற சரியில்லையே.
2: இந்த காரணம் கிடையாது, பாடுறீங்க அவ்வளவுதான்.

0: மின் நல்ல ஃபேம் இளமை புதுமை இனிமை போக்குவரத்து தகவல்.
1: காலை மணி 7:57 வந்திருக்கும் போக்குவரத்து நிலவரங்களை பார்க்கலாம். பிராயிலிருந்து சுங்கைடுவா நோக்கி செல்லும் வழியில் வாகனம் ஒன்று பழுதாகி இருக்கின்றது. குறிப்பாக 138.3 அந்த இடத்துல வாகனங்கள் மெதுவாக நகர்கின்றன. அதுக்கப்புறமா கொலகங்சாரியிலிருந்து சுரங்கப்பாதை நோக்கி செல்லும் வழியில கிலோமீட்டர் 256.3 கிலோமீட்டர் 258.3 வரைக்கும் மேம்பாட்டு பணிகள் நடந்துகிட்டு இருக்கு. அதனால அந்த இடத்துல பயணம் செய்யறதா இருந்தா கொஞ்சம் கவனத்துல எடுத்துக்கங்க. பினாங்கு பாலத்துல கிலோமீட்டர் 4.8 அதாவது பிராயிலிருந்து தீவு நோக்கி செல்லும் வழியில பேருந்து ஒன்று பழுதாகி இருக்கின்றன. அந்த இடத்துல நெரிசலா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: போக்குவரத்து தகவல்.

வணக்கம். சல மலேசியா மடானி மலேசியா வானொலியின் காலை 8 மணி செய்திகளுடன் பூங்குழலி வீரன். குறைந்தது 20 ஆண்டுகளுக்கு எரிசக்தி, எரிவாயு, டீசல் ஆகியவற்றை விநியோகிப்பதற்கான நீண்டகால ஒப்பந்த உத்தரவாதம் நாட்டின் தளவாட போக்குவரத்து துறைக்கு பெரும் நன்மைகளையும் நிலைத்தன்மையையும் வழங்கும் என போக்குவரத்து அமைச்சர் ஆந்தனி லாக் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தடையற்ற தொடர்ச்சியான எரிசக்தி விநியோகம் அவ்விரு துறைகளின் செயல்பாடுகள் சீராக நடைபெறுவதை உறுதி செய்யும் என அவர் குறிப்பிட்டார். 2026 தொழிற்சங்க விவகார திட்டத்தை செயல்படுத்த அரசாங்கம் 2.88 மில்லியன் ரிங்கிட் நிதி ஒதுக்கீடு வழங்கியுள்ளது. இந்த நிதி ஒதுக்கீடு தொழிற்சங்கங்களின் நிறுவன திறனை மேம்படுத்தவும் அதன் உறுப்பினர்களுக்கான நன்மைகளை விரிவுபடுத்தவும் பெரிதும் உதவும் என மனிதவள அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். இத்திட்டத்தின் கீழ் 315 தொழிற்சங்கங்கள் மானிய உதவியை பெற்றுள்ளதாக அவர் தெரிவித்தார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்துடன் கூடிய பி மை ஐ செயலி மூலம் நாட்டில் உள்ள 69,000 மேற்பட்ட பார்வையற்றவர்கள் பயன்பெறுவர் என இலக்கவியல் அமைச்சர் கோபிந்த் சிங் தியோ தெரிவித்தார். இந்த முனைப்பு உடற்பேறு குறைந்தவர்களை தனிமைப்படுத்தாமல் நாட்டின் அனைத்து குடிமக்களும் தொழில்நுட்பத்தின் முன்னேற்றங்களை அனுபவிப்பதை உறுதி செய்வதில் மடானி அரசாங்கம் கொண்டுள்ள கடப்பாட்டை வெளிப்படுத்துவதாக அமைச்சர் குறிப்பிட்டார். ஈரான் மீதான அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் போர் நடவடிக்கைகளை கட்டுப்படுத்தும் சட்ட வரைவை அந்நாட்டு மேலவை உறுப்பினர்கள் ஆதரித்துள்ளனர். இம்மாத தொடக்கத்தில் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட போர் அதிகார தீர்மானத்திற்கு ஆதரவான இந்த சட்ட வரைவை 50 இல் 48 உறுப்பினர்கள் வரவேற்றுள்ளனர். இந்த வாக்கெடுப்பு டிரம்புக்கான காங்கிரஸ் உறுப்பினர்களின் ஆதரவு குறைந்துள்ளதை காட்டுகிறது. எல் குழுவில் பனாமாவுக்கும் குரோஷியாவுக்கும் இடையேயான ஆட்டம் இன்று காலை 7 மணிக்கு தொடங்கியது. முன்னதாக இங்கிலாந்து கானாவுடனான ஆட்டத்தில் கோல் புகுத்த தவறியதை தொடர்ந்து எல் குழு வெற்றியாளராக நாக் அவுட் சுற்றுக்கு முன்னேறும் வாய்ப்பு குறைவாக உள்ளது. இந்த போட்டியை தொடர்ந்து அவர்கள் ஒட்டுமொத்த வெற்றியாளராக வாகை சூடுவதும் கேள்விக்குறியாகியுள்ளது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் சரிதா முனியாண்டி. வணக்கம்.